0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இன்று சக ஆண்டு 1948, வைசாக மாதம் 19 நாள், பராபவ வருடம் சித்திரை மாதம் 26 நாள், 2026 ஆண்டு மே மாதம் 9 தேதி சனிக்கிழமை. ஆகாஷ்வாணி மதுரை வானொலி மத்திய அலைவரிசை 1269 கிலோ கட்சியில் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தும் இனிதே ஆரம்பமாகிறது.

0: ஊன் என்பது பிற உயிரின் உடம்பை அறுத்தெடுத்த புண் என்பதை உணர்ந்தால் புலால் உண்ணக்கூடாது என்ற கருத்து வலுப்பெறும். குறள் எண் 257 அதிகாரம் புலால் மறுத்தல்.
1: உண்ணாமை வேண்டும் புலால் பிரிதொன்றன் புண்ணது உணர்வார் பெறின்.
0: ஊன் என்பது பிற உயிரின் உடம்பை அறுத்தெடுத்த புண் என்பதை உணர்ந்தால் புலால் உண்ணக்கூடாது என்ற கருத்து வலுப்பெறும். குறள் எண் 257 அதிகாரம் புலால் மறுத்தல்.
2: நாளொரு குறள் கேட்டு

கேட்டோம். ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் இன்று வலம் வரக்கூடிய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பை நிகழ்ச்சியும் நேரமுமாய் கேட்கலாம்.

காலை 6 மணிக்கு செய்தி சுருக்கம், 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். 6:10 இணைத்தானும் நல்லபை கேட்க. வழங்குகிறார் முனைவர் இரா அனுராதா அவர்கள். 6:15 வழிபாடு, 6:35 ஒரு சொல் கேளீர், இன்று ஒரு செய்தி. முதலாவதாக அறிவிப்புகள். அதனைத் தொடர்ந்து இன்று ஒரு செய்தியில் ஒருங்கிணைந்த பண்ணையம் குறித்து திண்டுக்கல் மாவட்ட களிக்கம்பட்டி விவசாயி ஜே சரவணன் அவர்கள் வழங்கும் தகவல்கள் கேட்கலாம். 6:45 மாநில செய்திகள். 6:55 சூழல் அறிவோம். 7 மணிக்கு புத்தம்புது காலையில் சுழல் விளக்கு. 7:10 தமிழமுதம். வழங்குபவர் முனைவர் பே அர்த்தநாரீஸ்வரர் அவர்கள். 7:15 தமிழ் செய்திகள். 7:25 ஆரோக்கிய வாழ்விற்கு கண் பார்வை மேம்படுத்துவதற்கான லேசர் சிகிச்சை முறைகள் குறித்து கண்ணல மருத்துவர் ஜெயந்தி ஆனந்தன் வழங்கும் ஆலோசனைகள் பகுதி 1 கேட்கலாம். 7:30 இன்று ஒரு தகவல் வழங்குகிறார் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். அதனைத் தொடர்ந்து 7:35 எல்லைகள் கடக்கும் சிறகுகள் உலக வலசை பறவைகள் தின சிறப்பு நிகழ்ச்சி. வழங்குபவர் திண்டுக்கல் ஜிடிஎன் கலைக்கல்லூரியின் விலங்கியல் துறை இணை பேராசிரியர் முனைவர் என் ரேணுகாதேவி அவர்கள். 7:55 இயற்கை இன்பம் சூழல் சிந்தனை எழுதி வழங்குகிறார் எஸ் கண்ணன் அவர்கள். 8 மணிக்கு செய்தி சுருக்கம். 8:02 புத்தம்புது காலை. 8:15 ஆங்கிலத்தில் செய்திகள். 8:30 புத்தம்புது காலை தொடர்ந்து ஒழிக்க கேட்கலாம். 8:45 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம். 9 மணிக்கு அரங்கிசை. இன்றைய அரங்கிசையில் டாக்டர் சுபாஷினி பார்த்தசாரதி பாடல், ஆனந்த கிருஷ்ணமூர்த்தி அவர்களின் வயலின், கும்பகோணம் கே சுவாமிநாதன் அவர்களுடைய மிருதங்க இசை. 10 மணிக்கு செய்தி சுருக்கம். 10:02 முத்துச்சிதறல். 11 மணிக்கு செய்தி சுருக்கம். பதினொன்று 2 இளைய பாரதம். முதலாவதாக ஏற்றத்தை நோக்கி வினாடி வினா பகுதி 1 கேட்கலாம். அதனைத் தொடர்ந்து வெற்றிக்கு வழிகாட்டி ஒழுக்கம் உரை வழங்குகிறார் இ ஆதித்யா. அதனைத் தொடர்ந்து கல்லூரி வாழ்க்கை அனுபவங்களின் பொக்கிசம் உரை வழங்குபவர் எம் சுதேசகுமார் அவர்கள். 12 மணிக்கு நிகழ்ச்சியும் நேரமும். 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். 12:10 சங்கீத சாரல். இன்றைய சங்கீத சாரல் நிகழ்ச்சியில் RB தர்ஷன் பாடல், ஆர் சுவாதிஸ்ரீ வயலின், KP அருண் சுந்தரம் மிருதங்கம் கேட்கலாம். 12:40 தமிழில் செய்திகள். பனிரெண்டு 12:50 மெல்லிசை. அதனைத் தொடர்ந்து 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். 1:10 பெருமை மிகு பாரதம். 1:45 மாநில செய்திகள். திருச்சிராப்பள்ளி அஞ்சலாக கேட்கலாம். 1:55 திரை இசையில் பாரதிய சேனா பாடல். 2 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்திகள். 2:15 திரை காணம். 2:55 வானிலை அறிக்கை. 3 மணிக்கு நமது பகல் ஒளிபரப்பு நிறைவு பெற்று 5:27 குறளமுதம் 257 மீண்டும் நிலையம் ஒளிபரப்பு துவங்கும். 5:30 திரை காணம். 6 மணிக்கு நிகழ்ச்சியும் நேரமும். 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள். 6:10 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசாமி சுதர்சனம் அவர்கள். ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள். 6:25 திரை இசை. 6:30 மாநில செய்திகள். 6:40 மனதில் நின்றவை. 6:55 வேலைவாய்ப்பு செய்திகள். அதனைத் தொடர்ந்து 7 மணிக்கு பிளாசி முதல் செங்கோட்டை வரை பகுதி 343 கேட்கலாம். 7:10 தேலம் மாவட்ட செய்திகள். எழுதியவர் ஜி விஜயகுமார் அவர்கள். 7:15 தமிழில் செய்திகள். 7:25 பண்ணை செய்தி. 7:30 உழவர் உலகம். மண் என்பது சொத்தல்ல, திரும்பி தர வேண்டிய கடன். நாமக்கல் வேளாண் அறிவியல் நிலைய தொழில்நுட்ப வல்லுநர் சி சிவரஞ்சினி அவர்களுடன் நேர்முகம். 8 மணிக்கு செய்தி அறிக்கை. 8:05 இசைச்சாரலில் அன்னவரப்பு ராமசுவாமி வயலின். அதனைத் தொடர்ந்து 8:20 திரை காணமாக வளம் வருகிறது. 8:45 ப்ரோக்ராம் இன் இங்கிலீஷ். 9 மணிக்கு ஆங்கில செய்திகள். 9:15 திரை காணம். 9:30 திரை காணமாக வளம் வருகிறது. 10 மணிக்கு நேஷ்னல் ப்ரோக்ராம் ஆஃப் மியூசிக் ராஜ்குமார் மஜிம்தார் சந்தூர் அவர்கள் வழங்கும் இசை கேட்கலாம்.

படைப்பு டெல்லி வானொலி நிலையம். 11 மணிக்கு நிகழ்ச்சியும் நேரமும், அதனைத் தொடர்ந்து 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள். 11:10 மீண்டும் ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1669 கிலோஹெர்ட்ஸில் இன்றைய ஒளிபரப்புகள் நிறைவு பெற்று மறுநாள் காலை 5:45 மீண்டும் ஒளிபரப்பு துவங்கும். இவையாவும் இன்று நமது மதுரை மத்திய அலைவரிசை 1669 கிலோஹெர்ட்ஸில் வலம் வரக்கூடிய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பை நிகழ்ச்சியும் நேரமுமாய் கேட்டீர்கள்.

இனி நமது ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் தொடர்வது காலை 6 மணிக்கான செய்தி சுருக்கம். சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

0: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மிருதுளா. தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்துள்ள தவேகாவிற்கு புதிய அரசு அமைப்பதில் மேலும் சில உறுப்பினர்களின் ஆதரவு தேவைப்படுகிறது. இடதுசாரி கட்சிகள் நேற்று ஆதரவு தெரிவித்து கடிதம் வழங்கிய நிலையில் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் மற்றும் விசிக ஆகிய கட்சிகள் இன்னும் கடிதம் வழங்கவில்லை. புதிய அரசை அமைப்பதற்கு ஆளுநர் எடுக்கும் நடவடிக்கைகளுக்கு ஆதரவு தெரிவிப்பதாக மட்டுமே முஸ்லீம் லீக் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் குதிரை பேரம் நடைபெறுவதாக அமமுக பொதுச் செயலாளர் திரு டி டி வி தினகரன் குற்றம் சாட்டியுள்ளார். மேற்கு வங்க முதலமைச்சராக திரு சுவேந்து அதிகாரி இன்று பதவியேற்கிறார். கேரளாவில் புதிய அரசு அமைப்பதில் தேக்க நிலை நீடிக்கும் நிலையில் காங்கிரஸ் கட்சியில் முதலமைச்சர் பதவிக்கு போட்டியிடும் திரு ரமேஷ் சென்னிதலா, திரு வி டி சதீசன், திரு கே சி வேணுகோபால் ஆகியோர் தில்லி விரைந்துள்ளனர். மேற்குவங்க பிஜேபி அரசு பதவியேற்பு விழாவில் பிரதமர் திரு நரேந்திர மோடி, உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா, பிஜேபி தலைவர் திரு நிதின் நவீன் மற்றும் தேசிய ஜனநாயக கூட்டணியின் மாநில முதலமைச்சர்கள் பங்கேற்கிறார்கள். ரயில்வே மதுரை கூட்ட மொத்த வருமானம் கடந்த நிதியாண்டில் 1408 கோடி ரூபாயாக அதிகரித்துள்ளது. வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு நிலை காரணமாக தென் தமிழகத்தின் அநேக இடங்களிலும், சென்னை உள்ளிட்ட வட தமிழகத்தின் ஒரு சில இடங்களிலும் இன்று இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ரஷ்யா உக்ரைன் இடையே அறிவிக்கப்பட்டுள்ள 3 நாள் சண்டை நிறுத்தம் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான நல்ல துவக்கம் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் கூறியுள்ளார். இஸ்ரேல் லெபனான் இடையே அமைதியை ஏற்படுத்த இம்மாதம் 14ஆம் தேதி அடுத்தகட்ட பேச்சுவார்த்தை நடத்தப்படும் என்று அமெரிக்கா தெரிவித்துள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் கொல்கத்தா அணி 8 விக்கெட் வித்தியாசத்தில் தில்லி அணியை வென்றது. ஜெய்ப்பூரில் இன்று இரவு 7:30 நடைபெறவுள்ள ஆட்டத்தில் ராஜஸ்தான் அணி குஜராத் அணியை எதிர்கொள்கிறது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: நேரம் 6:02.
2: அனைவருக்கும் சமூக பாதுகாப்பு, அடல் பென்ஷன் யோஜனா மோதிஜியின் தீர்மானம்.
3: யோஜனா உன் நவஜவானோ கே லியே ஹை, தாக்கி ஆப் ஜப் 60 சால் கே ஹோங்கே ஆப்கோ கபி கிசி கே சஹாரே கி ஜரூரத் நா படே, ஆப் அப்னா புடாபா பி கௌரவ் கே சாத் பிதா சகோ.
2: இந்த திட்டத்தில் ஏற்கனவே 8,85,00,000 பயனாளர்கள் இணைந்துள்ளனர். நீங்களும் 18 to 40 வயதுக்கு உட்பட்டவராக இருந்தால் மாதாந்திர அடல் பென்ஷனுடன் இந்த திட்டத்தின் 3 உத்தரவாதம் அளிக்கப்பட்ட லாபங்களை பற்றி அறிந்து கொள்ள உங்களது வங்கி கிளையை அணுகவும்.
4: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
5: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுன்னே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
4: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப 1 விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
5: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
6: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253166.

0: news has intensified after Iran rejected a US-backed draft resolution at the United Nations Security Council, calling it flawed and politically motivated. Tehran argued that the proposal will legitimize unlawful actions rather than help resolve the conflict. Iran said the only path towards stability is ending the war. Lifting the US maritime blockade on Iranian ports and restoring normal shipping through the Strait of Hormuz. The draft resolution, backed by the United States along with Bahrain, Saudi Arabia, UAE, Kuwait and Qatar, seeks to protect the freedom of navigation in one of the world's most critical energy corridors. Washington has accused Iran of threatening commercial shipping and destabilizing maritime traffic. Israel and Lebanon will resume negotiations with 2 days of intensive talks facilitated by the U.S. on 14th of May and 15th of May. U.S. State Department said delegations from both countries will meet in order to form a comprehensive peace and security agreement that substantively addresses the core concerns of both countries. And that is the end of this news bulletin.
1: அடுத்த அறிவிப்பு சில நொடிகளில். நேரம் 6:10.
2: ஆகாஷ்வாணி இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் முனைவர் இரா அனுராதா அவர்கள்.
3: வாழ்க்கை சிறக்க பொருளுடையதாக இருக்க வையத்துள் வாழ்வாங்கு வாழ அறவழியில் ஒழுகுதல் வேண்டும். இதனையே அறத்தால் வருவதே இன்பம் என்று திருக்குறளும், செல்வத்து பயனே ஈதல் என்று மதுரை கணக்காயனார் மகன் நக்கீரனாரும், வாழ்தல் வேண்டி பொய்கூறேன் என்று மருதன் இளநாகனாரும் புறநானூற்றில் கூறியுள்ளது ஈண்டு நோக்கத்தக்கது. மனித வாழ்க்கை சிறந்திருக்க வேண்டுமேயானால் ஓதல், உணர்தல், ஒழுகுதல் ஆகிய மூன்று நிலைகளை அவன் கடந்தாக வேண்டும். நல்ல வாழ்க்கைக்கு அடிப்படை என்னவென்று உணராமல் நிறைவான சிறந்ததொரு வாழ்க்கையை வாழ முடியாது. அதனை அறிய ஓதல் அவசியமானது. ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம் என்பது உலகநாதர் வாக்கு. ஓதல் என்பது கல்வி பயிலுதல், படித்தல், சொல்லுதல் என்ற பொருள்களை தரும். ஓதல் என்பது பொதுவாக கல்வி பயிலுதல் என்றாலும் நல் அற நூல்களை பயிலுதல் என்று நாம் கொள்ள வேண்டும். பயிலுதல் என்றால் ஒரு குறிப்பிட்ட பாடத்தையோ அல்லது கலையையோ முறைப்படி பயில்வதை குறிக்கும். அதாவது உளம் கொள படித்தல் ஆகும். அவ்வாறு படிக்கும் கருத்துகளில் மனத்தை செலுத்தி அக்கருத்துகள் பற்றியே சிந்தித்து அதனோடு பொருந்திய நிலையில் பயின்ற நூல்களில் உள்ள அறக்கருத்துகளின் நுட்பமான உண்மையான மெய்ப்பொருளையும் உணர்தல் என்பதாகும். மனத்தால் ஈர்க்கப்பெறும் நல்லறக்கருத்துக்களை அதன் உயிர்பொருளை உண்மையான அறிவின் துணை கொண்டு சிந்தித்து தெளிவு பெறும் நிலையில் உண்மையை உணரும் பக்குவத்தை மனமானது பெறும். இந்த நிலையில் உணர்தல் என்பது தன்னிச்சையாக நிகழும். தக்கது எது, தகாதது எது, நன்மை எது, தீமை எது, உண்மை எது, பொய் எது, அறம் எது, அறம் அல்லாதது எது என்பதை அறிந்து பின்பற்ற வேண்டிய மெய்ப்பொருளை பற்றி படரும் நல்ல மனம் உருவாகும் பொழுது அவரிடம் உள்ள அறியாமை என்று சொல்லும் இருள் நீங்கும். மருள் என்று சொல்லக்கூடிய மயக்கம் நீங்கும். அறிவு தெளிந்த ஞான நிலையை பெறும். இப்படிப்பட்ட நிலையில்தான் பேரின்பம் உண்டாகும். ஓதலுக்கு பின் ஒழுகல் என்னும் ஒழுக்க நிலையில் நிற்பவர் உயர்ந்து நிற்பர். மனத்தை நல்வழியில் செலுத்தி கற்க வேண்டியவற்றை கற்று அதன் உண்மை பொருளை உணர்ந்து அதற்கேற்ப ஒழுகல் என்ற மூன்று படிநிலைகளை வலியுறுத்தும் குறள்தான் கற்க, கசடர, கற்பவை, கற்றபின் நிற்க அதற்கு தக என்பதாகும். கற்க என்பது ஓதல் என்பதையும், கசடர கற்க என்பது உணர்தல் என்பதையும், நிற்க என்பது ஒழுகுதலையும் குறிக்கும். நூல்களை இடைவிடாமல் ஓதியும், ஓதியவற்றின் ஆழ்ந்த பொருளை சிந்தித்து உணர்ந்தும், பிறருக்கு எடுத்துச் சொல்லியும், தான் அவற்றின் வழியே ஒழுகாத

0: வழியில் யாதொரு பயனும் இல்லை. இங்கு நாம் ஒன்றை சிந்திக்க வேண்டும். எவ்வளவுதான் நூல்களை படித்தாலும் பயனில்லை, படித்த நூல்களின் பொருளை உணர்ந்தாலும் பயனில்லை என்பதுதான் உண்மை. அப்படியென்றால் பயன் எப்போது விளையும் என்ற வினா எழும். தான் ஓதி உணர்ந்து பிறருக்கு எடுத்துரைத்த கருத்துகளின் வழி ஒழுகவில்லை என்றால், அதாவது தான் கற்ற கற்பித்த எடுத்துரைத்த அறங்களை பின்பற்றாவிட்டால் பெரிதொரு பயனும் இல்லை என்பதை உணர்தல் வேண்டும். கற்றவாறு கேட்டவாறு அறநெறிகளை போற்றி உண்மை உணர்ந்து அதன்படி தானும் ஒழுகி பிறரையும் ஒழுகச் செய்து நல்வாழ்வு வாழ்வோமாக.
1: எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்கினார் முனைவர் இரா அனுராதா அவர்கள்.

அடுத்த அறிவிப்பு தொடரும். நேரம் 6:15. ஆகாஷ்வாணி. இப்போது நாம் கலந்து கொள்ளவிருக்கும் நிகழ்ச்சி வழிபாடு. முதலில் பி. உன்னிகிருஷ்ணன் பாடியுள்ள பாடல்.

0: இதுவரை நாம் கலந்து கொண்ட நிகழ்ச்சி வழிபாடு. ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம். திருவள்ளுவராண்டு 2057 சித்திரை திங்கள் 26 நாள் சனிக்கிழமை. நேர்களே, நிகழ்ச்சியை கேட்கும் முன்,
1: அனைவருக்கும் சமூக பாதுகாப்பு அடல் பென்ஷன் யோஜனா மோடிஜியின் தீர்மானம்.
2: யோஜனா உன் நவஜவானோ கே லியே ஹே, தாக்கி ஆப் ஜப் 60 சால் கே ஹோங்கே, ஆப்கோ கபி கிசி கே சஹாரே கி ஜரூரத் நா படே, ஆப் அப்னா புடாபா பி கௌரவ் கே சாத் பிதா சகோ.
1: இந்த திட்டத்தில் ஏற்கனவே 8,85,00,000 பயனாளர்கள் இணைந்துள்ளனர். நீங்களும் 18 to 40 வயதுக்கு உட்பட்டவராக இருந்தால் மாதாந்திர அடல் பென்ஷனுடன் இந்த திட்டத்தின் 3 உத்தரவாதம் அளிக்கப்பட்ட லாபங்களை பற்றி அறிந்து கொள்ள உங்களது வங்கி கிளையை அணுகவும்.
3: நேரம் 6:35.

0: இன்று பராபவரிடம் சித்திரை மாதம் 26ஆம் நாள் 2026ஆம் ஆண்டு மே மாதம் 9ஆம் தேதி சனிக்கிழமை. அன்பார்ந்த உழவர்களே, நேயர்களே, உங்களுக்காக ஒலிக்கவிருப்பது ஒரு சொல் கேளீர். இன்று ஒரு செய்தி.
1: அன்பார்ந்த விவசாய பெருமக்களே, கோமாரி நோய்க்கான மரபுசார் மூலிகை மருத்துவம் பற்றி அறிந்து கொள்ளலாம். கோமாரி நோய் கண்ட கால்நடைகளை எவ்வாறு பராமரிப்பது என்று அறிந்து கொள்ளலாம். நோயுற்ற கால்நடைகளை மற்ற ஆரோக்கியமான கால்நடைகளிலிருந்து பிரித்து சுத்தமான பகுதிகளில் வைத்து சிகிச்சை மேற்கொள்ள வேண்டும். வாய் மற்றும் கால் புண்களை பொட்டாசியம் பெர்மாங்கனேட் அல்லது படிகார கரைசலை கொண்டு சுத்தமாக கழுவ வேண்டும். போரிக் ஆசிட் பவுடர் மற்றும் கிளிசரின் கலவையை வாய் புண்களில் தடவலாம். நாக்கு புண் இருப்பதால் சரியாக சாப்பிட இயலாது. கால்நடைகளுக்கு கம்பு அல்லது கேழ்வரகு கஞ்சியில் குளுக்கோஸ் பவுடர் கலந்து கொடுக்கலாம். கால் குழம்புகளில் உள்ள புண்களில் சில சமயம் ஈக்கள் மூலம் புழுக்கள் வைக்கலாம். புண்களில் டர்பண்டைன் ஆயில் இடுவதன் மூலம் புழுக்களை இறக்கச் செய்து வெளியே எடுத்துவிடலாம். பிறகு புண்கள் ஆறுவதற்கு ஆன்டிசெப்டிக் பவுடரும் ஈக்கள் உட்காராமல் தடுக்க வேப்பெண்ணையோ அல்லது ஆயின்மெண்டோ தடவ வேண்டும். கால்நடை மருத்துவரின் உதவியுடன் முறையான சிகிச்சை மேற்கொள்ள வேண்டும். கோமாரி நோய் கண்ட மாடுகளின் பாலை கன்றுகளுக்கு ஊட்டவிடக்கூடாது. பாலை காய்ச்சிய பின்னரே கொடுக்க வேண்டும். நோயுற்ற கால்நடைகளை பராமரிக்கும் இடங்களில் இடத்தை சுத்தம் செய்து கிருமி நாசினி மருந்தை தெளிக்க வேண்டும். நோயுற்ற மாடுகளுக்கு பசுந்தீவனம் மற்றும் உலர்ந்த தீவனம் அளிக்கும் போது மீதமாகும் தீவனத்தை மற்ற மாடுகளுக்கு கொடுக்கக்கூடாது. அவற்றினை எரித்துவிட வேண்டும். நோயுற்ற கால்நடைகளை மேய்ச்சலுக்கு அனுப்பக்கூடாது. நோய் கிளர்ச்சியுற்ற காலங்களில் கால்நடைகளை சந்தைகளில் வாங்குவதையோ விற்பதையோ தவிர்க்க வேண்டும். இதற்கான மூலிகை மருத்துவம் நோய் கண்ட கால்நடைகளுக்கு கால்நடை மருத்துவரின் உதவியுடன் முறையான சிகிச்சையை மேற்கொள்ள வேண்டும். உரிய சிகிச்சை அளிக்க தாமதமாகும் தருணங்களில் தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழக வல்லுநர்கள் மூலம் பரிந்துரைக்கப்பட்ட மூலிகை மருத்துவத்தை மேற்கொள்ளலாம். வாய் வழியாக செலுத்த ஒரு மாட்டிற்கு தேவைப்படும் மூலிகை மருத்துவ பொருட்கள்: தேங்காய் துருவல் 1 தேங்காய், சீரகம் 50 கிராம், வெந்தயம் 30 கிராம், மஞ்சள் பொடி 10 கிராம், பனைவெல்லம் அல்லது கருப்பட்டி 20 கிராம். சீரகம், வெந்தயம், மஞ்சள் பொடி, பனைவெல்லம் ஆகியவற்றை அரைத்து தேங்காய் துருவலுடன் கலந்து நோய் கண்ட மாட்டிற்கு தினமும் இருவேளை தொடர்ந்து 5 நாட்கள் கொடுக்க வேண்டும். கால் புண்களுக்கு தேவைப்படும் மூலிகை மருந்து பொருட்கள்: குப்பை மேனி 100 கிராம், பூண்டுப்பல் 10, மஞ்சள் 100 கிராம், இழுப்பை எண்ணெய் அல்லது நல்லெண்ணெய் 250 கிராம். குப்பை மேனி, பூண்டு, மஞ்சள்

0: மஞ்சள் 100 கிராம், இழுப்பு எண்ணெய் அல்லது நல்லெண்ணெய் 250 கிராம், குப்பைமேனி, பூண்டு, மஞ்சள் ஆகியவற்றை சேர்த்து இடித்து இழுப்பு எண்ணெயுடன் காய்ச்ச வேண்டும். நோய் கண்ட கால்நடைகளின் கால்களை உப்பு அல்லது மஞ்சள் கலந்த தண்ணீரில் கழுவி ஈரத்தை சுத்தமான துணி கொண்டு துடைத்துவிட்டு பின்பு இம்மருந்தை தடவ வேண்டும். இவ்வாறு சிவகங்கை மாவட்டம் குன்றக்குடி தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகம் தெரிவிக்கின்றது. இன்று ஒரு செய்தி. இன்றைய இன்று ஒரு செய்தியில் ஒருங்கிணைந்த பண்ணையம் குறித்து திண்டுக்கல் மாவட்டம் களிக்கம்பட்டி விவசாயி ஜே சரவணன் அவர்கள் தரும் தகவல்கள் கேட்கலாம்.
1: இப்ப நீங்க ஒருங்கிணைந்த பண்ணையத்துல கோழி வளர்க்கிறதா சொல்லியிருந்தீங்க, அதை எப்படி நீங்க வளர்த்து பராமரிக்கிறீங்க?
2: நாங்க வந்து தாய்க்கோழி ஒரு தனியா ஒரு சின்ன யூனிட் போட்டிருக்கோம். அதுல இருந்து முட்டை எடுத்துட்டு அது குஞ்சு பொறிப்பான்னு வச்சிருக்கோம். சின்னதா ஒரு குஞ்சு
1: பொறிப்பான்,
2: இங்குபெட்டர் வச்சிருக்கோம். இங்குபெட்டர்ல வச்சு குஞ்சை பொறிச்சு அதை வந்து ஒரு 90-130 நாள் வரைக்கும் வளர்த்து ஆரம்ப கட்டத்துல வந்து நான் வியாபாரிகள் தான் கொடுத்துட்டு இருந்தேன். இப்போ அதையும் பார்த்தா வியாபாரிகிட்ட போய் கொடுத்து அவங்க ஒரு கடையில் கொடுத்து அவங்க கன்சியூமர் போகிறப்ப அது நம்மளுக்கு லாபம் குறைவாக இருந்தது. இப்போ நேரடியாக நானே கறிக்கடையும் போட்டேன் மேடம். கிட்டத்தட்ட ஒரு 12 வருஷமாக கறி நான் வளர்த்துற கோழியை நானே கறியாக மாற்றி நேரே கன்சியூமர் கொடுக்குறேன். கன்சியூமருக்கும் கிலோவுக்கு 200 ரூபா கம்மியாக கொடுக்குறேன், எனக்கும் கிலோவுக்கு 100 ரூபா லாபம் கிடைக்குது.
1: கொடுக்கறது வந்து வெறும் நாட்டுக்கோழி மட்டுமா இல்லை பிராய்லர் கோழி?
2: நாட்டுக்கோழி மட்டும்தான்.
1: நாட்டுக்கோழியில் என்னென்ன வகைகள் வளர்க்குது?
2: அசில் வகை நாட்டுக்கோழி. ஏன்னா நம்ம அந்த சிறுவடை பெருவடை இதெல்லாம் நாங்கள் ட்ரை பண்ணோம் முன்னாடி. அதோட பெருவடையில் வந்து பொறிப்பு தன்மை குறைவாக இருக்கு. சிறுவடையில் வந்து வளர்ச்சி விகிதம் அந்த வெயிட் நம்ம 120 நாளில் ஒரு நேரத்தில் வரணும் அப்படின்னா வர்றதில்ல. அது அதோட வளர்ச்சி கம்மியாக இருக்கு. இந்த அசில்ங்கிற ஒரு கரண்டாக வெரைட்டி அது, அதுவும் நாட்டுக கோழி தான். அந்த ரகம் வந்து நம்ம கொடுக்குற இன்புட் எடுத்துட்டு நல்லா லாபத்தோட வேகமாக வெயிட் வருது, அதனால அந்த வெரைட்டி பண்ணிட்டு இருக்கோம்.
1: நாட்டுக்கோழியில நீங்க எத்தனை நாட்டுக்கோழிகளை வளர்க்குறீங்க?
2: 500 நாட்டுக்கோழி.
1: 500 கோழி வளர்க்குறீங்க, அதுக்கு எப்படி நீங்க பராமரிக்கிறீங்க? அந்த ஷெட்டு போட்டு?
2: ஆமா, ஒரு பிறந்த குஞ்சுக்கு ஒரு ஷெட் இருக்கு, அங்கே தான் அதை டெவலப் பண்ண முடியும். 1 வீக் அங்கே தான் இருந்தாகணும். அதுல இருந்து அடுத்த ஷெட்டுக்கு மாத்திடுவோம். அப்புறம் அடுத்த வாரம் வர குஞ்சுங்களை அந்த முதல் ஷெட்ல விட்டுருவோம். அடுத்த வாரம் வர குஞ்சுக்களுக்கு ஒரு இதுக்கு முன்னாடி அந்த குஞ்சு இப்படி ஒரு 10 ஷெட்டு போட்டு ஒவ்வொரு பருவமும் ஒரு இடத்துல இருந்து இருக்கும். முதல்ல ஸ்டார்ட் பண்ணும்போது கூரையில தான் போட்டிருந்தோம். அதுக்கப்புறமா வந்து நிறைய இடங்களில் போய் பார்க்கும்போது கூரை வந்து ஒரு 2 வருஷத்துக்கு தடவை பிரிஞ்சு போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருந்தது. அதுக்கப்புறம் ஷீட் போட்டோம் மேடம், தகர ஷீட்டு. தீ வர காற்றோட்டத்துக்கு 4 அடிக்கு வேலி போட்டிருக்கோம். கீழே 2 அடிக்கு செவர் வச்சிருக்கோம். உள்ளேயே தண்ணிக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கலாக ட்ரிங்கிங் போகிற மாதிரி, ஆட்டோமேட்டிக் ஃபீட் போகிற மாதிரி எல்லாமே செட் பண்ணிடுவோம். எங்களுக்கு அதில் ஒர்க்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு காலையில் ஒரு டைம் ஒரு உள்ளே போயிட்டு தண்ணி இருக்கா பார்க்கணும், தீவனம் போடணும், சாயந்தரோட தீவனம் போடணும்.
1: அது சுத்தம் செய்யறதெல்லாம் எப்படி?
2: அது ஒரு பேட்ச் அந்த கோழி எடுக்கும்போது அதை கம்ப்ளீட் பண்ணிட்டு அதில் ஒயிட் வாஷ் பண்ணிடுவோம் மேடம்.
1: இப்போ ஆடு வளர்ப்புன்னு சொன்னீங்க, ஆடு வளர்ப்பில் எந்த மாதிரி இது பண்ணுவீங்க?
2: ஆடு வளர்ப்பில் நான் கொட்டில் முளை ஆடு வளர்ப்பு முதல்ல முயற்சி பண்ணேன் மேடம் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி. என்னோட பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு சின்ன கணக்கு போட்டேன், ஒரு 1/2 ஏக்கரில் தீவனம் போட்டு அதை ஆட்டுக்கு போட்டு அந்த ஆடை வந்து நம்ம ஒரு கொட்டிலே வச்சிருந்து வளர்த்தும் போது எனக்கு அந்த 1/2 ஏக்கரில் விளையக்கூடிய விவசாய பொருளோட கணக்கு இந்த இதெல்லாம் போட்டு பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் அதில் நஷ்டம் வர மாதிரி தெரிஞ்சது. அதுக்கப்புறம் மேய்ச்சல் கொண்டு போகலான்னு பார்த்தீங்கன்னா எங்கள்கிட்ட அந்த அளவுக்கு ஆள் வசதி இல்லை. ஏன்னா விவசாயம் பார்க்கணும், மற்ற தொழிலும் பார்க்கணும், அதில் அதனால அந்த பெருசாக கொட்டில் முறையை வளர்க்காம வீட்டு தேவைக்கு நல்லா பால் தரக்கூடிய ஆடுங்களாக 2 ஆடு வச்சுட்டா போதும் அப்படின்னு சொல்லிட்டு அதோட நிறுத்திட்டேன் மேடம். ஆடு வளர்ப்பில் எனக்கு கொஞ்சம் எனக்கு அந்த கணக்கு போட்டதில் கொஞ்சம் இடிக்குது.
1: ஆடு வளர்ப்பிலே நிறைய வகைகள் இருக்குது, பரண்மேல் ஆடு வளர்ப்பு.
2: அதான் மேடம், பரங்கு மேல் ஆடு தான் கொட்டில் முறை வளர்ப்பு மேடம். அது கீழே சாணம் கீழே விழுந்துடும், மேலே ஸ்டேஜில் தான் ஆடு நிற்கும். இதில் என்னென்னா தீவன செலவு வந்து அதிகமாக வருது. நம்ம வயல் வச்சிருக்கோம், தீவனம் போட்டிருந்தா கூட அந்த தீவனத்தை எடுத்து ஆட்டுக்கு போறோம், அதோட வளர்ச்சி வருதுன்னா அந்த வயல்ல வர வேண்டிய இன்கம் வேற ஒரு இன்கம் இருந்தாலும் அதான் வந்திருக்கும். அந்த ரிஸ்க் இங்கே எடுக்கிற மாதிரி இருக்குது. அதனால எனக்கு அதுல எக்ஸ்பீரியன்ஸ் கொஞ்சம் குறைவா இருந்தனாலே தெரியல, அதை நான் கைவிட்டேன். தலைச்சேரி வெள்ளாடுக்குட்டி தான் வளர்த்தேன். எனக்கு வந்து நான் வாங்கிட்டு வந்து ஒரு 10 பெட்டையாடு ஒரு 2 கெடா வாங்கிட்டு வந்திருந்தேன். எனக்கு ஒரு 8 மாதத்துலேயே வந்து ஒரு 16 குட்டி அளவுக்கு ஈன்றுச்சு. அப்புறம் அந்த குட்டியுமே வந்து 1 இயருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பூரா சனியாகி குட்டி போட ஆரம்பிச்சிச்சு. அந்த 1.5 வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 60 ஆடுக்கு கிட்ட வந்துச்சு, 10 ஆடே வந்துட்டு. அப்போ நாங்கள் வந்து இந்த கெடா குட்டியெல்லாம் கொடுத்துருவோம், நமக்கு தேவையான நல்லா ஆக்டிவாக இருக்க அடுத்து பிரீடு கொடுற பொட்டைக்குட்டியை வச்சுக்கிட்டு கொடுத்துருவோம். இதையுமே தாயாடை தனியாகவும் குட்டியாடை தனியாகவும் இது பண்ணி அதுக்கு என்ன தீவனம் கொடுக்கணும் இதுக்கு என்ன தீவனம் கொடுக்கணும் அப்படி கொடுத்துருந்தோம். நாங்கள் அடர் தீவனமாக மக்காச்சோளம், கம்பு, கடலை புண்ணாக்கு இதை வந்து ஒரு குரணை மாதிரி அரைச்சி சாப்பிட விடுவோம்.

0: அப்புறம் வெளியில் கடலைக்கொடி கிடைக்குது பாருங்கள், அது வாங்கி ஒரு ஸ்டாக் பண்ணி வச்சுருப்போம், அது கொடுப்போம். அது இல்லாமல் எங்கள் கோஃபோர், கோயஃப்29, தூவாப்புல் இதெல்லாம் வந்து கலந்து கட் பண்ணி கொடுப்போம்.
1: இன்று ஒரு செய்தியில் இதுவரை ஒருங்கிணைந்த பண்ணையம் குறித்து திண்டுக்கல் மாவட்டம் கள்ளிக்கம்பட்டி விவசாயி ஜே சரவணன் அவர்கள் தந்த தகவல்கள் கேட்டோம். இத்துடன் நிறைவு பெறுகிறது இன்றைய இன்று ஒரு செய்தி.

இதுவரை ஒரு சொல் கேளீர், இன்று ஒரு செய்தி கேட்டீர்கள். இனி தொடர்வது காலை 6:45 நிமிடத்திற்கான மாநில செய்திகள். சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்துள்ள தவிக புதிய அரசு அமைக்க ஆதரவை திரட்டும் முயற்சியில் தொடர்ந்து ஈடுபட்டுள்ளது. தமிழகத்தில் புதிய அரசு அமைப்பதற்கு ஆளுநர் எடுக்கும் நடவடிக்கைகளுக்கு இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் துணை நிற்கும் என்று அக்கட்சி அறிவித்துள்ளது. தமிழகத்தில் குதிரை பேரம் நடைபெறுவதாக அமமுக பொதுச் செயலாளர் திரு டி டி வி தினகரன் குற்றம் சாட்டியுள்ளார். நீலகிரி, கோவை, ஈரோடு, திருப்பூர் உள்ளிட்ட 22 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் கொல்கத்தா அணி 8 விக்கெட் வித்தியாசத்தில் தில்லி அணியை வென்றது. இனி விரிவான செய்திகள். தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்துள்ள தவிக புதிய அரசு அமைக்க ஆதரவை திரட்டும் முயற்சியில் தொடர்ந்து ஈடுபட்டுள்ளது. இடதுசாரி கட்சிகள் நேற்று ஆதரவு தெரிவித்து கடிதம் வழங்கிய நிலையில் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் மற்றும் விசிகா ஆகிய கட்சிகள் இன்னும் கடிதம் வழங்கவில்லை. புதிய அரசை அமைப்பதற்கு ஆளுநர் எடுக்கும் நடவடிக்கைகளுக்கு ஆதரவு தெரிவிப்பதாக மட்டுமே முஸ்லீம் லீக் தெரிவித்துள்ளது. விசிகாவை பொறுத்தவரை தங்களது நிலைப்பாட்டை இன்னும் அறிவிப்பதாக தெரிவித்துள்ளனர். இந்த இரு கட்சிகளும் ஆதரவு தெரிவிக்கும் நிலையில் தவிக ஆட்சி அமைப்பதற்கு தேவையான பெரும்பான்மை கிடைத்துவிடும் என்று செய்திகள் தெரிவிக்கின்றன. முன்னதாக தவிக தலைவர் திரு விஜய் நேற்று மாலை ஆளுநரை சந்தித்து அரசமைக்க ஆதரவாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அளித்துள்ள ஆதரவு கடிதங்களை வழங்கினார். இந்நிலையில் தமிழகத்தில் குதிரை பேரம் நடைபெறுவதாக அமமுக பொதுச் செயலாளர் திரு டி டி வி தினகரன் குற்றம் சாட்டியுள்ளார். மக்கள் மாளிகையில் நேற்று ஆளுநரை சந்தித்து பேசிய பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், திரு எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவாக ஆளுநரிடம் கடிதம் அளித்துள்ளதாக கூறினார். தமது கட்சியின் சார்பில் மன்னார்குடி தொகுதியில் இருந்து சட்டப்பேரவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட திரு காமராஜ் கையெழுத்திட்டதாக போலியான கடிதம் தவிக சார்பில் ஆளுநரிடம் அளிக்கப்பட்டுள்ளதாகவும் இதுகுறித்து ஆளுநரிடம் தாம் புகார் அளித்துள்ளதாகவும் தெரிவித்தார். ஆனால் இவரது குற்றச்சாட்டுகளை தவிக மறுத்துள்ளது. தமிழக மக்களின் முன்னேற்றத்திற்காக பிஜேபி அர்ப்பணிப்புடன் பணியாற்றி வருவதாக அக்கட்சியின் மாநில தலைவர் திரு நைனா நாகேந்திரன் கூறியுள்ளார். இது தொடர்பாக அவர் நேற்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் சட்டப்பேரவைத் தேர்தல் முடிவுகளை பிஜேபி மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்வதாக குறிப்பிட்டுள்ளார். தமிழக மக்களின் விருப்பத்தையும் தேர்தல் முடிவுகளையும் உளமாற மதிப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். இதன் காரணமாக தமிழகத்தில் புதிய அரசு அமைப்பதற்கான எந்தவொரு முயற்சியிலும் பிஜேபி தன்னை இணைத்துக் கொள்ளாது என்றும் திரு நைனா நாகேந்திரன் அந்த அறிக்கையில் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் என்ஆர் காங்கிரஸ் தலைவர் திரு ரங்கசாமி மீண்டும் முதலமைச்சராக பதவியேற்க உள்ள நிலையில் அவருக்கு லட்சிய ஜனநாயக கட்சி தனது ஆதரவை தெரிவித்துள்ளது. இதுகுறித்து அக்கட்சியின் நிறுவனர் திரு ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் நேற்று செய்தியாளர்களிடம் கூறுகையில், திரு ரங்கசாமி

0: பழனிசாமியை முதலமைச்சராக முன்மொழிந்து எங்களது ஆதரவு கடிதத்தை ஆளுநரிடம் சமர்ப்பித்து விட்டோம் என்றார். இந்நிலையில் புதுச்சேரியில் திரு ரங்கசாமி தலைமையில் கூட்டணி அரசு வரும் மே 13 பதவியேற்க உள்ளது. இதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்று வருகின்றன. 30 இடங்களை கொண்ட புதுச்சேரி சட்டப்பேரவையில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியை தக்கவைத்துள்ளது. இதில் என்ஆர் காங்கிரஸ் 12 இடங்களிலும் பிஜேபி 4 இடங்களிலும் வெற்றி பெற்றுள்ளன. அதிமுக மற்றும் லட்சிய ஜனநாயக கட்சி தலா ஒரு இடத்தில் வெற்றி பெற்றுள்ளன. திமுக 5 இடங்களையும் காங்கிரஸ் 1 இடத்தையும் பிடித்துள்ளன. முதன்முறையாக போட்டியிட்ட தவிக 2 இடங்களில் வெற்றி பெற்று தனது கணக்கை தொடங்கியுள்ளது. தமிழக சட்டப்பேரவை தேர்தல் தொடர்பான அனைத்து புள்ளி விவரங்களையும் தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ளது. இசிஐ நெட் கைபேசி செயலியில் இந்த விவரங்கள் இடம்பெற்றுள்ளதாக தேர்தல் ஆணையத்தின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. நாடு முழுவதும் சமையல் எரிவாயு விநியோகம் சீராக நடைபெறுவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. நேற்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய பெட்ரோலியத்துறை இணை செயலர் திருமதி சுஜாதா சர்மா சமையல் எரிவாயு பற்றாக்குறை இல்லை என்று திட்டவட்டமாக தெரிவித்தார். கடந்த 2 நாட்களில் மட்டும் 57 லட்சம் சமையல் எரிவாயு சிலிண்டர்கள் விநியோகம் செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். இதேபோல் 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட 5 கிலோ சமையல் எரிவாயு சிலிண்டர்கள் கடந்த 2 நாட்களில் விற்பனை செய்யப்பட்டுள்ளதாகவும் திருமதி சுஜாதா சர்மா தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. நாட்டின் பாதுகாப்பு என்பது எல்லைகளை காப்பதோடு மட்டும் நின்றுவிடாமல் ஒவ்வொரு குடிமகனின் பாதுகாப்பையும் உள்ளடக்கியது என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இந்திய ராணுவத்துடன் இணைந்து திருங்காமலை மீட்புக்குழு பணியாற்றிய 10 ஆண்டுகளை கொண்டாடும் நிகழ்ச்சியில் பேசிய அவர், இமயமலை போன்ற கடினமான பகுதிகளில் மீட்புப் பணிகளை மேற்கொள்வதில் இக்குழுவின் பங்கு மகத்தானது என்று பாராட்டினார். ஒரு வலிமையான இந்தியா என்பது எல்லை பாதுகாப்போடு பேரிடர் காலங்களில் மக்களின் உயிரை உறுதி செய்வதிலும் அடங்கியுள்ளது என அவர் தனது உரையில் குறிப்பிட்டார். திருங்காமலை மீட்புக்குழு வெறும் மீட்பு பணியோடு நில்லாமல் இந்திய ஆயுதப்படைகளுக்கு ஒரு வலுவான தூணாகவும் பனிசரிவு மீட்பு பணிகளில் உலகத்தரம் வாய்ந்த ஆற்றல் கொண்ட அமைப்பாகவும் உருவெடுத்துள்ளது என்று அவர் பெருமிதம் தெரிவித்தார். நில ஆவணங்களை டிஜிட்டல் மாக்கும் பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாக மத்திய ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். நேற்று புதுதில்லியில் டிஜிட்டல் இந்தியா இயக்கத்தின் கீழ் இதற்கான பணிகள் குறித்து அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டு அவர் பேசினார். நில ஆவணங்கள் டிஜிட்டல் மயமாக்கப்படுவது பயனாளிகளுக்கும் வருவாய்த்துறை அதிகாரிகளுக்கும் உதவிடும் என்று அவர் கூறினார். இந்த திட்டத்தின் செயலாக்கத்தை தொடர்ந்து கண்காணிக்குமாறும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். +2 தேர்வில் காஞ்சிபுரத்தைச் சேர்ந்த நெசவாளரின் மகளான பார்வையற்ற மாற்றுத்திறனாளி மாணவி 565 மதிப்பெண்கள் பெற்று சாதனை படைத்துள்ளார். ஆசிரியர் மற்றும் பெற்றோர் அளித்த ஊக்கத்தால் அதிக மதிப்பெண்களை பெற முடிந்ததாக தெரிவித்தார்.
1: என் பேர் காவ்யா. நான் 12th வந்து 565 எடுத்திருக்கேன். ஸ்கூல் பேர் வந்து லிட்டில் ஃப்ளவர் கான்வென்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் ஃபார் த பிளைண்ட். சென்னையில் படித்தேன். இந்த மார்க் நான் ஸ்கோர் பண்ணுறதுக்கு வந்து என் டீச்சர்ஸ் தான் ஃபஸ்ட்டு காரணம். டீச்சர்ஸ் சொல்லி கொடுத்து நான் அப்படியே ஃபாலோ பண்ணி என்னுடைய உழைப்பு போட்டு நான் படித்தேன். நல்லாவே படித்தேன், நல்ல மார்க் எடுத்திருக்கேன். பேரண்ட்ஸ் வந்து என்னை கைட் பண்ணி கூப்பிட்டு போனாங்க. என்னை கைட் பண்ண டீச்சர்ஸ் அப்புறம் பேரண்ட்ஸ் இந்த சொசைட்டிக்கு எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்யூ.
0: வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு நிலை காரணமாக தென் தமிழகத்தின் அநேக இடங்களிலும் சென்னை உள்ளிட்ட வட தமிழகத்தின் ஒரு சில இடங்களிலும் இன்று இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நீலகிரி, கோவை, ஈரோடு, திருப்பூர், திண்டுக்கல், மதுரை, தேனி, தென்காசி, விருதுநகர், திருநெல்வேலி, கன்னியாகுமரி, சிவகங்கை, ராமநாதபுரம் உள்ளிட்ட 22 மாவட்டங்களில் இன்று இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யும் என்றும் வானிலை மையம் கூறியுள்ளது. இந்நிலையில் இன்று அதிகாலை தென் சென்னையின் பெரும்பாலான பகுதிகளில் பலத்த மழை பெய்தது. இதனால் தாழ்வான பகுதிகளில் தண்ணீர் தேங்கி நின்றது. இருவரி செய்திகள். ரஷ்யா உக்ரைன் இடையே அறிவிக்கப்பட்டுள்ள 3 சண்டை நிறுத்தம் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான நல்ல துவக்கம் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் கூறியுள்ளார். இஸ்ரேல் லெபனான் இடையே அமைதியை ஏற்படுத்த இம்மாதம் 14 அடுத்தகட்ட பேச்சுவார்த்தை நடத்தப்படும் என்று அமெரிக்கா தெரிவித்துள்ளது. ஹரியானாவில் அம்பாலா அருகே நிகழ்ந்த கார் விபத்தில் இருந்து அம்மாநில அமைச்சர் திரு கிஷன்லால் நல்வாய்ப்பாக உயிர் தப்பினார். ஆபரேஷன் சிந்தூர் ஓராண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு திரிபுரா மாநிலம் அகர்தலாவில் மாணவர்களிடம் ராணுவம் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது. ராமேஸ்வர்

0: விழுப்புரத்தில் உள்ள பத்ரகாளியம்மன் கோவில் 43வது ஆண்டு பூச்சொரிதல் விழாவை முன்னிட்டு நேற்று நடைபெற்ற சிறப்பு பூஜையில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். நாகை மாவட்டம் கீழ்வேளூரில் பிரசித்தி பெற்ற அட்சயலிங்க சுவாமி ஆலயத்தில் சித்திரை பெருவிழாவை முன்னிட்டு நேற்று நடைபெற்ற தெப்ப உற்சவத்தை ஏராளமான பக்தர்கள் கண்டு தரிசித்தனர். ரயில்வே மதுரை கோட்டமொத்த வருமானம் கடந்த நிதியாண்டில் 1408 கோடி ரூபாயாக அதிகரித்துள்ளது. திருப்பத்தூர் மாவட்டத்தில் பொது விநியோக திட்ட குறைகள் தொடர்பாக வட்ட அளவிலான குறைதீர் முகாம் இன்று நடைபெறவுள்ளது. தெற்கு ரயில்வேயில் முதன்மை தலைமை பணியாளர் நல அதிகாரியாக இந்திய ரயில்வே சேவை பிரிவை சேர்ந்த திரு நாராயணன் நேற்று பொறுப்பேற்றுக் கொண்டார். விளையாட்டுச் செய்திகள். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் கொல்கத்தா அணி 8 விக்கெட் வித்தியாசத்தில் தில்லி அணியை வென்றது. தில்லியில் நேற்று நடைபெற்ற போட்டியில் முதலில் விளையாடிய தில்லி அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 8 விக்கெட் இழப்பிற்கு 142 ரன் எடுத்தது. 143 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் விளையாடிய கொல்கத்தா அணி 14.2 ஓவரில் 2 விக்கெட் இழப்பிற்கு 147 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. ஜெய்ப்பூரில் இன்று இரவு மணி 7:30 நடைபெறவுள்ள ஆட்டத்தில் ராஜஸ்தான் அணி குஜராத் அணியை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்துள்ள தவிக புதிய அரசு அமைக்க ஆதரவை திரட்டும் முயற்சியில் தொடர்ந்து ஈடுபட்டுள்ளது. தமிழகத்தில் புதிய அரசு அமைப்பதற்கு ஆளுநர் எடுக்கும் நடவடிக்கைகளுக்கு இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் துணை நிற்கும் என்று அக்கட்சி அறிவித்துள்ளது. தமிழகத்தில் குதிரை பேரம் நடைபெறுவதாக அமமுக பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் குற்றம் சாட்டியுள்ளார். நீலகிரி, கோவை, ஈரோடு, திருப்பூர் உள்ளிட்ட 22 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் கொல்கத்தா அணி 8 விக்கெட் வித்தியாசத்தில் தில்லி அணியை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: அடுத்த அறிவிப்பு தொடரும். நேரம் 6:55, 10 நொடி. ஆகாஷ்வாணி தொடரும் நிகழ்ச்சி.

0: கடல் விலங்குகள் கடல்களையும் எல்லைகளையும் கடக்கின்றன என்பது ஆராய்ச்சிகளில் தெரிய வந்துள்ளது. இதனால் பாதுகாப்பு கடினமாகிறது. ஆனால் ஒரு புதிய இடம்பெயர்வு வரைபடம் இடைவெளிகளை சரிசெய்ய தேவைப்படும் என சூழல் விஞ்ஞானிகள் தெரிவித்துள்ளார்கள். இந்தோனேஷியாவிலிருந்து ஒரேகான் வரை 9000 கிலோமீட்டர்கள் நீந்து செல்லும் தோல் முதுகு ஆமைகள் மற்றும் ஆர்டிக் டேர்ன்கள் துருவத்திலிருந்து துருவத்திற்கு பயணம் செய்து எல்லைகளை கடக்கின்றன. இந்த இடம்பெயர்வு உயிரினங்களும் அவற்றைப் போன்ற பிற உயிரினங்களும் சூழல் பாதுகாப்பாளர்களுக்கு ஒரு தனித்துவமான பிரச்சனையை உண்டாக்கியுள்ளன. உலகம் முழுவதும் பாதுகாப்பு கொள்கைகளை எவ்வாறு சீரமைப்பது என சிந்திக்க தொடங்கியிருக்கிறார்கள். இப்போது ஆஸ்திரேலியாவில் உள்ள விஞ்ஞானிகள் முதல் உலகளாவிய இடம்பெயர்வு வரைபடத்தை வெளியிட்டுள்ளனர். இது மிக முக்கிய கண்டுபிடிப்புகளுக்கு பயன்படலாம். குயின்ஸ்லாண்ட் பல்கலைக்கழகத்தின் பல்லுயிர் மற்றும் பாதுகாப்பு அறிவியல் மையத்தின் ஆராய்ச்சியாளர்களால் ஆன்லைன் வரைபடம் உருவாக்கப்பட்டது. மிகோ அல்லது பெருங்கடலில் இடம்பெயர்வு இணைப்பு எனப்படும் சுதந்திரமாக அணுகக்கூடிய கருவியை உருவாக்க புலம்பெயர்ந்த உயிரினங்களின் இயக்கங்கள் குறித்த 1000 மேற்பட்ட ஆய்வுகளை அவர்கள் மதிப்பாய்வு செய்தனர். பறவைகள், பாலூட்டிகள், ஆமைகள் மற்றும் மீன்கள் உட்பட 109 இனங்களை உள்ளடக்கிய மிகோ கடல் விலங்குகள் உலக பெருங்கடல்களில் எவ்வாறு பயணிக்கின்றன என்பதை வரைபடமாக்க 1300 மேற்பட்ட ஆதாரங்களிலிருந்து 1000 பதிவுகளை ஒன்றிணைத்து உருவாக்கப்பட்டுள்ளது.
1: இடம்பெற்றது சூழல் அறிவோம்.

0: நம் வீடு மட்டுமல்ல, நம் நாட்டின் சுத்தமும் நம் அனைவரது கடமை. தூய்மையான பாரதம் நமது கௌரவம்.
1: தொடர்வது வானிலை அறிக்கை. சென்னை மீனம்பாக்கம் வானிலை ஆராய்ச்சி மையத்தில் பதிவானபடி அதிக அளவு வெப்பநிலை 32.8°C, குறைந்த அளவு 26.7°C. பதிவான மழை அளவு 3.7 mm, ஈரப்பதம் 97%. சென்னை நுங்கம்பாக்கம் வானிலை ஆராய்ச்சி மையத்தில் பதிவானபடி அதிக அளவு வெப்பநிலை 33°C, குறைந்த அளவு 28.2°C. பதிவான மழை அளவு 11.3 mm, ஈரப்பதம் 93%. சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறத்துக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டமாக காணப்படும். நகரின் சில இடங்களில் இடி மின்னலுடன் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புண்டு. அதிக அளவு வெப்பநிலை 33°C ஒட்டியும், குறைந்த அளவு 26°C ஒட்டியும் நிலவக்கூடும். மீனவர்களுக்கான வானிலை எச்சரிக்கை. இன்றும் நாளையும் கன்னியாகுமரி கடல் பகுதிகள், கேரள கடலோரப் பகுதிகள், லட்சத்தீவுகளின் பல பகுதிகள், அதனையொட்டிய அரபிக்கடலின் மத்திய கிழக்கு பகுதிகளில் மணிக்கு 40 முதல் 60 km வேகத்துடன் கூடிய பலத்த காற்று வீசக்கூடும். எனவே மீனவர்கள் சொல்லப்பட்ட கடல் பகுதிகளுக்குள் சொல்லப்பட்ட நாட்களில் செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்படுகிறார்கள். இதுவரை வானிலை அறிக்கை கேட்டீர்கள். அடுத்த அறிவிப்பு சில நொடிகளில். நேரம் இப்போது 7 மணி.
2: ஆகாஷவாணி சுழல் விளக்கு. நேயர்கள் கேட்கவிருக்கும் செய்தி கட்டுரை வந்தே மாதரம் பாடல் குறித்த ஒரு பார்வை. எழுதியவர் என் ஹேமாவதி, வாசித்தவர் சுமித்ரா ரத்னம். இந்திய சுதந்திர போராட்டத்தின் தீவிரத்தை அதிகப்படுத்தி நாடெங்கும் விடுதலை வேட்கையை பற்ற வைத்தது வந்தே மாதரம் பாடல். அடிமை தலைக்கு எதிராக ஒன்றுபட்ட இந்திய தேசத்தின் எழுச்சி கீதம் அது. அந்நியரின் ஆட்சியில் இந்தியா சுரண்டப்பட்டு வந்த நேரத்தில் ஒவ்வொரு இந்தியரின் உணர்வு போர் முழக்கமாகவே வந்தே மாதரம் இருந்தது. தேசப்பற்றின் அடையாளமாக ஒலித்த இந்த பாடல் இயற்றப்பட்டு 150 ஆண்டுகள் நிறைவடைந்துள்ளது. இதையொட்டி இந்தியா தேசிய பாடலுக்கு வழங்கும் சட்ட பாதுகாப்பு கௌரவத்தை வந்தே மாதரம் பாடலுக்கும் வழங்கியிருக்கிறது. நாட்டை தாயாக போற்றி தாயே உன்னை வணங்குகிறேன் என்று கொண்டாடும் இந்த பாடல் தேசத்தை கட்டி எழுப்பும் மிக பெரும் உத்வேகத்தை இந்தியாவுக்கு வழங்கியது. இந்தியாவின் தேசிய அடையாளமாகவும் கூட்டு உணர்வின் வெளிப்பாடாகவும் அமைந்துள்ள இந்த பாடலை இந்தியாவின் ஆகச் சிறந்த இலக்கியவாதிகளில் ஒருவரும் வங்க படைப்பாளியுமான பங்கிம் சந்திர சாட்டர்ஜி இயற்றினார். வங்காளத்தின் வடக்கு பர்கானாஸ் மாவட்டம் கண்டல்படா கிராமத்தில் 1838 வசதியான குடும்பத்தில் பிறந்தவர் பங்கிம் சந்திர சாட்டர்ஜி. வங்காளம், சமஸ்கிருதம், ஆங்கிலம் என பல மொழிகளில் புலமை பெற்ற சாட்டர்ஜி பள்ளியில் படிக்கும் போதே வங்க மொழியில் கவிதைகள் எழுதினார். இந்திய கலாச்சாரத்தின் பெருமைகளை மக்களுக்கு உணர்த்தும் வகையில் தம் இலக்கியங்களை உருவாக்கிய பங்கிம் சந்திர சாட்டர்ஜி இந்திய இலக்கிய கருவூலங்களை இளம் தலைமுறை விரும்பும் வடிவங்களில் எடுத்துச் சென்றார். நாவல், கவிதை, கட்டுரை என பல வடிவங்களில் தேசிய ஒற்றுமையையும் இந்திய பண்பாட்டையும் இளம் தலைமுறையின் மத்தியில் விதைத்தார். பல்வேறு நாவல்களை எழுதியுள்ள சாட்டர்ஜி வங்க தர்ஷன் என்ற இலக்கிய இதழை 1872 தொடங்கினார். நாவல்கள், கதைகள், நகைச்சுவை சித்திரங்கள், வரலாற்று கட்டுரைகள், இலக்கிய விமர்சனங்கள் என செறிவு கொண்ட இதழாக வந்த இந்த இதழில் ஆனந்த மடம் என்ற தொடர் புதினத்தை எழுதினார் சாட்டர்ஜி. அந்த புதினத்தின் தொடக்கத்தில் இடம்பெற்ற பாடல்தான் வந்தே மாதரம். பிற்காலத்தில் ஆனந்த மடம் புதினம் தனி நூலாக வந்தபோதும் அதில் இடம்பெற்றது. இந்த பாடல் வங்க தர்ஷன் இதழில் இடம்பெற்ற நாள் 1875 நவம்பர் 7 தேதி. அக்காலத்தில் இந்தியாவை ஆண்ட ஆங்கிலேயர்கள் பிரிட்டிஷ் ராணியை புகழ்ந்து பாடும் பாடலை இந்தியாவில் கட்டாயமாக்கினார்கள். அதற்கு எதிர்வினையாக இந்திய அன்னையை போற்றி புகழும் வந்தே மாதரம் பாடலை இந்தியர்கள் பாடினார்கள். ஆங்கிலேய காலனி ஆதிக்கத்துக்கு எதிரான போராட்டத்தின் ஆயுதமாகவே வந்தே

மாதரம் பாடல் மாறியது. சுதந்திர வேட்கையை இந்த பாடல் தூண்டுவதை உணர்ந்த ஆங்கிலேயர்கள் பொது இடங்களில் இதனை பாட தடை விதித்தார்கள். ஆயினும் தடையை மீறி ஆயிரக்கணக்கான போராளிகள் பொதுவிடங்களில் பாடினார்கள். அவர்களை கைது செய்து சிறையில் அடைத்தது ஆங்கிலேய ஆதிக்க அரசு. பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளில் வந்தே மாதரம் பாடுவதையோ அல்லது கோஷமிடுவதையோ தடை செய்து சுற்றறிக்கைகள் வெளியிடப்பட்டன. கல்வி நிறுவனங்களின் அங்கீகாரம் ரத்து செய்யப்படும் என்றும் எச்சரிக்கப்பட்டது. மீறி பாடிய மாணவர்களுக்கு அபராதம் விதிக்கப்பட்டது. வந்தே மாதரம் பாடலை கேட்டு பிரிட்டிஷ் அரசு மிரள்வதை அறிந்து பலரும் அதை தீவிரமாக பாட ஆரம்பித்தார்கள். ரவீந்திரநாத் தாகூர் இப்பாடலை இசையமைத்து பாடினார். லாலா லஜ்பதி ராய் வந்தே மாதரம் என்ற பெயரில் ஒரு இதழையே தொடங்கினார். பிபின் சந்திரபால், ஸ்ரீ அரவிந்தர் ஆகியோர் அந்த இதழின் பொறுப்பாளர்களாக பணியாற்றினார்கள். தனது கூர்மையான மற்றும் வலுவான தலையங்கங்களின் மூலம் அந்த இதழ் இந்தியாவின் விழிப்புணர்வுக்கான ஒரு சக்தி வாய்ந்த கருவியாக திகழ்ந்து சுயசார்பு, ஒற்றுமை மற்றும் அரசியல் விழிப்புணர்வு ஆகிய செய்திகளை அகில இந்திய மக்களிடம் பரப்பியது. பல்வேறு மொழிகளில் வந்தே மாதரம் மொழிபெயர்க்கப்பட்டது. தேசிய கவிஞர் சுப்பிரமணிய பாரதியார் வந்தே மாதரத்தை தமிழில் மொழிபெயர்த்தார். ஸ்ரீ அரவிந்தர் ஆங்கிலத்தில் அதனை மொழிபெயர்த்தார். இந்த பாடல் ஒரு ஏகாதிபத்திய எதிர்ப்பு முழக்கம். நான் அதோடு தூய்மையான தேசிய உணர்வில் இணைந்தேன் என்று ஹரிஜன் இதழில் எழுதினார் மகாத்மா காந்தி. வந்தே மாதரம் பாடல் இந்தியாவின் சுதந்திர போராட்டத்தின் சின்னமாக மாறியது. இந்த பாடலை பாடியதற்காக ஆங்கிலேய ஆதிக்கவாதிகளால் சிறை கொட்டடியில் அவதிக்கு உள்ளானவர்கள் பலர், தடியடிப்பட்டு காயமுற்றவர்கள் பலர், துப்பாக்கி குண்டுகளுக்கு இரையானவர்கள் பலர். பங்கிம் சந்திர சாட்டர்ஜி வந்தே மாதரத்தில் நாட்டை தாயாக உருவகப்படுத்தும் ஒரு புதிய பார்வையை உலகுக்கு வழங்கினார். சுதந்திரத்திற்கு பிறகு விடுதலை பெற்ற இந்தியாவின் அரசியல் நிர்ணய சபையில் ஜனகண மன மற்றும் வந்தே மாதரம் ஆகிய இரண்டு பாடல்களையும் தேசிய சின்னங்களாக ஏற்றுக்கொள்வதில் முழுமையான ஒருமித்த கருத்து நிலவியது. அந்த விஷயத்தில் எந்த விவாதமும் நடைபெறவில்லை. 1950 ஜனவரி 24 அன்று டாக்டர் ராஜேந்திர பிரசாத் அரசியல் நிர்ணய சபையில் உரையாற்றுகையில், சுதந்திர இயக்கத்தில் வந்தே மாதரம் ஆற்றிய முக்கிய பங்கின் காரணமாக அது தேசிய கீதமான ஜனகணமான பாடலுக்கு இணையான அந்தஸ்தை பெற்று சமமாக மதிக்கப்பட வேண்டும் என்று கூறினார். அவரது கூற்றின்படி ரவீந்திரநாத் தாகூரின் ஜனகணமன சுதந்திர இந்தியாவின் தேசிய கீதமாகவும், பங்கிமின் வந்தே மாதரம் ஜனகணமனவிற்கு சமமான அந்தஸ்துடன் தேசிய பாடலாகவும் ஏற்றுக்கொள்ளப்பட்டன. வந்தே மாதரம் பாடல் இயற்றப்பட்டு 150வது ஆண்டை கொண்டாடும் வகையில் இந்தியாவில் பல்வேறு நிகழ்வுகள் நடந்தன. 2025 நவம்பர் 7 அன்று இதன் தேசிய அளவிலான தொடக்க நிகழ்ச்சி தில்லியில் இந்திரா காந்தி மைதானத்தில் நடைபெற்றது. நினைவு அஞ்சல் தலையும் நாணயமும் வெளியிடப்பட்டன. வந்தே மாதரத்தின் வரலாறு குறித்த கண்காட்சி ஒன்றும் ஏற்பாடு செய்யப்பட்டது. நாடு முழுவதிலும் இருந்து வந்த முக்கிய பாடகர்கள் வந்தே மாதரம் பாடலை பாடினார்கள். வந்தே மாதரத்தின் பல்வேறு பரிமாணங்கள், பங்கிம் சந்திர சாட்டர்ஜியின் வாழ்க்கை வரலாறு, சுதந்திர போராட்டத்தில் வந்தே மாதரத்தின் பங்கு மற்றும் இந்தியாவின் வரலாறு ஆகியவற்றை மையமாக கொண்டு தலா 1 நிமிடம் கொண்ட 25 திரைப்படங்கள் உருவாக்கப்பட்டு சமூக ஊடகங்கள் வழியாக மக்களிடம் கொண்டு சேர்க்கப்பட்டது. அரசு மற்றும் பள்ளி நிகழ்ச்சிகளில் தேசிய கீதம் இசைக்கப்படுவதற்கு முன்னதாக வந்தே மாதரம் பாடலை பாட உத்தரவிடப்பட்டது. இதையொட்டி கடந்த ஆண்டு டிசம்பர் 8 நாடாளுமன்றத்தில் சிறப்பு விவாதமும் நடைபெற்றது. இதை தொடங்கி வைத்து பேசிய பிரதமர் திரு நரேந்திர மோடி, வந்தே மாதரம் என்பது ஒரு மந்திரம், சுதந்திர இயக்கத்திற்கு சக்தி மற்றும் உத்வேகத்தை கொடுத்த ஒரு முழக்கம், தியாகம் மற்றும் தவத்துக்கான பாதையை காட்டிய ஒரு முழக்கம், வந்தே மாதரத்தின் 150வது ஆண்டு கொண்டாட்டத்தின் சாட்சிகளாக நாம் இருப்பது பெருமைக்குரிய விஷயம், இது ஒரு வரலாற்று தருணம் என்றார். இதன் தொடர்ச்சியாக தேசிய கீதத்துக்கு இணையான அந்தஸ்தை வந்தே மாதரம் பாடலுக்கும் சட்டப்பூர்வமாக வழங்கும் வகையில் தேசிய கௌரவ அவமதிப்பு தடுப்புச் சட்டத்தில் திருத்தம் மேற்கொள்ள
மத்திய அரசு

0: தீர்மானித்தது. மே 5 தில்லியில் நடந்த மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் இதற்கான அனுமதியை அமைச்சரவை வழங்கியது. ஜூலை மாதம் நடக்கவுள்ள நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடரில் இந்த மசோதா தாக்கல் செய்யப்பட உள்ளது. மசோதா சட்டமாகும் நிலையில் வந்தே மாதரம் பாடும்போது அவமதித்தாலோ இடையூறு விளைவித்தாலோ அது ஜாமீனில் வெளிவர முடியாத குற்றமாக கருதப்படும். இக்குற்றத்தை இழைப்பவர்களுக்கு 3 வரை சிறை தண்டனை, அபராதம் அல்லது 2 சேர்த்து விதிக்கப்படும். 3 நிமிடம் 10 வினாடிகள் வரக்கூடிய வந்தே மாதரம் பாடலின் 6 கட்டாயம் பாடப்பட வேண்டும். அரசு நிகழ்ச்சிகளில் தேசிய கீதத்திற்கு முன்பாக இப்பாடல் இசைக்கப்படும் போது பொதுமக்கள் அனைவரும் எழுந்து நின்று மரியாதை செலுத்த வேண்டும். பள்ளிகளில் காலை வழிபாட்டு கூட்டங்களில் இப்பாடலை முழுமையாக இடம்பெறச் செய்ய வேண்டும். இந்திய தேசியத்தின் அடையாளமாகவும் ஒற்றுமை உணர்வின் வெளிப்பாடாகவும் இருக்கும் வந்தே மாதரம் பாடல் இந்தியாவின் ஆன்மாவாக நிறுவப்பட வேண்டும். இந்திய ஜனநாயகத்தின் தேசிய அடையாளமாக அது என்றென்றும் நினைவு கூறப்படுவது காலத்தின் தேவை.
1: நேயர்கள் இதுவரை கேட்ட செய்தி கட்டுரை வந்தே மாதரம் பாடல் குறித்த ஒரு பார்வை. எழுதியவர் என் ஹேமாவதி, வாசித்தவர் சுமித்ரா ரத்னம்.
2: அடுத்த அறிவிப்பு தொடரும். நேரம் 7:09:45. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் புத்தம்புது காலையில் தொடரும் அடுத்த நிகழ்ச்சி
3: தமிழ் அமுதம். வழங்குகிறார் முனைவர் பே. அர்த்தநாரீஸ்வரன் அவர்கள்.
4: 10 இடம்பெற்றுள்ள புறநூல்களுள் ஒன்று மதுரை காஞ்சி. 782 அடிகளை கொண்டது. பாண்டியன் நெடுஞ்செழியன் பல வெற்றிகளை பெற்று வலிமை உடையவனாக திகழ்ந்த போதும் அவன் நிலையாமையே அறியாது இருப்பது கண்டு அதனை உணர்த்து முகமாக மாங்குடி மருதனார் இந்நூலை எழுதியுள்ளார். சமய பொதுமை கொண்ட பாண்டியனின் மதுரை நகர் சிறப்புகளை கூறும் மாங்குடி மருதனார் அந்நகரில் அமைந்துள்ள பௌத்த பள்ளி, அந்தனர் பள்ளி, சமணப்பள்ளி ஆகியன பற்றியும் உரைத்துள்ளார். ஒளியை உடைய அணிகலன்கள் அணிந்திருக்கும் சிறு பிள்ளைகள் தங்களை விட்டு பிரிந்து சென்று விடாதபடி கையினால் அணைத்து கொண்டு அன்பினால் அவர்களை உடலோடு இறுக்கமாக தழுவிக்கொண்டு அவர்களுடைய சிறிய கையை மொட்டை பற்றி இருக்கின்ற தாமரை போல் பற்றி கொண்டு தோற்றமளிக்கும் பேரிளம் பெண்கள் புத்த பெருமானை வணங்கி வாழ்த்தும் நோக்குடன் மலர்களுடனும் புகையுடனும் பௌத்த பள்ளிக்கு வரும் காட்சியை மாங்குடி மருதனார் தின்கதிர் மாதாணி ஒன்குரு மாக்களை ஓம்பினர் தளி தாம்புணர்ந்து முயங்கி தாதணி தாமரை போது பிடித்தாங்கு தாமும் அவரும் ஓராங்கு விளங்க காமர் கவினிய பேரிளம்பெண்டீர் பூவினர் புகையினர் தொழுவனர் பழிச்சி சிறந்து புறங்காக்கும் கடவுட்பள்ளி என உரைக்கின்றார். சிறப்புடைய வேதங்களை அவற்றின் பொருள் விளங்குமாறு எடுத்து கூறி தாங்களும் வேதம் கூறியபடி நடந்து நில உலகில் வாழ்ந்தாலும் இறைவனை விட்டு விலகாத நிலையினை அடைந்தவர்களாய் பூ உலகிலேயே வீடு பேற்று இன்பம் கிடைக்க பெற்றவர்களாய் அறக்கோட்பாடுகளில் இருந்து தவறாதவர்களாய் உயிர்களிடம் இரக்கம் கொள்பவர்களாய் விளங்கும் பெரியோர் விரும்பி இனிதின் உரையும் அந்தனர் பள்ளி என்பதை மாங்குடி மருதனார் சிறந்த வேதம் விளங்கப்பாடி விழிச்சியரெய்திய ஒழுக்கமுடுபுணர்ந்து நிலமமர் வையத்து ஒருதாமாகி உயர்நிலை உலகம் இவனின்று எய்தும் அறநெறிபிழையா அன்புடை நெஞ்சில் பெரியோர் மேய் இனிதின் உரையும் குயின்று குயின்றென்ன அந்தனர் பள்ளி என்னும் அடிகளில் தெளிவுபட எடுத்துரைக்கின்றார். வள்ளுவர் பெருந்தகையின் அந்தனர் என்போர் அறவோர் மற்ற எவ்வுயிர்க்கும் தெந்தன்மை பூண்டு ஒழுகலான் என்னும் குறட்பாவை இங்கு ஒப்பு நோக்கலாம். வண்டுகள் தேனிருந்த வரும் தேன் நிரம்பிய மலர்களுடன் நறுமண புகையினையும் பூசை பொருள்களாக ஏந்தி கொண்டு சாவக நோன்பு நோற்பவர்கள் அருக கடவுளை வாழ்த்துகின்றனர். கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் ஆகியவற்றையும் வானுலக நிலையினையும் உணர்ந்து கொண்டவர்கள் தாங்கள் கைபிடிக்க வேண்டிய நோன்புகளையும் அவ்விரதங்களை மேற்கொண்டதனால் மெலியாத உடம்பினையும் கல்வி அறிவையும் நிரம்ப பெற்ற சான்றோர்கள் நோன்பு நோற்பதற்கு வேண்டிய கல்லை பொழிந்தது போன்ற குறுகிய

0: கையினை உடைய சிறு சிறு செம்புகளை நூல் கயிற்றால் கட்டப்பட்ட உரியில் சுமந்து செல்வர். குளிர்ந்த நீர்க்குளத்தை கண்டது போன்ற குளிர்ந்த இடத்தில் அமைந்திருக்கும் அருகனின் கோயிலில் செம்பால் செய்தது போன்ற சுவர்களில் ஓவியம் வரையப்பட்டு அங்கு வான் வரை உயர்ந்து பார்வைக்கு வெட்டாத அழகிய பூஞ்சோலைகள் உடைய சமணப்பள்ளி மலைகள் பல ஒன்று சேர்ந்து நின்றதைப் போல தோற்றமளித்தது என்பதை மாங்குடி மருதனார் இரும்பூது சான்ற நரும்பூஞ் சேக்கையும் குன்றுபழ குழி பொலிவன தோன்றி என உரைக்கின்றார். மதுரையில் அமைந்திருந்த பௌத்த பள்ளி, அந்தனர் பள்ளி, சமணப்பள்ளி ஆகியவற்றை கூறும் முகத்தான் மாங்குடி மருதனார் பாண்டிய நெடுஞ்செழியனின் சமய பொதுமையையும் தெளிவுபடுத்துகின்றார்.
1: தமிழமுதம் வழங்கினார் முனைவர் பே. அர்த்தநாரீஸ்வரன் அவர்கள்.
2: கதைகளை கேட்டோம் வானொலியில் அன்று,
3: பின்னர் வந்தது கேளிக்கையில் ஒரு புரட்சி,
2: மூலை முடுக்கெல்லாம் தொலைக்காட்சி.
3: இந்த கதையில் மாற்றமில்லை,
2: நடையில் மட்டும் வந்தது ஒரு புதிய மாற்றம்.
3: நாம் கேட்டும் பார்த்தும் ரசித்த கதைகளை டிஜிட்டலில் இன்று ரசிக்க
2: இப்போதே டவுன்லோட் செய்வோம் வேவ்ஸ் ஓடிடி ஆப்பை.
3: இலவசமாக கண்டுகளிப்போம்.

0: ஆகாஷ் வாணி. சில நொடிகளில் தொடர்வது தமிழ் செய்தி அறிக்கை.
1: செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். மேற்குவங்க மாநில முதலமைச்சராக திரு சுவேந்த அதிகாரி இன்று பதவியேற்கிறார். வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் கயானா சுகாதார அமைச்சர் டாக்டர் பிராங்க் அந்தோனியை சந்தித்து இருதரப்பு உறவுகள் குறித்து பேச்சுக்கள் நடத்தினார். ரஷ்யா மற்றும் உக்ரைன் நாடுகளுக்கு இடையே 3 நாட்களுக்கு தற்காலிக போர் நிறுத்தம் அமல்படுத்தப்படுவதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் அறிவித்துள்ளார். தென்னிந்தியாவின் பல பகுதிகளில் அடுத்த 2 நாட்களுக்கு பலத்த மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. ISL கால்பந்து போட்டியில் ஒடிசா அணி 2-1 என்ற கோல் கணக்கில் தில்லி அணியை வென்றது. இனி விரிவான செய்திகள். மேற்குவங்க மாநில முதலமைச்சராக திரு சுவேந்த அதிகாரி இன்று பதவியேற்கிறார். கொல்கத்தாவில் உள்ள புகழ்பெற்ற பிரிகேட் பரேட் மைதானத்தில் பதவியேற்பு விழாவுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. பதவியேற்பு விழாவில் பிரதமர் திரு நரேந்திர மோடி, உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா, பிஜேபி தேசிய தலைவர் திரு நிதின் நபின், மத்திய அமைச்சர்கள் மற்றும் தேசிய ஜனநாயக கூட்டணியைச் சேர்ந்த அனைத்து மாநில முதலமைச்சர்களும் பங்கேற்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. முன்னதாக நேற்று கொல்கத்தாவில் பிஜேபி மூத்த தலைவர் திரு அமித்ஷா முன்னிலையில் நடைபெற்ற மாநில பிஜேபி சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்தில் திரு சுவேந்த அதிகாரி சட்டமன்ற குழு தலைவராக ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். இந்த கூட்டத்திற்கு தலைமை தாங்கிய திரு அமித்ஷா அனைத்து தரப்பு ஆதரவும் திரு சுவேந்த அதிகாரிக்கு இருந்ததாக தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து மேற்குவங்க ஆளுநர் திரு ஆர் என் ரவியை சந்தித்த திரு சுவேந்த அதிகாரி மாநிலத்தில் முதல் பிஜேபி ஆட்சியை அமைக்க உரிமை கோரினார். திரு சுவேந்த அதிகாரி முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்ட செய்தி வெளியானதும் அவரது சொந்த மாவட்டமான கிழக்கு மிதினாபூர் மற்றும் அவரது தொகுதியான நந்திகிராமில் கொண்டாட்டங்கள் நடைபெற்றன. அரியானாவின் அம்பாலா, பஞ்ச்குலா மற்றும் சோனிபட் ஆகிய மாநகராட்சிகளுக்கான மேயர் மற்றும் வார்டு உறுப்பினர் பதவிகளுக்கான வாக்குப்பதிவு நாளை காலை 8 மணி முதல் மாலை 6 மணி வரை நடைபெறும் என்று மாநில தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. இதற்கான வாக்கு எண்ணிக்கை வரும் 13ஆம் தேதி நடைபெறும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிஜேபி சார்பில் பஞ்ச்குலா மேயர் பதவிக்கு திரு ஷியாம்லால் பன்சால், அம்பாலாவில் திருமதி அக்ஷிதா சைனி மற்றும் சோனிபட்டில் திரு ராஜீவ் ஜெயின் ஆகியோர் போட்டியிடுகின்றனர். மறுபுறம் காங்கிரஸ் கட்சி சார்பில் சோனிபட்டில் திரு கமல் திவான், பஞ்ச்குலாவில் திருமதி சுதா பரத்வாஜ் மற்றும் ரேவாரி நகராட்சி தலைவர் பதவிக்கு திருமதி நிஹாரிகா பிரவீன் சௌத்ரி ஆகியோர் போட்டியிடுகின்றனர். மேலும் ரேவாரி மற்றும் தாருஹேரா நகராட்சிகளுக்கான தலைவர் பதவிக்கும் நாளை வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது. கரீபிய நாடுகளில் அரசுமுறை பயணம் மேற்கொண்டுள்ள வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் கயானா நாட்டின் சுகாதார அமைச்சர் டாக்டர் பிராங்க் அந்தோனியை நேரில் சந்தித்து பேசினார். கயானா தலைநகர் ஜார்ஜ்டவுனில் நடைபெற்ற இந்த சந்திப்பின் போது இந்தியா மற்றும் கயானா இடையிலான சுகாதாரத்துறை உறவுகளின் முன்னேற்றம் குறித்து இரு தலைவர்களும் விரிவாக ஆலோசனை நடத்தினர். குறிப்பாக மருத்துவத்துறை மற்றும் மருத்துவ

கட்டமைப்பு வசதிகளில் இரு நாடுகளும் இணைந்து செயல்படுவது குறித்து விவாதிக்கப்பட்டது. இதுகுறித்து திரு ஜெய்சங்கர் தனது சமூக வலைதள பக்கத்தில் இரு நாடுகளின் சுகாதார ஒத்துழைப்பில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றங்கள் திருப்தி அளிக்கின்றன என குறிப்பிட்டுள்ளார். டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் தனது பயணத்தின் முதல் கட்டமாக ஜமைக்காவிற்கு செல்கிறார். அதனைத் தொடர்ந்து சூரிநாம் நாட்டுக்கான பயணத்தை முடித்துக்கொண்டு தற்போது கயானாவில் தங்கியுள்ளார். தனது பயணத்தின் இறுதிக்கட்டமாக அவர் ட்ரினிடாட் மற்றும் டொபாக்கோ நாட்டிற்கு செல்ல உள்ளார். சிலி நாட்டின் வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு பிரான்சிஸ்கோ பெரோஸ் மெக்கனா இன்று இந்தியா வருகிறார். வரும் 15ஆம் தேதி வரை இந்தியாவில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் அவர் பங்கேற்கிறார். தனது பயணத்தின் ஒரு பகுதியாக நாளை தில்லியில் நடைபெறும் நிகழ்ச்சியில் அவர் பங்கேற்கிறார். தொடர்ந்து நாளை மறுநாள் இந்திய உணவு இறக்குமதியாளர்கள் கூட்டமைப்பு மற்றும் வர்த்தக அமைப்புகள் ஏற்பாடு செய்துள்ள வணிக நிகழ்ச்சிகளில் அவர் கலந்து கொள்கிறார். சிலி அமைச்சர் மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயலுடன் பேச்சுவார்த்தை நடத்துகிறார். விரைவில் சிலியுடன் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட உள்ள நிலையில் சிலி அமைச்சரின் பயணம் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. இந்தியா மற்றும் ஏமன் நாடுகளுக்கு இடையிலான நட்பு உறவை மேலும் வலுப்படுத்தும் நோக்கில் இருநாட்டு உயரதிகாரிகளுக்கு இடையிலான சந்திப்பு புதுதில்லியில் நேற்று நடைபெற்றது. வெளியுறவு அமைச்சகத்தின் செயலாளர் திருமதி ஸ்ரீபிரியா ரங்கநாதன் மற்றும் ஏமன் நாட்டின் இணையமைச்சர் திரு முகமது அல் காதிமி ஆகியோர் இரு நாடுகளுக்கும் இடையே நிலவும் நீண்டகால தொடர்புகள் மற்றும் இருதரப்பு உறவுகளை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்வதற்கான வாய்ப்புகள் குறித்து விவாதித்தனர். மேலும் இந்தியாவுக்கு வருகை தந்துள்ள ஏமன் இணையமைச்சர் புதுதில்லியில் நடைபெற்ற இந்திய பெருங்கடல் பேச்சுவார்த்தையின் 10வது பதிப்பிலும் கலந்து கொண்டார் என்று வெளியுறவு அமைச்சகம் தனது சமூக ஊடக பதிவில் தெரிவித்துள்ளது. ரஷ்யா மற்றும் யுக்ரைன் நாடுகளுக்கு இடையே 3 நாட்களுக்கு தற்காலிக போர் நிறுத்தம் அமல்படுத்தப்படுவதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் அறிவித்துள்ளார். 2ம் உலகப் போரில் சோவியத் யூனியன் பெற்ற வெற்றியை நினைவு கூறும் வகையில் ரஷ்யாவில் இன்று நடைபெறவுள்ள வெற்றி தினத்தை முன்னிட்டு இந்த தற்காலிக அமைதி உடன்பாடு எட்டப்பட்டுள்ளது. தனது சமூக வலைதளத்தில் இதனை பதிவிட்டுள்ள திரு டிரம்ப், இன்று முதல் மே 11ஆம் தேதி வரை இரு நாடுகளுக்கும் இடையே அனைத்து விதமான ராணுவ தாக்குதல்களும் நிறுத்தப்படும் என்று தெரிவித்துள்ளார். தனது நேரடி வேண்டுகோளின் பேரில் இந்த உடன்பாடு ஏற்பட்டுள்ளதாகவும் இதன் ஒரு பகுதியாக இரு தரப்பிலிருந்தும் தலா 1000 கைதிகள் பரிமாறிக்கொள்ளப்படுவார்கள் என்றும் அவர் கூறியுள்ளார். 2ம் உலகப் போருக்கு பிந்தைய மிகப்பெரிய இந்த போரை நிரந்தரமாக முடிவுக்கு கொண்டு வருவதற்கான பேச்சுவார்த்தைகள் தற்போது தீவிரமாக நடைபெற்று வருவதாகவும் அமெரிக்க அதிபர் குறிப்பிட்டுள்ளார். ஈரானின் ஏவுகணை மற்றும் ட்ரோன் தயாரிப்புகளுக்கு உதவி செய்ததாக சீனா மற்றும் ஹாங்காங்கை சேர்ந்த நிறுவனங்கள் மீது அமெரிக்கா புதிய பொருளாதார தடைகளை விதித்துள்ளது. ஈரானின் ஷாஹெட் ரக ட்ரோன்கள் மற்றும் பாலிஸ்டிக் ஏவுகணைகளை தயாரிக்க தேவையான மூலப்பொருட்களை வழங்கியதற்காக இந்த அதிரடி நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அமெரிக்க நிதியமைச்சகம் தெரிவித்துள்ளது. அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் சீன அதிபர் திரு ஷி ஜின்பிங்கை சந்திக்க சீனா செல்லவுள்ள நிலையில் இந்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது. ஈரானின் ராணுவ தொழில் கட்டமைப்பை முடக்குவதற்கும் சட்டவிரோத வணிகங்களுக்கு உதவும் வெளிநாட்டு நிறுவனங்களை தண்டிப்பதற்கும் அமெரிக்கா தயாராக இருப்பதாக எச்சரிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக ஈரானிடம் இருந்து எண்ணெய் வாங்கும் சீனாவின் சுத்திகரிப்பு நிலையங்கள் மற்றும் நிதி நிறுவனங்கள் மீதும் தடைகள் பாயக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஹரியானா மாநில அமைச்சர் திரு கிருஷன் லால் பன்வார் சாலை விபத்தில் இருந்து உயிர் தப்பினார். பானிபட் அருகே ஜிடி சாலையில் வந்த வாகனம் ஒன்று இவர் பயணம் செய்த கார் மீது மோதி விபத்துக்குள்ளானது. இதில் காயமடைந்த அமைச்சர் உடனடியாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அம்பாலா தேர்தல் பிரச்சாரத்தை முடித்துவிட்டு சோனிபட் நோக்கி சென்று கொண்டிருந்தபோது இந்த விபத்து நேரிட்டதாகவும் இதில் அமைச்சருக்கு சிறிய அளவில் காயங்கள் ஏற்பட்டுள்ளதாகவும் பிஜேபி மாநில தலைவர் திரு மோகன்லால் படோலி கூறினார். அவர் தற்போது அபாய கட்டத்தை தாண்டி நலமுடன் இருப்பதாகவும் முன்னெச்சரிக்கையாக சில நாட்கள் மருத்துவ கண்காணிப்பில் இருப்பார் என்றும் அவர் கூறினார். தென்னிந்தியாவின் பல பகுதிகளில் அடுத்த 2 நாட்களுக்கு பலத்த மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. குறிப்பாக தமிழ்நாட்டின் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளிலும் கேரளம் மாஹே லட்சத்தீவுகள் மற்றும் கர்நாடகாவின் உட்பகுதிகளிலும் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் பீகார் சத்தீஸ்கர் ஜார்க்கண்ட் மற்றும் மேற்கு வங்கத்தின் கங்கை சமவெளி பகுதிகளில் இன்று மணிக்கு 50 கிலோமீட்டருக்கும் அதிகமான வேகத்தில் பலத்த காற்றுடன் கூடிய இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். அதேபோல் உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசம் ஆந்திராவின் கடலோர பகுதிகள் மற்றும் வடகிழக்கு மாநிலங்களிலும் இடி மின்னலுடன் கூடிய வானிலை நிலவும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது.
இந்நிலையில் குஜராத் மற்றும் மேற்கு

0: ராஜஸ்தான் மாநிலங்களில் வரும் வியாழக்கிழமை வரை வெப்பாலை வீசக்கூடும் என்றும், நாட்டின் மேற்கு மற்றும் வடமேற்கு பகுதிகளில் வெப்பநிலையானது 2 முதல் 5 டிகிரி செல்சியஸ் வரை படிப்படியாக உயர வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. ISL கால்பந்து போட்டியில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் ஒடிசா அணி 2-1 என்ற கோல் கணக்கில் தில்லி அணியை வென்றது. இன்று மாலை 5 மணிக்கு நடைபெறவுள்ள ஆட்டத்தில் கோவா அணி மோகன் பகான் அணியையும், இரவு மணி 7:30 நடைபெறவுள்ள மற்றொரு ஆட்டத்தில் ஜம்ஷெட்பூர் அணி பெங்களூரு அணியையும் எதிர்கொள்கின்றன. மத்திய பிரதேச மாநிலம் போபாலில் துப்பாக்கி சுடுதல் சாம்பியன்ஷிப் போட்டிகள் நடைபெற்று வருகின்றன. இதில் ஆண்களுக்கான 10 மீட்டர் ஏர் ரைபிள் பிரிவில் மகாராஷ்டிராவை சேர்ந்த ருத்ரங்கேஷ் பாலசாஹேப் பாட்டில் தங்கப்பதக்கம் வென்று முதலிடம் பிடித்தார். இறுதிப் போட்டியில் மிக சிறப்பாக செயல்பட்ட ருத்ரங்கேஷ் பாட்டில் 252.9 புள்ளிகள் குவித்து முதலிடத்தை பிடித்தார். ஹரியானாவை சேர்ந்த ரோஹித் கன்யான் 251.9 புள்ளிகளுடன் 2ம் இடம் பிடித்து வெள்ளிப்பதக்கம் வென்றார். மேற்கு வங்கத்தைச் சேர்ந்த பைதுர்கியா பிஸ்வாஸ் 230.8 புள்ளிகளுடன் 3வது இடம் பிடித்து வெண்கலப்பதக்கம் வென்றார். ஆடவர் ஜூனியர் 10 மீட்டர் ஏர் ரைபிள் பிரிவில் மேற்கு வங்கத்தைச் சேர்ந்த அஸ்மித் சாட்டர்ஜி 251 புள்ளிகளுடன் தங்கப்பதக்கத்தை கைப்பற்றினார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். மேற்குவங்க மாநில முதலமைச்சராக திரு சுவேந்து அதிகாரி இன்று பதவியேற்கிறார். வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் கயானா சுகாதார அமைச்சர் டாக்டர் பிராங்க் அந்தோனியை சந்தித்து இருதரப்பு உறவுகள் குறித்து பேச்சுக்கள் நடத்தினார். ரஷ்யா மற்றும் உக்ரைன் நாடுகளுக்கு இடையே 3 நாட்களுக்கு தற்காலிக போர் நிறுத்தம் அமல்படுத்தப்படுவதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் அறிவித்துள்ளார். தென்னிந்தியாவின் பல பகுதிகளில் அடுத்த 2 நாட்களுக்கு பலத்த மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. ISL கால்பந்து போட்டியில் ஒடிசா அணி 2-1 என்ற கோல் கணக்கில் தில்லி அணியை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: அடுத்த அறிவிப்பு தொடரும். நேரம் 7:25 ஆகாஷ்வாணி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது புத்தம்புது காலை நிகழ்ச்சி. தொடர்வது
2: ஆரோக்கிய வாழ்விற்கு கண் பார்வையை மேம்படுத்துவதற்கான லேசர் சிகிச்சை முறைகள் குறித்து கண் மருத்துவர் ஜெயந்தி ஆனந்தன் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் கேட்கலாம்.
3: லேசர் சிகிச்சைன்றது வந்து லேசர் இஸ் அ பீம் ஆஃப் ஹீட்டட் லைட். அதாவது ஒரு லைட்டை நம்ம சூடுபடுத்தி நம்ம கொடுத்தோம்னா எப்படி இருக்குமோ அதுதான் நம்ம லேசர்னு சொல்கிறோம். இந்த லேசர் வந்து கண்களில் வந்து பல விதத்தில் நம்மளுக்கு பயனளிக்குது. இதுலேயே டிஃப்ரெண்ட் வேவ் லெங்க் இருக்கிற லேசர்ஸ் இருக்குது. ஸோ அந்த டிஃப்ரெண்ட் வேவ் லெங்க்ஸு டிஃப்ரெண்ட்டு ப்ராப்ளத்துக்கு நம்ம உபயோகப்படுத்துகிறோம். அது வந்து ஒரு நவீன சிகிச்சை முறை தான். இந்த சிகிச்சை முறைகள்லாம் இந்த குறைந்தது இந்த பல நூற்றாண்டுகளாக ரிசர்ச் செய்து நம்ம யூஸ் பண்ணுறது வந்து இப்போ ஒரு 20 வருஷம். 10 வருஷமாக தான் நிறைய அதிகமாக யூஸ் பண்ணுறோம். ஆனால் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி இதெல்லாம் கண்டுபிடிச்சிட்டாங்க. கண்டுபிடிச்சிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணிக்கிட்டு இருந்தோம். இப்போ 10 வருஷமாக நம்ம நிறைய பண்ணுறோம். இந்த லேசர் சிகிச்சை முறைகள் வந்து நிறைய காரணங்களுக்காக நம்ம கண்களுக்கு யூஸ் பண்ணலாம். கண்களில் வந்து நீரழுத்த நோய் குளோக்கோமான் வரும்பொழுது என்ன ஆகுதுன்னா கண்களில் இருக்க ப்ரெஷர் அதிகமாகிடுது. அதனால் கண்களில் இருக்க நரம்பு வந்து பாதிக்கப்படுது. அந்த ப்ரெஷரை குறைக்கிறதுக்கு நம்ம வந்து யாக் ஐரிடாட்டமி அப்படின்னு சொல்லிட்டுன்னு ஒரு லேசர் சிகிச்சை முறை பண்ணுறோம். இது வந்து யாக் லேசர். அந்த லேசர் வந்து ஒரு பர்டிகுலர் வேவ் லெங்கில் இருக்கும். அது வந்து கருவிழியில் தாண்டி பின்னாடி வந்து ஐரிஸ்னு ஒரு மசில் இருக்குது. அந்த மசிலில் ஒரு சிறு துவாரம் மாதிரி நம்ம போடுறோம் லேசரை வச்சு. அதனால் என்னாகும், கண்களில் இருக்க அழுத்தம் வந்து குறைஞ்சி போயிடும். அதனால் நீர் அழுத்த நோயும் குறைஞ்சி அவங்களுக்கு வந்து அந்த கண்கள் வந்து நரம்பு பாதிக்காமல் இருக்கும். இதுவே பழைய காலத்தில் இதுக்குன்னு ஒரு பெரிய ஆப்ரேஷன் பண்ணணும். அப்புறம் அந்த பண்ணுற ஆப்ரேஷன் நல்லபடியாக அந்த வந்து நீர் அழுத்த நோயை குறைக்கிறதுக்கு கரெக்டாக வரணும். அதுவும் சில சமயத்தில் வராமையும் போயிடும் அந்த காலத்தில் பண்ணிகிட்டு இருந்த சிகிச்சையில். ஆனால் இது வந்து நம்மளுக்கு ஈஸியாக யாருக்காக இருந்தாலும் பண்ணலாம். ஈவன் சுகரு பிபி இருக்கிறவங்களுக்கு கூட சுகர் கண்ட்ரோல் பண்ணணுன்ற அவசியம்லாம் கிடையாது. இந்த லேசர் சிகிச்சை முறை பண்ணி கண்களில் இருக்க நீர் அழுத்தத்தை நம்ம குறைச்சிடலாம். 2வது வந்து சுகர்னால் கண்களில் வந்து இரத்த குழாய்கள் வந்து பாதிப்படைந்து இது வந்து இந்த விழித்திரையில் என்னாகும், சுகர் ஒரு 20 வருஷம் யாருக்காவது ஒருத்தருக்கு டயபெட்டிஸ் ஒரு 20 வருஷம் இருக்குனாக்கா அவங்களுக்கு வந்து இரத்த குழாய்கள்லாம் பாதித்து கண்களில் இருக்கிற இரத்த குழாய்கள் வெடித்து ரத்தம் கசிஞ்சு போயிடும். இதனால் என்னாகும், பார்வை மங்கும். அவங்களுக்கு மங்கும்பொழுது நம்ம வந்து ஒரே முறை என்ன பண்ண முடியும்னாக்கா இந்த

0: லேசர் மூலமாக அந்த இரத்த கசிவு எங்கெல்லாம் இருக்கோ அந்த இரத்த குழாயெல்லாம் போய் லேசர் மூலமாக நம்ம அதை சீல் பண்ணிடலாம், மேலும் ரத்தம் வெளிவராமல். ஏன்னாக்கா நம்ம சீல் பண்ணாமல் அப்படி விட்டோம்னாக்கா நிறைய ரத்தம் வெளியில் வந்து கசிஞ்சு அந்த விழித்திரை ஃபுல்லாக மூடிடுச்சுன்னா அவங்களுக்கு கண் பார்வை உடனடியாக போயிடும். இது வந்து கண் பார்வை நல்லா இருக்கும். அட் த சேம் டைம் நம்ம வந்து இந்த கசிகிற ரத்தத்தெல்லாம் நம்ம நிறுத்திட்டோம்னாக்கா கண் பார்வையும் அவங்களுக்கு வந்து வீணாக போகாது. அட் த சேம் டைம் இது வந்து பெயின்லெஸ் ப்ரொசீஜர். இது வந்து இதெல்லாம் வந்து ரொம்ப நவீன முறைகள். இதெல்லாம் ரீசெண்டாக நிறைய பேஷண்ட்ஸுக்கு நம்ம பண்ணுறோம். யாருக்காக இருந்தாலும் ஒரு 10 வருஷம் சுகர் இருந்ததுன்னா இந்த கண் விழித்திரை அஃபெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, அவங்களுக்கு அது பண்ணுறோம். அதே மாதிரி கண் நரம்புலேயே இன்னொரு கண்டிஷன் இருக்குது, நம்ம வந்து கண்களில் நீர் நிறைய சேர்ந்துடும் சில பேருக்கு, அது ஒரு சில காரணங்களால் இந்த மாதிரி சுகர் இருக்கவங்களுக்கு வரலாம். சென்ட்ரல் சீரஸ் ரெட்டினோபத்தின்னு இன்னொரு கண்டிஷன் இருக்குது, அவங்களுக்கும் அந்த மாதிரி நீர் நிறைய சேர்ந்து போயிடும். இந்த நீரெல்லாம் எடுக்கிறதுக்கும் இந்த நவீன லேசர் சிகிச்சை முறைகளை நம்ம யூஸ் பண்ணலாம்.
1: இதுவரை கண் பார்வை மேம்படுத்துவதற்கான லேசர் சிகிச்சை முறைகள் குறித்து கண் மருத்துவர் ஜெயந்தி ஆனந்தன் அவர்கள் வழங்கிய ஆலோசனைகள் கேட்டீர்கள்.
2: இன்னைக்கு செம்ம வேலை, ஷோல்டர் நெக்கு கையினு பார்ட்டு பார்ட்டா வலிக்குது. இவ்வளவு ஒர்க் பண்ணியே 2020 பிரேக் எடுத்தியா?
3: அது என்ன 2020 பிரேக்?
2: 20 நிமிஷத்துக்கு ஒரு தடவை 20 செகண்ட் வந்து நம்ம பிரேக் எடுக்கணும். அந்த டைம்ல எழுந்திரிச்சு நிக்கிறது இல்ல லைட்டா கழுத்து கைய அசைக்கிறது இந்த மாதிரி பண்ணணும்னு சொல்றாங்க. இதுதான் எல்லா டாக்டர்ஸும் அட்வைஸ் பண்றாங்க. சோ எவ்வளவு நேரம் வேணும்னாலும் ஒர்க் பண்ணுங்க, ஆனா 2020 பிரேக் எடுத்துட்டு ஒர்க் பண்ணுங்க. நம்ம ஆரோக்கியம் நம்ம கையில.
4: புத்தம்புது காலையில் அடுத்த இடம் பெறுவது இன்று ஒரு தகவல். வழங்கியுள்ளவர் தெங்கச்சி கோ சுவாமிநாதன்.
5: திபேத் நாட்டில் புத்த மடாலயங்கள் நிறைய உண்டு, அதுக்கு ஒரு தலைமையகமும் உண்டு. அது வந்து இந்த திபேத் தலைநகரம் லாசாவில் இருக்குது. ரொம்ப காலத்துக்கு அப்பால் அதை பற்றிலாம் நிறைய விவரங்கள் எழுதி வச்சுருக்கிறாங்க, அது இப்போவும் நமக்கு கிடைக்குது. அதாவது ரொம்ப தூரத்துக்கு அந்தாண்ட மலைகளுக்கு நடுவில் ஒரு கிளை மடாலயம், அந்த மடத்தின் தலைவருக்கு வயசாகிட்டு தான், அதனால் தலைமை பொறுப்பை வந்து வேற ஒருத்தர்கிட்ட ஒப்படைக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணாராம். உடனே ஒரு லாமாவை கூப்பிட்டார், அவர் மூலமாக தலைமை மடாலயத்துக்கு செய்தி அனுப்பினார், பொருத்தமான வாரிசு ஒருத்தரை அனுப்பி வைக்கும்படியாக. அந்த வாலிப லாமா புறப்பட்டார், காடு மேடெல்லாம் நடந்து போகிறார். ரொம்ப நாள் கழித்து தலைமை பீடத்தை அடைஞ்சார். தலைமை குருக்கிட்ட விவரத்தை சொன்னார், தகுதியான ஒருத்தரை அனுப்பி வச்சா அழைச்சிட்டு போகிறேன் அப்படின்னார். சரி நாளைக்கு காலையில் நீங்கள் அவங்க எல்லாரையும் அழைச்சிட்டு போகலாம்னார் அவர். அவங்க எல்லாரையுமா? அங்கே தேவைப்படுறது ஒருத்தர் தானே அப்படின்னார் இவர். ஆமான்னார். அப்புறம் ஏன் எல்லாரையும் அழைச்சிட்டு போக சொல்கிறீங்கன்னார். அது இப்போ உனக்கு புரியாது, நான் ஒரு 100 பிக்குகளை அனுப்புகிறேன், அதாவது பிக்ஷுகளை, அவ்வளவு பேரையும் அங்கே வச்சு சமாளிக்க முடியாது அப்படின்னார் இவர். இருந்தாலும் இப்போ அந்த தலைமை குரு என்ன சொன்னார்னா, அதை பற்றி கவலைப்படாத, நான் வந்து 100 பேரை அனுப்புகிறேன், அதில் 99 பேர் வழியிலேயே காணாமல் போடுவாங்க, ஒருத்தன் மட்டும்தான் வருவான், அவனும் அங்கே வந்து சேர்ந்துட்டான்னா நீ ரொம்ப கொடுத்து வச்சவன் அப்படின்னார். இவருக்கு ஒன்றும் புரியல. இருந்தாலும் மறுநாள் அந்த வாலிப லாமா 100 பேரை அழைச்சிக்கிட்டு புறப்பட்டார். போகிற வழியிலேயே பல பேர் அங்கங்கே பிச்சுக்கிட்டு போயிட்டாங்க அவர் சொன்னது மாதிரியே. வழியில் அவங்க ஊர்கள் இருந்தது தான் காரணம். அப்பா அம்மாவை பார்த்துட்டு வரேன் அப்படின்னு கொஞ்சம் பேர் போனாங்க. சொந்த பந்தத்தை பார்த்துட்டு வரேன் அப்படின்னு கொஞ்சம் பேர். ஒரு வாரம் ஆச்சு, இப்போ மிஞ்சினது 10 பேர் தான். வழியில் ஒரு நகரம், அங்கே சில பிக்ஷுக்கள் வந்து சந்தித்தாங்க, எங்கள் மடத்து தலைவர் இறந்துட்டார், உங்களில் யாராவது ஒருத்தர் எங்களுக்கு தலைவராக முடியுமா அப்படின்னு கேட்டாங்க. 10 பேரும் தயார், அதில் ஒருத்தரை அழைச்சிக்கிட்டு அவங்க போயிட்டாங்க. இன்னொரு ஊரில் சில பேர் வந்தாங்க, வழி மறிச்சாங்க, நில்லுங்க எங்கள் மன்னர் மகளுக்கு திருமணம், அதை நடத்தி வைக்க 3 லாமாக்கள் தேவை அப்படின்னாங்க. இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக எல்லோரும் காலி, கடைசியில் 2 பேர் மிஞ்சினாங்க. அங்கே ஒரு இளம்பெண் எதிரில் வந்தா, எங்கள் அப்பா வேட்டைக்கு போயிருக்கிறாரு, இன்னும் திரும்பி வரல, வீட்டில் வேறு யாரும் இல்லை, தனியாக இருக்க பயமாக இருக்குது, யாராவது ஒருத்தர் எனக்கு துணையாக இருக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டா. எங்கள் 2 பேரில் நீயே ஒருத்தரை தேர்ந்தெடுத்துக்கோ, இல்லைன்னா எங்களுக்குள்ளே சண்டை வந்துடும் அப்படின்னாங்க. இப்போ மிஞ்சினவர் ஒருத்தர், அவருக்கும் ஒரு சோதனை வந்தது. ஒரு தர்க்கவாதி எதிரில் வந்தால் உன்னோட வாதம் பண்ணணும்னா, இவனோட வாதம் பண்ணுறேன், அது முடிய ரொம்ப

0: ரொம்ப காலம் ஆகலாம், தர்க்கத்தில் நான் ஜெயிச்சா அங்கே வரேன், இல்லைன்னா இவருடைய சீடன் ஆகிடுவேன் அப்படின்னார் அவர். கடைசியாக அழைக்க வந்த வாலிப லாமா மட்டும் வெறும் கையோடு திரும்பி போனார். அங்கிருந்த வயசான மடாதிபதி கேட்டார், எத்தனை பேர் அங்கேருந்து புறப்பட்டீங்கன்னார். என்னையும் சேர்த்து 101 அவர். நல்லது, நீயாவது திரும்பி வந்தியே அதுதான் எனக்கு போதும், ஏன்னா நீ தான் எனக்கு உண்மையான வாரிசு. அந்த 100 யாரும் வரமாட்டாங்க அப்படின்னார் அவர். ஏன்னா அவருக்கு தெரியும் இவர் ஒருத்தர் தான் திரும்பி வருவாருங்கிறது. திபேத்தில் ஒரு பழங்கால பழமொழி உண்டான், 100 செல்லலாம், எப்பொழுதாவது ஒருவன் அபூர்வமாக அடைய வேண்டிய இடத்தை அடைவான். இதுதான் அந்த பழமொழி. ஒரு உன்னதமான இலக்கை அடையணும்னா அது அவ்வளவு சுலபமான காரியம் இல்லை. இந்த காலத்து மடாலயம் ஒன்று, அதில் ஒரு தலைவர், அவருக்கு வயசாகிட்டது, தனக்கு ஒரு வாரிசு நியமிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டார். ரொம்ப கஷ்டப்பட்டு ஒருத்தரை பிடிச்சார், தனக்கு வாரிசாக நியமிச்சுட்டு அவர் சமாதி ஆகிட்டார். புதுசாக பொறுப்பேற்றுக்கிட்டவர் அப்படியே உட்காந்துருந்தார். அவரை தேடிட்டு பத்திரிகை நிருபர்கள்லாம் வந்தாங்க, கேட்டாங்க, அவர் உங்கள் பொறுப்பில் வந்து அவர் பெரியவர் விட்டுட்டு போன இது எவ்வளவு சுமாராக தேரும், எவ்வளவு விட்டுட்டு போனார் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. அது என்ன ஒரு 50 இருக்கும் அப்படின்னாராம். அவ்வளவும் பணமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இல்லைங்க, கடன் அப்படின்னாராம் இவர்.
1: இன்று ஒரு தகவல் இடம்பெற கேட்டீர்கள். வழங்கியவர் தென்கச்சி கோஸ்வாமிநாதன். அடுத்த அறிவிப்பு தொடரும்.

0: நெரும்கலை 7:35.
1: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். எல்லைகள் கடக்கும் சிறகுகள், உலக வலசை பறவைகள் தின சிறப்பு நிகழ்ச்சி. வழங்குபவர் திண்டுக்கல் ஜிடிஎன் கலைக்கல்லூரியின் விலங்கியல் துறை இணை பேராசிரியை முனைவர் என் ரேணுகாதேவி அவர்கள்.
2: இன்று நான் உங்கள் முன் பகிரவிருக்கும் தலைப்பு மிகவும் முக்கியமானதும் ஆழமானதும் மனித வாழ்க்கையின் இயற்கை சமநிலையை நமக்கு உணர்த்தும் ஒரு அற்புதமான தலைப்பாகும். அது உலக வலசை பறவைகள் தினம் பற்றியது. அதாவது பருவத்துக்கு ஏற்ப நாடு கடந்து பயணம் செய்யும் இடம்பெயரும் பறவைகளை பற்றிய நாள். இதனை ஆங்கிலத்தில் வேர்ல்ட் மைக்ரேட்டரி பேர்டு டே என்று கூறுவார்கள். முதலில் பார்க்கும் பொழுது இது ஒரு சாதாரண சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு நிகழ்வாக தோன்றலாம். ஆனால் உண்மையில் அது அதைவிட மிக பெரியது. இது மனிதன் மற்றும் இயற்கை இடையிலான உறவை விளக்கும் ஒரு உயிரியல் தத்துவம். பூமியின் உயிரியல் அமைப்பை புரிய வைக்கும் ஒரு அறிவியல் பார்வையும் கூட. மேலும் எதிர்கால உலகின் நிலைத்தன்மையை சிந்திக்க வைக்கும் ஒரு எச்சரிக்கை செய்தியும் கூட. இயற்கையின் அழகையும் ஆழத்தையும் உணர்த்தும் ஒரு கவிதை வரியுடன் என் உரையை தொடங்குகிறேன். வானில் விரியும் ஒவ்வொரு சிறகும் ஒரு கதையாகிறது. காற்றோடு கலந்து இயற்கையின் இசையாகிறது. தூரம் கடக்கும் அந்த அமைதி பயணம் வாழ்வின் அர்த்தத்தை சொல்லும் ஒரு மௌன பாடமாகிறது. என்னுடன் இணைந்து நீங்களும் வானில் சிறகடித்து பறக்கும் அனுபவத்தை உணரலாம். வாருங்கள், பறக்கலாம். முதலாவதாக வலசை பறவைகள் தினத்தின் முக்கியத்துவத்தை சற்று புரிந்து கொள்வோம். உலக வலசை பறவைகள் தினம் உலகம் முழுவதும் சுற்றுச்சூழல் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் முக்கிய நாளாக கொண்டாடப்படுகிறது. இது மே மற்றும் அக்டோபர் மாதங்களில் வரும் 2வது சனிக்கிழமைகளில் அனுசரிக்கப்படுகிறது. இந்த ஆண்டு மே 9 மற்றும் அக்டோபர் 10 ஆகிய தேதிகளில் இது அனுசரிக்கப்படுகிறது. இந்த நாள் வெறும் நினைவு நாள் மட்டுமல்ல, மனிதன் நவீன வளர்ச்சியின் பெயரில் இயற்கையிலிருந்து விலகி வருகிறான் என்பதை நினைவூட்டும் ஒரு எச்சரிக்கை மணி. நகரமயமாக்கல், தொழிற்சாலை வளர்ச்சி, கட்டிட விரிவாக்கம் ஆகியவற்றால் பறவைகளின் வாழ்விடங்களும் இடம்பெயர்வு பாதைகளும் குறைந்து வருகின்றன. இதனை உணர்த்துவதன் முக்கிய நோக்கம் பறவைகளின் பாதுகாப்பு, வாழ்விடக் காப்பு மற்றும் மனிதன் இயற்கை சமநிலையை மீட்டெடுப்பதே. ஏனெனில் பறவைகளை பாதுகாப்பது என்பது ஒரு உயிரினத்தை மட்டுமல்ல, முழு உயிரியல் அமைப்பையே பாதுகாப்பதாகும். இறுதியாக இந்த தினம்

நமக்கு கேட்கும் கேள்வி ஒன்றே, வளர்ச்சி என்ற பெயரில் நாம் இயற்கையை இழக்கிறோமா அல்லது இயற்கையுடன் இணைந்து வளர்கிறோமா? சிந்தியுங்கள். இந்த ஆண்டின் உலக வலசை பறவைகள் தினத்தின் கருப்பொருள் என்னவென்றால், ஷேர்டு ஸ்பேசஸ் கிரியேட்டிங் பேர்ட் ஃப்ரெண்ட்லி சிட்டிஸ் அண்ட் கம்யூனிட்டிஸ் ஆகும். அதாவது பகிரப்பட்ட இடங்கள், பறவைகளுக்கு ஏற்ற நகரங்களையும் சமூகங்களையும் உருவாக்குதல் என்பதாகும். இது மனிதனும் இயற்கையும் இணைந்து வாழ வேண்டும் என்பதை கூறும் ஒரு முக்கியமான

அவர்களுக்கு ஏற்ற நகரங்களையும் சமூகங்களையும் உருவாக்குதல் என்பதாகும். இது மனிதனும் இயற்கையும் இணைந்து வாழ வேண்டும் என்பதை கூறும் ஒரு முக்கியமான செய்தி. இந்த பூமி மனிதனுக்கே மட்டும் சொந்தமானது அல்ல. பறவைகள், விலங்குகள், தாவரங்கள் எல்லாம் சேர்ந்து வாழும் பகிரப்பட்ட உலகம் இது. ஆனால் நகர வளர்ச்சி, கட்டிடங்கள், சாலைகள் போன்றவை பறவைகளின் வாழ்விடங்களையும் உணவு வளங்களையும் குறைத்து வருகின்றன. இதனால் நாம் உருவாக்கும் நகரங்கள் பறவைகளுக்கு எதிராக அல்ல, அவர்களுடன் இணைந்து இருக்க வேண்டும் என்பதே இதன் கருத்து. மரங்கள், சுத்தமான நீர்நிலைகள், குறைந்த மாசு, பாதுகாப்பான இடம்பெயர்வு, இவையே பேர்ட் ஃப்ரெண்ட்லி சிட்டிஸின் அடிப்படை. இன்று பறவைகள் குறைந்து வருவது ஒரு எச்சரிக்கை. வளர்ச்சி பாதையை நாம் சிந்திக்க வேண்டிய நேரம் இது. இறுதியாக இந்த கருப்பொருள் சொல்லும் உண்மை ஒன்றே. உண்மையான வளர்ச்சி என்பது இயற்கையுடன் இணைந்து வாழ்வதே. பூமி என்பது வெறும் மண், நீர், காற்று மட்டுமல்ல. அது ஒன்றோடு ஒன்று இணைந்த உயிரினங்களால் இயங்கும் ஒரு உயிரியல் அமைப்பு. இந்த அமைப்பில் பறவைகள் முக்கிய பங்கு வகிக்கின்றன. அவை வெறும் பறக்கும் உயிரினங்கள் அல்ல, இயற்கை சமநிலையை காக்கும் உயிரியல் சக்திகள். பயணப்பறவைகள், அதாவது மைக்ரேட்டரி பேர்ட்ஸ் என்று கூறுவோம், விதைகளை பரப்பி காடுகளை புதுப்பிக்கின்றன, பூச்சிகளை கட்டுப்படுத்தி விவசாயத்தை பாதுகாக்கின்றன, மேலும் நீர்நிலைகளின் சமநிலையையும் காக்கின்றன. இதனால் இயற்கை தானாகவே புதுப்பிக்கும் திறன் பெறுகிறது மற்றும் உணவு சங்கிலி சமநிலையில் நிலைக்கிறது. சிந்தித்து பாருங்கள், பறவைகள் இல்லாத உலகம் மெதுவாக உயிரற்ற சூழலாக மாறிவிடும். அதனால்தான் பறவைகள் இயற்கை சமநிலையை இயக்கும் அத்தியாவசிய உயிரியல் சக்திகளாக கருதப்படுகின்றன. மனிதனும் பறவையும் இடையிலான உறவு மிகவும் பழமையானது. சிந்தித்து பாருங்கள், மனிதன் தோன்றிய காலத்திலிருந்தே பறவைகள் அவனுடன் இணைந்து வாழ்ந்து வருகின்றன. அவை மனிதனின் சிந்தனை, கற்பனை மற்றும் வளர்ச்சியை வடிவமைத்துள்ளன. வானில் சுதந்திரமாக பறக்கும் பறவைகளை பார்த்த மனிதன் சுதந்திர உணர்வையும் உயர்ந்த இலக்குகளை நோக்கி செல்லும் ஊக்கத்தையும் பெற்றான். அதனால் இயற்கையை ரசிக்கும் மனப்பான்மையும் வளர்ந்தது. வானில் பறக்கும் பறவையை பார்த்தால் நம்முடைய மனமும் லேசாகி அதை போலவே நாமும் பறக்க வேண்டும் என்ற ஆசை அனைவருக்கும் எழத்தானே செய்கிறது. மகாகவி பாரதியார் கூறியது போல, காக்கை குருவி எங்கள் ஜாதி என்ற வரிகள் மனிதன் இயற்கை ஒற்றுமையை வெளிப்படுத்துகின்றன. அதேபோல் ஒரு முக்கியமான திருப்புமுனை என்ன தெரியுமா? பறவையை கண்டான், விமானம் படைத்தான். ஆம், பறவையின் பறக்கும் திறனை கவனித்து மனிதன் விமானத்தை உருவாக்கினான். இதனால் பறவைகள் மனித நாகரிக வளர்ச்சிக்கும் அறிவுக்கும் அடிப்படையாக அமைந்தன. அதனால்தான் பறவைகள் வானத்தை திறந்த முதல் ஆசிரியர்கள் என்று அழைக்கப்படுகின்றன. பறவைகள் வெறும் உயிரினங்களா அல்லது பூமியின் உயிர் அமைப்பின் அடிப்படையா என்பதை புரிந்து கொள்வோம். பறவைகள் இல்லாத உலகை கற்பனை செய்தால் காடுகள் உயிரற்றதாக மாறும், ஏரிகள் இயற்கை இயக்கத்தை இழக்கும், நகரங்கள் ஒளி இல்லாத இயந்திர சூழலாக மாறும். அதனால்தான் பறவைகள் இயற்கையின் முன்கூட்டிய எச்சரிக்கை அமைப்பு என்று அழைக்கப்படுகின்றன. அவை பருவநிலை மாற்றங்களையும் மாசுபாடுகளையும் மனிதனை விட முன்கூட்டியே உணர்கின்றன. காற்று, நீர், நிலம் ஆகியவற்றில் ஏற்படும் சிறிய மாற்றங்களையும் உடனே கண்டறிகின்றன. இதனால் இயற்கை சமநிலை பாதிக்கப்படும் பொழுது அவற்றின் நடத்தை எச்சரிக்கையாக மாறுகிறது. உதாரணமாக, நிலநடுக்கம் அல்லது சுனாமிக்கு முன் சில பறவைகள் அமைதி இழந்து இடமாற்றம் செய்வதை காணலாம். எனவே பறவைகள் வெறும் உயிரினங்கள் அல்ல, இயற்கை நிலையை கண்காணிக்கும் நுண்ணறிவு அமைப்பும் கூட. வலசை, அதாவது இடம்பெயர்வு, மைக்ரேஷன் என்று கூறுவோம், என்பது பறவைகளின் வாழ்க்கையில் ஒரு விருப்பமான செயல் அல்ல. அது உயிர் வாழ்வதற்காக இயற்கை வழங்கிய கட்டாய இயக்கம். பருவகாலம் மாறும் பொழுது குளிர் அதிகரிக்கிறது, உணவு கிடைக்கும் அளவு குறைகிறது, இனப்பெருக்கத்திற்கான பாதுகாப்பான சூழலும் இல்லாமல் போகிறது. அப்படிப்பட்ட சூழலில் பறவைகள் வாழ்வை தொடர புதிய இடங்களை நோக்கி பயணிக்கின்றன. அதுவே இடம்பெயர்வு. ஆனால் இது சாதாரண பயணம் அல்ல நேயர்களே. ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர்கள் நீளமான கடினமான வாழ்க்கை பயணம். கடலை கடக்க வேண்டும், மலைகளை தாண்ட வேண்டும், காற்றின் மாற்றங்களை எதிர்கொள்ள வேண்டும்,

காலநிலை சவால்களை சமாளிக்க வேண்டும். ஒவ்வொரு கட்டமும் ஒரு போராட்டமாகவே அமைகிறது. எனவே இடம்பெயர்வு என்பது வெறும் இடமாற்றம் மட்டுமல்ல, அது வாழ்விற்காக நடைபெறும் ஒரு உலகளாவிய போராட்டம். இயற்கையை நேசிக்கும் மக்களே, ஒரே ஒரு கேள்வி உங்களிடம். ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர்கள் தூரம் பறக்கும் பறவைகள் வழி தவறாமல் தங்கள் இலக்கை எப்படி அடைகின்றன? ஆச்சரியம் என்னவென்றால், அவை மனிதர்களைப் போல வழிகாட்டும் கருவிகளையோ வரைபடங்களையோ பயன்படுத்துவதில்லை. இருந்தாலும் தங்கள் பாதையை துல்லியமாக கண்டுபிடிக்கின்றன. அதற்கு காரணம், இயற்கை அவற்றின் உடலிலேயே ஒரு நுண்ணிய வழிகாட்டும் திறனை அமைத்திருக்கிறது. பூமியின் காந்தப்புலத்தை உணர்ந்து அதை ஒரு காணாத வரைபடம் போல பயன்படுத்துகின்றன. பகலில் சூரியன் அவற்றுக்கு வழிகாட்டுகிறது, இரவில் நட்சத்திரங்கள் பாதையை காட்டுகின்றன. இவ்வாறு காந்தப்புலம், சூரியன், நட்சத்திரங்கள் ஆகியவை இணைந்து பறவைகளின் பயணத்தை வழிநடத்துகின்றன. இதுவே இயற்கையின் மிகப்பெரிய அறிவியல் அதிசயம். தொலைதூர பயணிகள், அதாவது பயணப் பறவைகள், மைக்ரேட்டரி பேர்ட்ஸ், வானில் சீரற்ற முறையில் பறந்து செல்லவில்லை. இந்த தொலைதூர பயணிகள், அதாவது பயணப் பறவைகள், மைக்ரேட்டரி பேர்ட்ஸ், வானில் சீரற்ற முறையில் பறந்து செல்லவில்லை. அவை ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக இயற்கை உருவாக்கிய குறிப்பிட்ட பயணப் பாதைகளை பின்பற்றி செல்கின்றன. இந்த பாதைகள் வான்வழி பயணப் பாதைகள், ஃப்ளைவேஸ் என அழைக்கப்படுகின்றன. இந்த பறவைகளின் தலைமுறை தோறும் தொடரும் ஒரு இயற்கை வழிகாட்டி வரைபடம், பயாலஜிக்கல் மேப் எனவும் கூறலாம். உலகில் பல வான்வழி பயண பாதைகள் இருந்தாலும் அதில் முக்கியமான ஒன்று மத்திய ஆசிய வலசை பறவைகள் பாதை, சென்ட்ரல் ஏசியன் ஃப்ளைவே ஆகும். இந்த பாதை வட துருவ பகுதிகளில் நார்தன் ஹெமிஸ்பியர் இருந்து தொடங்கி சென்ட்ரல் ஏசியா, இமயமலை வழியாக இந்தியா மற்றும் தெற்காசிய நாடுகள் வரை விரிகிறது. இந்த பாதை வட துருவ பகுதிகளில் இருந்து தொடங்கி மத்திய ஆசியா, இமயமலை வழியாக இந்தியா மற்றும் தெற்காசியா நாடுகள் வரை விரிகிறது. இந்த நீண்ட பயணத்தில் மிக முக்கியமான பங்கு வகிப்பது ஈரநிலங்கள் ஆகும். இவை பறவைகளுக்கு ஓய்வு, உணவு மற்றும் பாதுகாப்பு வழங்கும் உயிர் ஆதார நிலையங்கள் போல செயல்படுகின்றன. எனவே ஃப்ளைவேஸ் என்பது பாதை என்றால், வெட்லேண்ட்ஸ் என்பது அந்த பாதையில் உள்ள உயிர் தங்கும் இடங்கள், அதாவது பறவைகள் தங்கும் இடங்கள் ஆகும். இவை இரண்டும் இணைந்தால்தான் பறவைகளின் வலசை பயணம் முழுமையாகவும் பாதுகாப்பாகவும் நடைபெறுகிறது. இயற்கையின் இந்த அதிசய பறவைகள் உயிரியல் சாம்பியன்கள் என்று அழைக்கப்படுவதற்கு சில முக்கிய காரணங்களும் உள்ளன. இயற்கை உலகில் சில பறவைகள் மனிதனின் கற்பனைக்கும் அப்பாற்பட்ட அதிசயங்களை வெளிப்படுத்துகின்றன. அவை வெறும் உயிரினங்கள் அல்ல, உயிர் வாழ்வின் உச்சத்திறனை நிரூபிக்கும் இயற்கையின் சாம்பியன்கள். உதாரணமாக ஆர்க்டிக் டர்ன், இது உலகிலேயே மிக நீண்ட இடமாற்ற பயணத்தை மேற்கொள்ளும் பறவைகளில் ஒன்று. வட துருவத்திலிருந்து தென் துருவம் வரை ஆண்டுதோறும் சுமார் 70,000 கிலோமீட்டர் பயணம் செய்கிறது. அதன் வாழ்க்கையே ஒரு நீண்ட பயணக் கதையாகும். அடுத்தது பார் டெயில் காட்வீட் எனும் பறவை. இந்த பறவை உணவும் ஓய்வும் இன்றி இடைநிறுத்தம் இல்லாமல் கடலை கடந்து பல நாட்கள் தொடர்ந்து பறக்கக்கூடியது. இது சகிப்புத்தன்மையின் மிகச்சிறந்த உதாரணம். மற்றொரு அதிசயம் பார் ஹெட்டட் கூஸ், இது உலகின் மிக உயரமான இமயமலை பகுதிகளையும் கடந்து செல்லும் திறன் கொண்டது. ஆக்சிஜன் குறைந்த சூழலிலும் உயிர் வாழும் அதன் உடலியல் அமைப்பு அறிவியலையே ஆச்சரியப்படுத்துகிறது. அதே போல் ஃப்ளெமிங்கோ பறவைகள், இவை கூட்டமாக நகரும்போது நீர்நிலைகள் முழுவதும் இளஞ்சிவப்பு நிற காட்சியாக மாறிவிடுகின்றன. கற்பனை செய்து பாருங்கள், எவ்வளவு அழகான காட்சி அது! அவற்றின் ஒருங்கிணைந்த இயக்கம் இயற்கையின் அழகை வெளிப்படுத்துகிறது. மேலும் ஆல்பட்ராஸ் போன்ற பறவைகள் வாரக்கணக்கில் கடல் மேல் இறங்காமல் பறக்கக்கூடியவை. காற்றின் ஓட்டத்தை பயன்படுத்தி மிக குறைந்த சக்தியில் நீண்ட தூரம் பயணம் செய்கின்றன. இவ்வாறு ஒவ்வொரு பறவையும் தனித்திறன், தனி சக்தி, தனி வாழ்க்கை முறை மூலம் இயற்கையின் அற்புதங்களை வெளிப்படுத்துகின்றன. இவை அனைத்தும் நமக்கு ஒரு உண்மையை உணர்த்துகின்றன. இயற்கை உருவாக்கிய ஒவ்வொரு பறவையும் ஒரு உயிரியல் அதிசய கதையே ஆகும். பறவைகள் இயற்கையின் மிக உயர்ந்த உயிரியல் திறன்களை கொண்ட உயிரினங்கள் என பார்த்தோம். அவற்றின் உடல் அமைப்பு சாதாரணமாக உருவானது அல்ல. நீண்ட தூர பயணம்,

உயரமான பரப்பு, கடினமான சூழல்களில் உயிர் வாழ்வு, இவை அனைத்திற்கும் ஏற்ற வகையில் மிக நுணுக்கமாக வடிவமைக்கப்பட்டுள்ளது. வலச பறவைகளை எடுத்துக்கொண்டால் அவை தங்களில் உடலில் சேமித்துள்ள கொழுப்பை சக்தியாக மாற்றிக்கொள்கின்றன. கன்வெர்ட் ஸ்டோர்டு ஃபேட் இன்டு எனர்ஜி என்று சொல்லலாம். அந்த கொழுப்பே அவற்றின் முக்கிய எரிபொருளாக செயல்படுகிறது. அதனால்தான் அவை இடைநிறுத்தம் இல்லாமல் நீண்ட தூரம் பறக்க முடிகிறது. அடுத்து அவற்றின் மார்பு தசைகள் மிகவும் வலிமையானவை. தொடர்ச்சியாக சிறகடிக்க ஏற்ற வகையில் அவை வளர்ச்சி பெற்றிருப்பதால் பறக்கும் போது அதிக சக்தியை உருவாக்கி நீண்ட நேரம் வானில் நிலைத்திருக்க உதவுகின்றன. தொடர்ச்சியாக சிறகடிக்க ஏற்ற வகையில் அவை வளர்ச்சி பெற்றிருப்பதால் பறக்கும் போது அதிக சக்தியை உருவாக்கி நீண்ட நேரம் வானில் நிலைத்திருக்க உதவுகின்றன. அவற்றின் இதய அமைப்பும் ஒரு அதிசயமே. பறவைகளின் இதயம் மிக வேகமாகவும் திறமையாகவும் செயல்பட்டு உடலின் ஒவ்வொரு பகுதிக்கும் தேவையான ஆக்சிஜனை விரைவாக வழங்குகிறது. மிக முக்கியமான இன்னொரு விஷயம் என்னவென்றால், சில பறவைகள் தூக்கத்தையும் பறப்பையும் ஒரே நேரத்தில் சமநிலைப்படுத்த முடியும். எவ்வளவு ஆச்சரியம் பாருங்கள். இதற்கு காரணம் ஒரு பக்க மூளை தூக்கம், அதாவது யூனிஹெமிஸ்பிரிக் ஸ்லீப் எனப்படும் தனித்துவமான உயிரியல் அமைப்பு. இதில் மூளையின் ஒரு பகுதி ஓய்வெடுக்கும் பொழுது மற்றொரு பகுதி செயல்பாட்டில் இருக்கும். அதனால் அவை பறந்து கொண்டே ஓய்வையும் பெற முடிகிறது. இவ்வாறு பார்த்தால் பறவைகளின் உடல் அமைப்பு வெறும் உயிரியல் அமைப்பு மட்டுமல்ல, அது இயற்கை உருவாக்கிய மிக உயர்ந்த உயிரியல் பொறியியல் அதிசயமே ஆகும். வலசை பறவைகளின் உலகில் இந்தியா ஒரு மிக முக்கியமான தங்குமிடமாக விளங்குகிறது. ஒவ்வொரு ஆண்டும் சைபீரியா, மங்கோலியா, மத்திய ஆசியா, ஐரோப்பா போன்ற குளிர் பிரதேசங்களிலிருந்து கோடிக்கணக்கான பறவைகள் இந்தியாவை நோக்கி பயணம் செய்கின்றன. அவை ஏன் வருகின்றன தெரியுமா? உணவுக்காக, வெப்பத்திற்காக, இனப்பெருக்கத்திற்கு ஏற்ற பாதுகாப்பான சூழலுக்காக. இந்த பயணத்தில் இந்தியாவின் மிகப்பெரிய ஆதாரம் அதன் ஈரநிலங்களும் வெட்லேண்ட்ஸ் நீர்நிலைகளும் ஆகும். இவை பறவைகளுக்கு ஓய்வெடுக்கவும் உணவு பெறவும் உயிர் வாழவும் முக்கிய ஆதரவாக செயல்படுகின்றன. தமிழ்நாடு உண்மையிலேயே பறவைகளின் சொர்க்கம் என்று அழைக்கப்படுகிறது. இங்குள்ள ஏரிகள், குளங்கள், கடற்கரை பகுதிகள் ஆண்டுதோறும் ஆயிரக்கணக்கான வலசை பறவைகளை வரவேற்கின்றன. சில முக்கியமான பறவைகள் சரணாலயம் என்னவென்றால், வேடந்தகங்கள் பறவைகள் சரணாலயம், பழவேற்காடு, கோடியக்கரை பறவைகள் சரணாலயம், கூந்தங்குளம் பறவைகள் சரணாலயம். இந்த இடங்கள் வெறும் சுற்றுலா தலங்கள் அல்ல, இவை பறவைகளின் உயிர் வாழ்விற்கான பாதுகாப்பான தங்கும் இடங்களும் இனப்பெருக்க மையங்களுமாக உள்ளன. சிறப்பாக சொல்ல வேண்டுமென்றால், இந்த ஈரநிலங்கள் ஒரு உயிரியல் வலைப்பின்னல் போல செயல்பட்டு இயற்கையின் சமநிலையை காக்கின்றன. இவ்வாறு இந்தியாவும் தமிழ்நாடும் இணைந்து வலசு பறவைகளின் வாழ்க்கையில் ஒரு முக்கிய ஆதரவு மையமாக விளங்குகின்றன. இன்று பறவைகள் பல மனித செயல்களால் உருவான ஆபத்துக்களை எதிர்கொண்டு வருகின்றன. அதில் மிக முக்கியமானது வாழிட அழிப்பு. காடுகள் வெட்டப்படுதல், ஏரிகள் நிரப்பப்படுதல், ஈரநிலங்கள் குறைவது, இவை அனைத்தும் பறவைகளின் வாழ்விடத்தை நேரடியாக பாதிக்கின்றன. அதேபோல் நகரமயமாக்கலும் தொழிற்சாலை வளர்ச்சியும் இயற்கை பகுதிகளை சுருக்குகின்றன. இதனால் பறவைகளின் இடம்பெயர்வு பாதைகளும் பாதிக்கப்படுகின்றன. மேலும் கண்ணாடி கட்டிடங்களும் மின் கம்பிகளும் பல பறவைகளுக்கு விபத்துக்களுக்கு காரணமாகின்றன. பிளாஸ்டிக் மாசுபாடு இன்னொரு பெரிய ஆபத்து. அதை உணவாக நினைத்து உண்ணும் பறவைகள் உயிரை இழக்கும் நிலை உருவாகிறது. இதனுடன் வேட்டையாடுதல், ஒலி மாசுபாடு, காலநிலை மாற்றம் ஆகியவையும் பறவைகளின் வாழ்க்கையை கடுமையாக பாதிக்கின்றன. இவை அனைத்தும் சேர்ந்து பறவைகளின் எண்ணிக்கையை குறைத்து இயற்கை சமநிலையை ஆபத்தில் ஆழ்த்துகின்றன. பறவைகளையும் இயற்கை சமநிலையையும் பாதுகாப்பது நம் ஒவ்வொருவரின் பொறுப்பு. நாம் அதிக அளவில் மரங்களை நட வேண்டும். அதன் மூலம் பறவைகளுக்கு உணவும் தங்குமிடமும் பாதுகாப்பான சூழலும் கிடைக்கும். நாம் ஏரிகள், குளங்கள், நீர்நிலைகளை பாதுகாக்க வேண்டும். ஏனெனில் அவை வலசை பறவைகளின் முக்கிய தங்குமிடங்கள். நாம் இயற்கை வளங்களை அழிக்காமல் பொறுப்புடன் பயன்படுத்த வேண்டும். அதேபோல் பறவைகள் வாழ்வதற்கான பாதுகாப்பான சூழலை உருவாக்க வேண்டும். ஏனெனில் பறவைகளை பாதுகாப்பது என்பது இயற்கையை பாதுகாப்பதற்கு சமம். பறவைகள் நமக்கு சொல்லும் வாழ்க்கை பாடம் ஆழமானதும் அர்த்தமுள்ளதுமாகும். முதலில் அவை ஒற்றுமையின் சக்தியை உணர்த்துகின்றன. கூட்டமாக பயணிக்கும் பறவைகள் ஒன்றாக

0: இருந்தால் எந்த கடினமான பயணத்தையும் கடக்க முடியும் என்பதை காட்டுகின்றன. அடுத்து அவற்றின் இடைவிடாத நீண்ட பயணம் விடாமுயற்சியின் முக்கியத்துவத்தை கற்றுத்தருகிறது. ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர்கள் பறந்தாலும் எத்தனை தடைகள் வந்தாலும் அவை தங்கள் இலக்கை விட்டு விலகாமல் செல்கின்றன. மிக முக்கியமாக பறவைகள் இயற்கையுடன் இணைந்து வாழ்கின்றன. மனிதனும் இயற்கையும் சமநிலையுடன் வாழ்ந்தால் மட்டுமே வாழ்க்கை நிலைத்திருக்கும் என்பதையே அவை உணர்த்துகின்றன. இதனால் பறவைகள் நமக்கு இயற்கை கற்றுத்தரும் வாழ்க்கை பாட புத்தமாக விளங்குகின்றன. வலசை பறவைகள் வெறும் உயிரினங்கள் மட்டுமல்ல, அவை இயற்கையின் தூதர்கள். ஒரே ஒரு உண்மை நினைவில் இருக்கட்டும், பறவைகள் வாழ்ந்தால் பூமி வாழும், பூமி வாழ்ந்தால் மனிதன் வாழ்வான்.
1: இதுவரை எல்லைகள் கடக்கும் சிறகுகள் உலக வலசை பறவைகள் தின சிறப்பு நிகழ்ச்சி கேட்டோம். வழங்கியவர் திண்டுக்கல் ஜிடிஎன் கலைக்கல்லூரியின் விலங்கியல் துறை இணை பேராசிரியை முனைவர் என். ரேணுகாதேவி அவர்கள்.

0: நிறம் காலை 7:55.
1: இயற்கை இன்பம் சூழல் சிந்தனை எழுதி வழங்குபவர் எஸ் கண்ணன் அவர்கள்.
2: சூழியல் உயிர் பல்வகைமை இவற்றை பாதுகாக்கிறதுல அரசாங்கத்துக்கு மட்டும் இல்லை மக்களாகிய நமக்கும் இதில் நிறைய கடமைகள் இருக்குது. உயிர் பல்வகைமையை பாதுகாக்கிறதுல என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்கலாம், மக்களாகிய நாம் எந்த வரைக்கும் முடிந்த சில செயல்பாடுகளை செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போது அரசாங்கம் என்ன செய்யலாம் அப்படிங்கிறப்போ தண்டனைகள் கொடுப்பதன் மூலம் மட்டுமே நாம் சூழியலை பாதுகாக்கும் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்த முடியாது. அதை மறைமுகமாக வேறு வழிகளில் பண்ணலாம். பெரிய பெரிய ஆலைகள் மூலமாக ஏற்படுத்தக்கூடிய சூழியல் அழிவு அப்படிங்கிறது நம்மால் கட்டுப்படுத்த முடியாத ஒரு விஷயம் அப்படின்னாலுமே அரசாங்கம் இதை மறைமுகமாக வேறு வழியில் எப்படி செய்யலாம் அப்படின்னா அந்த ஆலைகளை சூழியலுக்கு கேடு விளைவிக்காத அளவுகளில் சில செயல்பாடுகளை செய்ய வைக்க முடியும். சூழியலுக்கு உகந்த நடவடிக்கைகளை செய்யக்கூடிய ஆலைகளாக இருந்தால் அவர்களுக்கு வரிகளை குறைக்கலாம். சூழியலுக்கு கேடு விளைவிக்கக்கூடிய ஆலைகள் இருக்கும் பட்சத்தில் அவர்களுக்கான வரியை 2x என்ற அளவில் உயர்த்தலாம். இதன் மூலமாக விழிப்புணர்வை நம்மால் ஏற்படுத்த முடியும். அடுத்ததாக மக்களாகிய நமக்கு தெரிய வேண்டிய சில விஷயங்கள் இருக்கின்றன. நம்முடைய உள்ளூர் பகுதிகளில் நம்மை சுற்றியுள்ள சூழியல் பற்றிய புரிதல் நமக்கு இருக்க வேண்டும். நம்மை சுற்றி என்ன உயிரினங்கள் இருக்கின்றன, ஒரு சின்ன கிராமம் இருக்குது அப்படின்னா, இல்லை நாம் இருக்கிற ஒரு இருப்பிடமாகவே இருக்குது அப்படின்னா, அது பக்கத்தில் ஒரு சின்ன குன்று ஒரு ஹில் இருக்குது அப்படின்னா, அந்த ஹில்லில் என்னென்ன உயிரினங்கள் வாழுகின்றன, அதில் பெரிய பெரிய உயிரினங்கள் கண்டிப்பாக இருக்க போகிறதில்லை. அப்போது அதில் இருக்கக்கூடிய சிறு சிறு உயிரினங்கள் பற்றிய விழிப்புணர்வு நமக்கு இருந்தால் அந்த உயிரினங்கள் வளமாக வாழ்கிறதுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத சிந்திச்சோன்னா அந்த ஒரு சிறிய குன்று பாதிக்கப்படாத அளவுக்கு நாம் நடந்துக்க முடியும். அந்த இடத்துல ஒரு சின்ன பயோடைவர்சிட்டியை நம்மளால் பாதுகாக்க முடியும். ஒரு காகம் இருக்குது அப்படின்னா அந்த காகத்திற்கு இந்த சூழலில் என்ன தேவை அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். ஒரு நாய் இருக்குது அப்படின்னா இந்த நாய்க்கு இந்த சூழியலின் தேவை என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். ஒரு நரி இருக்கிறது அப்படின்னா இந்த நரிக்கு சூழியலின் தேவை என்ன இருக்குது அப்படிங்கிறது புரியணும். இது மாதிரி நம்மை சுற்றி இருக்கக்கூடிய இந்த சிறு சிறு உயிரினங்களுடைய சூழலியல் தேவை என்ன அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாலே நாம் சிறு வகையில் நம்ம உள்ளூர் பகுதிகளில் இருக்கக்கூடிய உயிர் பல்வகைமையை பாதுகாக்க முடியும். சரி, வேற என்ன செய்யலாம் அப்படின்னா ட்ரெடிஷ்னல் நாலேஜ், பாரம்பரிய அறிவு, இந்த பாரம்பரிய அறிவை வந்து நாம் கடத்தி அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போகணும். நீங்கள் கிராமத்தில் பெரியவர்கள்ட்ட கேட்டால் அவங்க காலத்தில் இருந்த தாவர வகைகளை சொல்லுவாங்க. அதில் நிறைய தாவர வகைகள் இப்போ அழிஞ்சு கூட போயிருக்கலாம். நம்ம காலத்தில் பார்த்த தாவர வகைகள் நிறைய அழிந்து போயிருக்கதை பார்க்க முடியுது. அப்போது இந்த பாரம்பரிய அறிவை கடத்துறது மூலமாக அங்கே இருந்த உயிர் பல்வகைமையை பற்றிய ஒரு அறிவு நமக்கு கிடைக்கிது. அப்போது அந்த தாவர இனங்களோ அந்த விலங்கினங்களோ அழியாமல் பாதுகாக்கக்கூடிய விழிப்புணர்வு நமக்கு ஏற்படுதுன்னே சொல்லலாம். அப்போது இது போன்ற செயல்பாடுகள் மூலமாக நாம் நம்மளுடைய சூழலியலை பாதுகாக்க முடியும்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது இயற்கை இன்பம் சூழல் சிந்தனை, எழுதி வழங்கியவர் எஸ் கண்ணன் அவர்கள்.
3: என்ன தம்பி ஒரு

0: மாதிரியா இருக்கிறீங்க
1: அண்ணே? என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுன்னே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.

0: செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மிருதுளா. தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்துள்ள தவிக புதிய அரசமைக்கு ஆதரவை திரட்டும் முயற்சிகள் தொடர்ந்து ஈடுபட்டுள்ளது. தமிழகத்தில் புதிய அரசு அமைப்பதற்கு ஆளுநர் எடுக்கும் நடவடிக்கைகளுக்கு இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் துணை நிற்கும் என்று அக்கட்சி அறிவித்துள்ளது. தமிழகத்தில் குதிரை பேரம் நடைபெறுவதாக அமமுக பொதுச் செயலாளர் திரு டி டி வி தினகரன் குற்றம் சாட்டியுள்ளார். புதுச்சேரியில் என்ஆர் காங்கிரஸ் தலைவர் திரு ரங்கசாமி மீண்டும் முதலமைச்சராக பதவியேற்க உள்ள நிலையில் அவருக்கு லட்சிய ஜனநாயக கட்சி தனது ஆதரவை தெரிவித்துள்ளது. மேற்குவங்க முதலமைச்சராக திரு சுவேந்த் அதிகாரி இன்று பதவியேற்கிறார். கேரளாவில் புதிய அரசு அமைப்பதில் தேக்க நிலை நீடிக்கும் நிலையில் காங்கிரஸ் கட்சியில் முதலமைச்சர் பதவிக்கு போட்டியிடும் திரு ரமேஷ் சென்னிதலா, திரு வி டி சதீசன், திரு கே சி வேணுகோபால் ஆகியோர் தில்லி விரைந்துள்ளனர். ரயில்வே மதுரை கூட்டமொத்த வருமானம் கடந்த நிதியாண்டில் 1408 கோடி ரூபாயாக அதிகரித்துள்ளது. நீலகிரி, கோவை, ஈரோடு, திருப்பூர் உள்ளிட்ட 22 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. ரஷ்யா மற்றும் யுக்ரைன் நாடுகளுக்கு இடையே 3 நாட்களுக்கு தற்காலிக போர் நிறுத்தம் அமல்படுத்தப்படுவதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் அறிவித்துள்ளார். ஈரானின் ஏவுகணை மற்றும் ட்ரோன் தயாரிப்புகளுக்கு உதவி செய்ததாக சீனா மற்றும் ஹாங்காங்கை சேர்ந்த நிறுவனங்கள் மீது அமெரிக்கா புதிய பொருளாதார தடைகளை விதித்துள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் கொல்கத்தா அணி 8 விக்கெட் வித்தியாசத்தில் தில்லி அணியை வென்றது. ஜெய்ப்பூரில் இன்று இரவு 7:30 நடைபெறவுள்ள ஆட்டத்தில் ராஜஸ்தான் அணி குஜராத் அணியை எதிர்கொள்கிறது. ISL கால்பந்து போட்டியில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் ஒடிசா அணி 2-1 என்ற கோல் கணக்கில் தில்லி அணியை வென்றது. ஜெய்ப்பூரில் இன்று இரவு 7:30 நடைபெறவுள்ள ஆட்டத்தில் ராஜஸ்தான் அணி குஜராத் அணியை எதிர்கொள்கிறது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: நேரம் 8:02. புத்தம்புது காலையில் திரை காணம் தொடரும் பாடல் கிரீடம் திரைப்படத்திற்காக சாதனா சர்க்கம் பாடிய பாடல்

0: வானொலிக்கு 90.
1: மேனாள் பண்ணை வானொலி அலுவலர் டி ஞானசூரிய பகவான் அவர்கள் வானொலி பற்றிய தனது அனுபவங்களை பகிர்ந்து கொள்கிறார்.
2: எனக்கு இருந்த ஆர்வத்தின் காரணமாக வானொலியில 1978 வானொலியில நான் இங்கே சேர்ந்தேன். சாமக்கோடாங்கி சங்கரலிங்கம் வந்து ஒரு நிகழ்ச்சி, நல்ல காலம் பிறக்குது அப்படின்ற தலைப்பில். உங்களுக்கு தெரியும், நல்ல காலம் பிறக்குது அப்படின்னு சொன்னால் ஒரு குடுகுடுப்புக்காரன் வந்து குடுகுடுப்பை அடிச்சுட்டு காலையில் வந்து அந்த வீட்டுக்கு தபல குறி சொல்கிறவர். அந்த நிகழ்ச்சிக்கு வந்து மிகப்பெரிய ஒரு வரவேற்பு இருந்தது. அதனுடைய தொடக்கத்தை வந்து உங்களுக்கு சொல்லி காமிக்கிறேன். நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது. அம்மா தாய் மாரி மகமாயி மணிமந்திர சேகரிய ஆயி உமைய அகிலாண்ட ஈசரிய மக்களா கேளுங்க மகமாயி வாக்கு இது, ஜனங்களா கேளுங்க ஜக்கம்மா வாக்கு இது. நல்ல காலம் பிறக்குதுன்னு சொல்லிட்டு காலையில அந்த வீட்டுல வந்து அந்த ஒலிக்கிறதுக்காகவே அதை நிறைய பேர் கேட்டாங்க.

அடுத்து ஒலிக்கும் பாடல் மாஸ்க் படத்திலிருந்து. பாடலை பாடியிருப்போர் ஆண்டனி தாசன் குழுவினர்.

0: இதுவரை திரைகானம் கேட்டீர்கள். அடுத்த அறிவிப்பு சில நொடிகளில். நேரம் 8:45.
1: ஆகாஷ்வாணி வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சியில் நினைவுகளும் நவீனமும் குறித்த நேர்முகம் கேட்கலாம். வணக்கம் நேயர்களே, நம்ம ஆகாஷ்வாணி 90 வயதை கடக்கும் இந்த தருணத்துல நினைவுகளும் நவீனமும் என்னும் தலைப்புல நேர்முகம் மேற்கொள்ள போறோம். இப்போ நம்மளோட இணைந்திருப்பது யாருன்னு பாத்தீங்கன்னா வளர்மதி. உங்க வாழ்க்கையில ஆகாஷ்வாணியோட பங்கு என்ன?
2: வணக்கம் மக்களே, நான் தான் வளர்மதி. நான் 80s பானான ஜென்ரேஷன். என் சைல்டுஹுட்ல என்டர்டைன்மெண்ட்னா டிவி கூட ரொம்ப லிமிட்டட் தான். ஆனா ரேடியோ தான் என் வீட்டோட கான்ஸ்டன்ட் கம்பெனியன். மார்னிங்ல அம்மா கிச்சன்ல ஒர்க் பண்ணும்போது பேக்ரவுண்ட்ல ஒழிக்கும் ஆல் இண்டியா ரேடியோ வாய்ஸும், அப்பா நியூஸ் கேட்குற ஹேபிட், சண்டே ப்ரோக்ராம், சாங்ஸ், இதெல்லாம் என் சைல்டுஹுட் மெமரிஸோட ஒரு பார்ட். அப்போ கேசட் பிளேயர்ஸ் இருந்தாலும் டிவி இருந்தாலும் ரேடியோவோட மேஜிக் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் தான். ஒரு சிம்பிள் வாய்ஸ், ஆனா அது நம்ம இமேஜினேஷனை வேற டிராவல் பண்ணி வைக்கும். ஒரு ப்ரோக்ராம், ஆனா அது லாக்ஸ் ஆஃப் லிசனர்ஸ் கனெக்ட் பண்ணும். இன்னைக்கு டெக்னாலஜி ரொம்ப டெவலப் ஆகிருச்சு, ஆனா ரேடியோவோட சாம் இன்னும் ஃப்ரெஷ்ஷா தான் இருக்கு. அதுதான் ஆகாஷவாணியோட ரியல் ஸ்ட்ரென்த். ஜென்ரேஷன் சேஞ்ச் ஆனாலும் கனெக்ஷன் சேஞ்ச் ஆகல. 80s வளர்ந்த ஒரு பொண்ணுனா இன்னும் இந்த ரேடியோ வாய்ஸ் கேட்ட உடனே சைல்ட்ஹுட் மெமரிஸ் எல்லாம் மைண்ட்ல ஃபிளாஷ் ஆகுது. இன்னும் பல வருடங்கள் நம்ம எல்லோரோட வாழ்க்கையில இந்த குரல் இன்னும் ஒலிக்க வேணும்னு மனசார வாழ்த்துகிறேன்.
3: வணக்கம். இப்போ நான் உங்களோட பேசுறது பொன்மஞ்சரி. உங்களோட ஷேர் பண்ணிக்க போறது என்னன்னா, வானொலி நம்ம வாழ்க்கையோட கலந்த ஒரு நினைவு பயணம். நான் சின்ன வயசுல இருந்தப்போ என் தாத்தா டெய்லி ரேடியோ கேட்பாங்க. எஸ்பெஷலி ஆல் இண்டியா ரேடியோல வர ப்ரோக்ராம் எல்லாமே அவங்க ரொம்ப விரும்பி கேட்பாங்க. காலையில உங்கள் கவனத்திற்கு மாதிரி ஷார்ட் ப்ரோக்ராம்ஸ், ஈவினிங் இளைய பாரதம் மாதிரி யூத் ப்ரோக்ராம்ஸ், இதெல்லாம் நமக்கு நல்ல கைடன்ஸ் கொடுக்கும். ஒரு நாள் நான் என் தாத்தா கூட உட்கார்ந்து இந்த ப்ரோக்ராம கேட்டப்போ, டைமை எப்படி யூஸ் பண்ணணும், லைஃப்ல எப்படி முன்னேறணும்னு ஒரு நல்ல ஐடியா வந்துச்சு. அந்த சின்ன ப்ரோக்ராமே எனக்கு ஒரு பெரிய சேஞ்ச கொண்டு வந்துச்சு. இப்ப கூட நான் டிராவல் பண்ணும்போது இல்ல ஃப்ரீ டைம் இருக்கும்போது ரேடியோ கேக்குறது எனக்கு ஒரு நல்ல ஹாபிட்டா மாறிடுச்சு. இது என்டர்டைன்மெண்ட் மட்டும் இல்ல, நமக்கு நல்ல தாட்ஸும் மோட்டிவேஷனும் கொடுக்கும். அதனால ஃப்ரெண்ட்ஸ், நாமளும் கொஞ்சம் டைம் எடுத்து இந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸ் கேட்டா நம்ம லைஃப்ல நல்ல சேஞ்சஸ் கொண்டு வர முடியும். இத பத்தி ஒரு சின்ன கவிதை சொல்றேன். ஆளுமை திறன் மங்காத அகில இந்திய வானொலியே, இன்பங்களை வகைப்படுத்தி கொடுக்கும் ஈடு இணையற்ற வானொலியே, உவமை காட்ட முடியாத ஊருக்கான எளிய தலைவன் நீ, எட்டும் கனியாக இருக்கும் உன் நிகழ்ச்சிகளை பறித்தால் எட்டாத உயரத்தை நாங்கள் எட்டலாம். ஐயமின்றி கூறுவேன், ஒழுக்கம் கற்றுத்தரும் ஆசிரியர் நீ, ஓயாது உழைக்கும் எங்கள் பொக்கிஷமும் நீ, அவ்வையின் வழிவந்த தலைமுறை நாம், அக்தே வானொலி கேட்டு பயனடைவோம்.
4: என் பேர் சுபாஷினி. இப்போ இருக்கிற ஜென்ரேஷன்ஸில் அவ்வளோவா ரேடியோ யாரும் கேட்கறதில்ல. பட் நம்ம பேரண்ட்ஸ், கிராண்ட் பேரண்ட்ஸ் இருக்கிற டைமில் வந்து நிறைய பேர் ரேடியோ கூட கனெக்ட் ஆகிருப்பாங்க. அவங்க சொல்கிற ஸ்டோரிஸ்லாம் கேட்டு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இப்போ வந்து டிவி, மொபைல் ஃபோன், யூடியூப் எல்லாருக்கிட்டையும் எல்லாமே இருக்கிறதுனால, பட் அந்த ஓல்டன் டேஸில் வந்து மெயின் என்டர்டைன்மெண்ட் சோர்ஸே ரேடியோ தான். மார்னிங் நியூஸ்லேருந்து ஆஃப்டர்நூன் ப்ரோக்ராம்ஸ், நைட் சாங், ஃபுல் டே ஷெட்யூல் பண்ணியிருப்பாங்க. எனக்கு தெரிஞ்ச மாதிரி ஃபேமிலிஸ் எல்லாருமே அப்போது அந்த டைமில் உட்காந்து ரேடியோ கேட்பாங்க. இப்போ இருக்கிற காலகட்டத்தில் மோஸ்ட்லி யாருமே கேக்குறதில்ல. இப்போ நம்ம கிட்ட ஃபோன் இருக்கு, ஃபோன்ல பாக்குறோம். அப்போ அந்த டைம்ல எல்லாரும் உட்காந்து நல்லா என்ஜாய் பண்ணி கேட்பாங்க, அது ஒரு டிஃபரெண்ட் ஃபீலா இருக்கும். ஸோ எல்லார்கிட்டையும் ஒரு கனெக்ட் ஆகலாம். நம்ம சிட்டியில இருக்கிறதுனால எல்லாமே நம்ம யூஸ் பண்ணுவோம். ஆனா ரிமோட் ஏரியாஸ்ல இருக்க பீப்புள்ஸ்க்கு வந்து மெயினாவே ரேடியோ தான் எல்லாமே. அங்க என்டர்டைன்மெண்டா இருந்தாலும் சரி, எந்த பர்பஸ் இருந்தாலும் ரேடியோ தான் கனெக்ட் ஆகும். அவங்களுக்கு அது ரொம்ப முக்கியமாகவும் இருக்கும். ரேடியோவில் என்ன ஸ்பெஷல்னா, சாங் மட்டும் இல்ல, நியூஸ், எஜுகேஷன், டிராமா, எல்லா ப்ரோக்ராம்க்கும் எல்லா கண்டென்ட் வைஸாவும் இருக்கும், எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் ரேடியோல வாய்ஸ் மட்டும் இருக்கும், பட் விஷுவல் கிடையாது. ஆனால் அது ஒரு சாம் இருக்கும்.

0: கைஸ் என் பேர் சேஷ்மா. ஆல் இண்டியா ரேடியோ வந்து இந்தியாவோட ஓல்டஸ்ட் அண்ட் மோஸ்ட் ட்ரஸ்டட் ப்ராட்காஸ்டிங் சர்வீஸில் ஒன்று. இது ஒரு சிம்பிள் ரேடியோ ஸ்டேஷன் இல்லை, இது ஒரு வாய்ஸ் ஆஃப் த நேஷன் மாதிரி. டீகேட்ஸாக இது நியூஸ், எஜுகேஷன், கல்ச்சர், மியூசிக் அண்ட் அவேர்னஸ் ப்ரோக்ராம்ஸ் மூலமாக நம்ம மக்களை ரீச் பண்ணிட்டு வருது. இப்போ மீடியா ரொம்ப ஃபாஸ்ட்டாக சேஞ்ச் ஆகுது, சோஷியல் மீடியா, பாட்காஸ்ட், நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஆனாலும் ஆல் இண்டியா ரேடியோக்கு இருக்கிற ட்ரஸ்ட் அண்ட் ஆத்தென்டிசிட்டி இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்குது. பர்டிகுலர்லி ரூரல் ஏரியாஸில் பார்த்தா இன்னும் கூட ஆல் இண்டியா ரேடியோ ரொம்ப முக்கியமான ரோல் பிளே பண்ணுது. எல்லாருக்கும் இன்டர்நெட் ஆக்சஸ் இருக்காது, ஆனா ரேடியோ வந்து ஒரு சிம்பிள், அஃபோர்டபிள் அண்ட் ஆக்சசபிளா இருக்கிறது. கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ், ஹெல்த் அவேர்னஸ், அக்ரிகல்ச்சர் அப்டேட்ஸ், இந்த மாதிரி இவ்வளவு முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன் எல்லாமே ஆல் இண்டியா ரேடியோ மூலமா ரீச் ஆகுது. இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் வந்து ஆல் இண்டியா ரேடியோவோட லாங்குவேஜ் டைவர்சிட்டி. இந்தியால அவ்வளவு லாங்குவேஜஸ் இருக்கு, அவ்வளவு லாங்குவேஜஸ்லயும் ப்ரோக்ராம்ஸ் ப்ராட்காஸ்ட் பண்றாங்க ஆல் இண்டியா ரேடியோல. அண்ட் பர்சனலி பேசணும்னா ஆல் இண்டியா ரேடியோ ப்ரோக்ராம்ஸ்ல ஒரு காம் ஃபீலிங் இருக்கும், அதுல பேசுற ஸ்டைல் ரொம்ப கம்போஸ்டா, கிளியரா, மீனிங்ஃபுல்லாக இருக்கும். அது லிசனர்ஸ்க்கு ஒரு பீஸ்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும். அதுவும் ஸ்டோரி டெல்லிங், இன்டர்வியூஸ், டிஸ்கஷன்ஸ் எல்லாமே கண்டென்ட் ரொம்ப வேல்யூபிளாக இருக்கும். எவ்வளோ என்டர்டெயின்மெண்ட் இருந்தாலும் அவ்வளோ யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். ஓவராலாக பார்த்தா ஆல் இண்டியா ரேடியோ ஒரு மீடியா பிளாட்ஃபார்ம் மட்டும் இல்லை, இது ஒரு கவர்மெண்ட்க்கும் மக்களுக்கும் கனெக்ட் பண்ணுற பிரிட்ஜ் மாதிரி. இது ஒரு டீச்சர், ஒரு என்டர்டெய்னர், அப்புறம் சம்டைம்ஸ் ஒரு கம்பேனியன் மாதிரி கூட. இன்னைக்கு டெக்னாலஜி எவ்வளோ டெவலப் ஆகினாலும் கண்டென்ட்டோட சின்சியாரிட்டி அண்ட் பர்பஸ் தான் முக்கியம். அண்ட் இந்த விஷயத்தில் ஆல் இண்டியா ரேடியோ எப்பவுமே ஒரு ஸ்ட்ராங் எக்ஸாம்பிள். ஸோ ஆல் இண்டியா ரேடியோ வந்து நம்மளோட கல்ச்சுரல் வாய்ஸாக இருக்கு. இது நம்ம ஹிஸ்டரியும், நம்ம ப்ரெசன்ட்டையும், நம்ம வேல்யூஸையும் இன்னுமே கேரி பண்ணிட்டு இருக்குது. அதே மாதிரி எப்பவுமே கேரி பண்ணும். தேங்க்யூ கைஸ்.
1: வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் ஐஸ்வர்யா பேசுறேன். இன்னைக்கு ஆல் இண்டியா ரேடியோவோட 90 ஆண்டு பயணம் பத்தி பேசுறேன். இது ஒரு ரேடியோ மட்டும் இல்ல, இது நம்ம நாட்டின் குரல். ஒலி என்பது ஒற்றுமையின் மொழி. நான் என் சைல்ட்ஹுட்ல நினைச்சா எனக்கு ரொம்ப ஸ்பெஷல் மெமரிஸ் வரும். நான் என் பாட்டி வீட்டுல தான் வளர்ந்தேன், அங்க டிவி இல்ல, மொபைல் இல்ல, ஆனா ஒரு ரேடியோ மட்டும் இருந்துச்சு. அந்த ரேடியோ தான் எனக்கு ஃப்ரெண்ட், டீச்சர், என்டர்டெயின்மெண்ட் எல்லாமே. சாட்டர்டே ஆனா போதும் குவிஸ் ப்ரோக்ராம் வரும், நான் ரெகுலரா கேட்டுட்டே இருப்பேன். ஒரு க்வெஸ்சன் கேட்க உடனே நெக்ஸ்ட் என்ன ஆன்சர் வரும் ரொம்ப கியூரியோசிட்டியா இருக்கும். கரெக்ட் ஆன்சர் கெஸ் பண்ணா ரொம்ப சந்தோஷமா இருக்கும், தப்பா பண்ணா கூட ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸா வந்துட்டு இருக்கும். கேள்வி கேட்பவனே அறிவாளி, இளைய பாரதம் அப்படின்ற ஒரு ப்ரோக்ராம். சோ எனக்கு இது ரொம்ப இன்ஸ்பிரேஷனா இருக்கும். யூத் வாய்ஸஸ், ஸ்பீச்சஸ், டேலண்ட்ஸ் இதெல்லாம் கேட்டாலே நான் கூட இப்படி பேசணும் அப்படின்னு ரொம்ப இன்ஸ்பயர் ஆன தருணம். அறிவு தான் மனிதனின் மிகப்பெரிய செல்வம். இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்சஸ் தான் என்ன ஷேப் பண்ணுச்சு. என்னோட கான்பிடன்ஸ், என்னோட திங்கிங் எல்லாமே இம்ப்ரூவ் பண்ணது. இந்த 90 ஆண்டு பயணம் இன்னும் பல பேரின் லைஃப டச் பண்ணிட்டே இருக்கு. ஜெனரேஷனுக்கு ஜெனரேஷன் கனெக்ட் பண்ணிட்டே வரக்கூடிய ஒரு விஷயம். காற்றில் வரும் அந்த ஓசை, காதில் விழும் ஒரு மொழி, மனதில் விதைக்கும் அறிவு, அதுதான் ஆல் இண்டியா குரல். நேரத்தை கடந்தும் நிலைக்கும் நம்பிக்கை நாதம் நீ, நம் வாழ்வின் ஒவ்வொரு நாளும் நம்மோடு பயணிக்கும் குரல் நீ. சோ எல்லாரும் டியூன் பண்ணுங்க, கேளுங்க, கத்துக்கோங்க, இன்ஸ்பயர் ஆகுங்க.
2: இப்போ வரலட்சுமி இணைந்திருக்காங்க, நீங்க சொல்லுங்க உங்களுக்கும் நம்ம ஆகாஷ்வாணிக்கும் உள்ள ரெலவன்ஸ் என்ன அப்படின்னு.
3: வானொலி நேயர்களுக்கு அன்பு வணக்கம், நான் வரலட்சுமி பேசுகின்றேன். நாம் அனைவரும் பெருமைப்படும் ஆல் இண்டியா ரேடியோவின் 90ஆம் ஆண்டு விழாவை முன்னிட்டு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். கடந்த 90 ஆண்டுகளாக ஆல் இண்டியா ரேடியோ மக்கள் வாழ்க்கையில் ஒரு முக்கியமான பங்காற்றி வருகின்றது. தகவல், கல்வி மற்றும் பொழுதுபோக்கு, இந்த மூன்றையும் ஒருங்கிணைத்து அனைவருக்கும் சமமாக வழங்கி வருகின்றது. நகரங்களில் மட்டுமல்லாமல் கிராமங்களிலும் கூட வானொலி ஒரு நம்பிக்கையான நண்பராக இருந்து வருகின்றது. மின்சாரம் இல்லாத காலத்திலும் கூட மக்களுக்கு தகவலை கொண்டு சென்று ஒரு சக்தி வாய்ந்த ஊடகமாக இது திகழ்கிறது. எங்கள் பாட்டி தாத்தா காலத்திலிருந்து இன்று வரை வானொலி நம் வாழ்க்கையில் ஒரு உணர்ச்சி பூர்வமான இடத்தை பிடித்துள்ளது. செய்திகள், இசை, இளைஞர்களுக்கான நிகழ்ச்சிகள் போன்றவை ஒவ்வொருவரின் தினசரி வாழ்க்கையின் ஒரு பகுதியாகவே மாறியுள்ளது. நானும் சிறு வயதில் என் பாட்டியுடன் சேர்ந்து வானொலி கேட்ட அனுபவம் உள்ளது. அந்த சிறிய தருணங்கள் இன்று வரை என் நினைவில் ஒரு பெரிய அனுபவமாக உள்ளது. சில நேரங்களில் அந்த நிகழ்ச்சிகள் நம்ம வாழ்க்கையில் நல்ல மாற்றத்தையும் ஏற்படுத்தும். இந்த 90ஆம் ஆண்டு விழா அதன் சேவையை நினைவு கூறும் ஒரு முக்கியமான தருணமாகும். இனியும் பல ஆண்டுகள் மக்களுக்கு அறிவும் விழிப்புணர்வும் வழங்கி தொடர்ந்து சேவை செய்ய வேண்டும் என்று நான் மனதார வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன்.

0: சிறுதீப், இப்போ தான் நம்ம பாட்டு கேட்கறதுக்கு வீடியோஸ் பார்க்கறதுக்குன்னு நம்ம ஸ்க்ராலிங்லேயே நம்ம லைஃப்பை வந்து தள்ளிட்டு இருக்கோம். அப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வெறும் டைலிங்கில் தான் இருந்தோம். அந்த டயலை திருப்பினாலே என்டையர் இந்தியாவுமே கனெக்ட் ஆகும். இப்போ தான் வந்து காலையில் எழுந்திரிச்சோடனே நியூஸ் பார்க்கலாம், டிவி ஆன் பண்ணு, அப்போலாம் வந்து ரேடியோவை போடு அப்படின்றது மட்டும்தான் வீட்டில் கேட்கும் காலையில். ரேடியோவில் வந்து இன்டர்நேஷ்னல் நியூஸ்லேருந்து லோக்கல் நியூஸ் வரை எல்லாமே இந்த ரேடியோவிலே கேட்ட காலங்கள்லாம் இருக்குது. மழை பெஞ்சதுன்னா பசங்க காலையில் நியூஸை பார்த்து லீவாக ஸ்கூலான்னு தெரிஞ்சுக்கிறது. ஆனால் அப்போ நியூஸ் வானிலை அறிக்கைனாலே ஆகாஷ் வானிலை மட்டும்தான். இன்ட்ரெஸ்டிங் கேட்டு வந்தவங்க எல்லாருமே வந்து ஒரு லெஜெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம நிறைய சேனல்ஸ்ல கிரிக்கெட் அந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் நியூஸ் எல்லாமே பார்க்குறோம் இது பண்ணுற விஷயம்லாம். அப்போ இந்தியா நீட்ஸ் 2 ரன்ஸ்னு சொல்லி அப்படியே ஸ்டாப் பண்ணிடுவாங்க. அந்த 5 செகண்ட் சைலன்ஸ் விடுவாங்க. யார் ஜெயிக்கிறா யார் தோக்கிறான்னு தெரியாமல் அந்த ஹார்ட் பீட் லப் டப் லப் டப்னு அடிக்கும் போது அந்த ஒரு ஃபீல் வந்து அப்போ இருக்க ஜென்ரேஷன்ஸ்க்கு மட்டும்தான் தெரியும். நம்ம ஆல் இண்டியா ரேடியோ தான் வந்து ஒரு ஒரிஜினல் நெட்ஒர்க், ஆல் ஓவர் இந்தியா ஒரிஜினல் நெட்ஒர்க்காக கனெக்ட் ஆகிட்டு இருக்கு.
1: இவாஞ்சலின், நீங்க சொல்லுங்க, ஆகாஷ்வாணி மேல உங்களுக்கு இருக்கக்கூடிய அபிப்பிராயம் என்ன?
2: ஹாய், நான் இவாஞ்சலின். ஆல் இந்தியா ரேடியோ இப்போ 90th இயரை செலிப்ரேட் பண்ணுது. நீங்க நினைச்சு பாருங்க, இன்டர்நெட் இல்லாத காலத்துல இருந்து இப்போ டிஜிட்டல் இயரா வரைக்கும் மக்களோட மனசுல கனெக்ட் ஆகி இருக்கிற ஒரு மீடியம் தான் நம்ம ரேடியோ. எனக்கு பர்சனலா சொல்ல போனா, நான் சின்ன வயசுல இருந்தபோது காலையில எழுந்த பிறகு நியூஸ், அதுக்கப்புறமா இனிமையான பாடல்கள், ஸ்டூடெண்ட்ஸ்க்காக ப்ரோக்ராம், அது எல்லாமே ஒரு ரொட்டீன் மாதிரி எனக்கு இருந்தது. ஆனா இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் விஷயம், எங்க பேரண்ட்ஸ் சொல்லுவாங்க அவங்க காலத்துல ரேடியோ இன்னும் ஸ்பெஷலா இருந்துச்சுன்னு. அதுலயும் குறிப்பா இன்று ஒரு தகவல்னு ஒரு ப்ரோக்ராம நடத்தியவர் தென்கட்சி சுவாமிநாதர் அப்படின்னு சொல்லுவாங்க. அவரோட வாய்ஸ் கேட்கும் போது எல்லாருமே அமைதியா அவர் என்ன பேசுறாரு, என்ன கதை சொல்றாரு அப்படின்னு கேட்பாங்க. அதுவும் இல்லாம அவர் சிம்பிளா சொன்னாலும் அதுல ஒரு மாரலோட ஒரு லெசன் கத்துக்கிற மாதிரி சொல்லுவாரு அப்படின்னு எங்க அப்பா சொல்லுவாரு. இன்னும் ப்ரோக்ராம்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஜஸ்ட் ஒரு என்டர்டைன்மெண்டா மட்டும் இல்லாம ஒரு கம்பானியனாவோ ஒரு டீச்சராவோ நமக்கு மோட்டிவேஷன் கொடுக்கற மாதிரியும் அந்த ஸ்டோரிஸ் இருக்கும். இன்னும் சில கிராமங்களில் பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் இல்லாத காலத்தில் இப்போ கூட ரேடியோ வச்சு தான் நியூஸும், டிசாஸ்டர் பற்றி, எலெக்ஷன் பற்றி, நாட்டு நடப்பை பற்றி, இது எல்லாத்தையும் வந்து ரேடியோ மூலமா தான் கற்றுக்குறாங்க. ஸோ ரேடியோ வந்து ஒரு சாதாரண பொருள் இல்லை, அது வந்து நமக்கு ஒரு எமோஷன். எனக்கு பர்சனலாக ரேடியோவில் வந்து டிஃப்ரெண்டான லாங்குவேஜஸ், சாங்ஸு, கல்ச்சர்ஸ், அது எல்லாமே எனக்கு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணது வந்து ரேடியோ தான். இன்னும் சொல்ல போனால் சோஷியல் மீடியா போட்காஸ்ட்லாம் இப்போ வந்துடுச்சு, ஆனால் அப்போ காலத்துலேருந்து இப்போ வரைக்குமே ரேடியோ மட்டும் ஒரு தனியான ஃபீல் கொடுக்குது. ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன், ரேடியோ இன்னும் பல வருடங்கள் நம்ம கூட இருக்கும். நமக்கு நாலேஜ் கொடுக்கறதுலையும் சரி, அவேர்னஸ் கொடுக்கறதுலையும் சரி, நல்ல ஒரு என்டர்டைன்மெண்ட்டும் கொடுக்கும். அதனால தான் எனக்கு ரேடியோ ரொம்ப பிடிக்கும். தேங்க்யூ.
1: இதுவரை வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சியில் நினைவுகளும் நவீனமும் குறித்த நேர்முகம் கேட்டீர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.
3: வானொலிக்கு 90 திரைப்பட மற்றும் நாடக கலைஞர் நித்யா ரவீந்தர் அவர்கள்.
4: வணக்கம், நான் உங்க நித்யா ரவீந்தர் பேசுறேன். வானொலி அப்படிங்கிறது வந்து நாங்கள்லாம் வளர்ந்த காலத்துல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருந்தது. இன்னைக்கு வந்து எவ்வளவுதான் டெக்னாலஜி டெவலப் ஆகி புதுசு புதுசா பல விஷயங்கள் வந்தாலும், வானொலியில ஒரு கதை கேட்கிற மாதிரி, நாடகம் கேட்கிற மாதிரி, பாடல்கள் கேட்கிற மாதிரி, அதுல இருந்த ஒரு ஒரு ஈடுபாடு, அதுல இருந்த ஒரு சந்தோஷம் இப்ப இல்ல. ஆக்சுவலி வானொலியில வந்து பாப்பா மலர்னு குழந்தைகளை வச்சு ஒரு ப்ரோக்ராம் வரும், கூத்தபிரான் சார் பண்ணுவார், அதுக்கெல்லாம் நான் வந்து குழந்தையா இருந்தப்போ நிறைய பண்ணிருக்கேன். வானொலி நாடகங்களும் போய் நான் வந்து குரல் கொடுத்துருக்கேன். வானொலி வந்து எப்படின்னாங்க, எனக்கு நான் எப்படி ஃபீல் பண்ணுவேன்னா, நம்ம வீட்டுல நம்ம வச்சு கேட்கறத விட யாரோ எங்கேயோ வச்சு கேட்கிற வானொலியிலேந்து அந்த காற்று அலைகளோட வர பாட்டு இருக்கு பாத்தீங்களா, அது அவ்வளவு சுகமா இருக்கும். எனக்கு ரொம்ப லைஃப்ல நான் ரொம்ப சந்தோஷப்படுற விஷயம் அது. வானொலியை பொறுத்த வரைக்கும் தமிழ் செய்தியா இருக்கட்டும், செய்தியாளர்கள் பாத்தீங்கன்னா இப்பதான் செய்தி படிக்கணும் அப்படிங்கறதுக்கு வானொலியில செய்தி கேட்கும் போது நமக்கு தெரியும். திறமையான பெண்களா இருக்கட்டும், ஆண்களா இருக்கட்டும், நிறைய பேர் வந்து வானொலி நாடகங்கள் பண்றாங்க. ஸோ இந்த மாதிரி வானொலி வந்து பல

அடுத்த அறிவிப்பு தொடரும். நேரம் 9 மணி. ஆகாஷ்வாணி அரங்கிசை நிகழ்ச்சியில் இன்றைக்கு இடம்பெறுவது டாக்டர் சுபாஷினி பார்த்தசாரதி அவர்களின் பாட்டு. ஆனந்த் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் வயலின், கும்பகோணம் கே சுவாமிநாதன் அவர்கள் மிருதங்கம். முதலில் அம்மராவம்மா என தொடங்கும் தியாகராஜர் கீர்த்தனை, கல்யாணி ராகம், கண்டச்சாப்பு தாளம்.

அடுத்து ஸ்ரீ கமலாம்பிகாயாம் என தொடங்கும் முத்துசுவாமி தீட்சிதர் இயற்றிய நவாவரண கிருதி சகானாராகம் திஸ்ர திருப்பட்ட தாளம்.

நேரம் 9:33 ஆகாஷ்வாணி ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கும் அரங்கிசை நிகழ்ச்சியில் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டாக்டர் சுபாஷினி பார்த்தசாரதி அவர்களின் பாட்டு. ஆனந்த் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் வயலின், கும்பகோணம் கே சுவாமிநாதன் அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சியில் தொடர்ந்து கருணாநிதி இல்லலோ என தொடங்கும் ஷியாமா சாஸ்திரி கீர்த்தனை, தோடி ராகம், ரூபகதாளம்.

நிகழ்ச்சியின் நிறைவாக வந்தே மாதரம் ஸ்லோகம், அதனைத் தொடர்ந்து சரணு சரணு ஆனையா இயற்றியது செஞ்சுருட்டி ராகம் ரூபகதாளம்.

அரங்கிசை நிகழ்ச்சியில் இதுவரை டாக்டர் சுபாஷினி பார்த்தசாரதி அவர்களின் பாட்டு இடம்பெற கேட்டீர்கள். ஆனந்த் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் வயலின், கும்பகோணம் கே. சுவாமிநாதன் அவர்கள் மிருதங்கம்.

0: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மிருதுளா. தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்துள்ள தவிக புதிய அரசு அமைக்க ஆதரவை திரட்டும் முயற்சியில் தொடர்ந்து ஈடுபட்டுள்ளது. தவிக அரசு அமைக்க ஆதரவளிப்பதா இல்லையா என்பதை இன்று அறிவிப்பதாக விசிக தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் புதிய அரசு அமைப்பதற்கு ஆளுநர் எடுக்கும் நடவடிக்கைகளுக்கு இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் துணை நிற்கும் என்று அக்கட்சி அறிவித்துள்ளது. தமிழகத்தில் குதிரை பேரம் நடைபெறுவதாக அமமுக பொதுச் செயலாளர் திரு டி டி வி தினகரன் குற்றம் சாட்டியுள்ளார். கேரளாவில் புதிய அரசு அமைப்பதில் தேக்க நிலை நீடிக்கும் நிலையில் காங்கிரஸ் தலைமை இன்று அம்மாநில மூத்த காங்கிரஸ் தலைவர்களுடன் ஆலோசனை நடத்தவுள்ளது. மேற்கு வங்க முதலமைச்சராக திரு சுவேந்து அதிகாரி இன்று பதவியேற்கிறார். வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் ட்ரினிடாட் அண்ட் டொபாக்கோ பிரதமர் திரு கம்லா பெர்சாதை சந்தித்து இருதரப்பு உறவுகள் குறித்து பேச்சு நடத்தினார். வைஸ் அட்மிரல் கிருஷ்ண சுவாமிநாதன் கடற்படையின் புதிய தலைமை தளபதியாகவும் லெப்டினன்ட் ஜெனரல் என் எஸ் ராஜா சுப்பிரமணி புதிய ராணுவ தலைமை தளபதியாகவும் மத்திய அரசால் நியமிக்கப்பட்டுள்ளனர். தேர்தல் நடத்தை நெறிமுறைகள் விலக்கிக் கொள்ளப்பட்டுள்ளதால் வரும் 11 தேதி முதல் வாரந்தோறும் திங்கட்கிழமை மக்கள் குறை தீர்க்கும் நாள் கூட்டம் நடைபெறும் என்று நாமக்கல் மாவட்ட ஆட்சியர் திருமதி துர்காமூர்த்தி தெரிவித்துள்ளார். கொடைக்கானல் பேரிஜம் ஏரி சுற்றுலா தலத்தில் காட்டு யானைகள் முகாமிட்டு இருப்பதால் முன்னெச்சரிக்கை இன்று முதல் சுற்றுலா பயணிகள் செல்ல தற்காலிகமாக தடை விதிக்கப்பட்டுள்ளதாக வனத்துறை அறிவித்துள்ளனர். இந்தியாவிலிருந்து ஏற்றுமதி செய்யப்படும் வண்ண மீன்கள் மதிப்பு 41 கோடி ரூபாயாக அதிகரித்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இலங்கையின் காங்கேசன் துறையில் இருந்து தமிழகத்தின் நாகப்பட்டினத்திற்கு இயக்கப்படும் பயணிகள் கப்பல் நேற்றிரவு எஞ்சின் கோளாறு காரணமாக நடுக்கடலில் பல மணி நேரம் நின்றதால் பயணிகள் அவதிப்பட்டனர். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் ஜெய்ப்பூரில் இன்று இரவு 7:30 நடைபெறவுள்ள ஆட்டத்தில் ராஜஸ்தான் அணி குஜராத் அணியை எதிர்கொள்கிறது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: நேரம் 10:02. ஆகாஷ்வாணி முத்துச்சிதறல். முதலில் அருண்மொழி எஸ் ஜானகி பாடியுள்ள பாடல் தாலாட்டு பாடவா திரைப்படத்திற்காக.

சென்னை மத்திய அலை 720 கிலோஹெட்ஸ், மதுரை மத்திய அலை 1269 கிலோஹெட்ஸ், கும்பகோணம் பண்பலை 101.6 மெகாஹெட்ஸ், வேலூர் பண்பலை 100.4 மெகாஹெட்ஸ் அலைவரிசைகளில் முத்துச்சிதறல் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சியில் இனி தொடர்வது சித்ரா பாடியுள்ள பாடல், திரைப்படம் மௌனம் சம்மதம்.

எங்கும் போய் வரலாம். அட அங்கே பார் மஞ்சள் வான் மூங்கில் கையால் நாம் தொடலாம். கண்ணோடு ஒரு சந்தோஷம்

0: தொடர்வது 11 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். ரவீந்திரநாத் தாகூரின் சிந்தனைகள் இன்றளவும் நாட்டு மக்கள் அனைவருக்கும் வழிகாட்டியாக திகழ்கிறது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். முப்படைகளின் தளபதியாக லெப்டினன்ட் ஜெனரல் ராஜா சுப்பிரமணி நியமிக்கப்பட்டுள்ளார். பிரதமரின் சுகாதார காப்பீட்டுத் திட்டம், அடல் ஓய்வூதிய திட்டம் மற்றும் ஆயுள் காப்பீட்டுத் திட்டம் 11 ஆண்டுகளை பூர்த்தி செய்துள்ளதாகவும் இவற்றில் 91 கோடி பேர் இணைந்துள்ளதாகவும் மத்திய அரசு தெரிவித்துள்ளது. ஐரோப்பிய யூனியனுடனான உறவு தொடர்ந்து வலு

0: விரிவடைந்து வருவதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். வாகனங்கள் விற்பனை தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் புதிய அரசு அமைப்பதற்கான பெரும்பான்மை பலத்தை பெறுவதற்கான நடவடிக்கைகளில் தாவேக தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறது. தாவேக அரசு அமைக்க ஆதரவு அளிப்பதா என்பது குறித்த முடிவினை விடுதலை சிறுத்தைகள் கட்சி இன்று அறிவிக்க உள்ளது. தமிழகத்தில் ஆட்சி அமைக்க ஆதரவு வேண்டுமென்றால் தேசிய ஜனநாயக கூட்டணியை நாடக்கூடாது என்ற இடதுசாரி கட்சிகளின் நிபந்தனையை தாவேக மீறியுள்ளதாக திமுக குற்றம் சாட்டியுள்ளது. நீலகிரி, கோவை, ஈரோடு, திருப்பூர் உள்பட 22 மாவட்டங்களின் ஒரு சில பகுதிகளில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. மெக்சிகோ சர்வதேச சேலஞ்சர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீயான்ஷி வேலிஷெட்டி மகளிர் ஒற்றையர் பிரிவிலும், கிருஷ்ண பிரசாத் கரகா, பிருத்வி கிருஷ்ணமூர்த்தி ராய், த்ருவ் ராவத், சூரஜ் கோலா இணைகள் ஆடவர் இரட்டையர் பிரிவிலும் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். எகிப்தில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் வீர் சோட்ரானி 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். கான்சாஸில் நடைபெற்ற சர்வதேச தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் தேஜஸ்வின் சங்கர் வெள்ளிப்பதக்கம் வென்றார். ஸ்வீடனில் நடைபெற்ற டெபேஸ் சீக்மன் செஸ் போட்டியில் இந்தியாவின் அர்ஜுன் எரிகைசி வெள்ளிப்பதக்கம் வென்றார். செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.
1: நேரம் 11:02. ஆகாஷ்வாணி

0: ஏற்றத்தை நோக்கி வினாடி வினா நிகழ்ச்சி நடத்துபவர் டி கே பத்மநாபன் அவர்கள். உடன் பங்கேற்பவர்கள் எஸ் சண்முக மகிதா, டி சஞ்சுலா, எஸ் தினேஷ்குமார், பி என் தரணிகுமார், எஸ் சந்தோஷ், என் திவாகர்.
1: ஏற்றத்தை நோக்கி வினாடி வினா நிகழ்ச்சியின் வரிசையில் நாட்டின் பல்வேறு சுவையான தகவல்கள் பற்றிய தொடர் வினாடி வினா நிகழ்ச்சியை ஆகாஷ்வாணி சென்னை பெருமையோடு வழங்கி கொண்டு வருகிறது. இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெறுவதற்காக ஏபிசி என்ற மூன்று அணிகள் வந்திருக்கின்றன. இப்பொழுது நிகழ்ச்சியின் விதிமுறைகளை பார்ப்போம். ஒவ்வொரு அணிக்கும் முறையாக ஒவ்வொரு வினா தொடுக்கப்படும். சரியான விடையை சொல்லுகின்ற அணி 10 மதிப்பெண்களை பெறுவார்கள். அப்படி அவர்கள் சரியான விடையை சொல்ல தவறி மற்றவர்களுக்கு அந்த வாய்ப்பு அளிக்கப்பட்டு அவர்கள் சரியான விடையை சொன்னால் அவர்களுக்கு ஊக்க மதிப்பெண் 5 வழங்கப்படும். இப்பொழுது நிகழ்ச்சியில் பங்கு பெறும் போட்டியாளர்களை உங்களுக்கு அறிமுகம் செய்து வைப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். ஏ அணி,
2: ஐ எம் சண்முக மகேதா. I have currently finished my bachelor's in corporate economics from Women's Christian College.
1: Wow, superb. Corporate economics. Excellent. Can you just say at least one or two lines about corporate economics?
2: About corporate economics, it's actually a very interesting subject. And specifically, the only difference between just normally learning economics and corporate economics is you also get a good knowledge about finances and accounts, which really augments what you already study. It's a booming subject and very interesting.
1: Superb, superb, excellent. Yeah, next person.
3: My name is Sanjula. I'm from Vadapalani. I recently finished my bachelor's degree in corporate economics from Women's Christian College.
1: Very good, very good. B and E.
4: வணக்கம். எனது பெயர் சே தினேஷ்குமார். நான் குருநானக் கல்லூரியில் இளங்கலை அரசியல் அறிவியல் படிச்சுட்டு இருக்கேன் சார்.
1: நீங்கள்?
5: தரணிகுமார், சைதாப்பேட்டிலேருந்து வரேன். குருநானக் காலேஜ் செகண்ட் இயர் படிக்கிறேன்.
1: ரொம்ப மகிழ்ச்சி. நீங்கள் சி அணி?
6: என்னோட பேர் சந்தோஷ், நான் ட்ரிபிள்கேன்லேருந்து வந்திருக்கேன். நான் குருநானக் காலேஜில் பிஎஸ்சி விஷுவல் கம்யூனிகேஷன் படிச்சுட்டு இருக்கேன்.
1: ஓ, வெரி குட், ஃபண்டாஸ்டிக். நீங்கள்?
7: வணக்கம், மை நேம் இஸ் திவாகர். ஐ ஹவ் கம்ப்ளீட்டட் மை ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் ஃப்ரம் எஸ்விசி அண்ட் கரண்ட்லி பிளானிங் டு டூ மாஸ்டர்ஸ் இன் நியூரோ சயின்ஸ்.
1: யூ ஹவ் கம்ப்ளீட்டட் டிகிரி இன் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் அண்ட் நவ் யூ வாண்ட் டு டூ நியூரோ சயின்ஸ்?
7: எஸ் சார்.
1: ஓ, சூப்பர். கேன் யூ ஜஸ்ட் கிவ் ஒன் ஆர் டூ சென்டென்ஸ் அபவுட் தி நியூரோ சயின்ஸ் சப்ஜெக்ட்?
7: The story of me pursuing neuroscience is I want to study more about epilepsy, seizures, and

0: where nervous system fails, and somehow through gene therapy or molecular neuroscience to find a cure for epilepsy and related seizure issues, so that both humans and other animals are like saved from these issues, like where nervous system naturally fails.
1: Okay. All the best. Wish you all success. இப்போ நம்ம நேரம் நிகழ்ச்சிக்கு போயிடலாமா? இது வந்து முதல் சுற்று. இந்த சுற்று வந்து ஒரு விரிவாக்கம். போலமா? முதல் கேள்வி ஏ அணிக்கு, பெசோ இதன் விரிவு என்ன? பெசோ அதோட எக்ஸ்பான்ஷன்.
2: Petroleum and Explosives Safety Organization.
1: Excellent. முதல் கேள்வியே மிகச் சரியாக சொல்லி ஏ அணியினர் 10 மதிப்பெண்களை பெறுகிறார்கள். அவர்களுக்கு நம்முடைய பாராட்டுதல்கள். சூப்பர். அடுத்த கேள்வி பி அணிக்கு, சிட்பி, SIDBI கேள்விப்பட்டிருப்பீங்க. சிட்பி அதோடைய விரிவாக்கம் என்ன?
3: Small Industries Development Bank of India.
1: Small Industries Development Bank of India. பி அணியினரும் சரியான விடையை சொல்லி 10 மதிப்பெண்களை பெறுகிறார்கள். அவருக்கும் நம்முடைய வாழ்த்துக்கள். சி அணியினர், FFS இதன் விரிவு என்ன? FFS. சிம்பிள், ரொம்ப சிம்பிள். ட்ரை பண்றீங்களா? சரி, நீங்கள் ஏ அணியினர்,
2: Fund of Funds for Startup.
1: அவ்வளவுதான், Fund of Funds for Startups. ஏ அணியினர் 5 ஊக்க மதிப்பெண்ணை பெறுகின்றார்கள். இப்பொழுது அடுத்த சுற்று. இந்த சுற்று வந்து தோட்டக்கலை வாரியம், ஹார்டிகல்ச்சர் போர்டு, அதை பற்றிய ஒரு சுற்று. முதல் கேள்வி ஏ அணிக்கு, இந்தியாவின் தேசிய தோட்டக்கலை வாரியத்தின் தலைமையகம் எங்குள்ளது? ஹெட்குவார்டர்ஸ் ஆஃப் ஹார்டிகல்ச்சர் போர்டு எங்க இருக்கு?
2: கர்க்வான், ஹரியானா.
1: ஹரியானாவில்
2: கர்க்வான்.
1: ஹரியானாவில் குருகிராமில் உள்ளது. மிகச்சரியான விடை. ஏ அணியினர் 10 மதிப்பெண்களை பெறுகிறார்கள். அடுத்த கேள்வி பி அணியினருக்கு. கேளுங்க, நல்லா கேள்வி கேளுங்க. தோட்டக்கலையின் 4 முக்கிய பிரிவுகள் எவை எவை? 4 மெயின் டிவிஷன்ஸ் ஆஃப் ஹார்டிகல்ச்சர். சொல்லுங்க, என்னென்ன குரூப் வருது அதில்?
3: பொமாலஜி, ஃப்ரூட்ஸ் பேஸ்டு.
1: ஆமா. அப்புறம் அடுத்தது
3: ஆரிகல்ச்சர், வெஜிடபிள் பேஸ்டு.
1: சரி, ஓகே, ரைட்டு. அப்புறம்
3: ஃப்ளோரிகல்ச்சர், ஃப்ளார்ஸ் பேஸ்டு.
1: ஓகே. அப்புறம்
3: லேண்ட்ஸ்கேப் ஹார்டிகல்ச்சர்.
1: வெரி குட், சூப்பர், எக்ஸலன்ட். ஸோ பழ சாகுபடி ஃபோமாலஜி, காய்கறி சாகுபடி ஒலரிகல்ச்சர், மலர் வளர்ப்பு ஃப்ளோரிகல்ச்சர், நிலப்பரப்பு தோட்டக்கலை லேண்ட்ஸ்கேப் ஹார்டிகல்ச்சர். பி அணியினர் மிகச்சரியான பதிலை சொல்லுவதால் அவருக்கு 10 மதிப்பெண்கள். இப்பொழுது அடுத்த கேள்வி சி அணியினருக்கு, உலகிலேயே காய்கறிகள் மற்றும் பழங்கள் விளைச்சலில் இந்தியா எத்தனையாவது இடத்தில் உள்ளது?
0: It comes second after China.
1: After China. மிகச்சரியான விடை. சி அணியினர் 10 முழு மதிப்பெண்களை பெறுகிறார்கள். இரண்டாவது இடத்தில் உள்ளது. 2024-25 இந்தியாவில் மொத்த தோட்டக்கலையின் உற்பத்தி 367.72 மில்லியன் டன்களாக உள்ளது. இதில் பழங்கள் 114.51 மில்லியன் டன்களும், காய்கறிகள் 219.67 மில்லியன் டன்களும், 33.54 மில்லியன் டன்கள் மற்றவைகளும் அடங்கும். சீனா காய்கறிகள் மற்றும் பழங்கள் விளைச்சலில் உலகில் முதல் இடத்தை பெறுகிறது. இப்போ அடுத்த சுற்றுக்கு போகலாமா? இது வந்து ஒரு அணுசக்தி பற்றிய ஒரு சுற்று, அட்டாமிக் பவர் ஜென்ரேஷன். முதல் கேள்வி ஏ அணிக்கு, 2047 இந்தியாவின் அணு மின் உற்பத்தி, அட்டாமிக் பவர் ஜென்ரேஷன், எத்தனை ஜிகாவாட்டுகளாக இருக்க இந்தியா இலக்கு நிர்ணயித்து உள்ளது?
2: 100 ஜிகாவாட்.
1: மிகச்சரியான விடை. ஏ அணியினர் 10 மதிப்பெண்களை பெறுகிறார்கள். தற்பொழுது 8.8 ஜிகாவாட்டுகளாக இந்தியாவின் அணுமின் உற்பத்தி உள்ளது. அடுத்த கேள்வி பி அணியினருக்கு, இந்தியாவில் அணுமின் உற்பத்தி நிலையங்களை நிர்வகிக்கும் இந்திய அணுசக்தி கழகம் எனப்படும் நியூக்ளியர் பவர் கார்பரேஷன் ஆஃப் இந்தியாவின் தலைமையகம் எங்குள்ளது? எந்த நகரத்தில் உள்ளது?
3: மும்பை.
1: மும்பை மிகச்சரியான விடை. பி அணியினர் 10 முழு மதிப்பெண்களை பெறுகிறார்கள். இந்தியாவில் அணு மின் நிலையங்களை வடிவமைத்து கட்டமைத்து இயக்கும் ஒரு அரசு நிறுவனம் இது ஆகும். அடுத்த கேள்வி சி அணியினருக்கு, இந்தியாவின் முதல் அணு மின் நிலையம் எங்கு நிறுவப்பட்டது? இந்தியாவோட ஃபர்ஸ்ட் அட்டாமிக் பவர் ஸ்டேஷன் எங்க? நீங்கள் ஏ அணியினர்,
2: தாராபூர் அட்டாமிக் பவர் ஸ்டேஷன்.
1: எக்ஸலன்ட், தாராபூர் தான். அது வந்து தாராபூர் அணுமின் நிலையம் மகாராஷ்டிரத்தில் உள்ளது. இதை வந்து 1969 நிறுவினார்கள். தாராபூர்ன்றது ஏறக்குறைய மும்பையிலிருந்து ஒரு 140 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கின்றது. இப்போ அடுத்த சுற்றுக்கு போகலாமா? அடுத்த சுற்று வந்து ஒரு

0: மருத்துவ ஆராய்ச்சி பற்றிய ஒரு சுற்று. முதல் கேள்வி ஏ அணிக்கு, இந்தியாவின் மருத்துவ ஆராய்ச்சிக்கான மிக உயர்ந்த அமைப்பு எது? மருத்துவ ஆராய்ச்சி
1: ICMR.
0: சூப்பர் சூப்பர் ஆன்சர். ஏ அணியினர் 10 முழு மதிப்பெண்களை பெறுகிறார்கள். ICMR, இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சில், நாடு முழுவதும் மனித உயிர் சம்பந்தமான மருத்துவ ஆராய்ச்சியை உருவாக்குதல், ஒருங்கிணைத்தல் மற்றும் ஊக்குவித்தல் ஆகியவை இதன் பணிகளாகும். இப்போ அடுத்த கேள்வி பி அணியினருக்கு, ICMRன் பழைய பெயர் என்ன? ICMRடைய ஓல்டு நேம் என்ன? இந்த கேள்வி பி அணிக்கு.
2: இந்தியன் ரிசர்ச் ஃபண்ட் அசோசியேஷன்.
0: இந்தியா
2: ரிசர்ச் ஃபண்ட் அசோசியேஷன்.
0: இந்தியா ரிசர்ச் ஃபண்ட் அசோசியேஷன், மிகச்சரியான விடை. பி அணியினரும் 10 முழு மதிப்பெண்களை பெறுகிறார்கள். இது 1911 ஐஆர்எஃப்ஏ என்ற பெயரில் தொடங்கப்பட்டு பின்பு 1949 ICMR என்று பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. பி அணியினர் 10 முழு மதிப்பெண்களை பெற்றார்கள். அடுத்த கேள்வி சி அணியினருக்கு, ICMRன் ஆராய்ச்சி மையங்கள் சென்னையில் மொத்தம் எத்தனை உள்ளது?
3: 50-க்கும் மேற்பட்ட.
0: இல்ல சென்னையில இப்பொழுது வாய்ப்பு ஏ அணியினருக்கு வருகிறது.
1: 2.
0: தவறு. நீங்கள் பி அணியினர்?
2: 3.
0: மிகச்சரியான விடை. பி அணியினர் 5 ஊக்க மதிப்பெண்ணை பெறுகின்றார்கள். சரிங்களா, இப்போ வந்து நான் அது எங்கெங்க இருக்குன்னு சொல்கிறேன். ஒன்று வந்து தேசிய தொற்று நோயியல் நிறுவனம், நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் எபிடமாலஜி, அது சென்னை அயப்பாக்கம் பகுதியில் உள்ளது. அடுத்தது தேசிய காசநோய் ஆராய்ச்சி நிறுவனம், நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஃபார் ரிசர்ச் இன் டியூபர்க்ளோசிஸ், சேத்துப்பட்டில் இருக்குது. மூன்றாவது வந்து தேசிய மலேரியா ஆராய்ச்சி நிறுவனம், நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மலேரியா ரிசர்ச், இது ஃபீல்டு யூனிட்டாக செயல்படுகிறது. இதுவும் அயப்பாக்கத்தில் தான் உள்ளது. இப்போ அடுத்த சுற்று போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் எவ்வளோ ஸ்கோர்ஸ் வாங்கியிருக்கீங்கன்னு பார்த்துருக்கோம்.
4: 4 ரவுண்ட்ஸ் முடிவில் ஏ டீம் ஸ்கோர் 50 points, பி டீம் ஸ்கோர் 45 points, சி டீம் ஸ்கோர் 10 points.
0: அடுத்த சுற்று வந்து ஒரு எடிபிள் ஆயில், எண்ணெய் வித்துக்கள் பற்றிய ஒரு சுற்று. முதல் கேள்வி ஏ அணிக்கு, இந்தியாவிலேயே எந்த மாநிலத்தில் பாம் ஆயில் அதிகமாக தயாராகிறது?
1: ஆந்திரப்பிரதேஷ்.
0: எக்ஸலன்ட் ஆன்சர் பை டீம் ஏ. ஸோ டீம் ஏவுக்கு 10 முழு மதிப்பெண்கள், நம்முடைய பாராட்டுதல்கள். ஆந்திரப்பிரதேசம் ஏறக்குறைய இந்தியாவில் தயாராகும் பாம் ஆயிலின் அளவுகளில் 80% மேல் ஆந்திரப்பிரதேசத்தில் தயாராகிறது. அடுத்த கேள்வி பி அணியினருக்கு, இந்தியா எந்த நாடுகளிலிருந்து பாம் ஆயிலை அதிகமாக இறக்குமதி செய்து கொள்கிறது? அதிகமாக
3: இந்தோனேஷியா, மலேசியா.
0: மிகச்சரியான விடை, இந்தோனேஷியா, மலேசியா மற்றும் தாய்லாந்து ஆகிய நாடுகளிலிருந்து மிக அதிகமாக பாம் ஆயிலை இந்தியா இறக்குமதி செய்து கொள்கிறது. பி அணிக்கு 10 முழு மதிப்பெண்கள். இப்போ அடுத்து சி அணி, இந்தியா தன் சமையல் எண்ணெய் தேவைகளில் மொத்தம் எத்தனை சதவீதத்தை இறக்குமதி செய்து கொள்கிறது? அப்ராக்சிமேட்லி சொல்லுங்களேன்.
5: மோர் தென் 50%, இட்ஸ் அரௌண்ட் 55-60%.
0: 55-60. ஓகே, சி அணியினருக்கு 10 முழு மதிப்பெண்கள். 57%லிருந்து 60% மேல் இந்தியா இறக்குமதி செய்து கொள்கிறது. இதில் பாம் ஆயில், சோயாபீன் ஆயில், சூரியகாந்தி எண்ணெய் ஆகியவை அடங்கும். இப்போ அடுத்த சுற்றுக்கு போகலாமா? இந்த சுற்று வந்து ஒரு மத்திய அரசின் உயர்கல்வித்துறை பற்றிய ஒரு சுற்று. முதல் கேள்வி ஏ அணிக்கு, நாட்டின் பல்வேறு பல்கலைக்கழகங்களையும் உயர்கல்வி நிறுவனங்களையும் பல்வேறு அடிப்படைகளின்படி தரம் பிரித்து தரவரிசை பட்டியலை வெளியிடும் மத்திய அரசு நிறுவனம் எது?
1: National Institutional Ranking Framework.
0: Superb answer from Team A, National Institutional Ranking Framework. A அணியினர் 10 முழு மதிப்பெண்களை பெறுகிறார்கள். அடுத்த கேள்வி B அணியினருக்கு, IIIT, Indian Institute of Information Technology, தமிழ்நாட்டில் எங்குள்ளது? முயற்சி பண்ணுங்க B அணியினர். நீங்கள் C அணியினர்?
5: காஞ்சிபுரம்.
0: மிகச்சரியான விடை, சி அணியினர் 5 ஊக்க மதிப்பெண்ணை பெறுகிறார்கள். அடுத்த கேள்வி சி அணியினருக்கு அவர்கள் முறையிலேயே வருகிறது. NIT என்று அழைக்கப்படும் நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி இந்தியாவில் மொத்தம் எத்தனை உள்ளது? மத்திய அரசால் நடத்தப்படும் இவை தரமான பொறியியல் படிப்பையும் ஆராய்ச்சி படிப்புகளையும் வழங்குகிறது. சொல்லுங்க எத்தனை இருக்கு இந்தியாவில்? நீங்கள் ஏ அணி?
1: 31
0: இஸ் அன் எக்ஸாக்ட் ஆன்சர். ஸோ டீம் ஏ 5 ஊக்க மதிப்பெண்ணை பெறுகின்றார்கள். இப்போ அடுத்த சுற்றுக்கு போகலாமா? அடுத்த சுற்றும் உயர்கல்வி நிறுவனங்களை பற்றிய ஒரு சுற்று தான். முதல் கேள்வி ஏ அணிக்கு, இன்ஸ்டிடியூட் ஆஃப் எமினன்ஸ் எனப்படும் சிறப்பு வாய்ந்த கல்வி நிறுவனங்கள்

0: நிறுவனங்களை தேர்ந்தெடுத்து அவைகளை உலகில் சிறந்து விளங்கும் கல்வி நிறுவனங்களுக்கு இணையாக முன்னேற்றவும் அந்த நிறுவனங்களுக்கு கூடுதல் தன்னாட்சி வழங்கவும் மத்திய அரசு திட்டமிட்டு சில கல்வி நிறுவனங்களை தேர்ந்தெடுத்து உள்ளது. இவற்றில் தமிழ்நாட்டிலிருந்து 3 நிறுவனங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளன. அவை யாவை?
1: சிவனாடார், ஐஐடி மெட்ராஸ், என்ஐடி திருச்சி.
0: இல்ல, இதுல வந்து ஐஐடி மெட்ராஸ் மட்டும் சரி. சரிங்களா, இன்னும் ரெண்டு இருக்கு, சொல்லுங்க பாக்கலாம். பி அணியினர்
2: விஐடி, வேலூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி.
0: வேலூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, விஐடி வேலூர். சூப்பர், அது கரெக்டான ஆன்சர். இன்னும் ஒன்னே ஒண்ணு பாக்கி இருக்கு.
3: அமிர்தா வித்யாபீடம்.
0: அமிர்தா வித்யாபீடம் எங்க இருக்குது? சரி, பரவாயில்ல, அமிர்தா வித்யாபீடம் கரெக்ட் தான். ஸோ ஏ அணியினர் 5 மதிப்பெண்ணும் பி அணியினர் 5 மதிப்பெண்ணும் பெறுகின்றார்கள். ஐஐடி மெட்ராஸ், வேலூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி எனப்படும் விஐடி வேலூர், அப்புறம் அமிர்தா வித்யாபீடம் கோயம்புத்தூர். இவைகளில் அரசு கல்வி நிறுவனங்களுக்கு நிதி உதவியும் வழங்கப்படுகிறது. இந்த மாதிரி எமினன்ஸ் இருக்கு இல்லையா, அந்த கல்வி நிறுவனங்கள் அரசு நிறுவனங்களாக இருந்தால் அவைகளுக்கு நிதி உதவியும் வழங்கப்படுகிறது. இன்ஸ்டிடியூட் ஆஃப் எமினன்ஸ். சரிங்களா, இப்போ அடுத்த கேள்வி பி அணிக்கு உங்கள் முறையிலேயே வருகிறது. நல்லா கேளுங்க, ஒரு இன்ட்ரெஸ்டிங் கேள்வி. ஐஐடி, ஐஏஎம் மற்றும் எய்ம்ஸ் ஆகிய 3 அமைய பெற்ற இந்திய நகரங்கள் 2 உள்ளது, அது என்னென்ன நகரங்கள்?
2: ஜம்மு.
0: ஜம்மு சரியான விடை. அப்புறம்
2: நாக்பூர்.
0: நாக்பூர் தவறு. நீங்கள் சி அணியினர்?
2: குவஹாத்தி.
0: குவஹாத்தி மிகச்சரியான விடை. ஜம்மு என்று சொல்லியதால் பி அணியினருக்கு 5 மதிப்பெண்களும், குவஹாத்தி என்று சொல்லியதால் சி அணியினர் 5 மதிப்பெண்களும் பெறுகின்றார்கள். அடுத்த கேள்வி சி அணியினருக்கு உங்கள் முறையிலேயே வருகின்றது. இந்தியாவின் முதல் எய்ம்ஸ் மருத்துவமனை எந்த ஆண்டு எங்கு நிறுவப்பட்டது? ரெண்டுமே சொல்லுங்க பார்க்கலாம். எந்த ஆண்டு எங்கு நிறுவப்பட்டது? 1953. போலாமா? சுகாதார ஆராய்ச்சி நிறுவனங்கள் பற்றி இன்னொரு சுற்று. பாஸ்டர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இந்தியா எங்க இருக்கு? பாஸ்டர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இந்தியா
1: குன்னூர்.
0: குன்னூர் மிகச்சரியான விடை. தமிழ்நாட்டில் குன்னூர்ல தான் இருக்கு. ஏ அணியினர் 10 முழு மதிப்பெண்களை பெறுகிறார்கள். அடுத்த கேள்வி பி அணியினருக்கு. தமிழ்நாட்டில் குன்னூரில் அமைந்துள்ள பாஸ்டர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இந்தியா என்னும் மருத்துவ நிறுவனம் எப்பணிகளை மேற்கொள்ளுகிறது? என்ன பண்றா மெயினா, என்ன பண்றா? சரி, நீங்கள் சி அணியினர்?
4: வேக்சினேஷன்.
0: Vaccination for what?
4: Polio.
0: இல்ல, நீங்கள் ஏ அணியினர்?
1: Rabies.
0: Rabies is the right answer. Vaccination for rabies. இந்த நிறுவனம் rabies எனப்படும் வெறிநாய்க்கடி தடுப்பூசிகளை தயாரிக்கிறது. DPT எனப்படும் ட்ரிபிள் ஆன்டிஜென் தடுப்பூசிகளை 2008 வரை இந்த நிறுவனம் தயாரித்து வந்தது. ஏ அணியினர் உங்களுக்கு 5 மதிப்பெண்கள். அடுத்த கேள்வி சி அணியினருக்கு. மத்திய அரசின் கட்டுப்பாட்டில் இயங்கி வரும் ஜிப்மர் பாண்டிச்சேரி மருத்துவமனை எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது?
4: 1823.
0: மிகச்சரியான விடை. 1823. 1823 ஆண்டு ஜனவரி 1 தேதி துவங்க பெற்றது. இது நெப்போலியன் ஜோசப் லூயிஸ் பாண்டெம்ப்ஸ் என்ற பிரெஞ்சு கவர்னர் ஜெனரலால் உருவாக்கப்பட்டது. இப்போ நம்ம 8 சுற்று முடிச்சிருக்கிறதுனால அடுத்த சுற்று செல்லுவதற்கு முன்பு நீங்கள் இதுவரை எவ்வளவு மதிப்பெண்களை பெற்றிருக்கிறீர்கள் என்பதை பார்ப்போம்.
5: 8 ரவுண்ட்ஸ் முடிவில் ஏ டீம் ஸ்கோர் 100 பாயிண்ட்ஸ், பி டீம் ஸ்கோர் 80 பாயிண்ட்ஸ், சி டீம் ஸ்கோர் 30 பாயிண்ட்ஸ். ஏ டீம் 100 பாயிண்ட்ஸ் எடுத்து லீடிங்ல இருக்காங்க, ஃபாலோட் பை பி வித் 80 பாயிண்ட்ஸ்.
0: இந்த நிகழ்ச்சியினுடைய தொடர்ச்சியை வரும் வாரம் கேட்டு ரசிக்கலாம்.
6: இதுவரை ஏற்றத்தை நோக்கி வினாடி வினா நிகழ்ச்சி கேட்டீர்கள். ஏற்றத்தை நோக்கி வினாடி வினா நிகழ்ச்சி நடத்துபவர் TK பத்மநாபன் அவர்கள். உடன் பங்கேற்றவர்கள் எஸ் சண்முக மகிதா, டி சஞ்சுலா, எஸ் தினேஷ்குமார், பி என் தரணிகுமார், எஸ் சந்தோஷ், என் திவாகர்.

நேர அனைவருக்கும் அன்பு வணக்கம். நான் ஆதித்ய நிலங்கோவன், ஆல்பா கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் சேர்ந்த மாணவன். கணினி பயன்பாட்டில் துறையில் 3ஆம் ஆண்டு படித்து வருகிறேன். நான் இன்று பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு வெற்றிக்கு வழிகாட்டும் ஒழுக்கம். மனித வாழ்க்கையில் உயர்விக்கும் வெற்றிக்கும் அடிப்படையாக விளங்குவது ஒழுக்கமாகும். அறிவு, செல்வம், திறமை ஆகியவை இருந்தாலும் ஒழுக்கம் இல்லாதவன் நிலையான வெற்றியை அடைய முடியாது. ஒழுக்கம் என்பது மனிதனின் உள்ளார்ந்த பண்புகளின் பிரதிபலிப்பாகும். ஒழுக்கம் உள்ளவன் தன்னையும் சமூகத்தையும் உயர்த்துவான். ஒழுக்கம் இல்லாதவன் தன்னையும் சமூகத்தையும் தாழ்த்துவான்.

எனவே ஒழுக்கம் என்பது வெற்றிக்கான முதன்மையான வழியாகும். ஒழுக்கம் என்பது என்ன? ஒழுக்கம் என்பது மனிதனின் தனது எண்ணங்கள், சொற்கள், செயல்கள் ஆகியவற்றை கட்டுப்படுத்தி கொண்டு நல்ல நெறியில் நடத்தி கொள்வதாகும். இது நெறிப்படுத்தப்பட்ட வாழ்க்கை முறையாகும். திருவள்ளுவர் கூறுகிறார், ஒழுக்கம் விழுப்பம் தரலான், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். இந்த குறள் ஒழுக்கத்தின் உயர்வை எடுத்து காட்டுகிறது. உயிரை விடவும் ஒழுக்கம் முக்கியமானது என்று வள்ளுவர் கூறுகிறார். ஒழுக்கம் மனிதனை மனிதனாக மாற்றுகிறது. ஒழுக்கம் இல்லாதவன் மனித வடிவில் இருந்தாலும் மனிதன் தன்மை இல்லாதவன் ஆகிறான். ஒழுக்கம் மனிதனின் மதிப்பை உயர்த்துகிறது. அது அவனை சமூகத்தில் மதிக்கப்படும் ஒருவராக மாற்றுகிறது. வெற்றி என்பது ஒரு நாளில் கிடைக்கக்கூடியது அல்ல, அது ஒழுக்கமான வாழ்க்கையின் பலனாகும். ஒழுக்கம் மனிதனை தொடர்ந்து முயற்சி செய்ய வைக்கிறது. திருக்குறள் கூறுகிறது, அடக்கம் அமரருள் உயிக்கும். அடக்கம் என்பது ஒழுக்கத்தின் ஒரு பகுதி. அடக்கம் உள்ளவன் உயர்ந்த நிலையை அடைவான் என்பது இதன் பொருள். ஒழுக்கம் என்பது தன்னை கட்டுப்படுத்தும் திறனாகும். தன் ஆசைகள், கோபம், சோம்பல் போன்றவற்றை கட்டுப்படுத்துவது வெற்றிக்கான முதல் படியாகும். தன்னை கட்டுப்படுத்தக்கூடியவன் வாழ்க்கையில் எந்த இலக்கையும் அடைய முடியும். நேர்மை என்பது ஒழுக்கத்தின் முக்கிய அம்சமாகும். நேர்மையானவன் எப்போதும் நம்பிக்குரியவன். இது தமிழ் பழம் பொன்மொழி கூறுகிறது, நேர்மை நிலைநிறுத்தும் நெஞ்சை. நேர்மை மனிதனுக்கு நிலையான வெற்றியை அளிக்கிறது. ஒழுக்கம் உள்ளவன் தனது பொறுப்புகளை சிறப்பாக நிறைவேற்றுவான். ஒழுக்கம் மனிதனை தொடர்ந்து முயற்சி செய்ய வைக்கிறது. தோல்வி வந்தாலும் மனம் உடையாமல் மீண்டும் முயற்சி செய்ய உதவுகிறது. ஒழுக்கம் இல்லாமல் தொடர்ந்து முயற்சி செய்ய முடியாது. நேரத்தை சரியாக பயன்படுத்துவது ஒழுக்கத்தின் ஒரு பகுதியாகும். நேரத்தை வீணாக்காதவன் வெற்றியை எளிதில் அடைவான். நேரம் பொன் போன்றது. ஒழுக்கம் உள்ளவன் தனது நேரத்தை மதிப்பான். ஒழுக்கம் நல்ல பழக்க வழக்கங்களை உருவாக்குகிறது. காலை எழுதல், உழைத்தல், சீரான வாழ்க்கை நடத்துதல் போன்றவை வெற்றிக்கான வழிமுறைகள். நல்ல பழக்கம் நல்ல வாழ்க்கை தரும். ஒழுக்கம் உள்ளவருக்கு மன அமைதி இருக்கும். மன அமைதிக்கான வெற்றி முக்கிய காரணமாகும். கல்வி மனிதனுக்கு அறிவை அளிக்கிறது. ஆனால் அந்த அறிவு சரியான வழியில் பயன்படுத்த உதவுவது ஒழுக்கமாகும். கல்வி இல்லாதவன் அறிவற்றவன், ஒழுக்கம் இல்லாதவன் நெறியற்றவன். திருவள்ளுவர் கூறுகிறார், கற்க கசரட கற்பவை, கற்றபின் நிற்க அதற்கு தக. இந்த குறள் கல்வியையும் ஒழுக்கத்தையும் இணைக்கிறது. கற்றதை நடைமுறையில் பயன்படுத்துவது ஒழுக்கமாகும். ஒவ்வொருவருக்கும் வாழ்க்கையில் ஒரு இலக்கு இருக்கும். அந்த இலக்கை அடைவதற்கு ஒழுக்கம் மிக அவசியம். ஒழுக்கம் இல்லாமல் முயற்சிகள் தொடர முடியாது. ஒழுக்கம் மனிதனை தனது இலக்கில் நிலைத்திருக்க செய்கிறது. ஒழுக்கம் இருந்தால் உயர்வு நிச்சயம். பொறுமை என்பது ஒழுக்கத்தின் முக்கியமான ஒரு பகுதி. வெற்றி உடனடியாக கிடைக்காது, அது காலம் எடுத்துக்கொள்ளும். பிரச்சனைகள் வந்தாலும் அமைதியாக எதிர்கொள்வது ஒழுக்கம் கொண்டவரின் பண்பாகும். உறுதி இல்லாமல் வெற்றி சாத்தியமில்லை. ஒழுக்கம் உள்ளவன் தனது முடிவுகளில் உறுதியாக இருப்பான். உறுதி உடையோர் உலகை வெல்வார். ஒழுக்கம் மனிதனுக்கு மன உறுதியை அளிக்கிறது. சுயக்கட்டுப்பாடு என்பது ஒழுக்கத்தின் மைய கருத்தாகும். தன் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தும் திறன் வெற்றிக்கான முக்கிய அம்சமாகும். அடக்கம் உள்ளவன் உயர்வான், அடக்கம் இல்லாதவன் தாழ்வான் என்பது வள்ளுவரின் கூற்று. ஒழுக்கம் உள்ளவர்கள் நல்ல உறவுகளை உருவாக்குவார்கள். நல்ல உறவுகள் வாழ்க்கையில் முன்னேற்றத்திற்கு உறவும். நல்லோருடன் சேர்ந்து வாழ். ஒழுக்கம் மனிதனை மற்றவர்களால் விரும்பக்கூடியவராக மாற்றுகிறது. ஒரு நல்ல தலைவர் ஒழுக்கமுடையவராக இருக்க வேண்டும். ஒழுக்கம் இல்லாதவன் நல்ல தலைவராக முடியாது. தலைவன் ஒழுக்கம் கொண்டவனாக வேண்டும். ஒழுக்கம் தலைமை திறனை உருவாக்குகிறது. வேலை வாய்ப்பில் முன்னேற ஒழுக்கம் மிக முக்கியம். நேரம் கடைபிடித்தல், பொறுப்புடன் செயல்படுதல், ஒழுங்காக பணிபுரிதல் ஆகியவை தொழில் வெற்றிக்கு வழிகாட்டுகின்றன. உழைப்பவன் உயர்வான். ஒழுக்கம் உழைப்பை ஒழுங்குபடுத்துகிறது. தோல்வி வாழ்க்கையின் ஒரு பகுதியாகும். ஆனால் ஒழுக்கம் உள்ளவன் தோல்வியால் தளரமாட்டான். தோல்வியே வெற்றியின் தாய். ஒழுக்கம் தோல்வியை ஒரு பாடமாக மாற்றுகிறது. ஒழுக்கம் உள்ளவன் சமூகத்தில் மதிப்பு பெறுவான். அவன் மற்றவர்களுக்கு முன்மாதிரியாக இருப்பான். ஒழுக்கம் உள்ளவன் உயர்ந்தவன். ஒழுக்கம் ஆன்மீக உயர்விற்கும் வழிகாட்டுகிறது. மன அமைதி, உள்ளம் தூய்மை ஆகியவை ஒழுக்கத்தின் மூலம் கிடைக்கின்றன. ஒரு உதாரணத்திற்கு வாழ்க்கை உதாரணங்களும் கூறுகிறேன். ஒரு மாணவன் தினமும் நேரத்திற்கு எழுந்து ஒழுங்காக படித்து தனது நேரத்தை வீணாக்காமல் பயன்படுத்தினான், அவன் தேர்வில் வெற்றி பெறுவான். இது ஒழுக்கத்தின் விளைவு. அதேபோல் ஒரு தொழிலாளி தனது பணியை நேர்மையாக செய்து வந்தால் அவன் வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைவான். ஒழுக்கம் இல்லாத வாழ்க்கையின் விளைவுகள் என்னவாக இருக்கும்? ஒழுக்கம் இல்லாதவன் சோம்பேறியாகவும் பொறுப்பில்லாதவராகவும் மாறுவான். அவன் வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைய முடியாது. வெற்றி பலருக்கும் கிடைக்கலாம். ஆனால் அது நிலையாக நீடிப்பது ஒழுக்கம் உள்ளவர்களுக்கே. திறமை, செல்வம், வாய்ப்பு ஆகியவை இருந்தாலும் ஒழுக்கம் இல்லையெனில் அந்த வெற்றியை நீண்ட நாட்கள் நிலைக்காது. ஒழுக்கம் காக்கும் உயர்வு என்பது ஒரு பொன்மொழி. ஒழுக்கம் மனிதனை உயர்த்துவதோடு மட்டுமல்லாமல் அந்த உயர்வை பாதுகாக்கவும் உதவுகிறது. ஒழுக்கம் உள்ளவன் மற்றவர்களின் நம்பிக்கையை பெறுவான். நம்பிக்கை என்பது வாழ்க்கையில் மிக முக்கியமான செல்வமாகும். நம்பிக்கை வைத்தான் நம்பிக்கையால் உயர்வான். ஒழுக்கம் இல்லாதவன் நம்பிக்கை இழக்கிறான். நம்பிக்கை இழந்தவன் வெற்றியை அடைய முடியாது. உழைப்பும் ஒழுக்கமும் ஒன்றுடன் ஒன்று தொடர்புடையவை. ஒழுக்கம் உள்ளவன் தொடர்ந்து உழைப்பான். உழைப்பால் வெற்றி கிடைக்கும். ஒழுக்கத்தால் அந்த வெற்றி நிலைத்து நிற்கும். ஒழுக்கம் மனிதனை ஒழுங்கான வாழ்க்கைக்கு வழிநடத்துகிறது. உணவு, உறக்கம், வேலை, ஓய்வு ஆகியவற்றில் சமநிலை காக்க உதவுகிறது. ஒழுக்கம் வாழ்க்கையில் சமநிலையை உருவாக்குகிறது.

ஒழுக்கம் மனிதனை தினமும் சிறிது சிறிதாக முன்னேற்றுகிறது. அது சுய முன்னேற்றத்தின் அடிப்படையாகும். தன்னை வென்றவன் உலகை வெல்வான் என்பது பழமொழி. தன்னை கட்டுப்படுத்தும் திறன் கொண்டவன் வாழ்க்கையில் பெரிய வெற்றிகளை அடைவான். தமிழ் சான்றோர்களின் கருத்து. திருவள்ளுவர் கூறுகிறார், ஒழுக்கம் விழுப்பம் தரலான், ஒழுக்கம் உயிரினும் அம்பப்படும். ஒழுக்கம் உயிரை விட உயர்ந்தது என்று வலியுறுத்துகிறார். அவ்வேறு என்ன கூறுகிறார் என்றார், அறம் செய்ய விரும்பு, நல்ல செயல்களில் ஈடுபடுவது ஒழுக்கத்தின் அடிப்படை. திருமூலர் கூறுகிறார், ஒழுக்கமுடையோரே உலர உயர்ந்தோர், ஒழுக்கமுள்ளவர்களே உயர்ந்தோர் என்று கூறுகிறார். ஒழுக்கம் ஒரு மனிதனை மட்டுமல்ல, ஒரு குடும்பத்தையும் ஒரு சமூகத்தையும் உயர்த்துகிறது. ஒழுக்கமுள்ள குடும்பத்தில் நல்ல தலைமுறைகள் உருவாகின்றன. இன்றைய வேகமான உலகில் ஒழுக்கம் மிகவும் அவசியமானது. தொழில்நுட்ப வளர்ச்சி அதிகரித்துள்ள நிலையில் மனித மதிப்புகள் குறையாமல் இருக்க ஒழுக்கம் தேவைப்படுகிறது. ஒழுக்கம் இல்லாமல் கிடைக்கும் வெற்றி தற்காலிகமானது, ஒழுக்கத்துடன் கிடைக்கும் வெற்றி நிலையானது. மொத்தத்தில் ஒழுக்கம் என்பது மனிதனின் வாழ்க்கையை வடிவமைக்கும் சக்தியாகும். அது வெற்றிக்கான பாதையை உருவாக்குகிறது. ஒழுக்கம் உள்ளவன் தன்னையும் உயர்த்துவான், சமூகத்தையும் உயர்த்துவான். ஒழுக்கம் இல்லாதவன் தன்னையும் தாழ்த்துவான். காலை நேரத்தில் எழுதல், நேரத்தை மதித்தல், கடமையை செய்தல், உண்மைகளை பேசுதல், இவையெல்லாம் ஒழுக்கத்தின் அடிப்படைகள். ஔவையார் கூறுகிறார், அறம் செய்வது ஒழுக்கத்தின் முதல் படியாகும். முடிவாக நான் சொல்ல விரும்புவது, ஒழுக்கம் என்பது ஒரு விதி அல்ல, அது ஒரு வாழ்க்கை முறை. ஒழுக்கம் என்பது ஒரு கட்டுப்பாடு அல்ல, அது ஒரு சுதந்திரம். ஒழுக்கம் என்பது வெற்றியின் கதவை திறக்கும் சாவி. நாம் அனைவரும் ஒழுக்கத்தை நம் வாழ்க்கையில் கடைபிடித்து நிலையான வெற்றியை அடைய வேண்டும். நன்றி, வணக்கம்.

அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் சுதேஷ்குமார். நான் அல்பா கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் 3 ஆண்டு உயிரி தொழில்நுட்பவியல் படித்து வருகிறேன். நான் இன்று பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு கல்லூரி வாழ்க்கை அனுபவங்களின் பொக்கிஷம். மனித வாழ்க்கையின் ஒவ்வொரு கட்டத்திற்கும் தனித்தன்மை உள்ளது. ஆனால் அவற்றில் மிகவும் நினைவில் நிற்கும் மற்றும் வாழ்க்கையை மாற்றும் பருவமாக கல்லூரி வாழ்க்கை திகழ்கிறது. இந்த பருவம் ஒரு மாணவனின் சிந்தனை, நடத்தை மற்றும் வாழ்க்கை நோக்கத்தை முழுமையாக மாற்றும் சக்தி கொண்டது. பள்ளி வாழ்க்கையின் கட்டுப்பாடுகளில் இருந்து வெளியேறி ஒரு புதிய உலகை அனுபவிக்க வாய்ப்பை கல்லூரி வழங்குகிறது. இந்த காலத்தில் மாணவர்கள் புத்தக அறிவை மட்டும் கற்றுக்கொள்ளவில்லை, அவர்கள் மனிதர்களை புரிந்து கொள்வதையும் சூழ்நிலைகளுக்கு ஏற்ப தங்களை

மாற்றிக்கொள்வதையும் வாழ்க்கையில் முன்னேறுவதற்கான நடைமுறைகளை புரிந்து கொள்கிறார்கள். அறிவுதான் உண்மையான செல்வம் என்ற பழமொழி இங்கே மிகுந்த பொருத்தம் பெறுகிறது. கல்வி என்பது ஒரு சான்றிதழ் பெறுவதற்கான கருவி அல்ல, அது வாழ்க்கையை அமைப்பதற்கான அடித்தளம். பள்ளி வாழ்க்கை ஒரு பாதுகாப்பான சூழல், அங்கு ஆசிரியர்களும் பெற்றோர்களும் மாணவர்களை வழிநடத்தி ஒவ்வொரு செயலும் கண்காணிக்கப்படுகிறது. ஆனால் கல்லூரி வாழ்க்கையில் இந்த கட்டுப்பாடுகள் குறைந்து சுதந்திரம் அதிகரிக்கிறது. இந்த சுதந்திரம் ஒரு மாணவனின் வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துகிறது. இந்த மாற்றம் ஆரம்பத்தில் சிரமமாக இருக்கலாம், ஏனெனில் தன் வாழ்க்கையை தானே கட்டுப்படுத்த வேண்டும் என்ற பொறுப்பு உருவாகிறது. சரியான முடிவுகளை எடுப்பது மிகவும் அவசியமாகிறது. அளவறிந்து நடப்பதே அறிவு என்ற பழமொழி இங்கு மிக முக்கியமானதாகும். சுதந்திரம் கிடைத்தால் எல்லாவற்றையும் செய்யலாம் என்று நினைத்தால் அது வாழ்க்கையை பாதிக்கும். கல்லூரி என்பது ஒரு கட்டிடம் அல்லது கல்வி நிலையம் மட்டுமல்ல, அது ஒரு மனிதனை உருவாக்கும் இடமாகும். இங்கு மாணவர்கள் தங்கள் தனித்துவத்தை கண்டறிந்து தங்களை மேம்படுத்திக் கொள்ளும் வாய்ப்பை பெறுகிறார்கள். ஒரு மாணவன் இங்கு தன் திறமைகளை வெளிப்படுத்த ஆரம்பிக்கிறான். அவன் தனது பலவீனங்களையும் பலங்களையும் புரிந்து கொள்கிறான். வாழ்க்கையில் எதை அடைய வேண்டும் என்பதற்கான தெளிவு கிடைக்கிறது. தன்னை அறிந்தவன் உலகை வெல்லான் என்ற கருத்து இங்கே பொருந்துகிறது. கல்லூரி வாழ்க்கையில் புதிய சூழல் மிக முக்கியமான

இந்த சுதந்திரம் ஒரு மாணவனின் வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துகிறது. இந்த மாற்றம் ஆரம்பத்தில் சிரமமாக இருக்கலாம், ஏனெனில் தன் வாழ்க்கையை தானே கட்டுப்படுத்த வேண்டும் என்ற பொறுப்பு உருவாகிறது. சரியான முடிவுகளை எடுப்பது மிகவும் அவசியமாகிறது. அளவறிந்து நடப்பதே அறிவு என்ற பழமொழி இங்கு மிக முக்கியமானதாகும். சுதந்திரம் கிடைத்தால் எல்லாவற்றையும் செய்யலாம் என்று நினைத்தால் அது வாழ்க்கையை பாதிக்கும். கல்லூரி என்பது ஒரு கட்டிடம் அல்லது கல்வி நிலையம் மட்டுமல்ல, அது ஒரு மனிதனை உருவாக்கும் இடமாகும். இங்கு மாணவர்கள் தங்கள் தனித்துவத்தை கண்டறிந்து தங்களை மேம்படுத்திக் கொள்ளும் வாய்ப்பை பெறுகிறார்கள். ஒரு மாணவன் இங்கு தன் திறமைகளை வெளிப்படுத்த ஆரம்பிக்கிறான். அவன் தனது பலவீனங்களையும் பலங்களையும் புரிந்து கொள்கிறான். வாழ்க்கையில் எதை அடைய வேண்டும் என்பதற்கான தெளிவு கிடைக்கிறது. தன்னை அறிந்தவன் உலகை வெல்லான் என்ற கருத்து இங்கே பொருந்துகிறது. கல்லூரி வாழ்க்கையில் புதிய சூழல் மிக முக்கியமான பங்காற்றுகிறது. ஒரு மாணவன் அவன் தனது ஆர்வங்களை பின்பற்றி வளர முடியும். ஆனால் இந்த சுதந்திரத்தை தவறாக பயன்படுத்தினால் அது வாழ்க்கையை பாதிக்கும். நேரத்தை வீணடித்தல், தேவையற்ற செயல்பாடுகளில் ஈடுபடுதல் போன்றவை எதிர்காலத்தை பாதிக்கும். அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு என்ற பழமொழி இதை தெளிவாக கூறுகிறது. கல்லூரி வாழ்க்கையில் பொறுப்பு மிக முக்கியமானதாகும். ஒரு மாணவன் தனது நேரத்தை சரியாக பயன்படுத்த வேண்டும். படிப்பில் கவனம் செலுத்த வேண்டும். தனது இலக்கை நோக்கி முன்னேற வேண்டும். ஒழுக்கம் இல்லாமல் வெற்றி பெற முடியாது. ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்பட வேண்டும் என்ற பழமொழி வாழ்க்கையின் அடிப்படை உண்மையை கூறுகிறது. கல்லூரி வாழ்க்கையில் மாணவர்கள் பல்வேறு அறிவுகளை கற்றுக்கொள்கிறார்கள். பாடப்புத்தக அறிவு மட்டுமல்லாமல் நடைமுறை அறிவும் மிகவும் முக்கியமானதாகும். இந்த அறிவு அவர்களின் தொழில் வாழ்க்கைக்கு அடித்தளமாக அமைகிறது. கல்லூரி வாழ்க்கையில் மாணவர்கள் தங்கள் திறமைகளை வளர்த்துக் கொள்ளும் வாய்ப்பை பெறுகிறார்கள். தொடர்பு திறன், தலைமை திறன் மற்றும் பிரச்சனை தீர்க்கும் திறன் போன்றவை வளர்கின்றன. இந்த திறமைகள் அவர்களை சமூகத்தில் ஒரு முக்கியமான இடத்தை பெற உதவுகின்றன. திறமைக்கு உலகம் தலை வணங்கும் என்பது உண்மை. கல்லூரி வாழ்க்கையின் மிகப்பெரிய மாற்றங்களில் ஒன்றாக மாணவர்களின் சிந்தனை முறையில் ஏற்படும் மாற்றம் குறிப்பிடத்தக்கது. பள்ளி வாழ்க்கையில் மாணவர்கள் பெரும்பாலும் ஆசிரியர்கள் கூறுவதை ஏற்றுக்கொள்வதிலேயே இருந்தனர். ஆனால் கல்லூரி வாழ்க்கையில் அவர்கள் கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறார்கள். ஏன், எப்படி என்ற கேள்விகள் அவர்களின் சிந்தனையில் உருவாகின்றன. இந்த சிந்தனை மாற்றம் ஒரு மாணவனை அறிவார்ந்த மனிதனாக மாற்றுகிறது. அவன் விஷயங்களை வெறும் மேலோட்டமாக பார்க்காமல் அதன் ஆழத்தையும் ஆராய ஆரம்பிக்கிறான். இதனால் அவனது பகுத்தறியும் திறன் அதிகரிக்கிறது. ஒரு விஷயத்தை பல கோணங்களில் பார்ப்பதற்கான திறன் உருவாகிறது. மேலும் கல்லூரி வாழ்க்கை மாணவர்களை சுய சிந்தனையாளராக மாற்றுகிறது. மற்றவர்களின் கருத்துக்களை அப்படியே ஏற்காமல் தங்களுடைய கருத்துக்களை உருவாக்க கற்றுக்கொள்கிறார்கள். இது வாழ்க்கையின் சரியான முடிவுகளை எடுக்க உதவும். கேட்காமல் கற்றது கல்வி அல்ல, அறிந்தவன் ஆராய்வான். இந்த சிந்தனை மாற்றம் தான் ஒரு சாதாரண மாணவனை ஒரு அறிவாளியாக மாற்றுகிறது. கல்லூரி வாழ்க்கையில் மாணவர்கள் சமூகத்தை பற்றி ஆழமாக சிந்திக்க ஆரம்பிக்கிறார்கள். அவர்கள் தங்கள் சொந்த வாழ்க்கையை மட்டுமல்லாமல் சமுதாயத்தில் உள்ள பிரச்சனைகளையும் கவனிக்க ஆரம்பிக்கிறார்கள். சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, சமூக நீதி, சமத்துவம், கல்வி முக்கியத்துவம் போன்ற பல விஷயங்களில் விழிப்புணர்வு ஏற்படுகிறது. கல்லூரிகளில் நடைபெறும் NSS, NCC சமூக சேவை செயல்பாடுகள் ஆகியவை மாணவர்களை சமூக பொறுப்புள்ளவராக மாற்றுகிறது. ஒரு நல்ல குடிமகனாக உருவாகும் அடித்தளம் கல்லூரி வாழ்க்கையிலேயே அமைக்கப்படுகிறது. ஊருணி நீர்நிறைவு போலே மனிதர் நற்பண்பு வளர வேண்டும் என்ற கருத்து இங்கு பொருந்துகிறது. ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு, சமூகம் உயர்ந்தால்தான் தனி மனிதன் உயர்வான். இதன் மூலம் மாணவர்கள் தங்கள் வாழ்க்கையை மட்டுமல்லாமல் சமூக முன்னேற்றத்திற்கும் பங்களிக்க வேண்டும் என உணர்கிறார்கள். கல்லூரி வாழ்க்கை ஒரு அழகான பயணம் என்றாலும் அது சவால்களால் நிரம்பியுள்ளது. இந்த சவால்கள் தான் ஒரு மாணவனை வலிமையானவராக மாற்றுகிறது. படிப்பு அழுத்தம், போட்டி, நண்பர்கள் தாக்கம், மன அழுத்தம், குடும்ப எதிர்பார்ப்புகள் போன்ற பல சவால்கள் மாணவர்களை சோதிக்கின்றன. சில நேரங்களில் இந்த சவால்கள் மாணவர்களை குழப்பத்திற்கும் தள்ளும். ஆனால் இந்த சவால்களை ஏற்றுக்கொண்டு வெற்றி பெறுபவர்களே வாழ்க்கையில் முன்னேறுகிறார்கள். சவால்களை தவிர்க்க முடியாது, அவற்றை சமாளிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். கஷ்டப்பட்டு கிடைத்ததுதான் கஷ்டமின்றி போகாது, முயன்றால் உலகம் வென்றார். சவால்கள் இல்லாத வாழ்க்கை வளர்ச்சி இல்லாத வாழ்க்கையாகும். இன்றைய காலத்தில் மாணவர்கள் அதிகமாக எதிர்கொள்ளும் பிரச்சனை கவனம் சிதறல். மொபைல் போன்கள், சமூக வலைதளங்கள், ஆன்லைன் விளையாட்டுகள், தேவையற்ற பொழுதுபோக்குகள் ஆகியவை அவர்களின் நேரத்தையும் கவனத்தையும் கவர்ந்து விடுகின்றன. இந்த கவனம் சிதறல் படிப்பில் குறைந்த ஆர்வத்தையும் குறைந்த மதிப்பெண்களையும் உருவாக்குகிறது. மேலும் அது வாழ்க்கையின் முக்கிய இலக்குகளை மறைக்க வைக்கிறது. நேரத்தை மதிக்காதவர்கள் வாழ்க்கையில் முன்னேற முடியாது. ஒவ்வொரு நிமிடமும் மதிப்புடையது என்பதை உணர வேண்டும். நேரம் பொன் போன்றது, காலத்தை வீணாக்கினால் காலமே உன்னை வீணாக்கும். கவனம் சிதறலை கட்டுப்படுத்துவது ஒரு மாணவனின் மிகப்பெரிய வெற்றியாகும். நட்பு வாழ்க்கையின் முக்கிய அங்கமாக இருந்தாலும் தவறான நண்பர்கள் வாழ்க்கையை பாதிக்கக்கூடியவர்கள். சில நேரங்களில் நண்பர்களின் அழுத்தம் காரணமாக மாணவர்கள் தவறான வழிகளில் செல்ல வாய்ப்பு உள்ளது. மதுபானம், புகைப்பிடித்தல், போதைப்பொருள், பொறுப்பற்ற வாழ்க்கை முறை போன்றவற்றில் ஈடுபடுவதற்கு தவறான நண்பர்கள் காரணமாக இருக்கலாம். இது அவர்களின் எதிர்காலத்தை பாதிக்கும். ஒரு மனிதன் யாருடன் பழகுகிறான் என்பதே அவனது வாழ்க்கையை தீர்மானிக்கும். எவருடன் சேர்கிறாய் என்பதே நீ யார் என்பதை காட்டும். தீய நண்பன் தீய பாதை காட்டுவான். எனவே நல்ல நண்பர்களை தேர்வு செய்வது மிகவும் அவசியம். கல்லூரி வாழ்க்கையில் காதல் ஒரு இயல்பான உணர்வு. சிலருக்கு அது ஒரு ஊக்கமாக இருக்கும். அவர்கள் மேலும் முயற்சி செய்து முன்னேற உதவுகிறது. ஆனால் சில நேரங்களில் காதல் கவனம் சிதறலுக்கும் மன அழுத்தத்திற்கும் காரணமாக மாறுகிறது. பிரிவு

புரிதல் எல்லாமே போன்றவை மாணவர்களின் மனநிலையை பாதிக்கின்றன. இந்த உணர்ச்சிகளை சமநிலையுடன் கையாள வேண்டும். உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தாதவர்கள் வாழ்க்கையில் பாதிக்கப்படுவார்கள். அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு, உணர்ச்சிக்கு அடிமையானால் அறிவு மங்கும். சரியான சமநிலைதான் வெற்றிக்கு வழி. நேர மேலாண்மை ஒரு மாணவனின் வெற்றியை தீர்மானிக்கும் முக்கிய அம்சமாகும். கல்லூரி வாழ்க்கையில் அதிக சுதந்திரம் இருந்தால் நேரத்தை தவறாக பயன்படுத்தும் வாய்ப்பு அதிகம். நேரத்தை திட்டமிட்டு பயன்படுத்தாதவர்கள் கடைசி நேரத்தில் பதற்றம் அடைவார்கள். இது அவர்களின் செயல்திறனை குறைக்கும். நேரத்தை சரியாக பயன்படுத்தும் மாணவர்கள் மட்டுமே வாழ்க்கையில் முன்னேற முடியும். சரியான நேரத்தில் செய், அதற்கான வெற்றி உன்னுடையது. நேரம் காக்கும் நபரை நேரம் காக்கும். நேர மேலாண்மை என்பது ஒரு கலை, அதை கற்றுக்கொள்ள வேண்டும். பல மாணவர்கள் தெளிவான இலக்கு இல்லாமல் கல்லூரி வாழ்க்கையை செலவிடுகின்றனர். இது அவர்களை குழப்பத்திற்கும் தவறான முடிவுகளுக்கும் இட்டுச் செல்கிறது. இலக்கு இல்லாத வாழ்க்கை திசையில்லாத பயணத்தை போன்றது. எந்த திசையில் செல்ல வேண்டும் என்பது தெரியாமல் வாழ்க்கை வீணாகிறது. ஒரு மாணவன் தனது எதிர்காலத்தை பற்றி தெளிவாக சிந்தித்து ஒரு இலக்கை நிர்ணயிக்க வேண்டும். இலக்கு உள்ளவன் இலக்கை அடையான். திசை தெரியாதவன் தூரம் செல்ல முடியாது. இலக்குதான் வாழ்க்கையின் வழிகாட்டி. கல்லூரி வாழ்க்கையில் தோல்வி ஒரு சாதாரண விஷயம். ஆனால் அதை எப்படி எதிர்கொள்கிறோம் என்பதே முக்கியம். சிலர் தோல்வியை பார்த்து மனம் உடைந்து விடுகிறார்கள். ஆனால் உண்மையில் தோல்வி ஒரு பாடமாகும். அது நம்மை மேலும் வலிமையானவர்களாக மாற்றுகிறது. மன அழுத்தத்தை சமாளித்து மீண்டும் முயற்சி செய்வதே வெற்றிக்கு வழி. தோல்விதான் வெற்றியின் தாய். விழுந்தால் எழுந்திரு, அதுவே உனக்கான வெற்றி பாதை. மன வலிமை இருந்தால் எந்த தோல்வியையும் வெற்றியாக மாற்றலாம். இன்றைய உலகில் போட்டி மிக அதிகமாக உள்ளது. கல்லூரி வாழ்க்கையிலேயே மாணவர்கள் இந்த போட்டி எதிர்கொள்கிறார்கள். மதிப்பெண்கள், வேலை வாய்ப்பு, திறமைகள் ஆகிய அனைத்திலும் போட்டி உள்ளது. இந்த போட்டி மாணவர்களுக்கு ஒரு ஊக்கமாகவும் சில நேரங்களில் மன அழுத்தமாகவும் மாறுகிறது. மற்றவர்களுடன் ஒப்பிடும் பழக்கம் தன்னம்பிக்கையை குறைக்கிறது. ஆனால் உண்மையான போட்டி நம்முடன் நாமே தான். நம்மை நாம் மேம்படுத்திக் கொள்வதே முக்கியம். போட்டியில் வெல்ல விரும்பினால் முயற்சி அதிகமாக இருக்க வேண்டும். உன்னை நீ வென்றால் உலகத்தை வெல்வாய். போட்டியை பயமாக பார்க்காமல் ஒரு வாய்ப்பாக பார்க்க வேண்டும். மொத்தத்தில் கல்லூரி வாழ்க்கை ஒரு மாணவனின் எதிர்காலத்தை வடிவமைக்கும் முக்கியமான பருவமாகும். இந்த காலத்தில் பெறப்படும் கல்வி, அனுபவம், நட்பு மற்றும் சிந்தனை மாற்றம் ஆகியவை வாழ்நாள் முழுவதும் தாக்கத்தை ஏற்படுத்துகின்றன. இந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்தினால் வாழ்க்கையில் உயர்வு உறுதி. ஒரு மாணவன் தனது நேரத்தை மதித்து நல்ல நண்பர்களை தேர்வு செய்து தெளிவான இலக்குடன் முயற்சி செய்தால் வெற்றி நிச்சயம். நேரம் பொன் போன்றது என்பதையும் முயற்சிதான் வெற்றியின் சாவி என்பதையும் நினைவில் கொள்ள வேண்டும். எனவே கல்லூரி வாழ்க்கையை பொறுப்புடன் பயன்படுத்தி நல்ல முடிவுகளை எடுத்தால் அது ஒரு சிறந்த எதிர்காலத்தின் ஆரம்பமாக மாறும். கல்லூரி வாழ்க்கைதான் ஒரு அரிய வாய்ப்பு. அதை சரியாக பயன்படுத்தினால் உனக்கான வெற்றி உறுதி. இன்று செய்யும் முயற்சிதான் நாளைய வெற்றியை தரும். நன்றி.

எஸ் பி பாலசுப்ரமணியம் மின்மினி பல்லவி குரல்களில் ஒலித்தது புதிய மன்னர்கள் திரைப்பட பாடல். இனி சேரி 28 திரைப்படத்திற்காக எஸ் பி பாலசுப்ரமணியம் வெங்கட் பிரபு குழுவினருடன் பாடியுள்ள பாடல்.

0: ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலை 1269 கிலோஹெர்ட்ஸ். நேரம் பகல் 12 மணி.
1: அனைவருக்கும் சமூக பாதுகாப்பு அடல் பென்ஷன் யோஜனா மோடிஜியின் தீர்மானம்.
2: யோஜனா உன் நவஜவானோ கே லியே ஹை தாக்கி ஆப் ஜப் 60 சால் கே ஹோங்கே ஆப்கோ கபி கிசி கே சஹாரே கி ஜரூரத் நா படே ஆப் அப்னா புடாபா பி கௌரவ் கே சாத் பிதா சகோ.
1: இந்த திட்டத்தில் ஏற்கனவே 8.85 கோடி பயனாளர்கள் இணைந்துள்ளனர். நீங்களும் 18 லிருந்து 40 வயதுக்கு உட்பட்டவராக இருந்தால் மாதாந்திர அடல் பென்ஷனுடன் இந்த திட்டத்தின் 3 உத்தரவாதம் அளிக்கப்பட்ட லாபங்களை பற்றி அறிந்து கொள்ள உங்களது வங்கி கிளையை அணுகவும்.
0: கேட்கலாம் நிகழ்ச்சியும் நேரமும். தொடர்ந்து 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 12:10 சங்கீத சாரல், ஆர் பி தர்ஷன் பாடல், ஆர் சுவாதிஸ்ரீ வயலின், கே பி அருண் சுந்தரம் மிருதங்கம். 12:40 தமிழ் செய்திகள், 12:50 மெல்லிசை, 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 1:10 பெருமை மிகு பாரதம், 1:45 மாநில செய்திகள் திருச்சிராப்பள்ளி அஞ்சலாக, 1:55 திரையிசை, 2:00 ஆங்கிலத்தில் செய்திகள், 2:15 திரை கானம், 2:55 வானிலை அறிக்கை, 3:00 பகல் ஒளிபரப்பு இனிதே நிறைவு பெறும்.

5:27 மணிக்கு மாலை ஒளிபரப்பில், 5:30 மணிக்கு திரைகானம், 6 மணிக்கு நிகழ்ச்சியும் நேரமும், 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 6:10 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன். 6:25 திரை இசை, 6:30 மாநில செய்திகள், 6:40 மனதில் நின்றவை, 6:55 வேலைவாய்ப்பு செய்திகள். 7:00 பிளாசி முதல் செங்கோட்டை வரை பகுதி 343. 7:10 சேலம் மாவட்ட செய்திகள், எழுதியவர் ஜி விஜயகுமார் அவர்கள். 7:15 தமிழ் செய்திகள், 7:25 பண்ணை செய்தி, 7:30 உழவர் உலகம், மண் என்பது சொத்தல்ல, திருப்பி தர வேண்டிய கடன். நாமக்கல் வேளாண் அறிவியல் நிலைய தொழில்நுட்ப வல்லுநர் சி சிவரஞ்சனி அவர்களுடன் ஒரு நேர்முகம். 8:00 செய்தி அறிக்கை, 8:05 இசை சாரல், அன்னவரப்பு ராமசாமி வயலின், 8:20 திரை கானம், 8:45 ப்ரோக்ராம் இன் இங்கிலீஷ், அபிதவ் கோஷின் நாவல் குறித்த இலக்கிய உரை, வழங்குபவர் டாக்டர் பத்மா வி மெக்கர்ஜி. 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள், 9:15 திரை கானம், 9:30 திரை கானம், தொடர்ந்து 10:00 நேஷனல் ப்ரோக்ராம் ஆஃப் மியூசிக், ராஜ்குமார் மஜும்தார் சந்தூர், 11:00 நிகழ்ச்சியும் நேரமும், 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 11:10 இன்றைய ஒளிபரப்பு இனிதே நிறைவு பெறும்.

0: நிகழ்ச்சியும் நேரமும் கேட்டீர்கள்.
1: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
2: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
1: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
2: சூப்பர்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
3: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள்.
4: அனைவருக்கும் சமூக பாதுகாப்பு, அடல் பென்ஷன் யோஜனா மோடிஜியின் தீர்மானம்.
5: யோஜனா உன் நவஜவானோ கே லியே ஹே, தாக்கி ஆப் ஜப் 60 சால் கே ஹோங்கே ஆப்கோ கபி கிசி கே சஹாரே கி ஜரூரத் நா படே, ஆப் அப்னா புடாபா பி கௌரவ் கே சாத் பிதா சகோ.
4: இந்த திட்டத்தில் ஏற்கனவே 8.85 கோடி பயனாளர்கள் இணைந்துள்ளனர். நீங்களும் 18 to 40 வயதுக்கு உட்பட்டவராக இருந்தால் மாதாந்திர அடல் பென்ஷனுடன் இந்த திட்டத்தின் 3 உத்தரவாதம் அளிக்கப்பட்ட லாபங்களை பற்றி அறிந்து கொள்ள உங்களது வங்கி கிளையை அணுகவும்.
0: தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சலாக.
6: The news read by Anuja Kumar. Mr. Sovendu Adhikari was sworn in as the first BJP Chief Minister of West Bengal today at a ceremony at Brigade Parade Ground in Kolkata. 5 cabinet ministers also took oath along with the Chief Minister. The Governor, R. N. Ravi, administered the oath of office and secrecy to the ministers. The cabinet ministers are Dilip Ghosh, Agni Mitra Paul, Ashok Kirtanya, Nishit Pramanik and Kshudi Ram Tudu.
7: আমি শুভেন্দু অধিকারী ঈশ্বরের নামে শপথ করিতেছি যে বিধি দ্বারা স্থাপিত ভারতের সংবিধানের প্রতি আমি অকৃত্রিম নিষ্ঠা ও আনুগত্য পোষণ করিব। আমি ভারতের সার্বভৌমত্ব ও অখণ্ডতা রক্ষা করিব।
6: Prime Minister Narendra Modi, Home Minister Amit Shah, Defence Minister Rajnath Singh were also present with several union ministers and chief ministers from BJP-ruled states on the occasion. Earlier, Prime Minister held a roadshow before reaching the Brigade Ground. Rabindra Jayanti is being celebrated today on Pochisho Boishak, marking the 165th birth anniversary of Rabindranath Tagore. Cultural functions are held globally with major celebrations at Shantiniketan, Vishwabharati University and throughout the West Bengal and Bangladesh, featuring Rabindra Sangeet, poetry, dance and drama. Vice President C.P. Radhakrishnan and Prime Minister Narendra Modi have offered tributes to Gurudev Rabindranath Tagore on the occasion.

0: சங்கீத சாரல் நிகழ்ச்சியில் இதுவரை ஆர் பி தர்ஷன் அவர்களின் பாட்டு கேட்டோம். ஆர் சுவாதிஸ்ரீ அவர்கள் வயலின், கே பி அர்ஜுன் சுந்தரம் அவர்கள் மிருதங்கம். தொடர்வது தமிழ் செய்திகள்.
1: ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். மேற்கு வங்க முதலமைச்சராக பிஜேபியின் திரு சுவேந்து அதிகாரி இன்று பதவியேற்றார். முப்படைகளின் தளபதியாக லெப்டினன்ட் ஜெனரல் ராஜா சுப்பிரமணி நியமிக்கப்பட்டுள்ளார். பிரதமரின் 3 காப்பீட்டு திட்டங்களில் இதுவரை 94 கோடி பேர் இணைந்துள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். வேளாண் துறையின் நீடித்த வளர்ச்சிக்கான தேசிய இயக்கத்தின் கீழ் மத்திய அரசு இதுவரை 2,119 கோடி ரூபாயை விடுவித்துள்ளது. உலகக்கோப்பை ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் வீர் சோட்டானி 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். மேற்குவங்க முதலமைச்சராக பிஜேபியின் திரு சுவேந்து அதிகாரி இன்று பதவியேற்றார். கொல்கத்தாவில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அம்மாநில ஆளுநர் திரு ஆர் என் ரவி அவருக்கு பதவிப்பிரமாணம் செய்து வைத்தார். திரு நிசித் பிரமாணிக், திரு திலீப் கோஷ், திரு சுதிர்ராம் டுடு, திரு அசோக் கீர்த்தானியா, திருமதி அக்னிமித்ரா பால் உள்ளிட்டோர் அமைச்சர்களாக பதவியேற்றுக் கொண்டனர். பிரதமர் திரு நரேந்திர மோடி, மத்திய அமைச்சர்கள் திரு அமித்ஷா, திரு ராஜ்நாத் சிங், பிஜேபி தலைவர் திரு நிதின் நபின் உள்ளிட்டோர் பதவியேற்பு விழாவில் பங்கேற்றனர். மேற்குவங்க சட்டப்பேரவை தேர்தலில் பிஜேபி வரலாற்று சிறப்புமிக்க வெற்றியை பெற்றது. 294 உறுப்பினர்களை கொண்ட அம்மாநில சட்டப்பேரவைக்கு நடைபெற்ற தேர்தலில் பிஜேபி 207 தொகுதிகளில் வெற்றி பெற்றது. ஃபால்டா தொகுதியில் மட்டும் வரும் 21ஆம் தேதி மறு வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது. இந்த தேர்தலில் 15 ஆண்டு காலம் ஆட்சி பொறுப்பில் இருந்த

திரிணாமுல் காங்கிரஸ் 80 தொகுதிகளில் மட்டுமே வெற்றி பெற்றது. தமிழகத்தில் தாவேக்க புதிய அரசு அமைப்பதில் தொடர்ந்து தேக்க நிலை நீடிக்கிறது. அறுதி பெரும்பான்மைக்கு 2 உறுப்பினர்களின் ஆதரவு தேவை என்ற நிலையில் அக்கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் ஆதரவை எதிர்நோக்கியுள்ளது.

திரிணாமுல் காங்கிரஸ் 80 தொகுதிகளில் மட்டுமே வெற்றி பெற்றது. தமிழகத்தில் தாவேக்க புதிய அரசு அமைப்பதில் தொடர்ந்து தேக்க நிலை நீடிக்கிறது. அறுதி பெரும்பான்மைக்கு 2 உறுப்பினர்களின் ஆதரவு தேவை என்ற நிலையில் அக்கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் ஆதரவை எதிர்நோக்கியுள்ளது. இது தொடர்பான முடிவினை இன்று அறிவிக்க உள்ளதாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி கூறியுள்ளது. இதற்கிடையே பெரும்பான்மை ஆதரவை பெறுவதற்காக தாவேக்க குதிரை பேரத்தில் ஈடுபடுவதாக அமமுக பொதுச்செயலாளர் திரு டி டி வி தினகரன் இன்று சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் குற்றஞ்சாட்டினார். இந்நிலையில் தமிழகத்தில் ஆட்சி அமைக்க ஆதரவு வேண்டுமென்றால் தேசிய ஜனநாயக கூட்டணியை நாடக்கூடாது என்ற இடதுசாரி கட்சிகளின் நிபந்தனையை தாவேக்க மீறியுள்ளதாக திமுக குறை கூறியுள்ளது. சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள திமுக அமமுக உறுப்பினர்களின் ஆதரவை தாவேக்க கோரியதை சுட்டிக்காட்டியுள்ளது. கேரளாவில் புதிய அரசு அமைப்பது தொடர்பாக காங்கிரஸ் தொடர்ந்து ஆலோசனைகளை மேற்கொண்டு வருகிறது. இது தொடர்பாக கேரளாவைச் சேர்ந்த காங்கிரஸ் கட்சியின் மூத்த நிர்வாகிகள் திரு சதீசன், திரு ரமேஷ் சென்னிதாலா, கேரள காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு சனி ஜோசப் ஆகியோர் புதுதில்லியில் அக்கட்சியின் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே மற்றும் எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல் காந்தியை இன்று சந்திக்க உள்ளனர். இந்த சந்திப்பின் போது புதிய முதலமைச்சரை தேர்வு செய்வது குறித்து விவாதிக்க உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். 140 உறுப்பினர்களை கொண்ட கேரள சட்டப்பேரவை தேர்தலில் காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணி 102 இடங்களில் வெற்றி பெற்று ஆட்சியை கைப்பற்றியது. முப்படைகளின் தளபதியாக லெப்டினன்ட் ஜெனரல் ராஜா சுப்பிரமணி நியமிக்கப்பட்டுள்ளார். இப்பொறுப்பினை தற்போது வகித்து வரும் அனில் சௌஹானின் பதவிக்காலம் வரும் 30 தேதியுடன் முடிவடைவதையொட்டி இந்த நியமனம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. ராணுவ விவகாரங்கள் துறையின் செயலராகவும் லெப்டினன்ட் ஜெனரல் ராஜா சுப்பிரமணி பணியாற்றுவார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேசிய பாதுகாப்பு குழுமத்தின் ராணுவ ஆலோசகராக தற்போது அவர் பணியாற்றி வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். பிரதமரின் 3 காப்பீட்டு திட்டங்கள் 11 ஆண்டுகளை நிறைவு செய்துள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். இத்தொடர்பாக புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அவர் பேசினார். பிரதமரின் விபத்து காப்பீட்டு திட்டம், ஆயுள் காப்பீட்டு திட்டம் மற்றும் அடல் ஓய்வூதிய திட்டங்களில் 94 கோடி பேர் இணைந்துள்ளதாக அவர் கூறினார். ஆயுள் காப்பீட்டு திட்டத்தின் கீழ் இதுவரை 21,500 கோடி ரூபாய் இழப்பீட்டுத் தொகை வழங்கப்பட்டுள்ளதாகவும் 10 லட்சத்திற்கும் மேற்பட்ட குடும்பங்கள் இதன் மூலம் பயனடைந்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். பிரதமரின் விபத்து காப்பீட்டு திட்டத்தின் கீழ் 660 கோடி ரூபாய் அளவிற்கு இழப்பீட்டுத் தொகை வழங்கப்பட்டுள்ளதாகவும் இதன் மூலம் 1,84,00,000 குடும்பங்கள் பயனடைந்திருப்பதாகவும் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறினார். இந்நிகழ்ச்சியில் பேசிய நிதித்துறை இணையமைச்சர் திரு பங்கஜ் சௌத்ரி, ஏழை மக்களுக்கு காப்பீட்டு வசதி கிடைக்க வேண்டும் என்ற நோக்கில் இந்த திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக கூறினார். இந்த திட்டங்கள் முழுமையாக டிஜிட்டல் மயமாக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இதன் காரணமாக பயனாளிகள் எவ்வித சிரமமும் இன்றி இழப்பீட்டுத் தொகை பெறுவது உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் திரு பங்கஜ் சௌத்ரி கூறினார். வேளாண் துறையின் நீடித்த வளர்ச்சிக்கான தேசிய இயக்கத்தின் கீழ் இதுவரை 2,119 கோடி ரூபாய் விடுவிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இதன் மூலம் 14 லட்சத்திற்கும் மேற்பட்ட விவசாயிகள் பயனடைந்திருப்பதாக வேளாண் துறையின் செய்தி குறிப்பு தெரிவிக்கிறது. இந்த இயக்கத்தின் கீழ் கடந்த நிதியாண்டில் 97 லட்சம் மண் மாதிரிகள் சேகரிக்கப்பட்டு அதன் வளம் குறித்து பரிசோதிக்கப்பட்டதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் மண் வள அட்டைகள் விவசாயிகளுக்கு வழங்கப்பட்டுள்ளதாகவும் அந்த செய்தி குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. ரவீந்திரநாத் தாகூரின் 165வது பிறந்த தின கொண்டாட்டங்கள் இன்று நடைபெறுகின்றன. இதனையொட்டி குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி மற்றும் மத்திய அமைச்சர்கள் பலர் வாழ்த்து செய்தி விடுத்துள்ளனர். தொழிலாளர்கள் நலனுக்கான 4 புதிய சட்டங்கள் முழுமையாக செயல்பாட்டுக்கு வந்துள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இதற்கான விதிமுறைகள் வெளியிடப்பட்டுள்ளதாக தொழிலாளர் நலத்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. தொழிலாளர்களின் சமூக பாதுகாப்பை உறுதி செய்ய இந்த சட்டங்கள் பயனளிக்கும் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. டிரினிடாட் டொபாகோ உடனான நல்லுறவு பாரம்பரியம் மிக்கது என்று வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். அரசுமுறை பயணமாக அந்நாட்டிற்கு சென்றுள்ள அவர் இரு நாடுகளுக்கிடையே கலாச்சாரம், விளையாட்டு உள்ளிட்ட பல்வேறு அம்சங்களில் ஒற்றுமை காணப்படுவதையும் சுட்டிக்காட்டினார். இரு நாடுகளுக்கு இடையேயான உறவை வலுப்படுத்துவதற்கான அம்சங்கள் குறித்து அந்நாட்டு பிரதமருடனும் டாக்டர் ஜெய்சங்கர் பேச்சு நடத்தினார். இதன் பின்னர் பல்வேறு ஒப்பந்தங்களும் கையெழுத்தானதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
மேற்கு வங்கத்தில் குழாய் மூலம் குடிநீர் இணைப்பு வழங்கும் திட்டத்திற்காக 2000

0: 700 கோடி ரூபாய் வழங்க மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. இதற்கான ஒப்பந்தத்தில் மேற்கு வங்க அரசு கையெழுத்திட்டவுடன் இந்த தொகை விடுவிக்கப்படும் என்று மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இலங்கையின் காங்கேசன் துறையிலிருந்து நாகப்பட்டினம் நோக்கி வந்து கொண்டிருந்த பயணிகள் கப்பல் மோசமான வானிலை காரணமாக நடுக்கடலில் பழுதடைந்தது. கடலோர பாதுகாப்பு படையினர் மீட்பு பணிகளை மேற்கொண்டு பயணிகளை பாதுகாப்பாக மீட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: இலங்கை காங்கேசன் துறை துறைமுகத்திலிருந்து பயணிகளை ஏற்றிக்கொண்டு நாகப்பட்டினம் நோக்கி பயணிகள் கப்பல் வந்து கொண்டிருந்தது. நாகப்பட்டினம் துறைமுகத்தை நெருங்கி சுமார் 2 கடல் மைல் தொலைவில் வந்தபோது திடீரென மோசமான வானிலை மற்றும் கடல் கொந்தளிப்பு காரணமாக கப்பலின் இயந்திரத்தில் தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டது. நிலைமையின் தீவிரத்தை உணர்ந்த கப்பல் கேப்டன் உடனடியாக முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இரவு நேரத்தில் கப்பலை நடுக்கடலில் பாதுகாப்பாக நங்கூரமிட்டு நிறுத்தினார். இச்சூழ்நிலை குறித்து கப்பல் நிர்வாகம் உடனடியாக நாகப்பட்டினம் துறைமுக அதிகாரிகள், இந்திய கடலோர காவல்படை, கடலோர பாதுகாப்பு குழுமம் மற்றும் மாவட்ட நிர்வாகத்திற்கு தகவல் தெரிவித்து அவசர உதவி கோரியது. பயணிகள் பாதுகாப்பை முதன்மையாக கொண்டு உடனடியாக நாகப்பட்டினம் துறைமுக அதிகாரிகளும் இணைந்து உடனடியாக இரவு நேர மீட்பு பணிகளை தொடங்கினார்கள். கடல் சீற்றமாகவும் இருள் சூழ்ந்தும் இருந்த போதிலும் மீட்பு குழுவினர் துரித நடவடிக்கையால் கப்பலில் இருந்த இந்திய மற்றும் இலங்கை பயணிகள் அனைவரும் படிப்படியாக இயந்திர படகுகள் மூலம் பத்திரமாக மீட்கப்பட்டனர். மீட்கப்பட்ட பயணிகள் அனைவரும் இரவோடு இரவாக நாகப்பட்டினம் துறைமுகத்திற்கு பாதுகாப்பாக அழைத்து வரப்பட்டனர். நாகையிலிருந்து செல்வன் ஜெபராஜ்.
0: பஞ்சாபில் அம்மாநில தொழில்துறை அமைச்சர் திரு சஞ்சீவ் அரோராவின் கூட்டாளிகளுக்கு சொந்தமான இடங்களில் அமலாக்கத்துறையினர் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். 4 இடங்களில் இந்த சோதனை நடைபெற்று வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இதற்கிடையே அமலாக்கத்துறையை மத்திய அரசு தவறாக பயன்படுத்தி வருவதாக பஞ்சாப் முதலமைச்சர் திரு பகவந்த் மான் குற்றஞ்சாட்டியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், கடந்த ஓராண்டுக்குள் 3 முறை அமலாக்கத்துறை இதுபோன்ற சோதனையில் ஈடுபட்டுள்ளதாக குற்றஞ்சாட்டினார். சிலி வெளியுறவு அமைச்சர் திரு பிரான்சிஸ்கோ பிரஸ் மெக்கனா 6 நாள் அரசுமுறை பயணமாக இன்று புதுதில்லி வருகிறார். மத்திய அமைச்சர்கள் திரு பியூஷ் கோயல், டாக்டர் ஜெய்சங்கர் ஆகியோருடன் அவர் பேச்சு நடத்தவுள்ளார். உலகக்கோப்பை ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் வீர் சோட்ரானி 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். எகிப்தின் ஜீசாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 14-12, 8-11, 5-11, 11-7, 11-2 என்ற செட்கணக்கில் இந்தியாவின் அபய் சிங்கை வென்றார். கான்சாஸில் நடைபெற்ற சர்வதேச தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் தேஜஸ்வின் சங்கர் வெள்ளிப்பதக்கம் வென்றார். ஆடவர் உயரம் தாண்டுதல் பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். ஸ்வீடனில் நடைபெற்ற டெப்சி சீக்மெண்ட் செஸ் போட்டியில் இந்தியாவின் அர்ஜுன் எரிகைசி வெள்ளிப்பதக்கம் வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். மேற்குவங்க முதலமைச்சராக பிஜேபியின் திரு சுவேந்து அதிகாரி இன்று பதவியேற்றார். முப்படைகளின் தளபதியாக லெப்டினன்ட் ஜெனரல் ராஜா சுப்பிரமணி நியமிக்கப்பட்டுள்ளார். பிரதமரின் 3 காப்பீட்டு திட்டங்களில் இதுவரை 94 கோடி பேர் இணைந்துள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். வேளாண் துறையின் நீடித்த வளர்ச்சிக்கான தேசிய இயக்கத்தின் கீழ் மத்திய அரசு இதுவரை 2119 கோடி ரூபாயை விடுவித்துள்ளது. உலகக்கோப்பை ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் வீர் சோட்ரானி 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். செய்தியறிக்கை நிறைவடைகிறது.
2: நேரம் 12:50. ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. மீனவர்களுக்கான வானிலை எச்சரிக்கை. இன்றும் நாளையும் கன்னியாகுமரி கடல் பகுதிகள், கேரள கடலோரப் பகுதிகள், லட்சத்தீவுகளின் பல பகுதிகள் மற்றும் அரபிக்கடல் அதனை ஒட்டிய மத்திய கிழக்கு கடற்கரை பகுதிகளில் பலத்த காற்று மணிக்கு 40-50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். எனவே அறிவிக்கப்பட்ட பகுதிகளில் இந்நாட்களில் மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்படுகிறார்கள். விரிவான வானிலை அறிக்கை பிற்பகல் 2:55. இனி மெல்லிசை கேட்கலாம். முதலில் தேவதாஸ் பாடியுள்ள பாடல், அரக்கோணம் எஸ் எஸ் யுவராஜ் இயற்றிய பாடலுக்கு இசை சியாமலாசாமி.

ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலை 569 கிலோஹெர்ட்ஸ். நேரம் பகல் 1 மணி.

0: தீபாவளி ஆஃபர்ஸ்ல இருந்து ஜாக்கிரதையா இருங்க.
1: RBI சொல்கிறது.
0: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
2: கண்ணம்மாக்கா, இந்த சூப்பு கடையில சூப்பு சூப்பரா இருக்குன்னு சொன்னாங்க, நம்மளும் சாப்பிட்டு தான் பாப்போமே.
3: சாப்பிட்டு தான் பாக்கலாம். அக்கா, உங்க கடையில என்னென்ன சூப்பு தான் வச்சிருக்கீங்க?
4: தொண்டைக்கு பதமா, காளா, மொடக்காத்தான், பூண்டு, தூதுவளை, இப்படி எல்லா வகையான சூப்பும் நம்ம கடையில இருக்கு. உங்களுக்கு என்ன சூப்பு வேணும்?
3: அக்கா, ரெண்டு காளான் சூப்பு தாங்க.
2: ஆஹா, ரொம்ப அருமையா இருக்கே.
3: காளான் சூப்பு ஒரு பார்சல் கொடுங்கக்கா.
4: என் கடையில உள்ள போர்ட பாக்கலையோ, நல்லா பாருங்க.
3: அப்படி என்னதான் உங்க போர்டுல எழுதி வச்சிருக்கீங்க, கொஞ்சம் சொல்லுங்களேன்.
2: பார்சல் பாத்திரத்தில் மட்டுமே வழங்கப்படும்.
3: காசு கொடுத்தானே வாங்குறேன், போன உடனே குடிக்க போறோம், எல்லாம் ஒண்ணும் ஆகாது.
4: பிளாஸ்டிக் பையில சூப்பு வாங்காத, பித்த பையில கேன்சர் வாங்காத, வாழை இல சாப்பாடு, ஆயுசு.

0: பிளாஸ்டிக் எல்லாம் சாப்பாடு ஆயுசு கேடு, பூமியை கெடுக்கும் பூதம் பாரு பிளாஸ்டிக்னு அதுக்கு பேரு, புரியுதா?
1: இப்பதாங்க எனக்கு புரிஞ்சிருக்கு, இனிமே இந்த தப்ப நான் செய்யவே மாட்டேன்.
2: பார்சல்னாலே பாத்திரம் தான்.
3: பிளாஸ்டிக்கை ஒழிப்போம், சுற்றுச்சூழலை காப்போம்.
4: பொதுநலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.
5: என்னடாமா, எந்த ஒரு ஃப்ளைட்ட பிடிக்க போறீங்க? சாப்பாடை சாப்பிட சொன்னா முழுங்கிக்கிட்டு இருக்கீங்க.
6: அக்கா ஸ்கூலுக்கு லேட் ஆச்சு.
5: சாப்பாடு தானக்கா, அதை எப்படி சாப்பிட்டா என்னக்கா? டேமா, எதையுமே செய்யறதுக்கு ஒரு வரைமுறை இருக்கு, அது உணவுக்கும் பொருந்தும். உணவை நல்லா மென்று ருசிச்சு உமிழ்நீரோட கலந்து அப்புறம் தான் விழுங்கணும். உணவு செரிமானம்ங்கிறது முக்கால் பங்கு நம்ம உமிழ்நீரோட கலந்து சாப்பிட்றதுல தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. உமிழ்நீர் தான் மிகப்பெரிய மருந்து. அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ வேகமாக சாப்பிட்டா தேவைக்கு அதிகமான உணவு தானே நம்ம வயிற்றுக்குள்ளே போகும். அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு. இது உனக்கே தெரியும் தானடாமா?
6: நீ சொல்கிறதெல்லாம் சரிதான். நீ சொல்ற மாதிரி சாப்பிடுறதுக்கு டைம் எங்கக்கா இருக்கு?
5: ஆஹா, இது நல்லா இருக்கே. லேட்டா எந்திரிச்சு அரக்க பறக்க கிளம்புறதுக்கு அதிகாலையில எழுந்து உன்னுடைய வேலைகளை நிதானமா செஞ்சு நிதானமா கிளம்பி நிதானமா சாப்பிட்டுட்டு போனேன்னா உன் உடம்புக்கு தானே நல்லது.
6: சரிக்கா, இனிமே நீ சொல்றத நான் அப்படியே ஃபாலோ பண்றேன்.
4: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.
7: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
8: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுன்னே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
7: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
8: சூப்பர்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
9: 103.3 மதுரை எஃப்எம்மில் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
10: செல்போன் பேசிட்டே வண்டி ஓட்டுறவங்களா நீங்க?
4: பொதுநலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.
11: தொடர்வது ஆங்கிலத்தின் செய்திகள். டெல்லி அஞ்சலாக இன்னும் சில நொடிகளில்

0: over formation of government under TVK chief C. Joseph Vijay continues. The new twist came as IUML has rejected the reports of its support to TVK to form the government. In another development, reports are also coming that the swearing-in ceremony, which was to take place today, will not be held. In another surprise move, AMMK party leader TTV Dinakaran approached the governor and submitted a letter of support from S. Kamraj, the lone MLA elected from Mannarguri, to make AIADMK General Secretary Idappadi Palaniswamy as the Chief Minister. External Affairs Minister Dr. S. Jaishankar today lauded the traditional relationship between India and Trinidad and Tobago. On his visit, Dr. Jaishankar addressed the flag-raising ceremony at the Ministry of Foreign and CARICOM Affairs of Trinidad and Tobago. The minister added that during the visit, several agreements were concluded, including tourism, solarization of the Ministry of Foreign and CARICOM Affairs building, quick impact projects, and the establishment of an Ayurveda chair. The government has appointed Lieutenant General N.S. Raja Subramani as the next Chief of Defence Staff or CDS. Ministry of Defence said Lieutenant General Subramani will also serve as Secretary Department of Military Affairs with effect from the date of assumption of charge until further orders. He will assume office after General Anil Chauhan completes his tenure on the 30th of this month. The government has appointed Vice Admiral Krishna Swaminathan as the next Chief of the Naval Staff. Ministry of Defence said that Vice Admiral Swaminathan is currently serving as the Flag Officer Commanding-in-Chief of the Western Naval Command. He will succeed Admiral Dinesh Kumar Tripathi, who retires on the 31st of this month. The Enforcement Directorate conducted search operations at five locations in Delhi, Gurugram and Chandigarh in connection with a money laundering case involving Hampton Sky Realty Limited and its promoter Sanjeev Arora. The action was taken under the criminal sections of the Prevention of Money Laundering Act 2002. The agency said the case pertains to alleged large-scale money laundering through fake GST purchases of mobile phones worth over 100 crore rupees and subsequent exports to round-trip illegitimate funds from Dubai to India. An Indian died while four others sustained burn injuries as a wooden dhow capsized yesterday close to the Strait of Hormuz after it caught fire. The government sources said the crew members were rescued by a vessel which was passing by. The injured are receiving medical treatment in Dubai and are safe. In IPL cricket, Rajasthan Royals will face Gujarat Titans in Jaipur today at 7:30 p.m. Kolkata Knight Riders defeated Delhi Capitals by 8 wickets in Delhi last night. Chasing a target of 143 runs, Kolkata Knight Riders made 147 runs by only losing 2 wickets in just 14.2 overs. And that is the end of this news bulletin.
1: Neram 1 mani 10 nimidam Akashvani ஆண்டுகளை நிறைவு செய்து தொடர்ந்து நம் இதயங்களில் பயணித்துக் கொண்டிருக்கும் ஆகாஷ்வாணியின் நிகழ்ச்சிகள் குறித்து இளைய இதயங்களின் வானொலி பயணம் என்ற தலைப்பில் சிறப்பு சித்திரம் கேட்கலாம்.
2: ஹாய், நான் இவாஞ்சலின். ஆல் இந்தியா ரேடியோ இப்போ 90th இயரை செலிப்ரேட் பண்ணுது. நீங்கள் நினைச்சு பாருங்க, இன்டர்நெட் இல்லாத காலத்துல இருந்து இப்போ டிஜிட்டல் இயரா வரைக்கும் மக்களோட மனசில் கனெக்ட் ஆகி இருக்கிற ஒரு மீடியம் தான் நம்ம ரேடியோ. எனக்கு பர்சனலாக சொல்ல போனால், நான் சின்ன வயசில் இருந்தபோது காலையில் எழுந்த பிறகு நியூஸு, அதுக்கப்புறமா இனிமையான பாடல்கள், ஸ்டூடெண்ட்ஸ்க்காக ப்ரோக்ராம், அது எல்லாமே ஒரு ரொட்டீன் மாதிரி எனக்கு இருந்தது. ஆனால் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் விஷயம் எங்கள் பேரண்ட்ஸ் சொல்லுவாங்க, அவங்க காலத்தில் ரேடியோ இன்னும் ஸ்பெஷலாக இருந்துச்சுன்னு. அதுலேயும் குறிப்பாக இன்று ஒரு தகவல்னு ஒரு ப்ரோக்ராமை நடத்தியவர் தென்கட்சி சுவாமிநாதர் அப்படின்னு சொல்லுவாங்க. அவரோட வாய்ஸ் கேட்கும் போது எல்லாருமே அமைதியாக அவர் என்ன பேசுகிறாரு, என்ன கதை சொல்கிறாரு அப்படின்னு கேட்பாங்க. அதுவும் இல்லாம அவர் சிம்பிளா சொன்னாலும் அதுல ஒரு மாரலோட ஒரு லெசன் கத்துக்கிற மாதிரி சொல்லுவாரு அப்படின்னு எங்க அப்பா சொல்லுவாரு. இன்னும் ப்ரோக்ராம்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஜஸ்ட் ஒரு என்டர்டைன்மெண்ட்டா மட்டும் இல்லாம ஒரு கம்பானியனாவோ ஒரு டீச்சராகவோ நமக்கு மோட்டிவேஷன் கொடுக்குற மாதிரியும் அந்த ஸ்டோரிஸ் இருக்கும். இன்னும் சில கிராமங்களில் பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் இல்லாத காலத்தில் இப்போ கூட ரேடியோ வச்சு தான் நியூஸும் டிசாஸ்டர் பற்றி எலெக்ஷன் பற்றி நாட்டு நடப்பை பற்றி இது எல்லாத்தையும் வந்து ரேடியோ மூலமாக தான் கற்றுக்குறாங்க. ஸோ ரேடியோ வந்து ஒரு சாதாரண பொருள் இல்லை, அது வந்து நமக்கு ஒரு எமோஷன்.

0: எனக்கு பர்சனலாக ரேடியோவில் வந்து டிஃப்ரெண்ட்டான லாங்குவேஜஸ் சாங்ஸு கல்ச்சர்ஸ் அது எல்லாமே எனக்கு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணது வந்து ரேடியோ தான். இன்னும் சொல்லப்போனால் சோஷியல் மீடியா போட்காஸ்ட்லாம் இப்போ வந்துடுச்சு, ஆனால் அப்போ காலத்துலேருந்து இப்போ வரைக்குமே ரேடியோ மட்டும் ஒரு தனியான ஃபீல் கொடுக்குது. ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன், ரேடியோ இன்னும் பல வருடங்கள் நம்ம கூட இருக்கும். நமக்கு நாலேஜ் கொடுக்கறதுலையும் சரி, அவேர்னஸ் கொடுக்கறதுலையும் சரி, நல்ல ஒரு என்டர்டெயின்மெண்ட்டை கொடுக்கும். அதனால தான் எனக்கு ரேடியோ ரொம்ப பிடிக்கும். தேங்க்யூ.
1: என் பேர் சிறுதீப். இப்போ தான் நம்ம பாட்டு கேட்கறதுக்கு வீடியோஸ் பார்க்கறதுக்குன்னு நம்ம ஸ்க்ராலிங்லேயே நம்ம லைஃப்பை வந்து தள்ளிட்டு இருக்கோம். அப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வெறும் டைலிங்கில் தான் இருந்தோம். அந்த டயலை திருப்பினாலே என்டையர் இந்தியாவுமே கனெக்ட் ஆகும். இப்போ தான் வந்து காலையில் எழுந்திரிச்ச உடனே நியூஸ் பார்க்கலாம், டிவி ஆன் பண்ணு, அப்போலாம் வந்து ரேடியோவை போடு அப்படின்றது மட்டும்தான் வீட்டில் கேட்கும் காலையில். ரேடியோவில் வந்து இன்டர்நேஷ்னல் நியூஸ்லேருந்து லோக்கல் நியூஸ் வரை எல்லாமே இந்த ரேடியோவிலே கேட்ட காலங்கள்லாம் இருக்குது. மழை பெஞ்சதுன்னா பசங்க காலையில் நியூஸை பார்த்து லீவாக ஸ்கூலான்னு தெரிஞ்சுக்கிறது, ஆனால் அப்போ நியூஸ் வானிலை இருக்கேனாலே ஆகாஷ் வானிலை மட்டும்தான். இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்னா இப்போ 90 வயசு ஆகுது நம்ம ஆல் இண்டியா ரேடியோவுக்கு. 1936 ஸ்டார்ட் பண்ணது, இன்னும் சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகிட்டு இருக்கு. அந்த ரேடியோவில் எல்லா இன்ஃபர்மேஷன்ஸுமே நம்ம கேதர் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. ஃபார்மர்ஸ்க்கு வெதர் இன்ஃபோவாக இருக்கட்டும், ஸ்டூடெண்ட்ஸ்க்கு லெசன்ஸ், ஜாப் அலர்ட்ஸ். இந்த ஏர் இப்போ வரைக்குமே இன்னும் எஃப்எம் நியூஸ் எஃப்எம் சேனல்ஸாக கலக்கிட்டு இருக்கு. சிக்னல் கிளியராக இல்லை, ஆண்டனா இல்லை, நம்ம தான் ஆண்டனா ஆகி ரேடியோவுக்கு அருகில் நிற்கணும். அந்த காலங்கள்லாம் மறக்கவே முடியாத காலங்களாக இருந்துச்சு. அந்த ரேடியோ கேட்டு வந்தவங்க எல்லாருமே வந்து ஒரு லெஜெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம நிறைய சேனல்ஸில் கிரிக்கெட் அந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் நியூஸ் எல்லாமே பார்க்குறோம் இது பண்ணுற விஷயம்ல. அப்போ இந்தியா நீட்ஸ் 2 ரன்ஸ்னு சொல்லி அப்படியே ஸ்டாப் பண்ணிடுவாங்க. அந்த 5 செகண்ட் சைலன்ஸ் விடுவாங்க. யார் ஜெயிக்கிறா யார் தோக்கிறான்னு தெரியாமல் அந்த ஹார்ட் பீட் லப் டப் லப் டப்னு அடிக்கும் போது அந்த ஒரு ஃபீல் வந்து அப்போ இருக்க ஜென்ரேஷன்ஸ்க்கு மட்டும்தான் தெரியும். நம்ம ஆல் இண்டியா ரேடியோ தான் வந்து ஒரு ஒரிஜினல் நெட்ஒர்க், ஆல் ஓவர் இந்தியா ஒரிஜினல் நெட்ஒர்க்காக கனெக்ட் ஆகிட்டு இருக்கு.
2: என் பேர் பிரதீக்ஷா. நான் வந்து நிறைய ரேடியோ கேட்டது கிடையாது. நம்ம பஸ்லலாம் போகும்போது நிறைய மியூசிக்ஸ் தான் கேட்போம், இல்லை மூவிஸ் பார்ப்போம். ஆனால் நானும் மியூசிக் அந்த மூவிஸ் தான் பார்ப்பேன். மியூசிக் பார்க்கும்போது ஒரு ஆடு எஃப்எம் ரேடியோ ஆட் தான் பார்க்கும்போது திடீர்னு ஓகே நம்ம இதை ட்ரை பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்கு அப்படின்ட்டு நான் ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணது என்னோட பஸ் ட்ராவலிங்கில் தான். பார்த்துட்டு நல்லா இருக்கே அப்படின்ட்டு ஒன்று ஒன்றா நிறைய நான் பார்க்க ஆரம்பித்தேன். எங்கள் வீட்டில் அப்போத்துலேருந்தே ரேடியோ ஓடிட்டே தான் இருக்கும். 24 hours எங்கள் ஒரு வீட்டில் ஓடணும்னா எங்கள் வீட்டில் தாராளமாக ஓடணும் ரேடியோ. மார்னிங் ஆரம்பிச்சு
3: வந்துருச்சு. ஆனா இன்னைக்குமே நம்ம அம்மா அப்பா பாட்டி எல்லாருமே கேக்குறது எல்லாமே ரேடியோ மட்டும்தான்.
4: என் பேர் ஹர்ஷா. நான் ஆக்சுவலா ரேடியோலாம் அவ்வளவு கேட்க மாட்டேன், எங்க அப்பா தான் ரொம்ப அதிகமா கேட்பாரு. நான் யோசிப்பேன் ஒரு 30 செகண்ட் ரீல கூட என்னால வந்து கரெக்டா பார்க்க முடியல. ஆனா அவ்வளவு பெரிய கிரிக்கெட் கமெண்ட்ரி அப்புறமா அவ்வளவு பெரிய டிராமா இதெல்லாம் வந்து அந்த ஜெனரேஷன்ல எப்படி கேட்டு இவ்வளவு பேர் வந்தாங்கன்னு தெரியல. அவங்க எல்லாம் ரேடியோ பிடிக்கும்னு சொல்லும் போதெல்லாம் எனக்கு சிரிப்பா இருக்கும், என்ன கேட்கறது மட்டும் தானே அப்படின்ட்டு. ஆனா ரேடியோ கேட்கறது மட்டும் எவ்வளவு பெரிய ஒரு ஸ்கில், அப்புறமா அது எவ்வளவு பெரிய டேலண்ட்னு எனக்கு அப்போ புரியல. இப்போ வந்து ஒருத்தர் டீச்சர் வந்து கிளாஸ்ல எடுக்கிறாங்கனாலே நம்மளுக்கு வந்து அவ்வளவு நேரம் அட்ராக்டிவா இருக்காது. ஆனா ஒரு ரேடியோல பேசுறது மட்டும், அந்த காலத்துல வந்து சீரியல், இப்பெல்லாம் நம்ம வந்து சீரீஸ் வெப்சீரிஸ் மூவிஸ் இதெல்லாம் நம்ம டிவியில பார்ப்போம். ஆனா அப்பெல்லாம் ரேடியோலயே வந்து டிராமா இதெல்லாம் நடக்கும். அப்பா சொல்லியிருக்காரு ட்ராமா இந்த மாதிரிலாம் பார்ப்பேன்ட்டு. அவரை கேட்டு வளரும் போது தான் இந்த ஜென்ரேஷனில் நம்ம பிறந்துட்டோமோ அதெல்லாம் பார்க்காம இருக்கிறோமோ அப்படின்ற ஒரு ஃபீலிங் இருக்குது. அதெல்லாம் இருக்கும்போது தான் இப்போயும் ரேடியோலாம் இருக்குது, ஆனால் கேட்கறதுக்கு தான் ஆள் இல்லைன்ற மாதிரி இருக்குது. இந்த ரேடியோ ஸ்டார்ட் பண்ணி 90 இயர்ஸ் ஆச்சு. ஆனால் இது 90 இயர்ஸ் ஆச்சு, அந்த ஜென்ரேஷனுக்கு அப்புறமா இந்த ஜென்ரேஷன் இன்னும் கேட்காம இருக்காங்க. நம்மளாம் இன்னும் நம்ம ரேடியோவை வந்து நிறைய கேட்க வைக்கணும்.
5: நான் கேரல். நம்ம ஆல் இந்தியா ரேடியோ வந்து 90th year செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ எனக்கும் வந்து ஒரு சில வார்த்தைகள் வந்து ரேடியோ பற்றி சொல்லணும்னு ஆசையாக இருக்குது. நான் வந்து 90s kids கிடையாது, நான் ஒரு 2K kids தான். பட் என்ன தான் நான் 2K kidsாக இருந்தாலும் எனக்கு வந்து சாங்ஸ் எல்லாமே கேட்க ரொம்ப பிடிக்கும். பிகாஸ் வந்து நம்மளோட அந்த காலத்தில் வந்து டிவி ஃபோன் எதுவுமே இல்லாமல் நம்ம வாழ்ந்தோம்ல, அப்போ அந்த டைமில் நம்ம என்டர்டைன்மெண்ட் பண்ணக்கூடிய ஒரே ஒரு இதுனா அது வந்து ரேடியோ மட்டும்தான். அது வந்து நம்ம காலையிலேருந்து நைட்டு எவ்வளோ நேரம் வரைக்கும்னாலும் நம்ம நான் ஸ்டாப்பாக வந்து ரேடியோவில் என்ன வேணாலும் நம்ம கேட்டுக்கலாம். இப்போ வந்து நம்ம ரீசெண்ட் டேஸில் வந்து ரேடியோஸ் எல்லாமே போயிடுச்சு. ஸோ அது எங்கே போச்சு எங்கே ஏது போச்சுன்னு எதுவுமே நமக்கு தெரியல. ஆனால் வந்து இப்போ வந்து நம்ம ரேடியோ கூட இன்னும் நம்ம கனெக்டடாக

0: இருக்கும் அப்படின்னு சொல்ல போனா, நம்ம வந்து கார் ஜேர்னி அப்போ இல்ல சம்டைம்ஸ் டிராவல் பண்ணும் போது அந்த கார்ல அப்படின்னா வந்து பஸ்ல எல்லாம் வந்து நம்ம ரேடியோ பேசுறத வந்து நம்ம கேட்போம். ஸோ கார்ல போகும்போது எனக்கு வந்து ஸ்பெஷலாவே நான் வந்து ரேடியோ மூலயமாவே நிறையவே வந்து ஜென்ரல் நாலேஜ் கத்துக்கிட்டேன். ஸோ அதுல மெயினா வந்து ஃபர்ஸ்ட் திங் வந்து விளையாட்டு அரங்கம் ஸ்போர்ட்ஸ் இன்டர்வியூ, அது வந்து ஒரு 2:40 PM என் சென்னை ஸ்போர்ட்ஸ் வெனஸ்டே மட்டுமே அது வந்து நடக்கும். ஸ்போர்ட்ஸ் இன்டர்வியூல இருந்து வந்து நான் நிறைய ஸ்போர்ட்ஸ் விஷயத்தை பத்தி கத்துக்கிட்டேன். அந்த ஜேர்னி எங்கிருந்து ஸ்டார்ட் ஆச்சு அது எல்லாமே வந்து ரேடியோல இருந்து தான் கத்துக்கிட்டேன். அது வந்து எனக்கு தெரியாது, பட் நான் எல்லாமே வந்து ரேடியோ மூலமா கேட்டு நான் எல்லாமே வந்து கத்துக்கிட்டேன். மீன்வைல் நான் கார்ல டிராவல் பண்ணிட்டு இருக்கும் போது. ஸோ அதுக்கப்புறம் வந்து சாட்டர்டே 11:00 வந்து குவிஸ் ப்ரோக்ராம் போடுவாங்க, அது வந்து எவ்ரி சாட்டர்டே போடுவாங்க. அதுல இருந்தும் நான் ஒரு சில ஜென்ரல் நாலேஜ் வந்து நிறையவே கெயின் பண்ணிட்டேன். அண்ட் பிளஸ் நம்ம மோஸ்டாவே டிராவல் பண்ணும் போது விரும்பி ரேடியோல கேட்கக்கூடியதுன்னா அது வந்து சாங்ஸ் மட்டும்தான். ஸோ மோஸ்டாவே நான் வந்து இளையராஜா பேஸ்ட் ஒரு பர்சன் தான், அது நீங்களா இருக்கலாம் இல்ல யார வேணாலும் இருக்கலாம். ஸோ நம்ம மோஸ்டாவே வந்து ஓல்ட் சாங்ஸ் வந்து நான் விரும்பி கேட்பேன். ஸோ அதனால நான் வந்து வைல் டிராவலிங் நான் ரேடியோல வந்து நிறையவே இந்த மாதிரி மியூசிக் சேனல்ஸ் வச்சு நான் வந்து கேட்பேன். ஆனா வந்து இப்போ வரைக்கும் ஒரு சில வீட்டில தான் வந்து ரேடியோஸ் வந்து இன்னமும் யூஸ் ஆயிட்டு இருக்கு. பிகாஸ் இந்த அப்கமிங் ஜென்ரேஷன்ல வந்து எல்லாமே டெக்னாலஜி பேஸ்டாவே ஆயிடுச்சு. நம்ம எல்லாருமே அந்த அட்வான்ஸ் டெக்னாலஜியை தான் டிபெண்ட் பண்ணி இருக்கோம். பட் அந்த ஓல்ட் டிவைஸ்லாம் எங்க போச்சுனே தெரியல, அது ரொம்பவே ரேர் டு சீ தட். ஸோ எனிவேஸ் நம்ம ஆல் இந்தியா ரேடியோ வந்து 90th year செலிப்ரேட் பண்ணுது. வி டு செலிப்ரேட்டட் டுகெதர். தேங்க்யூ.
1: வணக்கம் காய்ஸ், நான் தான் மோகன பிரியா. இந்த நாள் ரொம்ப ஸ்பெஷல், ஏன்னா நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஜென்ரேஷன்ஸ கனெக்ட் பண்ணிட்டு இருக்கிற ஆல் இண்டியா ரேடியோ நம்ம ஆகாஷ்வாணி இப்பவே 90 years ஜேர்னிய செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கு. ஒரு நிமிஷம் திங்க் பண்ணுங்க, கிராண்ட் பேரண்ட்ஸ் டைம்ல இருந்து பேரண்ட்ஸ் ஜென்ரேஷன் வரைக்கும் இப்ப நம்ம ஜென்ரேஷன் வரைக்குமே ஒரே வாய்ஸ், ஒரே ஃப்ரீக்வன்சி, ஒரே கனெக்ஷன். நியூஸ் இருந்தாலும், மியூசிக் இருந்தாலும், எஜுகேஷன் இருந்தாலும், இந்தியாவோட டைவர்ஸ் வாய்ஸஸ் ஒரு சிங்கிள் பிளாட்ஃபார்ம்ல கனெக்ட் சொல்ல வர, தோல்வி உங்க வாழ்க்கையில நிரந்தரமா இருக்கக்கூடாதுன்னா முயற்சியை மட்டும் நிறுத்திடாதீங்க. ஏன்னா நான் உங்களுக்கு சொல்றேன் கேளுங்க, முயலும் வெல்லும், ஆமையும் வெல்லும், ஆனா முயலாமை மட்டும் என்னைக்கும் வெல்லாது. அருமை உடைத்தென்று அசாவாமை வேண்டும், பெருமை முயற்சி தரும். இதுதான் நம்ம வள்ளுவரோட கருத்தும் கூட. ஒரு சிறிய எண்ணம் கூட வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தோட தொடக்கமா இருக்கலாம். நல்ல எண்ணங்களும் நல்ல முயற்சிகளும் உங்கள் வாழ்க்கையில அழகாக்கட்டும்.
2: என் பேர் சுபாஷினி. இப்போ இருக்கிற ஜென்ரேஷன்ஸ்ல அவ்வளோவா ரேடியோ யாரும் கேட்கறது இல்லை, பட் நம்ம பேரண்ட்ஸ் கிராண்ட் பேரண்ட்ஸ் இருக்கிற டைம்ல வந்து நிறைய பேர் ரேடியோ கூட கனெக்ட் ஆயிருப்பாங்க. அவங்க சொல்ற ஸ்டோரிஸ்லாம் கேட்டு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இப்போ வந்து டிவி, மொபைல் ஃபோன், யூடியூப் எல்லாருக்கிட்டையும் எல்லாமே இருக்கிறதுனால, பட் அந்த ஓல்டன் டேஸ்ல வந்து மெயின் என்டர்டைன்மெண்ட் சோர்ஸே ரேடியோ தான். மார்னிங் நியூஸ்ல இருந்து ஆஃப்டர்நூன் ப்ரோக்ராம்ஸ், நைட் சாங், ஃபுல் டே ஷெட்யூல் பண்ணியிருப்பாங்க. எனக்கு தெரிஞ்ச மாதிரி ஃபேமிலிஸ் எல்லாருமே அப்போ அந்த டைம்ல உட்காந்து ரேடியோ கேட்பாங்க. இப்போ இருக்கிற காலகட்டத்தில் மோஸ்ட்லி யாருமே கிடையாது ஆனா அது ஒரு சாம் இருக்கும். தேங்க்யூ.
3: வணக்கம் காய்ஸ், என் பேர் சேஷ்மா. ஆல் இண்டியா ரேடியோ வந்து இந்தியாவோட ஓல்டஸ்ட் அண்ட் மோஸ்ட் ட்ரஸ்டட் ப்ராட்காஸ்டிங் சர்வீஸில் ஒன்று. இது ஒரு சிம்பிள் ரேடியோ ஸ்டேஷன் இல்லை, இது ஒரு வாய்ஸ் ஆஃப் த நேஷன் மாதிரி. டீகேட்ஸாக இது நியூஸ், எஜுகேஷன், கல்ச்சர், மியூசிக் அண்ட் அவேர்னஸ் ப்ரோக்ராம்ஸ் மூலமாக நம்ம மக்களை ரீச் பண்ணிட்டு வருது. இப்போது மீடியா ரொம்ப ஃபாஸ்ட்டாக சேஞ்ச் ஆகுது, சோஷியல் மீடியா, பாட்காஸ்ட், நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஆனாலும் ஆல் இண்டியா ரேடியோக்கு இருக்கிற ட்ரஸ்ட் அண்ட் ஆத்தென்டிசிட்டி இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்கு. பர்டிகுலர்லி ரூரல் ஏரியாஸில் பார்த்தா இன்னும் கூட ஆல் இண்டியா ரேடியோ ரொம்ப முக்கியமான ரோல் பிளே பண்ணுது. எல்லாருக்கும் இன்டர்நெட் ஆக்சஸ் இருக்காது, ஆனால் ரேடியோ வந்து ஒரு சிம்பிள், அஃபோர்டபுள் அண்ட் ஆக்சசபிளாக இருக்கிறது. கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ், ஹெல்த் அவேர்னஸ், அக்ரிகல்ச்சர் அப்டேட்ஸ், இந்த மாதிரி இவ்வளோ முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன் எல்லாமே ஆல் இண்டியா ரேடியோ மூலமாக ரீச் ஆகுது. இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் வந்து ஆல் இண்டியா ரேடியோவோட

0: லாங்குவேஜ் டைவர்சிட்டி. இந்தியாவில் அவ்வளோ லாங்குவேஜஸ் இருக்கு, அவ்வளோ லாங்குவேஜஸ்லையும் ப்ரோக்ராம்ஸ் ப்ராட்காஸ்ட் பண்ணுறாங்க ஆல் இண்டியா ரேடியோவில். அண்ட் பர்சனலி பேசணும்னா, ஆல் இண்டியா ரேடியோ ப்ரோக்ராம்ஸில் ஒரு காம் ஃபீலிங் இருக்கும். அதில் பேசுகிற ஸ்டைல் ரொம்ப கம்போஸ்டாக, கிளியராக, மீனிங்ஃபுல்லாக இருக்கும். அது லிசனர்ஸ்க்கு ஒரு பீஸ்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும். அதுவும் ஸ்டோரி டெல்லிங், இன்டர்வியூஸ், டிஸ்கஷன்ஸ் எல்லாமே கண்டென்ட் ரொம்ப வேல்யூபிளாக இருக்கும். எவ்வளோ என்டர்டெயின்மெண்ட் இருந்தாலும் அவ்வளோ யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். ஓவராலாக பார்த்தா ஆல் இண்டியா ரேடியோ ஒரு மீடியா பிளாட்ஃபார்ம் மட்டும் இல்லை, இது ஒரு கவர்மெண்ட்க்கும் மக்களுக்கும் கனெக்ட் பண்ணுற பிரிட்ஜ் மாதிரி. இது ஒரு டீச்சர், ஒரு என்டர்டெய்னர், அப்புறம் சம்டைம்ஸ் ஒரு கம்பேனியன் மாதிரி கூட. இன்னைக்கு டெக்னாலஜி எவ்வளோ டெவலப் ஆகினாலும் கண்டென்ட்டோட சின்சியாரிட்டி அண்ட் பர்பஸ் தான் முக்கியம். அண்ட் இந்த விஷயத்தில் ஆல் இண்டியா ரேடியோ எப்பவுமே ஒரு ஸ்ட்ராங் எக்ஸாம்பிள். ஸோ ஆல் இண்டியா ரேடியோ வந்து நம்மளோட கல்ச்சுரல் வாய்ஸாக இருக்கு. இது நம்ம ஹிஸ்டரியும் நம்ம ப்ரெசண்ட்டையும் நம்ம வேல்யூஸையும் இன்னுமே கேரி பண்ணிட்டு இருக்குது. அதே மாதிரி எப்பவுமே கேரி பண்ணும். தேங்க்யூ கைஸ்.
1: வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் ஐஸ்வர்யா பேசுறேன். இன்னைக்கு ஆல் இண்டியா ரேடியோவோட 90 ஆண்டு பயணம் பத்தி பேசுறேன். இது ஒரு ரேடியோ மட்டும் இல்ல, இது நம்ம நாட்டின் குரல். ஒலி என்பது ஒற்றுமையின் மொழி. நான் என் சைல்ட்ஹுட்ல நினைச்சா எனக்கு ரொம்ப ஸ்பெஷல் மெமரிஸ் வரும். நான் என் பாட்டி வீட்டுலதான் வளர்ந்தேன். அங்க டிவி இல்ல, மொபைல் இல்ல, ஆனா ஒரு ரேடியோ மட்டும் இருந்துச்சு. அந்த ரேடியோ தான் எனக்கு ஃப்ரெண்ட், டீச்சர், என்டர்டைன்மெண்ட் எல்லாமே. சாட்டர்டே ஆனா போதும் குவிஸ் ப்ரோக்ராம் வரும். நான் ரெகுலரா கேட்டுட்டே இருப்பேன். ஒரு க்வெஸ்சன் கேட்க உடனே நெக்ஸ்ட் என்ன ஆன்சர் வரும் ரொம்ப கியூரியோசிட்டியா இருக்கும். கரெக்ட் ஆன்சர் கெஸ் பண்ணா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். தப்பா பண்ணா கூட ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸா வந்துட்டு இருக்கும். கேள்வி கேட்பவனே அறிவாளி, இளைய பாரதம் அப்படின்ற ஒரு ப்ரோக்ராம். சோ எனக்கு இது ரொம்ப இன்ஸ்பிரேஷனா இருக்கும். யூத் வாய்ஸஸ், ஸ்பீச்சஸ், டேலண்ட்ஸ் இதெல்லாம் கேட்டாலே நான் கூட இப்படி பேசணும் அப்படின்னு ரொம்ப இன்ஸ்பயர் ஆன தருணம். அறிவு தான் மனிதனின் மிகப்பெரிய செல்வம். இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்சஸ் தான் என்ன ஷேப் பண்ணுச்சு. என்னோட கான்பிடன்ஸ், என்னோட திங்கிங் எல்லாமே இம்ப்ரூவ் பண்ணது. இந்த 90 ஆண்டு பயணம் இன்னும் பல பேரின் லைஃப டச் பண்ணிட்டே இருக்கு. ஜெனரேஷனுக்கு ஜெனரேஷன் கனெக்ட் பண்ணிட்டே வரக்கூடிய ஒரு விஷயம். காற்றில் வரும் அந்த ஓசை, காதில் விழும் ஒரு மொழி, மனதில் விதைக்கும் அறிவு, அதுதான் ஆல் இண்டியா குரல். நேரத்தை கடந்தும் நிலைக்கும் நம்பிக்கை நாதம் நீ, நம் வாழ்வின் ஒவ்வொரு நாளும் நம்மோடு பயணிக்கும் குரல் நீ. சோ எல்லாரும் டியூன் பண்ணுங்க, கேளுங்க, கத்துக்கோங்க, இன்ஸ்பயர் ஆகுங்க. தேங்க்யூ.
2: வணக்கம் மக்களே, நான் தான் வளர்மதி. நான் 80s பானான ஜென்ரேஷன். என் சைல்டுஹுட்ல என்டர்டைன்மெண்ட்னா டிவி கூட ரொம்ப லிமிட்டட் தான். ஆனா ரேடியோ தான் என் வீட்டோட கான்ஸ்டன்ட் கம்பெனியன். மார்னிங்ல அம்மா கிச்சன்ல ஒர்க் பண்ணும்போது பேக்ரவுண்ட்ல ஒழிக்கும் ஆல் இண்டியா ரேடியோ வாய்ஸும், அப்பா நியூஸ் கேட்குற ஹேபிட், சண்டே ப்ரோக்ராம், சாங்ஸ் இதெல்லாம் என் சைல்டுஹுட் மெமரிஸோட ஒரு பார்ட். அப்போ கேசட் பிளேயர்ஸ் இருந்தாலும் டிவி இருந்தாலும் ரேடியோவோட மேஜிக் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் தான். ஒரு சிம்பிள் வாய்ஸ், ஆனா அது நம்ம இமேஜினேஷனை வேற டிராவல் பண்ணி வைக்கும். ஒரு ப்ரோக்ராம், ஆனா அது லேக்ஸ் ஆஃப் லிசனர்ஸ் கனெக்ட் பண்ணும். இன்னைக்கு டெக்னாலஜி ரொம்ப டெவலப் ஆகிருச்சு, ஆனா ரேடியோவோட சாம் இன்னும் ஃப்ரெஷ்ஷா தான் இருக்கு. அதுதான் ஆகாஷவாணியோட ரியல் ஸ்ட்ரென்த். ஜென்ரேஷன் சேஞ்ச் ஆனாலும் கனெக்ஷன் சேஞ்ச் ஆகல. 80s வளர்ந்த ஒரு பொண்ணுனா இன்னும் இந்த ரேடியோ வாய்ஸ் கேட்ட உடனே சைல்ட்ஹுட் மெமரிஸ் எல்லாம் மைண்ட்ல ஃபிளாஷ் ஆகுது. இன்னும் பல வருடங்கள் நம்ம எல்லோரோட வாழ்க்கையில இந்த குரல் இன்னும் ஒலிக்க வேணும்னு மனசார வாழ்த்துகிறேன்.
3: வானொலி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நான் வரலட்சுமி பேசுகின்றேன். இன்று ஒரு மிகவும் சிறப்பான நாள். நாம் அனைவரும் பெருமைப்படும் ஆல் இண்டியா ரேடியோவின் 90 ஆண்டு விழாவை முன்னிட்டு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். கடந்த 90 ஆண்டுகளாக ஆல் இண்டியா ரேடியோ மக்கள் வாழ்க்கையில் ஒரு முக்கியமான பங்காற்றி வருகின்றது. தகவல், கல்வி மற்றும் பொழுதுபோக்கு, இந்த மூன்றையும் ஒருங்கிணைத்து அனைவருக்கும் சமமாக வழங்கி வருகின்றது. நகரங்களில் மட்டுமல்லாமல் கிராமங்களிலும் கூட வானொலி ஒரு நம்பிக்கையான நண்பராக இருந்து வருகின்றது. மின்சாரம் இல்லாத காலத்திலும் கூட மக்களுக்கு தகவலை கொண்டு சென்று ஒரு சக்தி வாய்ந்த ஊடகமாக இது திகழ்கிறது. எங்கள் பாட்டி தாத்தா காலத்திலிருந்து இன்று வரை வானொலி நம் வாழ்க்கையில் ஒரு உணர்ச்சி பூர்வமான இடத்தை பிடித்துள்ளது. செய்திகள், இசை, இளைஞர்களுக்கான நிகழ்ச்சிகள் போன்றவை ஒவ்வொருவரின் தினசரி வாழ்க்கையின் ஒரு பகுதியாகவே மாறியுள்ளது. நானும் சிறு வயதில் என் பாட்டியுடன் சேர்ந்து வானொலி கேட்ட அனுபவம் உள்ளது. அந்த சிறிய தருணங்கள் இன்று வரை என் நினைவில் ஒரு பெரிய அனுபவமாக உள்ளது. சில நேரங்களில் அந்த நிகழ்ச்சிகள் நம்ம வாழ்க்கையில் நல்ல மாற்றத்தையும் ஏற்படுத்தும். இந்த 90 ஆண்டு விழா அதன் சேவையை நினைவு கூறும் ஒரு முக்கியமான தருணமாகும். இனியும் பல ஆண்டுகள் மக்களுக்கு அறிவும் விழிப்புணர்வும் வழங்கி தொடர்ந்து சேவை செய்ய வேண்டும் என்று நான் மனதார வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆல் இண்டியா ரேடியோவிற்கு என் இனிய 90 ஆண்டு நல்வாழ்த்துக்கள். நன்றி.

0: ஹலோ எவ்ரிவன், என்னோடய பேர் வந்துட்டு கோபிநாத். நான் வந்துட்டு காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வரேன். என்னோடய ஊர் பேர் வந்துட்டு திருப்புக்குழி வில்லேஜ். அண்ட் எங்கள் அப்பா வந்துட்டு ஒரு நெசவாளர். அவர் வேலை செய்கிற இடத்துல வந்துட்டு ரேடியோலாம் இருக்கும். அங்கே வந்துட்டு எல்லோரும் ஒன்றா சேர்ந்து பாட்டுலாம் நிறைய கேட்பாங்க. ஸோ சில டைம் வந்துட்டு நான் அவரை பார்க்க போகிறப்போ வந்துட்டு அங்கே பாட்டு கேட்க தான் நானும் கேட்டிருக்கேன். ஸோ அது பாட்டு கேட்கறது ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் எங்கள் வீட்டில் கொஞ்சம் நாளடைவில் வீட்டில் வந்துட்டு ஒரு ரேடியோ வாங்கினாங்க. ஸோ அதில் வந்துட்டு நானும் பாட்டும்லாம் கேட்டிருப்பேன். வீட்டில் எல்லோரும் ஃபேமிலியாக வந்துட்டு பாட்டு கேட்டுட்ருப்போம். அப்போது சில டைம் சயின்ஸ் ப்ரோக்ராம் அதை பற்றிலாம் நிறைய வரும். ஸோ அதெல்லாம் கேட்கறதுக்கு ரொம்ப இன்ஸ்பைரிங்காகவும் இருந்துச்சு. சில வந்துட்டு நிறைய சயின்டிஸ்ட் அவங்கள பற்றின அவங்களோட அச்சீவ்மெண்ட்ஸ் என்ன, அவங்க என்னெல்லாம் பண்ணாங்க அப்படின்றத பற்றிலாம் வரும். அவங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரில, 2012 அப்போ வந்துட்டு உலகம் அழிஞ்சிரும் அப்படின்லாம் வேற சொல்லிட்டு இருந்தாங்க நிறைய கதைலாம். ஸோ அப்போ வந்துட்டு நான் ரேடியோலலாம் கேட்டுட்ருப்பேன் நான், உண்மையிலே அது போல் எதனா ஆகிடுமா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அதுக்கப்புறம் அதை கேட்குறப்போ தெரிஞ்சது இதெல்லாம் சும்மா கட்டுக்கதை, அப்படிலாம் எதுவும் ஆகாது, இன்னும் உலகம் வந்துட்டு ரொம்ப நாள் இருக்கும் அப்படின்றதெல்லாம் சொல்லியிருந்தாங்க. அப்போது அது எனக்கு ஒரு ஃபன்னியாக இருந்தது. அதுக்கப்புறம் அந்த சயின்ஸ் டெக்னாலஜி அதை பற்றியெல்லாம் அதிகமாக கேட்டுகிட்டே இருந்திருக்கேன். நிறைய டைம் வந்துட்டு ஒரு சீரியல் மாதிரி விடுவாங்க, அது வந்துட்டு ஒரு 13-14 எபிசோட் கிட்டே விட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு நிறைய குவிஸ் ப்ரோக்ராம் அது இதுன்னா, இப்போ ரீசண்டாகவே நான் கேட்டிருக்கேன் ஒரு ப்ரோக்ராம், அது வந்துட்டு ஹோமி பாபாவை பற்றி பேசிகிட்டு இருந்தாங்க. ஆனால் இதெல்லாம் விட எனக்கு வந்துட்டு எங்கள் அப்பா கூட உட்காந்துட்டு பாட்டு கேட்குறப்போ அதுதான் வந்துட்டு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா வந்துட்டு அந்த பாட்டு கேட்குறப்போ அவர் வந்துட்டு இந்த பாட்டு யார் பாடினா, இதோட மியூசிக் டைரக்டர்லாம் யார், அவங்க அந்த பாடுறப்போ அவங்க அங்கே என்ன நடந்தது அப்படின்றது, ஸோ அதெல்லாம் பற்றி வந்துட்டு நிறைய டைம் சொல்லியிருக்காரு. அதெல்லாம் கேட்க ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஸோ அதெல்லாம் அப்போது ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ எனக்கு அது சைல்டுஹுட் வந்துட்டு ரொம்ப ஸ்பெஷலாக போனதுக்கு காரணம் ரேடியோவும் ஒரு காரணம்னு நான் சொல்லலாம். அது இப்போ மட்டும் இல்லை, எப்பயும் நான் வந்துட்டு ரேடியோலாம் கேட்டுகிட்டே இருப்பேன். ஸோ ரொம்ப பிடிக்கும் எனக்கு. ஸோ நீங்களும் கேட்டு பாருங்கள்.
1: ஹலோ எவ்ரிவன், ஐ எம் பவதாரணி. ஆக்சுவலாக நான் வந்து ஏர்லி 2K கிட்டு. அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரேடியோட யூசேஜ் வந்து ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. இப்போது பிட்வீன் ஒரு 10-15 இயர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரேடியோட யூசேஜ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. அப்போல்லாம் வந்து நமக்கு ஏதாச்சும் ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து தெரிஞ்சுக்கணுன்னா நியூஸாக இருக்கட்டும், இல்லை ஏதாச்சும் ஒரு அதர் கண்ட்ரீஸில் என்ன நடக்குது இதெல்லாமே தெரிஞ்சுக்கிறது வந்து நம்ம ரேடியோவில் தான் வந்து கேட்டு தெரிஞ்சிட்ருந்தோம். பட் ஆனால் 10-15 இயர்ஸாக வந்து நமக்கு அந்த யூசேஜ் வந்து இல்லாமல் இருக்குது, ஏன்னா வந்து ஸ்மார்ட் ஃபோன் வந்ததுனால. இப்போ வந்து நான் எப்படி ரேடியோ கேட்க ஆரம்பித்தேன்னா, ஒன் டைம் வந்து என்னோடய ஃபோனில் வந்து சிஸ்டம் ஆப்லேயே வந்து நமக்கு ரேடியோ இருக்குது இல்லையா, அது ஓப்பன் பண்ணி பார்த்தப்போ சரி ஓகே கேட்கலாமே அப்படின்னு கேட்டுட்ருந்தேன். அப்போ கேட்டுட்ருந்தப்போ வந்து ஒரு அரௌண்ட் ஒரு 7:00 வந்து இருக்கும். அப்போது இளைய பாரதம்னு ஒரு ப்ரோக்ராம். இந்த ப்ரோக்ராமில் பார்த்தீங்கன்னா நமக்கு நிறைய இன்ஃபர்மேட்டிவான விஷயம், அப்புறம் வந்து யூஸ்ஃபுல்லான ஹெல்ப்ஃபுல்லான விஷயம் எல்லாமே வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. இன் பிட்வீனில் வந்து சாங்ஸுமே வந்து போடுவாங்க. ஆக்சுவலி நான் வந்து பேசிக்காக ஒரு மியூசிக் லவர், ஸோ அதனால் சில சாங்ஸும் போடுறாங்க, நமக்கு இன்ஃபர்மேட்டிவாக வந்து விஷயமும் நிறைய சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லி தான் நான் கேட்க ஆரம்பித்தேன். இது வந்து எனக்கு எதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னா, சயின்ஸ் ரிலேட்டடாக டாபிக்ஸை தெரிஞ்சுக்கிறதுக்கும் என்னோட ஸ்டடீஸ்க்குமே வந்து இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நெக்ஸ்ட் வந்து என்டர்டைன்மெண்ட் மியூசிக்கும் கேட்டுட்டு எனக்கு வந்து ஒரு ஸ்டெபிலிட்டியாக வந்து ரெண்டு விஷயமும் பார்த்துக்கிறதுக்கு எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு.
2: என் பேர் வந்து மோகனப்பிரியா. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரேடியோ கேட்குறதுலாம் வந்து சின்ன வயசில் அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது. ஆனால் எங்கள் அப்பாவுக்கு வந்து அந்த மாதிரி கிடையாது. அவர் சின்ன வயசுலேருந்து இப்போ வரைக்குமே வந்து அவர் வேலை செய்யும் போது ரேடியோ கேட்டுகிட்டு தான் இருப்பார். அவருக்கு வந்து அதில் ரொம்ப வந்து இன்ட்ரெஸ்டடாக அதை கேட்பார். ஏன்னா அதில் நிறைய வந்து இன்ஃபர்மேட்டிவான விஷயம் எல்லாத்தையுமே சொல்லுவாங்க, நியூஸ் நிறைய சொல்லுவாங்க. ஸோ அதை கேட்டு கேட்டு அவருக்கு அதில் வந்து இன்ட்ரெஸ்ட் நிறையா இருக்குது. எனக்கு ஏன் இன்ட்ரெஸ்ட் இல்லைனா, அதை சின்ன வயசுலேருந்து கேட்க கேட்க எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. அப்படி தான் சடனாக ஒரு நாள் வந்து நான் காலேஜ் விட்டு வந்துட்டுருக்கும் போது சாங்ஸ் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என் ஃபோன் பார்க்கும்போது கிட்ட அப்போது வந்து சாங்ஸ் எதுவுமே கேட்க முடியல. ஸோ ரேடியோ ஒன்று தான் வந்து ஆப்ஷனாக இருந்துச்சு. ஸோ நான் அப்போது வந்து ரேடியோ கேட்கும்போது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ப்ரோக்ராம் வந்து போயிட்டுருந்தது, விளையாட்டு அரங்கம் அப்படின்னு ஒரு ப்ரோக்ராமு. அது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடான ப்ரோக்ராம் அது. அதில் வந்து நிறைய ஸ்போர்ட்ஸை பற்றி நான் வந்து புதுசு புதுசாக தெரிஞ்சிட்டேன். லைக் வந்து டார்கெட் பால் அப்படின்னு வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் இருக்குது, அதை பற்றி தெரிஞ்சிட்டேன். இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட்டான ஸ்போர்ட்ஸ்லாம் பற்றி நான் தெரிஞ்சிட்டேன். அதெல்லாம் வந்து பார்க்கும்போது நமக்கு வந்து ஸ்போர்ட்ஸில் அந்தளவுக்கு நமக்கு வந்து நாலேஜே இல்லை. ஸோ இதெல்லாம் பற்றி நம்ம வந்து இனிமேல் ரெகுலராக கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அதை ரெகுலராக கேட்டுட்ருக்கேன். எவ்ரி வீக் வந்து வெனஸ்டே வெனஸ்டே நான் வந்து அதை கரெக்டாக வந்து

0: கேட்பேன். ஸோ அதனால எனக்கு வந்து ஸ்போர்ட்ஸில் வந்து நிறைய நாலேஜ் வந்து கெயின் ஆயிருக்கு.
1: ஹாய் எவ்ரிவன், நான் ஜஸ்வந்த் குமார். ஸோ இது வரைக்கும் ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ஸில் தான் பாட்டு கேட்டுருந்த நான். எப்படி எஃப்எம்மில் பாட்டு கேட்க ஆரம்பித்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீசெண்டாக நாங்கள் வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஒரு ப்ரோக்ராம் பண்ணோம். ஸோ அதிலேருந்து தான் நான் வந்து எஃப்எம் மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு. ஸோ நான் எஃப்எம்மில் ரீசெண்டாக தான் கேட்க ஆரம்பித்தேன். ஆனால் முதல் சில வாரங்கள்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய கேட்கணும் அப்படின்ற சிம்பிள் கனெக்ட் வந்து எனக்கு கனெக்ட் ஆகி ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சு ஆட்டோமேட்டிக்காக. எஃப்எம்மில் ஃபேஸ் தெரியாது, இருந்தாலும் அவங்க பேசுகிற அந்த வார்ம் ஃபீலுக்கு அட்ராக்ட் ஆகி நான் வந்து நிறைய ஸ்பீச்சஸ்லாம் கேட்டிருக்கேன். அதுதான் இந்த சாங்ஸ், அப்புறம் ஸ்மால் டாக்ஸ், ரியல் டைம் அப்டேட்ஸ், அந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஷோஸ்லாம் நிறைய கேட்க வச்சது. நான் ஃப்ரெண்ட்ஸுக்குமே சஜஸ்ட் பண்ணேன், என் ஃப்ரெண்ட்ஸுமே பார்த்துட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. எனக்கு புது லிசனராக இருந்தாலும் இதுவே ஒரு ஸ்ட்ராங் மீடியம்னு எனக்கு புரிஞ்சுது. நல்ல வைப் அண்ட் க்ளீன் கம்யூனிகேஷன், பாசிட்டிவ் எனர்ஜி எல்லாம் தரும். ஸோ நம்ம ஒரு நியூ லிசனராக பார்த்தீங்கன்னா, என் எய்ம் வந்து லிசனருக்கு நான் விரும்பின அந்த சேம் வார்ம் வைப் அண்ட் கொடுக்குறது தான் எஃப்எம்மோட ஸ்பெஷாலிட்டி. அதே மாதிரி எஃப்எம் கோல்டில் வந்து பார்த்தீங்கன்னா மண்டே, வெனஸ்டே அண்ட் ஃப்ரைடே வந்து இளைய பாரதம்னு ஒரு ஷோ நடக்கும். ஸோ அந்த ஷோ பார்த்தீங்கன்னா ஒன்லி மென் ஃபார் யங்ஸ்டர்ஸ் அப்படின்றதால ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எடுத்து நான் ரெகுலராக கேட்க ஆரம்பித்தேன். அதே மாதிரி எஃப்எம்மில் மெயினாக பார்த்தீங்கன்னா நான் வந்து நியூஸ் கேட்பேன், அண்ட் எஸ்பெஷலி அந்த விளையாட்டரங்கம்னு ஒரு ஷோ, அது வந்து ஸ்போர்ட்ஸ் பற்றி நிறைய சொல்லுவாங்க. ஸோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் கேட்குறதுக்கு. அதனால் நிறைய நாலேஜ் நான் கெயின் பண்ணேன், நிறைய தெரிஞ்சுக்கிட்டேன் ஸ்போர்ட்ஸ் பற்றி. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் ப்ரோக்ராம்ஸ் தான் பார்த்தீங்கன்னா என்னை வந்து அடிக்கடி எஃப்எம் கேட்க வச்சுது. என்னோடய டெய்லி ரொட்டீனில் நான் இப்போ டிவி பார்க்குற மாதிரி நிறைய எஃப்எம் கேட்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ நான் கேட்க ஆரம்பிச்சிட்டேன், நீங்களும் கேளுங்க.
2: ஹாய், திஸ் இஸ் ஹேமா. எனக்கு வந்து ஆல் இண்டியா ரேடியோ வந்து நான் ஆக்சுவலி அவ்வளோ பெருசாக கேட்க மாட்டேன். பட் ஆனால் என் பேரண்ட்ஸ் வந்து சின்ன வயசுலேருந்து அவங்க கேட்பானால சரி சும்மா ரேண்டமாக ஒரு நாள் போய் கூட உட்காந்து கேட்டேன். அவங்களோட பாட்காஸ்ட் அப்புறம் நியூஸ் எல்லாமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது கேட்குறதுக்கு. ஸோ என்னோட டெய்லி ரொட்டீனில் இதுவும் ஆட் ஆயிடுச்சு. எப்படி சொல்கிறதுனா, நான் வந்து டெய்லியும் காலேஜ் போகும்போது டெய்லியும் நியூஸ் அப்டேட் கேட்டுட்டு போவேன். நாலேஜ் பில்ட் பண்ணுறதுக்கு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஸ்பெஷலி யூபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ், டிஎன்பிசி ஸ்டூடெண்ட்ஸ்க்கெலாம் வந்து அவங்களோட டெய்லி அப்டேட்ஸ், அவங்களோட ஸ்டடீஸ்க்கு வந்து இது ரொம்பவே இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் இல்லை, இங்கே இந்த பிளாட்ஃபார்மில் எல்லா சோர்ஸஸும் இருக்குது ஃபார் சில்ட்ரன்ஸ், எல்டர்ஸ், எவ்ரிபடி ஹியர். எல்டர்ஸ்க்கு வந்து இப்போ வந்து அவங்க ரொம்ப லோனியாக ஃபீல் பண்ணாமல் இருக்கிறதுக்கு ஆல் இண்டியா ரேடியோ தான் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா அவங்க டெய்லி நியூஸஸ், அப்புறம் வந்து எதனா ட்ராமாஸ், எஸ்பெஷலி ட்ராமாஸ் சொல்லியே தீரணும், நிறையா ட்ராமாஸ் வந்து இங்கே வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. அது வந்து ஒவ்வொரு ஸ்டோரிஸுமே வந்து அவ்வளோ மீனிங்ஃபுல்லாக இருக்குது, கேட்குறதுக்கும் லைஃப்க்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ எல்டரி பீப்புள்ஸ் வந்து ரொம்ப ட்ராமாஸ் தான் நிறையா கேட்பாங்க, ஸ்டூடெண்ட்ஸும் அதை கேட்பாங்க, பட் எல்டர்ஸ் வந்து இது ரொம்ப ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஏன்னா அது ரொம்ப நல்லாயிருக்கு. எனக்கு வந்து என்ன பிடிக்கும்னா ஸ்போர்ட்ஸ் அப்டேட் வந்து ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நியூஸோட ஃபாஸ்ட்டாக வந்து எங்களுக்கு வந்து எங்கே இருந்தாலுமே வந்து அப்டேட் வந்து ரீச் ஆயிடுது. முக்கியமாக இதெல்லாம் அட்லீட்ஸ்க்கே வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து லைக் இந்த சயின்ஸ் ஃப்ரிக்ஷன் பற்றிலாம் ரொம்ப பிடிக்கும். அந்த ப்ரோக்ராம்ஸ்லாம் கூட இதில் வந்து டெலிகாஸ்ட் ஆகுது. லைக் அவங்களாம் சயின்டிஸ்ட் பற்றிலாம் பேசுவாங்க, சயின்டிஸ்டே வந்து இங்கே வந்து பேசுகிற அளவுக்கு எல்லாமே இருக்குது.
3: ஹாய், திஸ் இஸ் ஐஸ்வர்யா. ரேடியோ வந்து ஒன் ஆஃப் த லைக் ரொம்ப ட்ரஸ்டடான விஷயமாக ரொம்ப இயராக இருக்குது. பிகாஸ் வந்து எல்லா டிஃப்ரெண்ட் ஏஜ் பீப்புளுமே வந்து அது அவங்கவுங்க டே டு டே லைஃப்பில் வந்து ஹியர் பண்ணிகிட்டே வராங்க. அண்ட் இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக எதனால் இருக்குது அப்படின்னா வந்து லைக் மெனி ரிமோட் பிளேசஸ், வில்லேஜஸ் இந்த மாதிரி இடத்துல எல்லாமே வந்து எல்லா சோஷியல் மீடியா ஆக்சஸுமே இருக்காது. ஸோ அவங்களுக்கு வந்து மற்ற இடத்துல என்ன நடக்குது, லைக் வெதராக இருக்கலாம், இல்லைனா வந்து கரண்ட் அஃபேர்ஸாக இருக்கலாம், இல்லை பாலிட்டிக்ஸாக இருக்கலாம், இதை பற்றி எல்லாமே வந்து அவங்களுக்கு அவேர்னஸ் இருக்காது. ஸோ அந்த மாதிரி இருக்கிற பீப்புளுக்கு வந்து ரேடியோ அப்படிங்கிறது அவங்களோட லைஃப்லேயே வந்து ரொம்ப ஒரு வைட்டலான ரோலை ப்ளே பண்ணுது. அண்ட் ரேடியோவில் இன்னொரு ஒரு விஷயம் என்ன, இந்த ரெயின்போ ரேடியோவில் அப்படின்னா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் லாங்குவேஜ் யூஸ் பண்ணுறாங்க லைக் வந்து, ஸோ தட் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஸ்டேஜில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே வந்து வாட் எவர் இன்ஃபர்மேஷன் அவங்க கொடுக்குறாங்களோ எல்லாமே புரியும். டே டு டே லைஃப்பில் லைக் ஒர்க் போகிறவங்களா இருக்கலாம், இல்லைனா வீட்டில் வந்து லெஷர் டைமில் இருக்கிறவங்களா இருக்கலாம், இந்த மாதிரி எல்லாருக்குமே வந்து ஒரு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் வேல வந்து ரேடியோ வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இப்போ வந்து ரொம்ப லெஷர் டைமில் டைம் பாஸ் பண்ணுறவங்களுக்கு அவங்க பாட்டு கேட்கலாம், அந்த மாதிரி பண்ணும்போது அவங்களுக்கு வந்து டைம் லைக் போகிறது தெரியாது. அண்ட் டெய்லியும் வந்து வேலைக்கு போகும்போது வந்து ரொம்ப ட்ராவல் பண்ணி போகிறவங்க அவங்க எல்லாமே கூட ரேடியோ ப்ரிஃபர் பண்ணுவாங்க. பண்ணுவாங்க. அண்ட் ஓல்ட் ஏஜ் பீப்புள்ஸ் நியூஸ் கேட்கறதுக்கு, பாலிடிக்ஸ் கேட்கறதுக்கு, இது எல்லாத்துக்குமே. அண்ட் இந்த ஜென்ரேஷன்

0: பீப்புள்ஸ் எல்லாருமே வந்து கரண்ட் அஃபேர்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு அண்ட் செலிப்ரிட்டி இன்டர்வியூஸ் இதெல்லாமே பற்றி தெரிஞ்சுப்பாங்க. ஸோ ரேடியோ வந்து எல்லா செக்ஷன் ஆஃப் பீப்புள்ஸ் எல்லா ஏஜ் பீப்புளுக்குமே வந்து எதனா ஒரு வேலை வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அண்ட் இதில் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஷோஸ் வந்து கண்டக்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க ரேடியோவில். லைக் வந்து மியூசிக் ஷோ இருக்கும், நியூஸ் அப்டேட் வந்து டைம் டு டைம் நம்மளுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும், ரொம்ப இன்ட்ராக்டிவான ஷோஸ் எல்லாமே இருக்கும். அண்ட் ஒரு செலிபிரிட்டியை கூப்பிட்டு அவங்களோட பற்றி இன்டர்வியூ எடுக்கும்போது நம்மளுக்கு அதுவுமே வந்து ரொம்ப கேட்கறதுக்கு வந்து ரொம்ப க்யூரியஸாக இருக்கும்.
1: ஹாய், ஐ எம் ரூபாவத்தியர் ஃப்ரம் தரமணி. ஸோ ரேடியோ எப்படி எனக்கு இன்ட்ரடியூஸ் ஆச்சுன்னா, எங்கள் தாத்தாவால் தான். ஸோ ஹாலிடேஸ் அப்போது மோஸ்ட்லி எங்கள் தாத்தா வீட்டுக்கு தான் போவோம். அப்போ பார்த்தீங்கன்னா மார்னிங் ஆனாலே தாத்தா ரேடியோவை தான் ஆன் பண்ணுவார். ஃபஸ்ட்டு எனக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் போகல, ஆனால் டெய்லியும் போக அங்கே கேட்கும் போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஆக்சுவலி எங்கள் தாத்தா போடலைனாலுமே நானே அதை ஆன் பண்ணி கேட்பேன். எஃப்எம் கோல்டில் நடக்கிற அந்த யங்ஸ்டர்ஸ்க்கான ப்ரோக்ராம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஆக்சுவலி எங்கள் காலேஜில் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு 25 மெம்பர்ஸ் வந்து ஜாயின் பண்ணோம். ஸோ அது ரொம்ப மெமரிஸாகவும் இருந்துச்சு. சாட்டர்டே நடக்கிற அந்த குவிஸ் ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா என்னோடய கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ண ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அதனால் ரேடியோ வந்து என் லைஃப்பில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்குது, பிரிக்க முடியாத ஒரு அங்கமாகவும் இருக்குது, ஒரு நல்ல நண்பராகவும் இருக்குது.
2: இதுவரை 90 ஆண்டுகளை நிறைவு செய்து தொடர்ந்து நம் இதயங்களில் பயணித்துக் கொண்டிருக்கும் ஆகாஷ்வாணி நிகழ்ச்சிகள் குறித்து இளைய இதயங்களின் வானொலி பயணம் என்ற தலைப்பில் சிறப்பு சித்திரம் கேட்டீர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை.
3: இனி ஒரு திரை இசை பாடல், ஹரிஷ் ராகவேந்தர் சுஜாதா குரல்களில், ஆல்பம் திரைப்படத்திலிருந்து.

வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் பானுமதி ஸ்ரீனிவாசன். தலைப்புச் செய்திகள். தமிழகத்தில் புதிய ஆட்சி அமைவதில் இழுபறி தொடர்கிறது. தமிழக வெற்றிக் கழகத்திற்கான ஆதரவு குறித்த நிலைப்பாட்டை விடுதலை சிறுத்தைகள் கட்சி இன்று மாலை அறிவிக்கவுள்ளது. மேற்குவங்க மாநில முதலமைச்சராக பிஜேபியின் திரு சுவேந்து அதிகாரி இன்று பதவியேற்றார். முப்படை தளபதியாக லெப்டினன்ட் ஜெனரல் என் எஸ் ராஜாசுப்ரமணி நியமிக்கப்பட்டுள்ளார். மழை காரணமாக நெல்லை மணிமுத்தாறு அருவியில் சுற்றுலாப் பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. இனி விரிவான செய்திகள். தமிழகத்தில் புதிய ஆட்சி அமைப்பதில் இழுபறி தொடர்ந்து நீடிக்கும் நிலையில் தாவேக்கா ஆதரவு குறித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி இன்று மாலை அறிவிக்கவுள்ளது. தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்த தாவேக்கா ஆட்சி அமைக்க மொத்தம் 118 உறுப்பினர்கள் தேவைப்படும் நிலையில் காங்கிரஸ் மற்றும் இடதுசாரிகள் ஆதரவுடன் அக்கட்சிக்கு தற்போது 116 உறுப்பினர்களின் எண்ணிக்கை உள்ளது. விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஆதரவு வழங்கினால் தாவேக்கா ஆதரவு உறுப்பினர்களின் எண்ணிக்கை 118 உயர்ந்து ஆட்சி அமைப்பதில் உள்ள தேக்க நிலை முடிவுக்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதனிடையே சென்னையில் இன்று செய்தியாளரிடம் பேசிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் தேசிய பொதுச்செயலர் திரு பேபி, அரசு அமைக்க தனிப்பெரும் கட்சியை அழைப்பது ஆளுநரின் கடமை என குறிப்பிட்டார். ஆளுநர் வேண்டுமென்றே காலதாமதம் செய்வதாகவும் அவர் குறை கூறினார். இதனிடையே தாவேக்காவிற்கு அமமுக உறுப்பினர் ஆதரவு வழங்கியதாக கூறப்படும் போலி கடிதம் குறித்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அக்கட்சித் தலைவர் திரு டி டி வி தினகரன் ஆளுநரை கேட்டுக் கொண்டுள்ளார். இந்நிலையில் அஇஅதிமுக உறுப்பினர்களுடன் கட்சியின் பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி கே பழனிசாமி இன்று ஆலோசனை மேற்கொண்டார். பின்னர் அவர் வெளியிட்ட சமூக வலைதளப் பதிவில் புதிதாக ஆட்சி அமைக்கும் கட்சிக்கு தமது வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். தாவேக்கா சார்பில் சட்டப்பேரவைக்கு புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களின் ஆலோசனைக் கூட்டமும் மாமல்லபுரத்தில் இன்று நடைபெறுகிறது. மேற்குவங்க மாநில முதலமைச்சராக பிஜேபியின் திரு சுவேந்து அதிகாரி

0: இன்று பதவியேற்றார். கொல்கத்தாவில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஆளுநர் திரு ஆர் என் ரவி அவருக்கு பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைத்தார். அவருடன் பதவியேற்ற அமைச்சர்களுக்கும் ஆளுநர் பதவி பிரமாணம் செய்து வைத்தார். பதவியேற்பு நிகழ்ச்சியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி, மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா, பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங், பிஜேபி ஆளும் மாநில முதலமைச்சர்கள் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். மேற்குவங்க மாநிலத்தில் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் 15 ஆண்டுகால ஆட்சி முடிவடைந்த நிலையில் வரலாற்று வெற்றியுடன் பிஜேபி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைத்திருப்பது குறிப்பிடத்தக்கது. கேரளாவில் காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய ஜனநாயக முன்னணி ஆட்சி அமைக்க உள்ள நிலையில் முதலமைச்சர் யார் என்பது விரைவில் இறுதி செய்யப்படும் என தெரிகிறது. புதுச்சேரியில் திரு ரெங்கசாமி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு வரும் புதன்கிழமை பதவியேற்கிறது. 30 இடங்களை கொண்ட புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் நடைபெற்ற தேர்தலில் என்ஆர் காங்கிரஸ் 12 இடங்களிலும் பிஜேபி 4 இடங்களிலும் வெற்றி பெற்று ஆட்சியை தக்கவைத்துள்ளது. குருதேவ் ரபீந்திரநாத் தாகூரின் 165வது பிறந்த நாள் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி பிரதமர் திரு நரேந்திரமோடி அன்னாருக்கு மரியாதை செலுத்தியுள்ளார். சமூக வலைதளத்தில் பிரதமர் வெளியிட்ட செய்தியில், கலாச்சார நம்பிக்கையுடன் கூடிய தாகூரின் சிந்தனைகள் நாகரிக இந்தியாவின் குரலாக இன்றும் விளங்குவதாக பெருமிதம் தெரிவித்தார். வருங்கால தலைமுறையினருக்கு அன்னாரின் சிந்தனைகள் உத்வேகம் அளிக்கும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். நாடாளுமன்ற மைய மண்டபத்தில் உள்ள குருதேவ் ரபீந்திரநாத் தாகூரின் திருவுருவப்படத்திற்கு உறுப்பினர்கள் இன்று மலரஞ்சலி செலுத்தினர். இந்தியா மற்றும் ட்ரினிடாட் டொபாக்கோ இடையே கலாச்சார நட்புறவுகள் தொன்றுதொட்டே திகழ்வதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். இரு நாடுகளுக்கு இடையேயான சிறப்புமிகு வரலாற்று பிணைப்புகளை எடுத்துரைத்த அவர், விளையாட்டு, பாரம்பரியம், உடைகள் போன்றவற்றிலும் காணப்படும் ஒற்றுமைகளை சுட்டிக்காட்டினார். அந்நாட்டு பிரதமருடன் இருதரப்பு ஒத்துழைப்பு மற்றும் புதிய வாய்ப்புகளுக்கான இடங்கள் குறித்து ஆலோசித்ததாக எடுத்துரைத்தார். சுற்றுலா, சூரிய மின்சக்தி, ஆயுர்வேத இருக்கை போன்ற பிரிவுகளில் ஒப்பந்தங்கள் இறுதியானதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தியறிக்கை. முப்படை தளபதியாக லெப்டினன்ட் ஜெனரல் என் எஸ் ராஜா சுப்பிரமணி நியமிக்கப்பட்டுள்ளார். மறு உத்தரவு வரும் வரை அவர் ராணுவத்தின் செயலராகவும் பணியாற்றுவார் என பாதுகாப்பு அமைச்சகம் கூறியுள்ளது. தற்போதைய முப்படை தளபதி ஜெனரல் அனில் சௌஹானின் பதவிக்காலம் வரும் 30ஆம் தேதியுடன் முடிவடைவதால் இந்நடவடிக்கை. திரு என் எஸ் ராஜா சுப்பிரமணி தேசிய பாதுகாப்பு குழுவின் ராணுவ ஆலோசகராக பணியாற்றி வரும் நிலையில் பல்வேறு முக்கிய பொறுப்புகளையும் வகித்து வருகிறார். ராணுவ பாதுகாப்பு அகாடமியில் தமது இளநிலை கல்வியை முடித்த அவர் 1985ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் கர்வால் ரைஃபிள் 8வது பெட்டாலியன் பிரிவில் தமது பணியை தொடங்கினார். லண்டன் ராணுவ சேவை, தலைமை கல்லூரி உள்ளிட்ட பல்வேறு உயர் ராணுவ பிரிவுகளிலும் அவர் பயின்றவராவார். மயிலாடுதுறை மாவட்டத்தில் பொதுமக்கள் குறைதீர் நாள் கூட்டம் நாளை மறுநாள் நடைபெறவுள்ள நிலையில் மக்கள் தங்கள் கோரிக்கை தொடர்பான மனுக்களை அளித்து பயன்பெறுமாறு மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு ஸ்ரீகாந்த் தெரிவித்துள்ளார். இதேபோல் பெரம்பலூர் மாவட்டத்தில் நடைபெறும் குறைதீர் முகாமில் பொதுமக்கள் கலந்து கொள்ளுமாறு ஆட்சித்தலைவர் திருமதி மிருணாளினி கூறியுள்ளார். திருச்சி வீரமலைப்பாளையத்தில் உள்ள துப்பாக்கி சுடும் தளத்தில் இன்றும் நாளையும் துப்பாக்கி சுடும் பயிற்சி நடைபெறவுள்ளதால் இப்பகுதியில் மேய்ச்சலுக்காக கால்நடைகள் மற்றும் மனித நடமாட்டத்திற்கு தடை விதித்து ஆட்சித்தலைவர் திரு சரவணன் உத்தரவிட்டுள்ளார். சிவகங்கையில் செயல்படும் பார்வைத்திறன் குறைபாடுடையோருக்கான அரசு தொடக்கப் பள்ளியில் வரும் கல்வியாண்டிற்கான மாணாக்கர் சேர்க்கை நடைபெற்று வருவதாக ஆட்சித்தலைவர் திருமதி பொற்கொடி கூறியுள்ளார். மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி, மணல்மேடு, குத்தாலம் சுற்றுவட்டார பகுதிகளில் இன்று காலை முதல் பரவலாக பெய்த மழை காரணமாக வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவுவதால் பொதுமக்கள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். இதுகுறித்து எமது செய்தியாளர்.
1: மயிலாடுதுறை மாவட்டத்தில் குத்தாலம், மணல்மேடு, தரங்கம்பாடி, பொறையார், திருக்கடையூர், சமணார்கோவில், சங்கரமந்தல், ஆக்கூர், பெரம்பூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கடந்த 2 நாட்களாக வானம் மேகமூட்டத்துடன் காணப்பட்டதோடு அவ்வப்போது சாரல் மழையும் பெய்து வந்தது. தொடர்ந்து இன்று காலை முதல் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் பரவலாக கோடை மழை பெய்து வருகிறது. இந்த மழையால் விவசாய நிலங்களுக்கு தேவையான ஈரப்பதம் கிடைத்துள்ளதுடன் கால்நடைகளும் வெப்பத்திலிருந்து நிவாரணம் பெற்றுள்ளன. நீண்ட நாட்களாக நிலவிய வெப்பத்திற்கு மத்தியில் பெய்துள்ள இந்த கோடை மழை விவசாயிகள் மற்றும் பொதுமக்களிடையே மிகுந்த மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மயிலாடுதுறையிலிருந்து மணிகண்டன் குருமூர்த்தி.
0: நெல்லை மாவட்டம் மணிமுத்தாறு அருவியில் நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் கூறுகிறார்.
2: நெல்லை மாவட்டத்தில் கடந்த சில தினங்களாக கோடை மழை தொடர்ச்சியாக பெய்து வருகிறது. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியிலும் அதிக அளவில் மழை பெய்து வரும் நிலையில் மாஞ்சோலை, காக்காச்சி, நாலுமுக்கு ஆகிய மலை கிராம பகுதிகளில் தொடர்ந்து கனமழை நீடித்து வருகிறது. இதன் காரணமாக மணிமுத்தாறு அருவியில் நீர்வரத்து அதிகரித்துள்ளது. சுற்றுலா பயணிகள் அருவியை பார்வையிட மட்டும் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. சுற்றுலா பயணிகள் அருவியில் குளிக்க வனத்துறையினர் தடை விதித்துள்ளனர். மேலும் மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் நேற்று இரவு முதல் இன்று காலை வரை பரவலாக மழை பெய்துள்ளது. நெல்லையிலிருந்து திருமலைக்குமார்.
0: இதனிடையே தென்காசி பழைய குற்றால அருவியில்

0: சுற்றுலா பயணிகளுக்கு பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன. தூத்துக்குடி மாவட்டத்தின் பல்வேறு இடங்களில் கடந்த சில தினங்களாக பெய்து வரும் கோடை மழையால் முக்கிய தொழிலான உப்பு உற்பத்தி முற்றிலும் பாதிக்கப்பட்டு 30,000-க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் வேலை இழந்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: தூத்துக்குடி மாவட்டத்தில் உப்பு உற்பத்தி பணி தீவிரமாக நடைபெற்று வந்த நிலையில் கடந்த சில தினங்களாக பெய்த கோடை மழையின் காரணமாக உப்பு உற்பத்தி பணி முற்றிலுமாக முடங்கியுள்ளது. பாத்திகளில் தேங்கியுள்ள மழைநீரை அகற்றும் பணியை மேற்கொண்டாலும் தொடர்ந்து அவ்வப்போது பெய்து வரும் மழையின் காரணமாக மழைநீரை அகற்றுவதில் பல சிரமங்கள் ஏற்பட்டுள்ளன. எனவே உப்பு உற்பத்தி பணியானது முற்றிலும் பாதிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக உப்பளங்களில் பணியாற்றி வந்த ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் வேலை வாய்ப்பை இழந்துள்ளனர். தூத்துக்குடி மாவட்ட செய்தியாளர் ஏ லக்ஷ்மணன்.
0: கொடைக்கானல் பேரிஜம் ஏரி சுற்றுலா தளத்தில் காட்டு யானைகள் முகாமிட்டுள்ளதால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக சுற்றுலா பயணிகளுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: கொடைக்கானலில் புகழ்பெற்ற சுற்றுலா தலமான பேரிஜம் ஏரிக்கு செல்ல சுற்றுலா பயணிகளுக்கு இன்று முதல் தற்காலிக தடை விதிக்கப்பட்டுள்ளது. வனத்துறையின் கட்டுப்பாட்டில் உள்ள பேரிஜம் ஏரி மற்றும் மதிகட்டான் சோலை உள்ளிட்ட பகுதிகளில் தற்பொழுது 2-க்கும் மேற்பட்ட காட்டு யானைகள் முகாமிட்டுள்ளன. இதன் காரணமாக சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக வனத்துறை இந்த தடையை அறிவித்துள்ளது. ஏற்கனவே அனுமதி சீட்டு பெற்று ஏரியின் இயற்கை எழிலை ரசிக்க திட்டமிட்டிருந்த சுற்றுலா பயணிகள் இந்த திடீர் தடையால் பெரும் ஏமாற்றம் அடைந்துள்ளனர். யானைகள் வனப்பகுதிக்குள் இடம்பெயர்ந்த பிறகு மீண்டும் அனுமதி வழங்கப்படும் என வனத்துறையினர் தெரிவித்துள்ளனர். திண்டுக்கல் மாவட்டத்திலிருந்து ராஜசேகரன், சுப்பிரமணிய பாரதி.
0: திருவாரூர் அருள்மிகு தியாகராஜ சுவாமி திருக்கோவில் கமலாலய குளத்தில் 3 நாட்கள் நடைபெறும் தெப்பத் திருவிழாவின் 2ஆம் நாளான இன்று வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட தெப்பத்தில் எழுந்தருளிய பார்வதி சமேத கல்யாண சுந்தரேஸ்வரரை ஏராளமான பக்தர்கள் கண்டு தரிசித்தனர். வேலூர் கோட்டை ஸ்ரீ ஜலகண்டேஸ்வரர் ஆலயத்தில் சித்திரை திருவோணத்தை முன்னிட்டு நடராஜருக்கு இன்று நடைபெற்ற சிறப்பு அபிஷேக அலங்காரம் மற்றும் தீபாராதனையிலும் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். IPL 2020 கிரிக்கெட் போட்டியில் ஜெய்ப்பூரில் இன்றிரவு 7:30 ராஜஸ்தான் ராயல்ஸ் குஜராத் டைட்டன்ஸை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழகத்தில் புதிய ஆட்சி அமைவதில் இழுபறி தொடர்கிறது. தமிழக வெற்றிக் கழகத்திற்கான ஆதரவு குறித்த நிலைப்பாட்டை விடுதலை சிறுத்தைகள் கட்சி இன்று மாலை அறிவிக்கவுள்ளது. மேற்குவங்க மாநில முதலமைச்சராக பிஜேபியின் திரு சுவேந்து அதிகாரி இன்று பதவியேற்றார். முப்படை தளபதியாக லெப்டினன்ட் ஜெனரல் NS ராஜா சுப்பிரமணி நியமிக்கப்பட்டுள்ளார். மழை காரணமாக நெல்லை மணிமுத்தாறு அருவியில் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.

0: ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலை 1269 கிலோஹெர்ட்ஸ். நேரம் பகல் 1:55.
1: நமஸ்கார், மை ஹூ கைலாஷ் கேர் ஓர் ஆகாஷ்வாணி கே சபி ஸ்ரோதாவோ கோ மேரா பாரம்பார் பிரணாம். ஓர் பாரத் கி சேனா கோ சமர்ப்பித் யே மேரா கீத் பாரதிய சேனா, ஜோ தீனோ சேனாவோ கோ சமர்ப்பித் ஹை, ஹர் தேஷ்வாசி கோ சமர்ப்பித் ஹை, ததா பாரத் கே ஹர் சைனிக் கோ சமர்ப்பித் ஹை, பாராமிலிட்டரி கே அர்த சைனிக் பலோ கே ஹர் சைனிக் கோ சமர்ப்பித் ஹை, ரக்ஷா மந்த்ராலய சே லேகர் தேஷ் கே एक एक नागरिक को ये गीत समर्पित है। हमारे देश की भावनाओं के अनुरूप हमारी भारत की सेनाओं के गौरव का गान और स्तुति ही यह गीत है। रग रग में जोश भर देने वाला यह गीत हमारे हर भारतीय को समर्पित करता हूँ। मैं हूँ आपका कैलाश खेर।
2: अदम्य शक्ति एवं शौर्य की पहचान है भारतीय सेना। जल थल गगन की रक्षा का वरदान है भारतीय सेना। हर संकट का समाधान है भारतीय सेना। भारत का गौरव है, स्वाभिमान है भारतीय सेना।

நேரம் 2:55. ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. தென் தமிழகத்தின் அநேக இடங்களிலும் வட தமிழகத்தின் பல இடங்களிலும் பரவலாக மழை பெய்துள்ளது. புதுச்சேரி காரைக்காலில் லேசான மழை பெய்துள்ளது. மழை பெய்துள்ள இடங்களும் அளவுகளும்: ஊத்து 17 சென்டிமீட்டர், நாலுமுக்கு 16 சென்டிமீட்டர், காக்காச்சி 14 சென்டிமீட்டர், மாஞ்சோலை 11 சென்டிமீட்டர், ஆய்க்குடி மற்றும் போடிநாயக்கனூர் தலா 9 சென்டிமீட்டர், கருப்பநந்தி அணை 8 சென்டிமீட்டர், குலசேகரப்பட்டினம், செங்கோட்டை, சாத்தான்குளம் இங்கெல்லாம் தலா 7 சென்டிமீட்டர், ஸ்ரீவைகுண்டம், குண்டூர் அணை தலா 6 சென்டிமீட்டர், காரைக்குடி, பூதலூர், திருச்செங்கோடு, மேட்டுப்பாளையம், கன்னிமார், வேம்பக்கோட்டை, தென்காசி, மாம்பழத்துறையாறு, ஆனைக்கிடங்கு ஆகிய இடங்களில் தலா 5 சென்டிமீட்டர், அடிவினைனார் கோவில் அணை, ஒட்டன்சத்திரம், குறிஞ்சிப்பாடி, வாத்தலை அணைக்கட்டு தலா 4 சென்டிமீட்டர், மூலக்கரைப்பட்டி, தங்கச்சிமடம், சூரலக்கோடு, சேரன்மாதேவி, அவலாஞ்சி, தூத்துக்குடி விமான நிலையம், மணிமுத்தாறு, கோயம்புத்தூர் தெற்கு, முக்கடலணை, நுங்கம்பாக்கம், எலந்தங்குட்டை மேடு, கொடுமுடியாறு அணை, தொழுதூர், கூடலூர் பஜார், பேச்சிப்பாறை, தேவக்கோட்டை, செம்மேடு, ராமேஸ்வரம், விருதுநகர், தேவிமங்கலம், திருபுவனம், பாம்பன், நாகப்பட்டினம், திருமயம், சிவலோகம் ஆகிய இடங்களில் தலா 3 சென்டிமீட்டர், நம்பியூர், கிளென்மார்கன், கொடவாசல், ராஜா அண்ணாமலைபுரம், நம்பியார் அணை, உளுந்தூர்பேட்டை, அடையார், பரமக்குடி, சமயபுரம், நடுவட்டம், தஞ்சாவூர், கொடுமுடி தலா 2 சென்டிமீட்டர், ஈரோடு, கடலூர், நாங்குநேரி, அரசூர், எம்ஜிஆர் நகர், பெரம்பூர், பரமத்திவேலூர், திருக்காட்டுப்பள்ளி, தாமரைப்பாக்கம், சிங்கம்புனை, அம்பாசமுத்திரம், கொள்ளிடம், கொடைக்கானல் ஆகிய இடங்களில் தலா 1 சென்டிமீட்டர், சேலத்தில் அதிகபட்சமாக 36.6 டிகிரி செல்சியஸும், கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் குறைந்தபட்சமாக 21.4 டிகிரி செல்சியஸும் வெப்பநிலை பதிவானது. நேற்று நிலவிய வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி தற்போது கேரள கடற்கரைக்கு அருகில் தென்கிழக்கு அரபிக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய லட்சத்தீவு பகுதிகளில் காணப்படுகிறது. இது கடல் மட்டத்திலிருந்து 1.5 கிலோமீட்டர் உயரம் வரை விரிவடைந்துள்ளது. குமரி பகுதி மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் நிலவிய வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி தற்போது மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய இலங்கை பகுதிகளில் கடல் மட்டத்திலிருந்து சராசரியாக 5.8 கிலோமீட்டர் உயரம் வரை விரிவடைந்துள்ளது. இதன் தாக்கத்தால் இம்மாதம் 11ஆம் தேதி தென்மேற்கு வங்கக்கடலில் ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளது. இதன் காரணமாக இன்றும் நாளையும் தமிழகம், புதுச்சேரி மற்றும் காரைக்காலின் பல இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். ராமநாதபுரம், சிவகங்கை, புதுக்கோட்டை, தஞ்சாவூர், நாகப்பட்டினம், திருவாரூர், மயிலாடுதுறை மற்றும் காரைக்காலின் ஒரு சில இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய கன முதல் அதிகன மழை பெய்யக்கூடும். நீலகிரி, கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூர், நாமக்கல்

திருச்சிராப்பள்ளி, திண்டுக்கல், மதுரை, தேனி, தென்காசி, விருதுநகர், திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தூத்துக்குடி பகுதிகளின் ஒரு சில இடங்களில் இடி மின்னல் மற்றும் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. அடுத்த 24 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். அதிகபட்ச வெப்பநிலை 32 முதல் 33 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 25 முதல் 26 டிகிரி செல்சியஸ் ஆகவும் நிலவக்கூடும். கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். அதிகபட்ச வெப்பநிலை 20 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 11 டிகிரி செல்சியஸ் ஆகவும் நிலவக்கூடும். கன்னியாகுமரியில் அதிகபட்சமாக 34.2 டிகிரி செல்சியஸும் குறைந்தபட்சமாக 25 டிகிரி செல்சியஸும் வெப்பநிலை பதிவானது. வானிலை அறிக்கை கேட்டீர்கள்.

0: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது.
1: ஆகாஷ்வாணி மதுரை மத்தியலை 1269 கிலோ ஹெர்ட்ஸில் நமது பகல் ஒலிபரப்பு இனிதே நிறைவு பெறுகிறது. மீண்டும் 5:27 மணிக்கு மாலை ஒலிபரப்பில் சந்திக்கலாம். நன்றி நேர்களே.

இனிய மாலை வணக்கம் நேயர்களே, ஆகாஷ்வாணி மதுரை மத்தியிலே 1269 கிலோ ஹெட்ஸில் எமது மாலை ஒளிபரப்புகள் இனிதே துவங்குகிறது.

0: ஊன் என்பது பிற உயிரின் உடம்பை அறுத்தெடுத்த புண் என்பதை உணர்ந்தால் புலால் உண்ணக்கூடாது என்ற கருத்து வலுப்பெறும். குறள் எண் 257 அதிகாரம் புலால் மறுத்தல்.
1: உண்ணாமை வேண்டும் புலால் பிரிதொன்றன் புண்ணது உணர்வார் பெறின்.
0: ஊன் என்பது பிற உயிரின் உடம்பை அறுத்தெடுத்த புண் என்பதை உணர்ந்தால் புலால் உண்ணக்கூடாது என்ற கருத்து வலுப்பெறும். குறள் எண் 257 அதிகாரம் புலால் மறுத்தல்.

0: மதியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: இனிய மாலை வணக்கம் நேர்களே. நேரம் 5:30. ஆகாஷ்வாணி மதுரை மதியலை 1269 கிலோஹெர்ட்ஸில் நேயர்கள் கேட்கவிருப்பது திரைகானம். நிகழ்ச்சி தரும் முதல் பாடல்

நமது ஆகாஷ்வாணி மதுரை வானொலி மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ். இனி புது பொலிவுடன் புத்தம் புதிய நிகழ்ச்சிகள் உங்களுக்காகவே செவிக்கு இதமாய் மனதை கவரும் வகையில் வர இருக்கின்றது. மே மாதம் 10 தேதி முதல் கேட்க தவறாதீர்கள் நேயர்களே.

நேரம் 5:40 ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ்ல நேயர்கள் கேட்டுட்டே இருக்கீங்க திரைகானம் நிகழ்ச்சி. நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடலாக கேட்கலாம் காக்கி சட்டை திரைப்படத்திலிருந்து பாடல்.

அழகான இந்த மாலை வேலையில் நேயர்கள் கேட்டுகிட்டே இருக்கீங்க திரைகானம் நிகழ்ச்சி. நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடலாக கேட்கலாம் இசை திரைப்படத்திலிருந்து பாடல். பாடலை கேட்டு இணைந்தே இருங்கள் ஆகாஷ்வாணி மதுரை வானொலியோடு. நிறைவான பாடல் நன்றி நேயர்களே.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253166.

நேரம் மாலை 6 மணி, இது ஆகாஷ்வாணி மதுரை எஃப். மதியலை 1629 கிலோஹெர்ட்ஸ். தொடர்ந்து கேட்கலாம் இனி வரவிருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய தகவல்களை. நிகழ்ச்சியும் நேரமுமாய் மாலை 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லி அஞ்சலாக. 6:10 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும், வாசிப்பவர் ராமசாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன். 6:25 திரையிசை. 6:30 மாநில செய்திகள். 6:40 மனதில் நின்றவை. 6:55 ப்ரோமோஸ் மற்றும் ஜிகிள்ஸ். 7 பிளாசி முதல் செங்கோட்டை வரை, இதில் பகுதி 343 கேட்கலாம். 7:10 சேலம் மாவட்ட செய்திகள், எழுதியவர் ஜி விஜயகுமார் அவர்கள். இரவு 7:15 தமிழில் செய்திகள். 7:25 பண்ணை செய்தி. 7:30 உழவர் உலகம், இதில் மண் என்பது சொத்தல்ல, திருப்பி தர வேண்டிய கடன். நாமக்கல் வேளாண் அறிவியல் நிலைய தொழில்நுட்ப வல்லுநர் சி சிவரஞ்சினி அவர்கள் தரும் தகவல்கள் கேட்கலாம். 8:00 செய்தி அறிக்கை. 8:05 இசைச்சாரல். 8:20 திரைகாணம். 8:45 ஆங்கில நிகழ்ச்சி, டெல்லியிலேருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள். 9:15 திரைகாணம். 9:30 திரைகாணம் தொடரும். 9:10 அகில பாரத இசை நிகழ்ச்சி, டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். 11:00 நிகழ்ச்சியின் நேரமும். 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள். 11:10 இன்றைய ஒளிபரப்பானது நிறைவு பெறும். நேர்கள் இதுவரை கேட்டீர்கள் இன்று ஒளிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய தகவல்களை. நிகழ்ச்சியும் நேரமுமாய் நேர்கள் கேட்டு ரசிப்பது ஆகாஷ்வாணி மதுரை. மதியலை 1269 கிலோஹெர்ட்ஸ்.

0: அறிவியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
2: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
1: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
2: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
3: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
4: சேவை செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.
5: தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சலாக கேட்கலாம்.

0: Yorkshire defeated Denmark veteran player cum coach Martin Damsbo 147-144 in the bronze medal playoff. The Wrestling Federation of India, WFI, today issued a show cause notice to grappler Vinesh Phogat, accusing her of indiscipline and anti-doping rule violations. And with that, we end this news bulletin.
1: நேரம் 6:10.
2: ஆகாஷ்வாணி பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள்.

0: பூங்குழலி வழிகாட்ட சக்கரவர்த்தியின் ஆணைக்குட்பட்டு தன்னை கைது செய்ய வந்திருப்பவர்களிடம் தன்னை ஒப்புவிக்க இளவரசர் அருள்மொழிவர்மர் சென்று கொண்டிருந்த பொழுது அப்பொழுது சேனாதிபதி மிகவும் கண்டிப்பான ஒரு வேண்டுகோளை விடுக்கிறார். இந்த பெண் தாராளமாக வழிகாட்டி கொண்டு வரட்டும், நம்முடைய யானை மேல் ஏறிக்கொண்டு முன்னால் செல்லட்டும், ஆனால் தங்களுடன் நானும் தொண்டைமான் ஆற்றில் உள்ள கப்பல்களை காணும் வரையில் வந்தே தீருவேன், அது என்னுடைய கடமை என்றார். சேனாதிபதியின் இந்த பேச்சை புன்னகை பூத்த முகத்துடன் கேட்டுக்கொண்டு நின்ற இளவரசர், அப்படியே ஆகட்டும், தங்களுடைய கடமையை நிறைவேற்றுவதற்கு நானும் குறுக்கே நிற்கவில்லை என்றார். அப்போது சேனாதிபதி பூதி விக்ரமகேசரி பார்த்திபேந்திரனை தனியாக அழைத்துச் சென்று சிறிது நேரம் அந்தரங்கமாக பேசினார். பின்னர் தம்முடன் வந்த படைவீரர்களுக்கு தனித்தனியே சில கட்டளைகளை பிறப்பித்தார். பார்த்திபேந்திரன் இளவரசரிடம் விடைபெற்று கொண்டான். ஐயா, நான் வந்த காரியம் நிறைவேறாமல் வெறுங்கையோடு திரும்புகிறேன். இதற்காக கரிகாலர் என்னை மிகவும் கோபித்துக் கொள்ளப் போகிறார். ஆயினும் என்ன செய்வது? தாங்கள் பிடிவாதமாக இருக்கிறீர்கள், என் பேரில் குற்றமில்லை, இதற்கு இங்குள்ளவர்கள் எல்லோரும் சாட்சி என்றான். இளவரசர், அவ்வளவு அவசரமாக போக வேண்டுமா? தாங்களும் சேனாதிபதியோடு துண்டைமானாறு வரை வந்துவிட்டு போகக்கூடாதா என்று கேட்டார். அந்த பாதகத்துக்கு நான் உடந்தையா இருக்க மாட்டேன். நான் வந்த கப்பல் திரிகோணமலையில் நிற்கிறது, அங்கே போய் கப்பல் ஏறி கூடிய சீக்கிரம் நான் காஞ்சிக்கு போக வேண்டும், கரிகாலரிடம் நடந்ததை சொல்ல வேண்டும் என்றான் பார்த்திபேந்திரன். பின்னர் வந்தியத்தேவனை பார்த்து, வல்லத்தரையனே, என்னுடன் நீ காஞ்சிக்கு வரவில்லையா என்று கேட்டான். வந்தியத்தேவன் சிறிது திடுக்கிட்டு நின்றுவிட்டு, இல்லை, இளவரசருடன் நான் போக விரும்புகிறேன் என்றான். நல்லது, என்னுடன் வராததற்காக பிறகு வருத்தப்படுவாய் என்று சொல்லிவிட்டு பார்த்திபேந்திரன் புறப்பட்டான். சேனாதிபதியின் கட்டளையின்படி அவனுடன் இன்னும் சில வீரர்களும் கிளம்பிச் சென்றார்கள். வந்தியத்தேவன் ஆழ்வார்க்கடியானிடம், அந்த பல்லவன் கூறியதன் பொருள் என்ன? தன்னுடன் வராததற்காக நான் வருத்தப்படுவேன் என்று ஏன் கூறினான்? உமக்கு ஏதாவது தெரிகிறதா என்று கேட்டான்.
1: சேனாதிபதியும் அவனும் கலந்து பேசி ஏதோ சூழ்ச்சி செய்திருக்கிறார்கள். அதன் விவரம் இன்னதென்றுதானே தானே சீக்கிரத்தில் தெரியும். உண்மையில் இப்போது ஏற்பட்டிருக்கும் சங்கடத்துக்கு மூல காரணம் இந்த கொடும்பாளூர் கிழவர்தான் என்றான்.
0: அது இப்படி, சேனாதிபதி என்ன செய்திருக்க முடியும்?
1: எல்லாம் அவருடைய வேலைதான். அவருடைய குடும்ப பெண் ஒருத்தி பழையாறையில் வளர்கிறாள் என்பது உனக்கு தெரியும் அல்லவா?
0: நன்றாய் தெரியும். வானதி தேவியை தானே சொல்கிறீர்?
1: ஆமாம் ஆமாம். அந்த பெண்ணை இளவரசருக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்து இலங்கை அரசராக இவருக்கு முடிசூட்டி விட வேண்டும் என்று சேனாதிபதிக்கு ஆசை. பக்த குருக்களை கொண்டு இலங்கை கிரீடத்தை அளிக்கும்படி ஏவியவர் இவர்தான். இவருடைய முயற்சியை ரகசியமாக வைத்திருக்கவாவது தெரிந்ததா? அதுவும் இல்லை. செய்தி தஞ்சை கேட்டிவிட்டது. அதனால்தான் முதன் மந்திரி அனுருத்தர் இலங்கைக்கு வந்தார், என்னையும் இளவரசரிடம் அனுப்பி வைத்தார். வந்தியத்தேவா, எது எப்படியானாலும் நம்முடைய உயிரை நாம் பத்திரமாக காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். இளவரசர் இலங்கை சிம்மாதனத்தை ஏற்க மறுத்தது பற்றி நீயும் நானும் தஞ்சையில் சாட்சி சொல்லும்படி நேரிடலாம்.
0: இதற்குள் சேனாதிபதியின் காரியங்கள் முடிந்துவிட்டன. அவருடன் வந்திருந்த படைவீரர்களின் 4 பேரை தவிர மற்றவர்கள் எல்லோரும் வெவ்வேறு திசையில் புறப்பட்டுச் சென்றார்கள். கடைசியாக

0: அடுத்ததாக இளவரசரின் கோஷ்டியும் புறப்பட்டது. இளவரசர், சேனாதிபதி, வந்தியத்தேவன், ஆழ்வார்க்கடியான் இவர்களுடனே முன்னர் சொன்ன நாலு வீரர்களும் உயர்ந்த சாதி குதிரைகள் மீதேறி வடதிசை நோக்கி புறப்பட்டார்கள். இவர்களை பின்தொடர்ந்து பூங்குழலி ஏறி இருந்த யானை ஜாம் ஜாம் என்று கம்பீரமாக நடந்து வந்தது. பூங்குழலியைத் தவிர அதன் மீது யானைப்பாகன் ஒருவன் மட்டுமே ஏறிக்கொண்டிருந்தான். கொஞ்ச தூரம் ராஜபாட்டை வழியாக அவர்கள் சென்றார்கள். ஆனால் ராஜபாட்டையில் பிரயாணம் செய்வது சுலபமாக இல்லை. வழியெங்கும் ஜனக்கூட்டமாயிருந்தது. இளவரசர் அந்த வழியில் வருகிறார் என்பதும் எப்படியோ ஜனங்களுக்கு தெரிந்து போயிருந்தது. இலங்கை தீவின் வடபகுதியில் அப்போதெல்லாம் தமிழர்களே அதிகமாக வசித்து வந்தார்கள். அங்கங்கே ஜனங்கள் கும்பல் கும்பலாக நின்று இளவரசர் அருள்மொழிவர்மர் வாழ்க, சேனாதிபதி கொடும்பாளூர் வேளார் வாழ்க என்று கோஷித்தார்கள். சில இடங்களில் ஜனங்கள் குதிரைகளை சூழ்ந்து கொண்டு பின்தொடர்ந்து வந்தார்கள். வரவர பின்தொடர்ந்து வரும் கூட்டம் அதிகமாகிக் கொண்டே வந்தது. குதிரைகள் வேகமாக போக முடியவில்லை. இளவரசர் சேனாதிபதியுடன் இதை பற்றி விவாதித்ததன் பேரில் ராஜபாட்டையிலிருந்து விலகி காட்டு வழியில் போவதென்று தீர்மானமாயிற்று. ஜனங்களை மெதுவாக கழித்து கட்டிவிட்டு அவர்கள் காட்டு வழியில் பிரவேசித்தார்கள். காட்டு வழியில் இயற்கை இடையூறுகள் காரணமாக வேகமாக போக முடியவில்லை. கொஞ்ச தூரம் போனதும் தடாகம் ஒன்று தென்பட்டது. அதன் கரைக்கு வந்ததும் எதிர்க்கரையில் ஒரு பெரிய ஜனக்கும்பல் நிற்பது தெரிந்தது. இவர்களை பார்த்தவுடனே அந்த ஜனக்கும்பலின் மத்தியிலிருந்து தாரை, தப்பட்டை, கொம்பு, வேரிகை முதலிய வாத்தியங்களின் பெருமுழக்கம் கிளம்பிற்று. கொஞ்சமிருங்கள், நான் போய் அவர்கள் யார் என்று பார்த்துவிட்டு வருகிறேன் என்று கூறிவிட்டு சேனாதிபதி குதிரையை தட்டிவிட்டு கொண்டு முன்னதாகச் சென்றார். சிறிது நேரத்துக்கெல்லாம் திரும்பி வந்து, இளவரசர் இந்த வழி வருவது எப்படியோ பக்கத்து கிராமவாசிகளுக்கு தெரிந்து போயிருக்கிறது. இளவரசருக்கு மரியாதை செய்யத்தான் அவர்கள் வந்திருக்கிறார்கள் என்றார். ஜனங்கள் நெருங்கி வந்தார்கள். இளவரசரை சுற்றி சுற்றி வந்து அடங்காத ஆர்வத்துடன் பார்த்தார்கள். பல வகை ஜெயகோஷங்களையும் வாழ்த்தொலிகளையும் கிளப்பினார்கள். அவற்றில் ஈழத்தரசர் அருள்மொழிவர்மர் வாழ்க என்ற கோஷம் மட்டும் பிரதானமாயிருந்தது. இளவரசர் முகத்தில் புன்னகை மலர்ந்தது. அந்த ஜனக்கூட்டத்திற்கு தலைவன் என்று தோன்றிய ஒருவனை அருகில் அழைத்தார்.
1: இவர்கள் எதற்காக எனக்கு ஈழத்து அரசு பட்டம் கட்டுகிறார்கள் என்று கேட்டார். அவன் மிக பணிவுடன், அரசே, பன்னெடுங்காலமாக இந்த ஈழநாடு நிலையான அரசு இல்லாமல் அவதிப்பட்டு வருகிறது. பொன்னியின் செல்வர் ஈழநாட்டின் மன்னராக வேண்டும் என்பது எங்கள் கோரிக்கை. இந்த நாட்டில் வாழும் எல்லா ஜனங்களுடைய விருப்பமும் அதுதான். தமிழர்கள், சிங்களவர்கள், சைவர்கள், பௌத்தர்கள், துறவிகள், இல்லறத்தார் எல்லாரும் அதையே விரும்புகிறார்கள் என்று கூறினான்.
0: இளவரசருக்கும் அவரைச் சேர்ந்தவர்களுக்கும் விருந்தளிக்க அவர்கள் ஏற்பாடு செய்திருந்தார்கள். விருந்தை ஏற்றுக்கொள்ளாமல் போக முடியவில்லை. விருந்துண்ட பிறகு விடை பெற்று புறப்படுவதற்கு வெகு நேரமாகிவிட்டது. இளவரசருக்கு உபச்சாரங்கள் நடந்து கொண்டிருந்த சமயத்தில் வந்தியத்தேவனும் ஆழ்வார்க்கடியானும் தனித்து பேசிக்கொள்ள சந்தர்ப்பம் கிடைத்தது.
2: தம்பி, பார்த்தாயா, இதெல்லாம் சேனாதிபதியின் சூழ்ச்சி என்று தெரியவில்லையே? முன்னாலேயே அவசரமாக செய்தி அனுப்பி இந்த உபச்சாரங்களையெல்லாம் ஏற்பாடு செய்திருக்கிறார்
0: என்றான் ஆழ்வார்க்கடியான். சேனாதிபதியின் ஏற்பாடுதான் என்று ஒருவாறு தெரிகிறது. ஆனால் இந்த சூழ்ச்சியின் நோக்கம் என்னவென்று தெரியவில்லையே. இப்படியெல்லாம் இந்த தீவில் வாழும் ஜனங்கள் சொல்வதை கேட்டு இளவரசர் நேற்று வேண்டாம் என்று மறுத்த சிம்மாசனத்தின் பேரில் இன்றைக்கு ஆசை கொண்டு விடுவார் என்ற எண்ணமா என்று வந்தியத்தேவன் கேட்டான்.
2: அது ஒரு நோக்கமாக இருக்கலாம். அதை காட்டிலும் முக்கியமானது நம் பிரயாணத்தை தாமதப்படுத்துவதுதான்
0: என்றான் ஆழ்வார்க்கடியான். பிரயாணத்தை தாமதப்படுத்துவதனால் சேனாதிபதி என்ன பலனை எதிர்பார்க்கிறார்?
2: அது எனக்கும் தெரியவில்லை. சீக்கிரத்தில் தெரிந்துதானே ஆக வேண்டும். இளவரசருடைய முகத்திப்பார் அவருக்கு இவையெல்லாம் பிடிக்கவில்லை என்று தெரிகிறதல்லவா?
0: வந்தியத்தேவன் இளவரசரின் முகத்தை பார்த்தான். ஆத்திரமான வார்த்தைகளை பேசும்போது கூட மலர்ந்து விளங்கிய அவருடைய முகத்தில் இப்போது எள்ளும் கொள்ளும் வெடித்தன. புருவங்கள் நெறிந்திருந்தன. கண்கள் ஆழ்ந்த சிந்தனையை காட்டின. அதே சமயத்தில் பூங்குழலி அந்த குளத்தின் இன்னொரு கரையில் தன்னந்தனியாக உட்கார்ந்து சிந்தனையில் ஆழ்ந்திருந்தாள். எதிர்பார்த்தபடி அவளுக்கு இந்த பிரயாணம் உற்சாகம் தருவதாக இல்லை. பிரயாணத்தின் போது இளவரசருடன் தனித்திருக்கும் சந்தர்ப்பம் கிடைக்கும் என்று நினைத்தாள். அவர் தன்னுடனே அளவளாவி பேசுவார் என்று எண்ணினாள். தன் மனத்தில் பொங்கும் உணர்ச்சியில் ஒரு சிறிதேனும் வெளியிடலாம் என்று ஆசைப்பட்டாள். அதற்கெல்லாம் சமயமே கிட்டாது போலிருக்கிறது. இளவரசரை சுற்றி ஒரே கூட்டமாக இருக்கிறது. அவரை எதிரிகளிடம் கொண்டு போய் ஒப்புவித்த பழி ஒன்றுதான் மிஞ்சும் போலும். அந்த பழி தனக்கு எதற்காக ஏற்பட வேண்டும்? ஏன் இங்கிருந்தபடி ஒருவருக்கும் தெரியாமல் ஓடிவிடக்கூடாது? சேனாதிபதியின் கோபத்திலிருந்தாவது தப்பியாக வேண்டுமே.
1: சே, சேனாதிபதி கோபம் என்ன என்ன செய்துவிடும்? யாருடைய கோபம்தான் என்ன செய்துவிடும்? அதற்கெல்லாம் நான் பயப்படவில்லை. ஆனால் என்னுடைய எண்ணமெல்லாம் ஏன் மண்ணோடு மண்ணாக வேண்டும்? இந்த நெஞ்சில் உள்ள

0: எத்தனை நாள் இப்படி என்னை தகைத்து கொண்டிருக்கும்? இந்த உடம்பில் உயிர் எதற்காக இருக்கிறது? திடீரென்று ஒரு இடி விழுந்து என்னை கொன்றுவிடக்கூடாதா? இப்படி எத்தனையோ ஆயிரம் தடவை ஆசைப்பட்டாகிவிட்டது. பயனொன்றுமில்லை. இந்த உயிர் தானாக போகப் போவதில்லை. நானாக ஏதேனும் செய்து கொண்டால்தான் இந்த உயிர் போகும்.
1: இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள்.
2: ரெண்டு பெரிய மரக்கலங்கள் தொண்டைமான் ஆற்று கால்வாயில புகுந்து மறைவான இடத்துல வந்து நிற்கின்றன. அவற்றில் நிறைய போர் வீரர்கள் அருள்மொழிவர்மரை சிறைப்படுத்தி கொண்டு போகிறதுக்காக வந்திருப்பதாக பேசிக்கிட்டாங்க. இளவரசர் இந்த நாட்டில் உள்ள புத்த குருக்களோடு சேர்ந்துக்கிட்டு இலங்கை ராஜ்யத்துக்கு மன்னராக முடிசூட்டி கொள்ள சூழ்ச்சி செய்திருக்கார். இதனால் அவரை சிறைப்படுத்தி வரும்படி சக்கரவர்த்தி கட்டளையிட்டிருக்கிறார். இந்த விஷயம் சேனாதிபதிக்கு தெரியக்கூடாது. தெரிஞ்சா அருள்மொழிவர்மரை தப்புவிக்க அவர் முயல்வார். அதனால இளவரசர் இருக்குமிடம் தெரிஞ்சுக்கிட்டு நேரில் கட்டளை கொடுத்து கையோடு அழைச்சிக்கிட்டு போகணும். இதுதான் பூங்குழலி கொண்டு வந்த செய்தி. இது ஏற்படுத்தின தாக்கத்தை கேட்டுக்கிட்டு வந்தோம். சரி, இந்த செய்தி உண்மைதானா? இந்த பெண்ணின் கற்பனையாக கூட இருக்கலாம் அல்லவா? இதை உறுதிப்படுத்திக்க நானும் கூட வருவேன்னு சேனாதிபதி வேண்டிக்கிட்டார். அதுக்கு அருள்மொழிவர்மர் மறுப்பு தெரிவிக்கல. மாமல்லபுரத்தில் ஆதித்த கரிகாலன் நந்தினியை பற்றி சொன்னதையெல்லாம் கேட்ட பிறகு இது அந்த மோகினியின் தூண்டுதல்ங்கிற கருத்து ஆழ பதிஞ்சு போச்சு பார்த்திபேந்திரனுக்கு. சக்கரவர்த்தியின் கட்டளைங்கிறது முழு போய், இதில் அவனுக்கு எந்த சந்தேகமும் இல்லை. அதனால் இந்த பாதகத்துக்கு உடந்தையாக இருக்க மாட்டேன், உடனே காஞ்சிக்கு திரும்பி போகணும், ஆதித்த கரிகாலரிடம் எல்லாத்தையும் சொல்லணும்னு புறப்பட்டுடுறான். கதையை கேட்டுக்கிட்டு வர நாம் சில கூறுகளில் சிந்திக்க வேண்டிய நிலையில் இருக்கும். இப்போ இந்த கோஷ்டியில் இளவரசர், சேனாதிபதி, திருமலையப்பன், வந்தியத்தேவன் இவங்களோட நாலே வீரர்கள், யானை மேலே பூங்குழலி, அதை நடத்துகிற பாகன். நல்லது, இளவரசரை சிறைப்படுத்துகிற விஷயத்தில் பூங்குழலி பொய் சொல்லலைன்னு தான் தோணுது. அது மட்டுமா, பொய் சொல்ல வேண்டிய அவசியமும் இல்லை. உன்னையும் உன் சகோதரனையும் தனித்தனியே பலவீனப்படுத்துறது தான் பழுவேட்டரைகளின் நோக்கம். இச்சமயம் அருள்மொழி இங்கே இருக்க வேண்டியது மிகவும் அவசியம். பாட்டன் மலையமான் ஆதித்த கரிகாலனிடம் சொன்னது நினைவிருக்கும். ஆதித்த கரிகாலன் காஞ்சியிலும் அருள்மொழிவர்மர் இலங்கையிலும் இருப்பது பழுவேட்டரர்களுக்கு மட்டுமல்ல, நந்தினியின் தலைமையில் இயங்குகிற சதிகாரர்களுக்கும் சாதகமாகத்தான் அமையுது. இந்த விஷயத்தில் குறுக்கிட்டது யாரு? கடம்பூர் சம்புவரையர் மாளிகையில் சந்திக்கலாம்னு நிருபம் எழுதி கந்தமாறன் மூலமாக நந்தினி அனுப்பினதை இப்போ நினைவு கூறுவது பொருத்தமாயிருக்கும். ஆதித்த கரிகாலருக்கு எதிரே நடுநிசி கூட்டம் நடந்த இடமாச்சே. சரி, தம்பியை தேடி இலங்கையில் தான் அவளுடைய ஆட்கள் சுத்திக்கிட்டு இருக்காங்களே, இது என்ன திடீர் திருப்போம்?
1: பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.
3: உங்கள் மாற்றுத்திறனாளி குழந்தைக்கு தரமான கல்வி தேடுகிறீர்களா? மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கான சிறந்த வாய்ப்பு.
4: தமிழ்நாடு மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையின் கீழ் 22 அரசு சிறப்பு பள்ளிகள் செயல்பட்டு வருகின்றன. பார்வைத்திறன் குறைபாடு உள்ளவர்களுக்கு 10 பள்ளிகள், செவித்திறன் குறைபாடு உள்ளவர்களுக்கு 10 பள்ளிகள், மேலும் கடுமையான இயக்கத்திறன் பாதிப்பு கொண்ட மாணவர்களுக்கு 1 சிறப்பு பள்ளி, அறிவுசார் மாற்றுத்திறனாளிகளுக்கான 1 அரசு நிறுவனம். இப்பள்ளிகளில் தகுதி வாய்ந்த சிறப்பு பயிற்சி பெற்ற ஆசிரியர்களால் தரமான கல்வி வழங்கப்படுகிறது. மேலும் இலவச சீருடை, சத்துணவு, பாதுகாப்பான தங்குமிடம், அனைத்து அரசு நலத்திட்டங்களும் கிடைக்கின்றன. திருவள்ளூர், திருச்சிராப்பள்ளி, தஞ்சாவூர், சேலம், மதுரை, கோயம்புத்தூர் உள்ளிட்ட பல மாவட்டங்களில் இந்த பள்ளிகள் செயல்படுகின்றன. 2026-27 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை தற்போது நடைபெற்று வருகிறது. உங்கள் குழந்தையின் திறமையை வளர்க்க இந்த அரிய வாய்ப்பை தவறவிடாதீர்கள். அரசு சிறப்பு பள்ளிகளில் சேருங்கள். உங்கள் குழந்தையின் எதிர்காலத்தை பாதுகாப்பாக உருவாக்குங்கள்.
3: மேலும் விவரங்களுக்கு அருகில் உள்ள மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகத்தை அணுகலாம்.
4: தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண்கள்
3: 9499933239, 8667672292.
4: மின்னஞ்சல் முகவரி
3: ஸ்பெஷல் ஸ்கூல்

நேரம் 6:25. தொடர்வது திரையிசை பாடல் ஒன்று. கண்ட நாள் முதல் திரைப்படத்திற்காக சுபிக்ஷா பாடியுள்ள பாடலை கேட்போம்.

0: திரை இசை கேட்டீர்கள்.
1: கதைகளை கேட்டோம் வானொலியில் அன்று,
2: பின்னர் வந்தது கேளிக்கையில் ஒரு புரட்சி,
1: மூலை முடுக்கெல்லாம் தொலைக்காட்சி.
2: இந்த கதையில் மாற்றமில்லை,
1: நடையில் மட்டும் வந்தது ஒரு புதிய மாற்றம்.
2: நாம் கேட்டும் பார்த்தும் ரசித்த கதைகளை டிஜிட்டலில் இன்று ரசிக்க
1: இப்போதே டவுன்லோட் செய்வோம் வேவ்ஸ் ஓடிடி ஆப்பை.
2: இலவசமாக கண்டுகளிப்போம்.

0: சில நொடிகளில் தொடர்வது மாநில செய்திகள்.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன்.

தலைப்புச் செய்திகள். தமிழகத்தில் தாவேக்காவிற்கு அறுதி பெரும்பான்மை பெறுவதற்கான ஆதரவை இன்று பிசிக இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் உறுதி செய்துள்ளன. தாவேக்காவிற்கு அளிக்கப்பட்டுள்ள ஆதரவு கடிதங்களுடன் அக்கட்சியின் தலைவர் திரு விஜய் ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கரை மக்கள் மாளிகையில் சந்திக்க உள்ளார். புதிய அரசுக்கு ஆதரவு அளிப்பதாக தெரிவித்துள்ள பிசிக இடதுசாரி கட்சிகள் மற்றும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் தொடர்வதாக அறிவித்துள்ளதை திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் வரவேற்றுள்ளார். தமிழகத்தில் அடுத்த 24 மணி நேரத்தில் அநேக இடங்களில் மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் சாஹில் ஜாதவ் வெண்கலப் பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். தமிழகத்தில் தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சி அமைப்பதற்கான பெரும்பான்மையை இன்று பெற்றுள்ளது. விடுதலை சிறுத்தைகள், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் ஆகிய கட்சிகள் தாவேக்கா ஆட்சி அமைப்பதற்கு நிபந்தனையற்ற ஆதரவை தெரிவித்துள்ளன. இதனையடுத்து தாவேக்கா தலைவர் திரு விஜய் ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கரை சந்தித்து தாங்கள் ஆட்சி அமைப்பதற்கான ஆதரவு கடிதங்களை அளிப்பதற்கான நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளார். முன்னதாக இன்று மாலை சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திரு தொல் திருமாவளவன், தாவேக்காவுக்கு தங்கள் கட்சியிலிருந்து சட்டப்பேரவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள 2 உறுப்பினர்களும் நிபந்தனையற்ற ஆதரவை அளித்துள்ளதாக தெரிவித்தார். தமிழகத்தில் ஏற்பட்டுள்ள நெருக்கடியான அரசியல் சூழ்நிலையை கருத்தில் கொண்டு தொலைநோக்கு பார்வையுடன் மாநிலத்தின் எதிர்கால நலனை கருத்தில் கொண்டு தங்கள் கட்சியும் இடதுசாரி கட்சிகளும் ஒன்றிணைந்து இந்த முடிவை எடுத்திருப்பதாக கூறினார். இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கின் தலைவர் திரு காதர் மொய்தீன் செய்தியாளர்களிடம் பேசுகையில், ஜனநாயக முறையில் அரசு அமைய வேண்டும் என்ற நோக்கில் தங்கள் கட்சி சார்பில் சட்டப்பேரவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள 2 உறுப்பினர்களும் தாவேக்காவிற்கு நிபந்தனையற்ற ஆதரவை வழங்குவதாக தெரிவித்தார். இருப்பினும் திமுக தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் தங்கள் கட்சி தொடர்ந்து ஆக்கப்பூர்வமாக செயல்படும் என்றும் அவர் கூறினார். இதனையடுத்து தாவேக்காவிற்கு 120 இடங்கள் கிடைத்துள்ளன. சட்டப்பேரவை தேர்தலில் திமுக கூட்டணியில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற தோழமை கட்சிகள் இன்றைய நெருக்கடியான சிக்கலை தவிர்க்கும் நோக்கில் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு ஆட்சி அமைக்க ஆதரவு தெரிவித்துள்ள போதிலும் கொள்கை அடிப்படையில் திமுக தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் தொடர்வதாக அறிவித்திருப்பதை தாம் வரவேற்பதாக திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். அவர் இன்று வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், தொலைநோக்கு சிந்தனையுடனும் வளமான திட்டமிடலுடனும் புதிய அரசு தொடர வேண்டும் என்றும் அனைத்து தரப்பு மக்களின் நலனை கருத்தில் கொண்டு செயல்பட வேண்டும் என்று தாம் கேட்டுக் கொண்டுள்ளதாகவும் கூறியுள்ளது. அமையவிருக்கும் புதிய அரசுக்கு தமது வாழ்த்துக்களை தெரிவிப்பதாகவும் திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளார். நாடெங்கிலும் உள்ள தேசிய திறன் மேம்பாட்டு பயிற்சி நிறுவனங்களில் கைவினை பயிற்றுநர் பயிற்சி திட்டத்தில் மாணவர் சேர்க்கைக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுவதாக மத்திய திறன் மேம்பாடு மற்றும் தொழில் முனைவோர் அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இதில் சேர்வதற்கு இம்மாதம் 31 தேதி நடைபெறும் அகில இந்திய பொது நுழைவுத் தேர்வு மூலம் மாணவர்கள் தெரிவு செய்யப்படுவர் என்று கூறப்பட்டுள்ளது. இப்பயிற்சியில் சேர்வதற்கு விண்ணப்பங்களை நாளை வரை ஆன்லைனில் பதிவிடலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. கைவினை பயிற்றுநர் பயிற்சி திட்டத்தின் கீழ் 40 மேற்பட்ட பிரிவுகளில் மாணவர் சேர்க்கை நடைபெறவுள்ளது. தொழில் பயிற்சி நிறுவனங்களில் பணிபுரியும் ஆசிரியர்களின் திறனை மேம்படுத்தும் நோக்கில் இந்த புதிய பயிற்சி திட்டத்திற்கு மத்திய திறன் மேம்பாடு மற்றும் தொழில் முனைவோர் அமைச்சகம் ஏற்பாடு செய்துள்ளது. சென்னை எழும்பூரிலிருந்து கன்னியாகுமரிக்கு கோடைக்கால சிறப்பு ரயில்கள் இயக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. இதுகுறித்து தெற்கு ரயில்வே வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், சென்னையிலிருந்து வரும் 15, 22, 29 மற்றும் ஜூன் மாதம் 5 தேதிகளில் இரவு மணி 11:50 இந்த ரயில்கள் புறப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மறுமார்க்கத்தில் வரும் 17, 24, 31 மற்றும் ஜூன் மாதம் 7 தேதிகளில் இரவு மணி 11:25 புறப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கான முன்பதிவு நாளை காலை 8 மணிக்கு தொடங்குகிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது

0: மாநிலச் செய்தி அறிக்கை. தமிழகத்தில் அடுத்த 24 மணி நேரத்தில் அநேக இடங்களில் மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ராமநாதபுரம், சிவகங்கை, புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதிகளின் ஓரிரு இடங்களில் மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர், நீலகிரி, கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூர், கரூர், நாமக்கல், திருச்சி, திண்டுக்கல், மதுரை, தேனி, தென்காசி, விருதுநகர், திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தூத்துக்குடி மாவட்டங்களில் பலத்த காற்றுடன் கனமழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இம்மாதம் 15 தேதி வரை தமிழகத்தின் அநேக இடங்களில் மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. இன்று தொடங்கி வரும் 13 தேதி வரை தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் அதிகபட்ச வெப்பநிலை 3 முதல் 4 டிகிரி செல்சியஸ் வரை குறையக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் மிதமானது முதல் கனமழை வரை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குமரிக்கடல் பகுதிகளில் 60 கிலோமீட்டர் வேகம் வரை எட்டக்கூடிய சூறாவளி காற்று இன்றும் நாளையும் வீசக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளில் பெய்த கனமழை காரணமாக விமான சேவைகள் பாதிக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: சென்னை மற்றும் சென்னை புறநகர் பகுதிகளில் இன்று பிற்பகலில் திடீரென பெய்த கனமழையின் காரணமாக சென்னை விமான நிலையத்தில் விமானங்கள் தரையிறங்க முடியாமல் நடுவானில் தத்தளித்து கொண்டிருந்தது. பெங்களூர், மும்பையிலிருந்து வந்த இண்டிகோ ஏர்லைன்ஸ் பயணிகள் விமானம் உட்பட 5 விமானங்கள் சென்னையில் தரையிறங்க முடியாமல் நடுவானில் வட்டமடித்து கொண்டிருந்தது. இதனை சென்னை விமான நிலைய கட்டுப்பாட்டு அறை அதிகாரிகள் நிலைமையை உன்னிப்பாக கவனித்து வருவதோடு இந்த விமானங்கள் பெங்களூருக்கு திருப்பி அனுப்புவதற்கு ஏற்பாடு செய்து கொண்டிருந்தனர். மேலும் சென்னையிலிருந்து புறப்பட வேண்டிய விமானங்களான அகமதாபாத், டெல்லி, கண்ணூர், தூத்துக்குடி, கோவை, சேலம் உள்ளிட்ட 10 விமானங்கள் பலத்த மழை காரணமாக புறப்பட முடியாமல் சென்னை விமான நிலையத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. இந்த விமானங்கள் தாமதமாக புறப்பட்டு செல்லும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் பயணிகள் கடும் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். செங்கல்பட்டு மாவட்டத்திலிருந்து ஜி சுரேகா.
0: மயிலாடுதுறை மாவட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த மழை காரணமாக பொதுமக்களும் விவசாயிகளும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த கனமழை காரணமாக வீடுகளுக்குள் மழைநீர் புகுந்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: திருச்செங்கோடு சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த கனமழை காரணமாக வீடுகளுக்குள் மழைநீர் புகுந்தது. பட்டறைமேடு, கொல்லப்பட்டி, கூட்டப்பள்ளி, மாணிக்கம்பாளையம், மல்லசமுத்திரம், தோக்கவாடி, எலச்சிப்பாளையம் உள்ளிட்ட பகுதிகளில் கடந்த 2 நாட்களாக கனமழை பெய்தது. கனமழை காரணமாக திருச்செங்கோடு சேலம் சாலை பகுதியில் மழைநீர் வெள்ளம் தேங்கியதால் வாகன ஓட்டிகள் மிகவும் சிரமத்திற்குள்ளாகினர். வாகனங்கள் மாற்றுப்பாதையில் திருப்பிவிடப்பட்டன. அந்த வழியாக சென்ற கார்கள் சாலையில் மிதந்து சென்றன. மேலும் தொடர்ந்து இடி மின்னல் மற்றும் சூறாவளி காற்றுடன் கனமழை பெய்ததால் திருச்செங்கோடு சுற்றுவட்டார பகுதியில் குளிர்ச்சியான சூழல் நிலவியது. கூட்டப்பள்ளி, பட்டறைமேடு போன்ற பகுதிகளில் உள்ள தாழ்வான இடங்களில் மழைநீர் சூழ்ந்ததால் வீடுகளுக்குள்ளும் மழைநீர் புகுந்தது. இதனால் பொதுமக்கள் அவதியடைந்தனர். இந்த கனமழை காரணமாக வெயிலின் தாக்கம் குறைந்து பொதுமக்களும் விவசாயிகளும் மகிழ்ச்சி அடைந்தனர். நாமக்கல்லிலிருந்து எஸ் கண்ணன்.
0: திருவாரூர் அருள்மிகு தியாகராஜ சுவாமி திருக்கோவிலின் தெப்பத் திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்று வருகிறது. நேற்று தொடங்கிய இந்த விழா நாளை வரை நடைபெறும் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: ஆழித்தேர் கொண்ட சிறப்புமிக்க திருவாரூர் தியாகராஜ சுவாமி கோவிலின் தெப்பத் திருவிழா 2 நாள் நிகழ்ச்சி இன்று இரவு நடைபெற உள்ளது. நேற்று, இன்று, நாளை ஆகிய 3 தினங்கள் நடைபெறும் இந்த தெப்பத் திருவிழாவின் துவக்கம் நேற்று இரவு நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து 2 நாளாக இன்று இரவு 7 மணி முதல் தெப்பத் திருவிழா நடைபெற உள்ளது. திருவாரூரிலிருந்து ஆர் விஜயகுமார்.
0: மாவட்ட செய்திகள். கிருஷ்ணகிரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் தீ தடுப்பு பேரிடர் மேலாண்மை ஒத்திகை நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. நீலகிரி மாவட்டம் உதகையில் தேசிய அளவிலான நாய் கண்காட்சி இன்று தொடங்கியது. 3 நாட்கள் நடைபெறும் இந்த கண்காட்சியில் 55 வகையான 435 நாய்கள் பங்கேற்கின்றன. தேனி மாவட்டத்தில் உள்ள தனியார் பள்ளி வாகனங்களை ஆட்சியர் திரு ரஞ்சித் சிங் இன்று ஆய்வு மேற்கொண்டு ஓட்டுநர்களுக்கு ஆலோசனை வழங்கினார். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் மக்கள் குறைதீர் முகாம் வரும் 11 தேதி நடைபெறும் என்று ஆட்சியர் திருமதி ஸ்னேகா தெரிவித்துள்ளார். தென்காசி மாவட்டம் அருள்மிகு குற்றாலநாதர் திருக்கோவிலில் இன்று நடைபெற்ற மூலிகை அபிஷேகத்தில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்றனர். நெல்லை மாவட்டம் மணிமுத்தாறு அருவியில் நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் சுற்றுலாப் பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. விளையாட்டுச் செய்திகள். உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் ஷாஹில் ஜாதவ் வெண்கலப் பதக்கம் வென்றார். சீனாவின் ஷங்காயில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் பிரிவில் அவர் 147-144 என்ற புள்ளிக் கணக்கில் டென்மார்க்கின் மார்டின் டம்ஸ்போவை வென்றார். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் ராஜஸ்தான் அணி இன்று குஜராத் அணியை எதிர்கொள்கிறது. ஜெய்ப்பூரில் இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழகத்தில்

0: தாவேகாவிற்கு அறுதி பெரும்பான்மை பெறுவதற்கான ஆதரவை இன்று வீசிக்க இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சிகள் உறுதி செய்துள்ளன. தாவேகாவிற்கு அளிக்கப்பட்டுள்ள ஆதரவு கடிதங்களுடன் அக்கட்சியின் தலைவர் திரு விஜய் ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கரை மக்கள் மாளிகையில் சந்திக்க உள்ளார். புதிய அரசுக்கு ஆதரவு அளிப்பதாக தெரிவித்துள்ள விசிக இடதுசாரி கட்சிகள் மற்றும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் தொடர்வதாக அறிவித்துள்ளதை திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் வரவேற்றுள்ளார். தமிழகத்தில் அடுத்த 24 மணி நேரத்தில் அநேக இடங்களில் மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் சாஹில் ஜாதவ் வெண்கலப் பதக்கம் வென்றார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் மாலை 6:40 ஆகாஷ்வாணி சென்னை மத்திய அலை 720 கிலோஹெர்ட்ஸ், மதுரை மத்திய அலை 1269 கிலோஹெர்ட்ஸ், கும்பகோணம் பண்பலை 101.6 மெகாஹெர்ட்ஸ், வேலூர் பண்பலை 100.4 மெகாஹெர்ட்ஸ் அலைவரிசைகளில் நேர்கள் நிகழ்ச்சிகளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இனி கேட்கலாம் மனதில் நின்றவை நிகழ்ச்சியின் முதல் பாடல். ஆல்பம் படத்திற்காக ஹரிஹரன் ஸ்ரேயா கோஷல் பாடியிருப்பது.

0: வலிக்கும் அடுத்த பாடல் தென்காசி பட்டணம் படத்திற்காக ஸ்ரீராம் சித்ரா ஸ்ரீனிவாஸ் பாடியிருப்பது.
1: அன்னக்கிளிகள் அன்பு கதை எழுதுமா வணித்திருவிழா மஞ்சக்குளி.

0: மனதில் நின்றவை கேட்டீர்கள். இனி
1: வேலை வாய்ப்பு செய்திகள்.
2: மத்திய ரிசர்வ் போலீஸ் படையின் வேலைவாய்ப்பு அறிவிப்பு. மத்திய ரிசர்வ் போலீஸ் படையான சிஆர்பிஎஃப் 2026 ஆண்டிற்கான வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியாகியுள்ளது.

0: டெக்னிக்கல் அண்டு டிரேட்ஸ்மேன் மற்றும் பயனியர் பணியிடங்கள் நிரப்பப்பட உள்ளன. மொத்த பணியிடங்கள் 9,195 ஆகும். ஆண் பெண் இருபாலரும் விண்ணப்பிக்கலாம் இப்பணிக்கு. கான்ஸ்டபிள் டெக்னிக்கல் டிரேட்ஸ்மேன் பணிக்கு 9,195, இதில் ஆண்களுக்கு 9,116 பணியிடங்களும் பெண்களுக்கு 79 பணியிடங்களும் உள்ளன. கல்வி தகுதி: கான்ஸ்டபிள் ஓட்டுநர் பணிக்கு கனரக வாகன ஓட்டுநர் உரிமம் மற்றும் ஓட்டுநர் தேர்வில் தேர்ச்சி பெற்ற விவரங்களுடன் 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். கான்ஸ்டபிள் மெக்கானிக் மோட்டார் வெஹிக்கிள் பணிக்கு 10ஆம் வகுப்பு தேர்ச்சியுடன் தொடர்புடைய துறையில் 2 ஆண்டு ஐடிஐ சான்றிதழ் அல்லது அனுபவம் இருக்க வேண்டும். கான்ஸ்டபிள் டிரேட்மேன் இதர பணிகளுக்கு 10ஆம் வகுப்பு தேர்ச்சியுடன் அந்தந்த பணிகளில் வேலை தெரிந்திருக்க வேண்டும். வயது வரம்பு: கான்ஸ்டபிள் டிரைவர் பணிக்கு 21 முதல் 27 ஆண்டுகள் உள்ளவர்கள் விண்ணப்பிக்கலாம். மற்ற பணிகளுக்கு 18 முதல் 23 வயது வரை உள்ளவர்கள் விண்ணப்பிக்கலாம். அரசு விதிமுறைகளின்படி SC/ST பிரிவினருக்கு 5 ஆண்டுகளும் OBC பிரிவினருக்கு 3 ஆண்டுகளும் முன்னாள் இராணுவத்தினருக்கு அரசு விதிகளின்படி தளர்வுகள் வழங்கப்படும். தகுதியான விண்ணப்பதாரர்கள்: கணினி வழி தேர்வு, உடற்தகுதி தேர்வு, தொழில்முறை திறன் தேர்வு ட்ரேட் டெஸ்ட், சான்றிதழ் சரிபார்ப்பு மற்றும் மருத்துவ பரிசோதனை அடிப்படையில் தெரிவு செய்யப்படுவர். விண்ணப்ப கட்டணம் ₹100 செலுத்த வேண்டும். பெண்கள், SC/ST பிரிவினர், முன்னாள் இராணுவத்தினருக்கு விண்ணப்ப கட்டணம் ஏதுமில்லை. தகுதியும் விருப்பமும் உள்ள விண்ணப்பதாரர்கள் அதிகாரப்பூர்வ அறிவிப்பில் குறிப்பிட்டுள்ள தேவையான அனைத்து ஆவணங்களுடன் இம்மாதம் 19ஆம் தேதிக்குள் https://www.rect.crpf.gov.in இணையதளத்தில் சென்று இணையதளம் மூலமாக விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க வேண்டும். விண்ணப்பிக்க கடைசி நாள் இம்மாதம் 19ஆம் தேதி ஆகும். மத்திய அரசின் கீழ் இயங்கும் பணம் அச்சடிக்கும் நிறுவனமான கரன்சி நோட் பிரஸின் வேலைவாய்ப்பு அறிவிப்பு. மத்திய அரசின் கீழ் இயங்கும் பணம் அச்சடிக்கும் நிறுவனத்தில் காலியாக உள்ள பல்வேறு பணியிடங்கள் நிரப்பப்பட உள்ளன. ஜூனியர் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், வெல்ஃபேர் ஆஃபீஸர், சேஃப்டி ஆஃபீஸர், சூப்பர்வைசர், செக்ரட்டரியல் அசிஸ்டன்ட் மற்றும் ஜூனியர் டெக்னீஷியன் ஆகிய பதவிகள் நிரப்பப்பட உள்ளன. மொத்த பணியிடங்களின் எண்ணிக்கை 534 ஆகும். தகுதியும் ஆர்வமும் உள்ள விண்ணப்பதாரர்கள் இம்மாதம் 19ஆம் தேதிக்குள் இணையதளம் மூலமாக விண்ணப்பிக்க வேண்டும். இதில் வெல்ஃபேர் ஆஃபீஸர் பணிக்கு 2 இடங்களும், சேஃப்டி ஆஃபீஸர் பணிக்கு 1 இடமும், சூப்பர்வைசர் பணிக்கு 99 இடமும், ஆர்டிஸ்ட் பணிக்கு 1 இடமும், ஜூனியர் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் பணிக்கு 2 இடம், ஜூனியர் டெக்னீஷியன் பணிக்கு 410 இடங்கள் நிரப்பப்பட உள்ளன. வெல்ஃபேர் ஆஃபீஸர் பணிக்கு டிகிரி, டிப்ளமோ இன் சோஷியல் ஒர்க், லேபர் வெல்ஃபேர், பர்சனல் மேனேஜ்மெண்ட் படித்தவர்களும், சேஃப்டி ஆஃபீஸர் பணிக்கு பொறியியல் பட்டதாரிகளும் விண்ணப்பிக்கலாம். ஜூனியர் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் பணிக்கு அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்திலிருந்து பெறப்பட்ட ஏதேனும் ஒரு பட்டத்துடன் கணினி அறிவு மற்றும் தட்டச்சு பயிற்சி பெற்றதற்கான சான்றிதழ் இருக்க வேண்டும். ஜூனியர் டெக்னீஷியன் பதவிக்கு ஐடிஐ படித்தவர்கள் விண்ணப்பிக்கலாம். இது பற்றிய மேலும் விரிவான விவரங்களை இணையதளத்தில் தெரிந்து கொள்ளலாம். இணையதள முகவரி https://cnpnasik.spmcil.com. 18 முதல் 30 வயதுக்குட்பட்டவர்கள் விண்ணப்பிக்கலாம். அரசு விதிமுறைகளின்படி SC/ST பிரிவினருக்கு 5 ஆண்டுகள், OBC பிரிவினருக்கு 3 ஆண்டுகள், மாற்றுத்திறனாளிகளுக்கு 10 முதல் 15 ஆண்டுகள் வரையிலும் வயது வரம்பில் தளர்வு வழங்கப்படும். விண்ணப்ப கட்டணம் பொது பிரிவினர் OBC பிரிவினருக்கு ₹1,000, SC/ST பிரிவினர் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் ₹200 கட்டணமாக செலுத்த வேண்டும். விண்ணப்பிக்க விரும்பும் நபர்கள் அதிகாரப்பூர்வ இணையதளமான https://cnpnasik.spmcil.com என்ற இணையதளத்தில் சென்று பதிவு செய்து ஆன்லைனில் அனைத்து விதமான தகுதியான ஆவணங்களுடன் விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க வேண்டும். விண்ணப்பிக்க கடைசி நாள் இம்மாதம் 19ஆம் தேதி.
1: வேலைவாய்ப்பு செய்திகள் கேட்டீர்கள்.

0: அடுத்த அறிவிப்பு தொடரும். ஆகாஷ்வாணி, நேரம் 7 மணி.
1: பிளாசி முதல் செங்கோட்டை வரை உரை ஓவியம்.

0: இரண்டாம் உலகப் போர் முடிந்த பிறகு காலனி நாடுகள் ஒவ்வொன்றாக விடுதலை பெற்று வந்தன என்று படித்திருக்கிறேன். அந்த நேரத்தில் இந்தியாவில் இங்கே என்ன நடந்தது தாயே?
1: இந்தியாவுக்கும் சுயாட்சி அதிகாரம் அல்லது அதிகார பரிமாற்றம் செய்வது என்ற முடிவுக்கு பிரிட்டன் வந்திருந்தது. அதற்கு இரண்டாம் உலகப் போருக்கு பிறகு ஏற்பட்ட ஆட்சி மாற்றத்தில் பிரிட்டனின் ஆட்சியாளர்களுக்கு ஏற்பட்ட சிந்தனை மாற்றம்தான் காரணமாக இருந்தது. ஆனால் இந்தியாவில் நிலவிய அரசியல் தேக்க நிலை ஒரு முட்டுக்கட்டையாக இருந்தது. காங்கிரஸ், முஸ்லிம் லீக் ஆகியவற்றின் வளைந்து கொடுக்காத நிலைப்பாடுகளை காரணமாக சொன்னது பிரிட்டன். வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தின் போது வெடித்து சிதறிய வன்முறைகளுக்கு காந்தியே காரணம் என்று குற்றம் சாட்டியது அரசு. நாட்டில் ஏற்பட்ட நாச வேலைகளுக்கு காங்கிரசே பொறுப்பு என்று பிரச்சாரம் செய்தது. ஆனால் சிறையில் இருந்தபடியே தன் மீதான குற்றச்சாட்டுக்களை மறுத்து வைஸ்ராய்க்கும் பம்பாய் கவர்னருக்கும் கடிதம் எழுதி கொண்டிருந்தான் காந்தி. இறுதியில் தன் மீது சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்தும் நீதி கேட்டும் 74 வயதான காந்தி 1943 21 நாள் உண்ணாவிரதத்தை தொடங்கினான். அது காந்தி மேற்கொண்ட இரண்டாவது உண்ணாவிரத போராட்டம். இதை கேள்விப்பட்டு நாட்டின் பல இடங்களிலும் கண்டன ஊர்வலங்கள், பொதுக்கூட்டங்கள், கடை அடைப்புகளை மக்கள் நடத்தினார்கள். வைஸ்ராய் ஆட்சி குழுவிலிருந்து 3 இந்திய உறுப்பினர்கள் பதவி விலகினார்கள். காந்தியை உடனே விடுதலை செய்யுமாறு தலைவர்கள் கோரிக்கை வைத்தார்கள். ஆனால் அந்த கோரிக்கையை வைஸ்ராய் நிராகரித்தான். காந்தியின் உடல்நிலை மோசமானது. மருத்துவர்களும் நம்பிக்கை இழந்தார்கள். காந்தி மரணமடைந்தால் ஏற்படும் நிலையை சமாளிக்க போலீஸ் ராணுவம் அனைத்தையும் தயார் நிலையில் வைத்தது அரசு. உடலை எரிப்பதற்கு சந்தன கட்டைகளும் கூட சேகரித்து வைக்கப்பட்டன. ஆனால் தன் உண்ணாவிரதத்தை வெற்றிகரமாக முடித்தான் காந்தி. ராஜகோபாலாச்சாரி ஆகா கான் அரண்மனையில் உண்ணாவிரதம் இருந்த காந்தியை சந்தித்து காங்கிரஸ் முஸ்லிம் லீக் உடன்பாட்டுக்கான அடிப்படை அம்சங்களை குறித்து 4 நாட்கள் விவாதித்தான். அவற்றை காந்தியும் ஏற்றுக்கொண்டான். அது ராஜாஜி திட்டம் என்ற CR ஃபார்முலா என்று அழைக்கப்பட்டது. அவனது திட்டப்படி போர்க்காலத்தில் காங்கிரஸ் இடைக்கால தேசிய அரசை அமைப்பதற்கு முஸ்லிம் லீக் ஒத்துழைக்க வேண்டும். போர் முடிந்த பிறகு இந்தியாவின் வடமேற்கு வடகிழக்கில் முஸ்லிம்கள் பெரும்பான்மையினராக உள்ள பகுதிகளை பிரிக்கவும் அவற்றின் எல்லைகளை வரையறுக்கவும் ஒரு கமிஷன் நியமிக்கப்படும். அது பரிந்துரைத்தபடி எல்லைகள் நிர்ணயிக்கப்பட்ட பகுதிகளில் மக்கள் சம்மதத்துடன் பிரிவினை கோரிக்கை குறித்து முடிவு எடுக்கப்படும். பெரும்பான்மையோர் பிரிந்து வாழ விரும்பினால் அது ஏற்றுக்கொள்ளப்பட்டு தனி அரசுகளாக ஏற்படுத்தப்படும். அவ்வாறு பிரிக்கப்படும் பகுதிகளில் எல்லையோர மாவட்டங்களில் வாழும் மக்கள் அவர்கள் விரும்பும் அரசாங்கத்துடன் சேர்ந்து கொள்ளும் உரிமையை அளிக்க வேண்டும். பிரிவினை ஏற்பட்டால் பாதுகாப்பு, போக்குவரத்து, வர்த்தகம் போன்றவை குறித்து அந்தந்த அரசுகள் உடன்பாடு செய்து கொள்ளலாம். பிரிக்கப்படும் பகுதிகளுக்கிடையே உண்டாகக்கூடிய மக்கள் பரிமாற்றம் சம்பந்தப்பட்ட அரசுகளின் சம்மதத்தின் பேரில் நிகழ்வதாக இருக்க வேண்டும். பிரிட்டிஷார் இந்தியருக்கு அதிகார மாற்றம் செய்தால் மட்டுமே இந்த திட்டங்கள் நடைமுறைக்கு வரும். இந்த நிபந்தனைகளுக்கு உட்பட்டு முஸ்லிம் லீக் இந்தியாவின் பூரண விடுதலை கோரிக்கையை ஏற்றுக்கொள்ளட்டும். காந்தியுடன் விவாதித்து ரகசியமாக வைத்திருந்த

திட்டத்தை 1944 ஏப்ரலில் ஜின்னாவிடம் முன்வைத்தான் ராஜகோபாலாச்சாரி. ஆனால் ஜின்னா அதை ஏற்கவில்லை. இருந்தாலும் தனது பாகிஸ்தான் என்ற பிரிவினை கொள்கைக்கு காந்தி ஒப்புக்கொண்டதாக ஜின்னா மகிழ்ச்சி தெரிவித்தார். இந்த திட்டம் குறித்து பரவலாக விவாதிக்கப்பட்ட போது இது நாட்டை துண்டாடி முஸ்லிம் லீகிடம் சரணாகதி அடையக்கூடியது என்று இந்து மகாசபையினர் கடுமையாக எதிர்த்தார்கள். காங்கிரஸில் மிதவாதிகளும் சீக்கியர்களும் இதை குறை கூறினார்கள். ஆங்கிலேய அதிகாரிகளும் இந்த திட்டத்தை சந்தேக கண்கொண்டு பார்த்தார்கள். உண்மையில் ராஜகோபாலாச்சாரியின் இந்த திட்டம் ஜின்னாவின் செல்வாக்கை அதிகரிக்க மட்டுமே உதவியது. இந்த திட்டத்தில் சில முரண்பாடுகள் தெளிவாக தெரிந்தன. பாகிஸ்தான் பகுதிகளை வரையறுக்கும் போது மாநிலங்களுக்கு பதில் மாவட்டங்களை கணக்கில் எடுத்துக் கொள்ள வேண்டும் என்ற அம்சம், முஸ்லிம்கள் பெரும்பான்மை உள்ள மாவட்டங்களை மட்டுமே முடிவு செய்ய வேண்டும், பாகிஸ்தான் இந்தியாவை விட்டு பிரிய வேண்டுமா என்பது இந்துக்களும் முஸ்லிம்களும் சேர்ந்து மக்கள் ஒப்புதல் வாக்கெடுப்பு மூலம் தீர்மானிக்கப்படும். வங்காளம், அசாம், பஞ்சாபில் இந்துக்கள் பெரும்பான்மையாக உள்ள மாவட்டங்கள் இந்தியா பாகிஸ்தான் எல்லை நிர்ணயிப்பில் இடம்பெறார். இரு நாடுகளின் பாதுகாப்பு, வர்த்தகம், செய்தி தொடர்புகளை கூட்டாட்சி அரசாங்கமே கவனித்துக் கொள்ளும். உண்மையில் ராஜகோபாலாச்சாரியின் திட்டம் பாகிஸ்தான் பற்றி குறிப்பிட்டது. ஆனால் அது இந்தியாவில் இருந்து பிரிந்து சென்று இறையாண்மை பெற்ற சுதந்திர தனிநாடு ஆவதற்கு உத்தரவாதம் அளிக்கவில்லை. இரண்டு பகுதிகளின் கூட்டாட்சியாக அமைந்த ஒரே நாட்டை பற்றியே குறிப்பிட்டது. ஆனால் இந்த ஏற்பாட்டை ஜின்னா ஏற்க மாட்டான் என்பது காந்திக்கு தெரியும். தெரிந்தேதான் இதற்கு ஒப்புதல் கொடுத்ததாக எண்ணினார்கள் காங்கிரஸ் தலைவர்கள் சிலர். லின்லித் கோவை அடுத்து வைஸ்ராயாக வந்த வேவல் 1944 மே 6 அன்று காந்தியை விடுதலை செய்தான். அதன் பிறகு ஜின்னாவுக்கு கடிதம் எழுதி சந்தித்து பேச விருப்பம் தெரிவித்தான் காந்தி. ஜூலை 24 காந்தியை முதன் முறையாக மகாத்மா என்று குறிப்பிட்டு கடிதம் எழுதினான் ஜின்னா. மலபார் மலை மாளிகையில் ஜின்னாவை சந்தித்தான் காந்தி. செப்டம்பர் 9 முதல் 27 வரை சிஆர் ஃபார்முலா படி இருவரும் விவாதித்தார்கள். ஜின்னாவின் இருநாட்டு கொள்கையின் அடிப்படையில் முஸ்லிம்களுக்கு தனிநாடு கேட்பதை காந்தி ஏற்கவில்லை. அந்த பேச்சு தோல்வியிலேயே முடிந்தது.

0: எங்கு பிறந்த போதும், என்ன உண்ட போதும், எதை உடுத்திய போதும் சிந்தனை ஒன்றே, இந்தியா. பாரதம் எங்கள் சுவாசம்.
1: ஆகாஷ்வாணி, நேரம் 7:10. சேலம் மாவட்ட செய்திகள் வழங்குபவர் ஜி விஜயகுமார் அவர்கள்.
2: அன்பிலா எல்லாம் தமக்குரியர், அன்புடையார் என்பும் உரியர் பிறகு என்கிறார் திருவள்ளுவர். சக மனிதன் மீதான அக்கறையே வாழ்வியலை வறண்டு விடாமல் பாதுகாத்து வருகிறது. வாடிய பெயரை கண்டபோதெல்லாம் வாடிய வள்ளலார் வழியில் சாதாரண மனிதர்

0: தங்களின் சமூக அக்கறையை பல்வேறு விதத்தில் தொடர்ந்து வெளிப்படுத்தி வருகின்றனர். கோடை வெயிலின் தாக்கம் சுட்டெரிக்க தொடங்கியுள்ள நிலையில் சேலம் மாவட்டத்தில் நாள்தோறும் 100 டிகிரிக்கு மேல் வெப்பநிலை பதிவாகி வருகிறது. சுட்டெரிக்கும் கோடை வெயிலிலிருந்து தப்பிக்க ஒவ்வொருவரும் போராட வேண்டியுள்ளது. இதனால் நண்பகல் தொடங்கி மாலை வரை மக்கள் யாரும் வெளியே செல்ல முடியாத நிலை உள்ளது. எனினும் அவசர தேவைகளுக்காக வெளியே செல்ல இருசக்கர வாகனத்தையும் ஆட்டோக்களையும் பயன்படுத்த வேண்டிய சூழல் உள்ளது. இந்த நிலையில் சேலம் குரங்கசாவடி பகுதியைச் சேர்ந்த 77 வயது ஆட்டோ ஓட்டுநர் சுப்பிரமணி தனது வாடிக்கையாளர்களை வெயிலின் தாக்கத்திலிருந்து பாதுகாக்க தனது ஆட்டோவை இயற்கை ஏசி ஆட்டோவாக மாற்றியுள்ளார். ஆட்டோவின் மேல் பகுதியில் சோளத்தட்டுகளை பரப்பி அதன் மீது தண்ணீர் சொட்டு சொட்டாக ஊற்றும் வகையில் மின் மோட்டாரை பயன்படுத்தியுள்ளார். இதனால் வெயிலின் தாக்கம் குறைந்து ஆட்டோவிற்குள் பயணிக்கும் பயணிகள் வெப்பத்தின் தாக்கமின்றி குளிர்ந்த சூழலில் செல்லும் நிலை உருவாகி உள்ளது. மேலும் பயணிகளின் தாகம் தணிக்க குடிநீர், சிறிய அளவிலான பேட்டரி மின்விசிறி, மொபைல் சார்ஜ் செய்யும் வசதியும் இயற்கை ஏசி ஆட்டோவில் இடம்பெற்றுள்ளன. சிங்க நடைபோட்டு சிகரத்தில் ஏறுவதும் சிகரத்தை அடைந்தால் வானத்தில் ஏறுவதும் உழைப்பின் சிறப்பை ஊருக்கு உணர்த்தும் உன்னத வரிகளாகும். வியர்வை சிந்தி உழைக்கும் உழைப்பாளிகளின் திறமையே நமது உலகை வளமானதாக மாற்றுகிறது. அதற்கு இணையாக நம் வீட்டை கட்டமைக்க அயராது உழைக்கும் மகளிரின் திறமை வாழ்க்கையை வளமானதாக மாற்றுகிறது. உலகையே ஜெயித்தாலும் உள்ளங்களை ஜெயிக்கும் உன்னத குடும்ப வாழ்க்கையில் எப்போதும் மகளிரே ஜெயிக்கிறார்கள். எனினும் கால நேரம் பார்க்காது, கண் துஞ்சாது உழைக்கும் மகளிரின் உழைப்பு பெரும்பாலும் கவனத்தில் எடுத்துக்கொள்ளப்படுவதில்லை. மற்றவர்களின் அங்கீகாரத்தை எதிர்பார்த்தோ பாராட்டுகளுக்காகவோ மகளிரும் இதை செய்வதில்லை. ஆனால் இன்றைய 1000 மகளிர் தங்களது திறமையை வீட்டின் சமையலறையில் முடக்கி விடாமல் அதனை தங்களுக்கான வருவாய் ஈட்டும் வாய்ப்பாக மாற்றி வருகின்றனர். அந்த வகையில் சேலத்தைச் சேர்ந்த மகளிர் ஒன்றிணைந்து ஆரோக்கிய உணவை விற்பனை செய்யும் தொழிலை திறம்பட செய்து வருகின்றனர். இல்லத்தரசிகள், பட்டதாரி பெண்கள், தொழில் முனைவோர் என பல்வேறு தரப்பினை சேர்ந்த இவர்கள் ஒன்றிணைந்து நாள்தோறும் மதிய உணவுக்காக ஊட்டச்சத்து மிக்க சரி விகித உணவை தயார் செய்து விற்பனை செய்து வருகின்றனர். மருத்துவர்கள் மற்றும் ஆரோக்கியத்தை மையப்படுத்தி உடற்பயிற்சி மேற்கொள்வோர், மூத்த குடிமக்கள் என பல்வேறு தரப்பினரும் ஆரோக்கிய உணவை வாங்கி உண்கின்றனர். தங்களுக்கான அங்கீகாரத்தையும் உழைப்பிற்கான வருவாயையும் இந்த தொழில் ஈட்டி தருவதாக கூறுகிறார் இல்லத்தரசி சுகந்தி.
1: மென்ன வந்துட்டு ஒர்க் பண்ணுறதை வந்துட்டு பெருசாக சொல்லுவாங்க. நாங்கள் பண்ணுறா கூட லைக் அப்பார்ட் ஃப்ரம் த நார்மல் ருட்டீன் நம்ம எக்ஸ்ட்ரா ஜானரில் ஒர்க் பண்ணுறது வந்துட்டு பெருசாக ரெக்கக்னைஸ் ஆகிறதில்லை. பட் ஆனால் இந்த சின்ன சின்ன இனிஷியேட்டிவ்ஸ் நாங்கள் எதுக்கு பண்ணுறோம் அப்படின்னா எங்களோட வெல்பீயிங் அது ஆஸ் வெல் அஸ் லைக் எங்களோட சரௌண்டட் பீப்புள் தெரிஞ்சவங்க அவங்களோட வெல்பீயிங்காக ஆரம்பித்தது தான் இந்த இனிஷியேட்டிவ். ஸோ ஃபார் கோயிங் குட்டுங்க. ரெக்கக்னேஷன்ஸும் கொஞ்சம் பரவாயில்லையாக இருக்குது. இதே போல் லைக் நிறைய பேர் இனிஷியேட்டிவ்ஸ் எடுத்து வந்துட்டு இருந்தாங்கன்னா இட் வில் பி லைக் பெனிஃபிஷியலுங்க.
0: தொழில் முனைவோராக உள்ள நிலையில் ஆரோக்கிய உணவை தேடிய போது யாரும் கிடைக்காத நிலையில் அதனையே தங்களுக்கான மற்றொரு தொழில் வாய்ப்பாக மாற்றிக்கொண்டதாக கூறுகிறார் சண்முகப்பிரியா.
2: இப்போ வரைக்குமே ஆஸ் பர் பிஸ்னஸை தாண்டி ஒரு சாட்டிஸ்ஃபிகேஷன் லெவல்னு பார்த்தீங்கன்னா டு த கோர் எங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்கு. ஒரு நாளைக்கு ஒரு பாக்ஸ் போனாலும் சரி, இல்லை ஒரு நாளைக்கு 50 பாக்ஸ் போனாலும் சரி, நம்ம கிட்ட இருந்து ஒரு ஹெல்த்தியான ப்ராடக்ட் வெளியே போகுதுங்கும் போது அது ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் லெவல் ரொம்ப அதிகமாக இருக்கு.
0: கற்கை நன்றே, கற்கை நன்றே, பிச்சை புகினும் கற்கை நன்றே என்று அறிவுறுத்துகிறார் அவை முதாட்டி. கல்வி மட்டுமே ஒருவரின் வாழ்க்கையை தலைகீழாக நேர்மறையாக மாற்றும் என்பதில் யாருக்கும் மாற்றுக்கருத்து இருக்க முடியாது. சிறப்பு வாய்ந்த கல்வியை அர்ப்பணிப்பு மிக்க அரசு பள்ளி ஆசிரியர்கள் சிறந்த சேவையாக வழங்கி வருகின்றனர். குறிப்பாக ஊரக பகுதியைச் சேர்ந்த அரசு பள்ளிகள் ஏழை எளிய மற்றும் நடுத்தர குடும்பங்களின் நம்பிக்கையின் ஊற்றாக திகழ்கின்றன. அந்த வரிசையில் சேலம் மாவட்டம் கொண்டப்பநாயக்கன்பட்டி ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி மாணவர் சேர்க்கை தொடங்கி பல்வேறு தளங்களில் தொடர்ந்து சாதனை படைத்து வருகிறது. மாணவர் சேர்க்கையை திருவிழா போல கொண்டாடுவது, சிறந்த மாணவர்களுக்கு விமான பயணம் என பல்வேறு சாதனைகளை படைத்த இந்த பள்ளி தமிழகத்தில் அரசு பள்ளிகளில் முதல் முறையாக பட்டமளிப்பு விழாவினை நடத்தியது. மகிழ்ச்சி பட்டமளிப்பு விழா என்ற பொருண்மையில் நடைபெற்ற இந்த பட்டமளிப்பு விழாவில் 5ஆம் வகுப்பு முடித்து 6ஆம் வகுப்புக்கு செல்லும் 123 மாணவ மாணவியருக்கு பட்டங்கள் வழங்கப்பட்டன.
3: சேலம் மாவட்ட செய்திகள் கேட்டீர்கள். வழங்கியவர் ஜி விஜயகுமார் அவர்கள். சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்திகள்.
4: வணக்கம் ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். மேற்குவங்க முதலமைச்சராக பதவியேற்றுள்ள திரு சுவேந்து அதிகாரிக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்தார்.

அறிவித்துள்ளார். தமிழகத்தில் தவவேக தலைவர் திரு விஜய் தற்போது ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கரை சந்தித்து ஆட்சி அமைப்பதற்கான முயற்சி மேற்கொண்டுள்ளார். பன்முனை தாக்குதல் நடத்தும் MIRV ஏவுகணை சோதனையை இந்தியா வெற்றிகரமாக நடத்தியுள்ளது. பாகிஸ்தானில் பெட்ரோலிய பொருட்களின் விலை உயர்த்தப்பட்டிருப்பதற்கு அந்நாட்டின் மனித உரிமைகள் குழு கண்டனம் தெரிவித்துள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் ராஜஸ்தான் அணி இன்று குஜராத் அணியை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். மேற்குவங்க முதலமைச்சராக பதவியேற்றுள்ள திரு சுவேந்து அதிகாரிக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், மக்களுக்கான தலைவர் என்பதை திரு சுவேந்து அதிகாரி நிரூபித்துள்ளார் என்று தெரிவித்துள்ளார். மக்களின் தேவைகளை அறிந்து சிறப்பாக செயல்படக்கூடியவர் என்றும், அவர் தமது பதவிக்காலத்தில் வெற்றிகரமாக செயல்படுவார் என்றும் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். அவரது அமைச்சரவையில் இடம்பெற்றுள்ள திலீப் கோஷ், திரு அக்னிமித்ரபால், திரு அசோக் ரிட்டினா உள்ளிட்டோருக்கும் பிரதமர் தமது வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் தவேக தலைவர் திரு விஜய் தற்போது ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கரை சந்தித்து ஆட்சி அமைப்பதற்கான முயற்சி மேற்கொண்டுள்ளார். தற்போது தவேக தலைவர் திரு விஜய் ஆளுநரை சென்னை கிண்டியில் உள்ள மக்கள் மாளிகையில் சந்திக்க சென்றுள்ளார். விடுதலை சிறுத்தைகள், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் ஆகிய கட்சிகள் தவேக ஆட்சி அமைப்பதற்கு நிபந்தனையற்ற ஆதரவை இன்று தெரிவித்ததை அடுத்து திரு விஜய் ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கரை சந்தித்து தாங்கள் ஆட்சி அமைப்பதற்கான ஆதரவு கடிதங்களை அளிப்பதற்கான நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளார். ரவீந்திரநாத் தாகூரின் 165வது பிறந்தநாளையொட்டி மேற்குவங்க மாநிலத்தில் உள்ள சாந்தி நிகேதனில் வண்ணமயமான கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. இன்று காலை ரவீந்திரநாத் தாகூருக்கு பாரம்பரிய முறையில் அஞ்சலி செலுத்தப்பட்டது. காலை 9 மணி முதல் ரவீந்திரநாத் தாகூரின் பாடல்கள் பாடப்பட்டன. நடன நாட்டிய நிகழ்ச்சிகளும் நடைபெற்றன. இந்நாளையொட்டி தலைவர்கள் ரவீந்திரநாத் தாகூருக்கு புகழஞ்சலி செலுத்தியுள்ளனர். குடியரசு துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், குருதேவ் ரவீந்திரநாத் தாகூரின் இலக்கிய படைப்புகள் காலம் கடந்து நிற்பதாக புகழாரம் சூட்டியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள பதிவில், மாபெரும் சிந்தனையாளராகவும் கவிஞராகவும் சிறந்து விளங்கியவர் என்று கூறியுள்ளார். மனித சமுதாயத்தின் ஆழமான உணர்வுகளை தமது கவிதைகளில் பிரதிபலித்தவர் என்றும், நாட்டின் மாண்புமிக்க கலாச்சாரத்தை போற்றும் வகையில் அவரது இலக்கிய படைப்புகள் அமைந்துள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். புதிய சிந்தனையோடும் படைப்பு திறனோடும் கலாச்சாரத்தையொட்டி அவர் தமது இலக்கிய படைப்புகளை அளித்திருப்பதாகவும் கூறியுள்ளார். பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் வெளியிட்டுள்ள செய்தியில், ஒரே பாரதம் உன்னத பாரதம் என்ற சிந்தனைக்கு வித்திட்டவர் ரவீந்திரநாத் தாகூர் என்று கூறியுள்ளார். தலை சிறந்த சிந்தனையாளராகவும் இலக்கிய படைப்பாளியாகவும் இசை ஞானமிக்கவராகவும் ரவீந்திரநாத் தாகூர் திகழ்ந்தார் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். ரவீந்திரநாத் தாகூரின் தத்துவங்களும் வாழ்வியல் குறிப்புகளும் வருங்கால சந்ததியினருக்கு வழிகாட்டியாக அமைந்துள்ளதாக திரு ராஜ்நாத் சிங் குறிப்பிட்டுள்ளார். உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா விடுத்துள்ள செய்தியில், நாட்டு மக்களிடையே சுதந்திர உணர்வை தமது இலக்கியங்கள் வாயிலாக மக்களிடம் எடுத்துச் சென்றவர் ரவீந்திரநாத் தாகூர் என்று கூறியுள்ளார். தாகூரின் கீதாஞ்சலி மனித சமுதாயத்திற்கு புதிய பாதையை வகுத்துக் கொடுத்திருப்பதாகவும், ஆன்மீகம் மற்றும் மனித உணர்வுகளை பிரதிபலிப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். தேச ஒற்றுமையையும் பெருமையையும் சுயமரியாதையையும் உணர்த்தும் ஜனகண மன பாடல் வரிகள் என்றென்றும் தேசிய கீதமாக இசைக்கப்பட்டு வருவதையும் திரு அமித்ஷா தமது பதிவில் குறிப்பிட்டுள்ளார். நவீன MIRV ஏவுகணை சோதனையை இந்தியா வெற்றிகரமாக நடத்தியுள்ளது. ஒடிசா கடற்கரையையொட்டி அப்துல்கலாம் தீவில் இந்த சோதனை நடத்தப்பட்டதாக பாதுகாப்பு அமைச்சகம் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஒரே நேரத்தில் பல்வேறு இலக்குகளை தாக்கும் திறன் இந்த நவீன அக்னி ஏவுகணை பெற்றுள்ளது. இந்திய பெருங்கடல் பகுதியில் நீண்ட தூரத்தில் உள்ள பல்வேறு இலக்குகளை குறிவைத்து இந்த சோதனை நிகழ்த்தப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனை வெற்றிகரமாக நிறைவேற்றி முடித்த பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவன விஞ்ஞானிகளுக்கு பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் வாழ்த்து தெரிவித்துள்ளார். இந்திய ராணுவமும் பாதுகாப்பு தொழில்துறையும் இணைந்து வெற்றிகரமாக இதனை வடிவமைத்திருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். நாட்டின் பாதுகாப்பு கட்டமைப்பில் இந்த ஏவுகணை முக்கிய பங்காற்றும் என்றும் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. 2025 ஆண்டுக்கான தேசிய பஞ்சாயத்து விருதுகளை மத்திய அரசு அறிவித்துள்ளது. நாடு முழுவதிலும் உள்ள 42 பஞ்சாயத்துகளுக்கு இந்த விருது வழங்கி கௌரவிக்கப்பட உள்ளதாக பஞ்சாயத்து ராஜ் அமைச்சகம் தெரிவித்துள்ளது. கர்நாடக மாநிலம் 6 தேசிய விருதுகளை பெற்று முதலிடத்தில் உள்ளது. ஆந்திர பிரதேசம் மற்றும் ஒடிசா தலா 5 விருதுகளை பெற்று 2வது இடத்தில் உள்ளன. தேசிய பஞ்சாயத்து விருதுகள் வழங்கும் விழா அடுத்த மாதம் 3 தேதி புதுதில்லியில் நடைபெற உள்ளது. குஜராத், மேற்கு ராஜஸ்தான் பகுதிகளில் வெப்ப அலை தொடர்ந்து வீசக்கூடும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கேரளம், லட்சத்தீவு, தெற்கு கர்நாடகா, தமிழகம், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அடுத்த 3 நாட்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கேரள கடற்கரை பகுதிகளில்

0: கடல் கொந்தளிப்பாக காணப்படும் என்றும் மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். சட்டவிரோத பண பரிவர்த்தனை முறைகேடு தொடர்பான வழக்கில் தொழிலதிபர் டி வெங்கடேஸ்வர ராவ் உட்பட 3 பேரை அமலாக்கத்துறை அதிகாரிகள் கைது செய்துள்ளனர். 284 கோடி ரூபாய் அளவிற்கு முறைகேடு செய்திருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் அமலாக்கத்துறையினர் தெரிவித்துள்ளனர். ஆர்டிஜிஎஸ் வங்கி பண பரிவர்த்தனை கட்டமைப்பை பயன்படுத்தி போலியான ஆவணங்கள் மூலம் கடன் பெற்றிருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளதாக அவர்கள் தெரிவித்தனர். ஆகாஷ்வாணியின் கேரள நிலையங்களால் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள கேரளம் வானொலி நாடக விழா நாளை தொடங்க உள்ளது. 9 நாட்கள் நடைபெறும் இவ்விழா மலையாள திரைப்பட மற்றும் நாடகத்துறையைச் சேர்ந்த புகழ்பெற்ற பல குரல்களை ஒன்றிணைத்து வானொலி நேயர்களுக்கு மறக்க முடியாத அனுபவத்தை தரும் என்று கூறப்பட்டுள்ளது. இவ்விழாவில் தாதா சாஹேப் பால்கே விருது பெற்ற திரைப்பட நடிகர் திரு மோகன்லால் உட்பட பலர் பங்கேற்க உள்ளனர். தமிழகத்தின் திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் பேரிஜம் ஏரியை சுற்றியுள்ள பகுதியில் காட்டு யானைகள் முகாமிட்டிருப்பதால் சுற்றுலாப் பயணிகள் செல்ல வனத்துறை தடை விதித்துள்ளது. முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தற்காலிகமாக தடை விதிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் புகழ்பெற்ற சுற்றுலாத்தலமான பேரிஜம் ஏரிக்கு செல்ல சுற்றுலாப் பயணிகளுக்கு இன்று முதல் தற்காலிக தடை விதிக்கப்பட்டுள்ளது. வனத்துறையின் கட்டுப்பாட்டில் உள்ள பேரிஜம் ஏரி மற்றும் மதிகட்டான் சோலை உள்ளிட்ட பகுதிகளில் தற்பொழுது 2 மேற்பட்ட காட்டு யானைகள் முகாமிட்டுள்ளன. இதன் காரணமாக சுற்றுலாப் பயணிகளின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக வனத்துறை இந்த தடையை அறிவித்துள்ளது. ஏற்கனவே அனுமதி சீட்டு பெற்று ஏரியின் இயற்கை எழிலை ரசிக்க திட்டமிட்டிருந்த சுற்றுலாப் பயணிகள் இந்த திடீர் தடையால் பெரும் ஏமாற்றம் அடைந்துள்ளனர். யானைகள் வனப்பகுதிக்குள் இடம்பெயர்ந்த பிறகு மீண்டும் அனுமதி வழங்கப்படும் என வனத்துறையினர் தெரிவித்துள்ளனர். திண்டுக்கல் மாவட்டத்திலிருந்து ராஜசேகரன், சுப்பிரமணிய பாரதி.
0: இரண்டாம் உலகப் போரில் நாசி ஜெர்மனி படையை வென்ற 81 ஆண்டு நிறைவு தினத்தை ரஷ்யா இன்று கொண்டாடியது. இதற்காக தலைநகர் மாஸ்கோவில் உள்ள செஞ்சதுக்கத்தில் நடைபெற்ற ராணுவ வீரர்களின் அணிவகுப்பை அந்நாட்டு அதிபர் திரு விளாடிமிர் புட்டின் பார்வையிட்டார். பின்னர் பேசிய அவர், யுக்ரைனுக்கு எதிரான தாக்குதலை நடத்தி வரும் ரஷ்ய படையினர் முழுவீச்சில் செயல்பட்டு வருவதாக தெரிவித்தார். நேட்டோ ஆதரவு பெற்ற படைகளுக்கும் தக்க பதிலடி கொடுத்து வருவதாகவும் அவர் கூறினார். இந்த ராணுவ அணிவகுப்பில் பீரங்கிகளோ பெரிய ராணுவ தளவாடங்களோ இடம்பெறவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. பாகிஸ்தானில் பெட்ரோலிய பொருட்களின் விலை உயர்த்தப்பட்டிருப்பதற்கு அந்நாட்டின் மனித உரிமைகள் குழு கண்டனம் தெரிவித்துள்ளது. அந்த குழு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் இந்த விலைவாசி உயர்வு மக்களுக்கு நிதி நெருக்கடியை ஏற்படுத்தும் என்று தெரிவித்துள்ளது. பாகிஸ்தான் அரசு அண்மையில் பெட்ரோல் விலையை 14.92 ரூபாய் உயர்த்தியது. அதிவேக டீசல் விலை 15 ரூபாய் உயர்த்தப்பட்டுள்ளது. தற்போது 1 லிட்டர் பெட்ரோல் 415 ரூபாய்க்கும் டீசலும் 415 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. இந்த விலைவாசி உயர்வை உடனடியாக திரும்பப் பெற்று மக்களின் சுமையை குறைக்க வேண்டும் என அந்த குழு வலியுறுத்தியுள்ளது. போக்குவரத்து கட்டணங்கள் தன்னிச்சையாக உயர்த்தப்படுவதற்கும் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டுள்ளது. பொருளாதார ரீதியாக முடிவுகளை எடுக்கும்போது பாகிஸ்தான் அரசு மக்களின் பொருளாதார நிலையையும் கணக்கில் எடுத்து செயல்பட வேண்டும் என்று மனித உரிமைகள் குழு வலியுறுத்தியுள்ளது. நாடெங்கிலும் உள்ள தேசிய திறன் மேம்பாட்டு பயிற்சி நிறுவனங்களில் கைவினை பயிற்றுநர் பயிற்சி திட்டத்தில் மாணவர் சேர்க்கைக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுவதாக மத்திய திறன் மேம்பாடு மற்றும் தொழில் முனைவோர் அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இதில் சேருவதற்கு இம்மாதம் 31 நடைபெறும் அகில இந்திய பொது நுழைவுத் தேர்வு மூலம் மாணவர்கள் தெரிவு செய்யப்படுவர் என்று கூறப்பட்டுள்ளது. இப்பயிற்சியில் சேருவதற்கு விண்ணப்பங்களை நாளை வரை ஆன்லைனில் பதிவிடலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் ராஜஸ்தான் அணி இன்று குஜராத் அணியை எதிர்கொள்கிறது. ஜெய்ப்பூரில் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க உள்ள இப்போட்டியில் டாஸ் வென்ற ராஜஸ்தான் அணி முதலில் பந்து வீச தீர்மானித்துள்ளது. ISL கால்பந்து போட்டியில் ஜம்ஷெட்பூர் அணி பெங்களூர் அணியை எதிர்கொள்கிறது. ஜம்ஷெட்பூரில் இப்போட்டி இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க உள்ளது. முன்னதாக கோவாவில் நடைபெற்ற கோவா மோகன் பகான் அணிகளுக்கு இடையே நடைபெற்ற மற்றொரு ஆட்டம் டிரா ஆனது. இரு அணிகளும் தலா 1 கோல் போட்டன. உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் ஷாஹில் ஜாதவ் வெண்கலப் பதக்கம் வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். மேற்குவங்க முதலமைச்சராக பதவியேற்றுள்ள திரு சுவேந்து அதிகாரிக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் தாவேக தலைவர் திரு விஜய் தற்போது ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கரை சந்தித்து ஆட்சி அமைப்பதற்கான முயற்சி மேற்கொண்டுள்ளார். பன்முனை தாக்குதல் நடத்தும் MIRV அக்னி ஏவுகணை சோதனையை இந்தியா வெற்றிகரமாக நடத்தியுள்ளது. பாகிஸ்தானில் பெட்ரோலிய பொருட்களின் விலை உயர்த்தப்பட்டிருப்பதற்கு அந்நாட்டின் மனித உரிமைகள் குழு கண்டனம் தெரிவித்துள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் ராஜஸ்தான் அணி இன்று குஜராத் அணியை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
2: நேரம் 7:25. ஆகாஷ்வாணி பண்ணை செய்தி கேட்கும் முன்,
3: அனைவருக்கும் சமூக பாதுகாப்பு அடல் பென்ஷன் யோஜனா மோடிஜியின் தீர்மானம்.
4: யோஜனா உன் நவஜவானோ கே லியே ஹை தாக்கி ஆப் ஜப் 60 சால் கே ஹோங்கே ஆப்கோ கபி கிசி கே சஹாரே கி ஜரூரத் நா படே ஆப் அப்னா புடாபா பி கௌரவ் கே சாத் பிதா சகோ.
3: இந்த திட்டத்தில் ஏற்கனவே 8 கோடியே 85 லட்சம் பயனாளர்கள் இணைந்து

0: உள்ளனர். நீங்களும் 18 40 வயதுக்கு உட்பட்டவராக இருந்தால் மாதாந்திர அட்டல் பென்ஷனுடன் இந்த திட்டத்தின் 3 உத்தரவாதம் அளிக்கப்பட்ட லாபங்களை பற்றி அறிந்து கொள்ள உங்களது வங்கி கிளையை அணுகவும்.
1: பண்ணை செய்தி. அன்பார்ந்த விவசாயிகளை, கோடை உழவு செய்வதன் மூலம் மண்ணின் அடி அடுக்கில் உள்ள களை, வேர்கள், கிழங்குகள் மற்றும் விதைகள் வெயிலில் காய்ந்து அழிகின்றன. மண்ணில் மறைந்திருக்கும் பூச்சிகளின் கூட்டுப்புழுக்கள், முட்டைகள் மற்றும் நோய்க்கிருமிகள் சூரிய ஒளியால் அழிக்கப்படுகின்றன. ஆழ உழுவதால் மண்ணின் ஊடுருவல் திறன் அதிகரிக்கிறது. இதனால் அடுத்த மழை பெய்யும்போது நீர் ஆழமாக சென்று மண்ணில் ஈரப்பதம் நீண்ட நாட்கள் பாதுகாக்கப்படுகிறது. அன்பார்ந்த விவசாயிகளே, மக்கிய தென்னை நார்கழிவின் பயன்கள் பற்றி அறிந்து கொள்வோம். மணற்பாங்கான மண்ணின் கடினத்தன்மையை அதிகப்படுத்துகிறது. களிமண்ணை காற்றோட்டம் உள்ளதாக ஆக்குகிறது. மண் துகள்களை ஒன்று சேர்த்து மண்ணின் கட்டமைப்பை மேம்படுத்துகிறது. நீரை தக்க வைத்துக் கொள்ளும் தன்மையை அதிகப்படுத்தி மண்ணின் ஈரப்பதத்தை அதிகப்படுத்துகிறது. மட்கிய உரமாதலால் இது நன்மை பயக்கும் மண்வாழ் நுண்ணுயிர்களை அதிகப்படுத்துகிறது. அமோனியமாக்கல், நைட்ரேட் மற்றும் நைட்ரஜன் நிலை நிறுத்தல் ஆகிய வினைகள் இதில் உள்ள நுண்ணுயிரின் செயல்திறனால் அதிகரிக்கிறது. இவற்றை எல்லா வகை பயிர்களுக்கும் ஹெக்டருக்கு 5 டன் அளவில் இடலாம். விதைப்பதற்கு முன் அடி உரமாகவும் பயன்படுத்தலாம். நாற்றங்கால்களுக்கு பாலித்தீன் பைகள் மற்றும் மண் தொட்டிகளில் நிரப்ப வேண்டிய மண் கலவைகளுக்கு 20% மட்கிய நார்கழிவானது மணலுடன் கலக்கப்பட்டு தயாரிக்கப்படுகிறது. தென்னை, மா, வாழை மற்றும் பழமரங்கள் போன்ற நன்கு வளர்ந்த மரங்களுக்கு வருடத்திற்கு குறைந்தது 5 கிலோ ஒரு மரத்துக்கு போதுமானது. நெல் பயிரிடும் விவசாயிகளே, நாற்றங்காலில் விதை விதைப்பதற்கு முன்பாக விதை நேர்த்தி செய்யுங்கள். இதனால் விதை மூலம் பரவக்கூடிய நோய்க்கிருமிகளை பரவாமல் கட்டுக்குள் வைக்கலாம். 1 கிலோ நெல் விதைக்கு 10 கிராம் சூடோமோனஸ் புளோரசன்ஸ் கலந்து விதைப்பதால் நெல் முளைப்பு திறன் அதிகரிப்பதுடன் மண்ணின் மூலம் பரவும் நோய்களான வேரழுகல், வாடல் நோய், நாற்றழுகல் போன்ற நோய்களை கட்டுப்படுத்துவதுடன் இலை வழியாக பரவும் நோய்களான குலை நோய், இலை உரை கருகல் நோய், இலை புள்ளி நோய் பாதிப்பு குறைந்து பயிர்களுக்கு நீண்டகால பாதுகாப்பை அளிக்கும். புங்கம் ஒரு நடுத்தரமான கிளை அமைப்பை கொண்ட மரமாகும். அவரை குடும்பத்தை சார்ந்த இந்த மரம் சுமார் 40 அடி உயரம் வரை வளரும். இவை எல்லா மண்வகைகளிலும் வறட்சியை தாங்கி நன்கு வளரும். அமில மற்றும் கார மண்வகைகளிலும் நன்கு வளரும் தன்மை படைத்தவை. இவற்றை தரிசு நிலங்களிலும் பயன்படாத நிலங்களிலும் வரப்பு ஓரங்களிலும் நாம் வளர்த்திடலாம். இலைகளில் சுமார் 3% தழைச்சத்தும், 0.3% மணிச்சத்தும், 1% சாம்பல் சத்தும் அடங்கியுள்ளன. கூட்டிலைகளை கொண்ட இவை எப்பொழுதும் பசுமையாகவே காணப்படும். இவை பசுந்தழை உரத்திற்காகவும், ஆயுர்வேத மருந்தாகவும், பூச்சி கட்டுப்பாட்டிற்காகவும் பயன்படுத்தப்படுகின்றது. ஒரு மரத்திலிருந்து ஆண்டு ஒன்றுக்கு சராசரியாக 100 முதல் 250 கிலோ இலை தழைகளை பெற்றிடலாம். நெற்பயிருக்கு சிறந்த பசுந்தழை உரமாகும். கால்நடை வளர்ப்பு ஆலோசனைகள். அதிக வெப்பமான நேரங்களில் கால்நடைகளை மேய்ச்சலுக்கு அனுப்புவதை தவிர்க்கவும். செம்மறியாடு மற்றும் வெள்ளாடுகளுக்கு கால்நடை மருத்துவரின் பரிந்துரைப்படி குடற்புழு நீக்க மருந்தினை கொடுங்கள். அதிக பால் கொடுக்கும் கலப்பின கறவை மாடுகளில் 3 வேளை தீவனம் கொடுப்பதற்கு பதிலாக 4 வேளையாக பிரித்து கொடுக்கும்போது அதிக அளவு பால் உற்பத்தி கிடைப்பதோடு அல்லாமல் வெப்ப அயர்ச்சிக்கு உள்ளாகாமலும் இருக்கும். வெப்ப அயர்ச்சியால் எருமைகளில் வெயில் காலம் அலட்டுத்தன்மை ஏற்பட வாய்ப்புள்ளது. எனவே வெப்பத்தை குறைக்க கொட்டகையில் நல்ல காற்றோட்ட வசதி செய்து தர வேண்டும். வெண்பன்றிகளில் வெயில் காலங்களில் கொழுப்பு சத்து அதிகமுள்ள தீவனம், அதாவது பன்றிகளுக்கு இடும் உணவு கழிவுகளால் சில சமயங்களில் ஜீரண கோளாறு ஏற்பட வாய்ப்புள்ளது. எனவே மாலை அல்லது இரவு நேரங்களில் கொழுப்பு சத்து அதிகமுள்ள தீவனங்களை கொடுப்பது நல்லது. கோடைக்காலத்தில் கால்நடைகள் மற்றும் கோழிகளுக்கு குளிர்ந்த ஆரோக்கியமான குடிநீரை வழங்குவது அவசியம். பண்ணை செய்தி கேட்டீர்கள். அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு சில நொடிகளில் தொடரும்.
2: நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 7:30.
3: ஆகாஷவாணி.
4: எல்லாம் பொன்பொழிக்க செய்திடுவோம், அதில் பன்மடங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம்.
3: உழவர் உலகம்.

0: நிகழ்ச்சியில் இன்று மண் என்பது சொத்து அல்ல, திருப்பி தர வேண்டிய கடன். நேர்முகம் பங்கேற்கிறார் நாமக்கல் வேளாண் அறிவியல் நிலைய மண்ணியல் துறை தொழில்நுட்ப வல்லுநர் முனைவர் சி சிவரஞ்சனி அவர்கள்.
1: அண்ணே, கந்தசாமி அண்ணே.
2: அடடே முத்துலட்சுமி, வா வா. ரொம்ப நாள் கழிச்சு வீடு தேடி வந்திருக்க, விஷயம் என்னவோ?
1: என்ன விஷயம் இருந்தாதான் தேடி வரணுமா என்ன? இந்தாங்க ஸ்வீட்டு.
2: எதுக்கு ஸ்வீட் எல்லாம், என்ன விசேஷம்?
1: அண்ணே, ஓ மருமக புள்ள பிளஸ் டூல பாஸ் பண்ணதோட ஸ்கூல்லயே டாப் மார்க் வாங்கியிருக்கால. அது மட்டும் இல்லாம நம்ம வய பக்கம் ஒரு 3 ஏக்கர் விலைக்கு வந்துச்சு. ஐயா, அதோ உங்க புண்ணியத்துல அந்த 3 ஏக்கரையும் வாங்கிட்டல.
2: ஓஹோ, அதுக்குதான் ஸ்வீட்டா? நல்ல விஷயம்தான் முத்துலட்சுமி. ஏக்கர் கணக்குல நிலம் வாங்கி சொத்து சேர்த்துட்டோம்னு சும்மா இருந்துட முடியாது.
1: என்ன நீங்க, எனக்கு அப்புறம் ஏன் பிள்ளைங்க அடுத்து வர வம்சமே நிம்மதியா இருக்கும்ல? நீங்க என்னமோ புதிரி போட்டு பேசுற மாதிரி இருக்க.
2: முத்துலட்சுமி, பிறக்கும் போது எதையாவது கொண்டு வர்றோமா?
1: இல்லையே.
2: போகும்போது எதையாவது கொண்டு போறோமா?
1: இல்லையே.
2: அப்ப நாம வாங்குற சொத்தும் திருப்பி தரக்கூடிய கடனு தான்.
1: கந்தசாமி அண்ணே, புரிஞ்ச மாதிரியும் இருக்கு, புரியாத மாதிரியும் இருக்குண்ணே. நான் ஏதோ 3 ஏக்கர் வாங்கினா இன்னும் நிறைய பல பயிர்களை சாகுபடி செஞ்சு லாபம் எடுத்த மாதிரியும் இருக்கும், காசு பணம் ஏதோ கொஞ்சம் சேர்த்து வச்ச மாதிரி இருக்கும்னு நினைச்சா பயமுறுத்துறிய அண்ணே.
2: எம்மா தங்கச்சி, ஒண்ணும் நான் பயமுறுத்தல. பயிர் சாகுபடி பண்ணணும்னு நிலம் வாங்கியாச்சு.
1: ஆமா,
2: அந்த நிலம் மண்ணுதான், ஆனா அது நமக்கு தாய் மாதிரி.
1: ஆமாண்ணே, விவசாயிங்க எல்லாருக்குமே மண்ணு தானே தாய்.
2: அந்த மண்ணு தரமானதா, சத்துக்கள் என்னென்ன இருக்கு அப்படிங்கறத பரிசோதனை செஞ்சிட்டியா?
1: இல்லண்ணே, ஆனா ஏதோ எனக்கு முக்கியமா சொல்லணும்னு நினைக்கிறீங்க போல, அத சொல்லிடுங்களேன்.
2: அப்புறம் தங்கச்சிக்கு சொல்லாம இருப்போமா? சமீபத்துல நாமக்கல் வேளாண் அறிவியல் நிலைய தொழில்நுட்ப வல்லுநர் சி சிவரஞ்சனி அவங்கள சந்திச்சு பேசுனேன். அப்ப
3: அம்மா வணக்கம்.
4: வணக்கம் ஐயா.
3: மண்ணு அதுதான் வந்து நம்மளுக்கு தாய் அப்படின்னு சொல்லுவாங்க, அதுலதான் எல்லா பயிர்களும் விளையுது. மண்ணுங்கிறது ஒரு பயிர் விளைய வைக்கிறதுக்கு எவ்வளவு முக்கியம், வளமான மண் ஏன் முக்கியம், எவ்வளவு முக்கியம் அப்படிங்கறத எங்களோட நேர்களுக்கு சொல்லுங்க.
4: இன்னைக்கு எல்லாரும் வாழ்க்கையில எதை நோக்கி போயிட்டு இருக்கோம் அப்படின்னா, சொத்து சேர்க்கணும் அப்படின்னு. எதற்காக சொத்து சேர்க்கணும், அதை வச்சு நம்மளால என்ன செய்ய முடியும் பிற்காலத்துல அப்படிங்கறதுன்னு யோசிச்சோம் அப்படின்னா, நம்ம சொத்து சேர்க்கணும் அப்படிங்கிற எண்ணத்துக்கே போக மாட்டோம். சொத்துங்கிறது ஒரு இடம், அது இத்தனை ஏக்கர், இத்தனை சென்ட் அப்படின்னு. இன்னைக்கு சென்ட்டே வந்து லட்சக்கணக்கிலையும் கோடி கணக்கிலையும் போயிட்டு இருக்கு. ஆனா அதுல இருக்கிற மண் வளமான மண்ணா இல்லையா? இன்னைக்கு அமெரிக்கால இருக்கக்கூடியவங்க நம்ம திருச்சி மாவட்டத்துல ஒரு கிராமத்துல இருக்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய மண்ணோட வகை என்ன, அதோட கலர் என்ன, அதோட தரம் என்ன அப்படிங்கிற அளவுக்கு விஞ்ஞானம் வளர்ந்துகிட்டே இருக்கு. ஆனா நம்ம அந்த மண் வளமான மண்ணா இல்லையானே தெரியாம நம்ம சொத்து சேர்த்துட்டே இருக்கோம்.
3: சிறப்பு. அதாவது நீங்க சொல்ற மாதிரி அந்த வளமான மண்ணுலதான் நம்ம சொத்து சேர்க்கணும் அப்படின்னா கூட, அது எப்படி நான் வளமான மண்ணுன்னு நான் தெரிஞ்சுக்கிறது? ஏன்னா மண்ணுக்கு உயிர் இருக்குன்றாங்க, உருவம் இருக்குன்றாங்க, எப்படி அதெல்லாம் நான் தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கறத சொல்லுங்க.
4: தரமான மண்ணுன்னு நம்ம கண்டுபிடிக்கிறது, அதுதான் எங்களோட மண்ணியல் ஆய்வாளர்களோட வேலையே. இன்னைக்கு எல்லா விவசாயிகளும் விவசாயம் செஞ்சுட்டே இருக்காங்க. ஆனா ஒரு சில விவசாயிகளுக்கு மட்டும் நல்ல வருமானம் வருது, ஒரு சில விவசாயிகளுக்கு வருமானம் வரமாட்டேங்குது. சோ அதற்கு நம்ம என்ன சொல்லுவோம், நீங்க செலவு கம்மியா செஞ்சீங்க அதனால உங்களுக்கு விளைச்சல் வரல அப்படின்னு சொல்லுவோம். ஆனா அது உண்மை இல்லை. மண்ணோட தரம் மிக குறைஞ்சிட்டே வருது அப்படிங்கிறது தான் உண்மை. சொத்துன்ற பேர்ல ஒரு பத்திரம் கொடுக்கறதுக்கு பதிலா நம்ம என்ன கொடுக்க போறோம் அப்படின்னா, மண் வள அட்டை கொடுக்க போறோம். சோ அந்த மண் வள அட்டைய, மண்ணை பரிசோதிச்சு அந்த மண் வள அட்டைய கொடுக்கறது தான் எங்களோட வேலை. ஸோ அந்த மண் பரிசோதனை மிக மிக அவசியம். முதல்ல 2 ஆண்டுக்கு 1 முறை, 3 ஆண்டுக்கு 1 முறை செய்யலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் ஒவ்வொரு ஆண்டும், முக்கியமாக கோடை காலங்களில், முக்கியமாக பயிர் அறுவடை செய்த பிறகு கண்டிப்பாக நம்ம மண்ணுக்கும் ஒரு டெஸ்ட் எடுத்துடணும்.
3: அதாவது ஒரு வளமான மண்ணா அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு மண் பரிசு

0: சோதனை அவசியம். அதை அழகாக சொல்லியிருக்காங்க. மண் பரிசோதனையில் என்ன கண்டுபிடிச்சு என்ன ஆலோசனைகள் தருவீங்க?
1: நம்ம எப்படி என்னென்ன சத்துக்கள் இருக்குது, அந்த சத்துக்கள் குறைஞ்சா நம்ம என்னென்ன விட்டமின்ஸ் டேப்லெட் சாப்பிடணும் அப்படிங்கிறத சொல்லுவோம். அதே மாதிரி உணவுலையே நம்ம என்னென்ன மாற்றங்கள் செய்யணும் அப்படிங்கிறது தான் டாக்டர் தருவாங்க. அதே மாதிரி நம்ம மண்ணுக்கு கார அமிலத்தன்மைன்னு சொல்லக்கூடிய பிஹெச்இசி, அது மட்டும் இல்லாமல் அங்கக கரிம அளவு, ஆங்கிலத்தில் ஆர்கானிக் கார்பன் சொல்லுவோம், அதுதான் மண்ணோட உயிரே. ஸோ அதோடைய அளவு, அது மட்டும் இல்லாமல் எப்படி மனிதர்களுக்கு விட்டமின்ஸ் மினரல்ஸ் தேவையோ அதே மாதிரி 17 வகையான ஊட்டச்சத்து மண்ணிற்கு ரொம்ப அவசியம். ஆனால் இன்னைக்கு மண் பரிசோதனை செய்யக்கூடிய அங்கீகரிக்கப்பட்ட லபோரட்டரியில் எல்லாமே பேரூட்டச்சத்துக்களும் நுண்ணூட்டச்சத்துக்களும் சொல்லுவாங்க. அதில் பேரூட்டச்சத்துக்களில் நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாசியம், நுண்ணூட்டச்சத்துக்களில் ஜிங்க், காப்பர், மேங்கனீஸ், அயன் சொல்லக்கூடிய இந்த எல்லா சத்துக்கள் நிறைந்த அட்டையை எல்லா விவசாயிகளுக்கும் வழங்குவாங்க.
0: சரிங்க, நீங்கள் எல்லாம் கண்டுபிடிச்சி சொல்லிடுவீங்க, அதாவது 17 ஊட்டச்சத்துக்களில் ஏதெல்லாம் இருக்குது அப்படின்னு. இப்போ என் பயிருக்கு இதெல்லாம் கம்மியாக இருக்குது, இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு யாரும் ஆலோசனை வழங்குவோம்
1: சார்? இன்னைக்கு அங்கீகரிக்கப்பட்ட மண் பரிசோதனை செய்யக்கூடிய இடங்களா நீங்க எதெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம திருச்சியில மட்டும் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் குமுளூர்ல இருக்கு, அடுத்து திருச்சியில் நாவலூர் கூட்டப்பட்டில் இருக்குது. ஸோ இந்த ரெண்டு இடத்துலையும் நமக்கு பரிசோதனை செய்வாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் வேளாண்மை அங்காடி இருக்கிற இடம் திருச்சியிலேயே இருக்குது. ஸோ அங்கே நீங்கள் மண் பரிசோதனைக்குனே தனியாக ஒரு நிலையம் இருக்குது, அங்கே தாராளமாக நீங்கள் கொடுக்கலாம், அங்கேயும் பரிசோதனை பண்ணி தருவாங்க. அது மட்டும் இல்லாமல் வேளாண் அறிவியல் நிலையம் எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் நீங்கள் மண் பரிசோதனை செஞ்சுக்கலாம். இந்த மண் பரிசோதனை செய்த பிறகு உங்களுக்கு ஒரு வாரம் தான் டைம் எடுத்துப்பாங்க. ஒரு வாரம் டைம்லேயே உங்களோட அலைபேசிக்கு மெசேஜ் வந்துடும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் நேரடியாக வந்தால் உங்களுக்கான கார்டும் தருவாங்க. அந்த கார்ட்லேயே நான் சொன்ன மாதிரி பிஹெச்சோட அளவு என்ன, ஈசியோட அளவு என்ன, நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாசியம், நுண்ணூட்டச்சத்துக்களோட அளவு என்ன, நெக்ஸ்ட் கால்சியமோட அளவு என்ன, சோடியமோட அளவு என்ன, உப்பு, அந்த உப்புத்தன்மை நம்மளோடதுல இருக்கா இல்லையா அப்படிங்கிற எல்லா அளவும் எவ்வளவு இருக்கணும், அதிகமாக இருந்தால் எவ்வளோ, கம்மியாக இருந்தால் எவ்வளோ, நம்மளோட மத்திய அளவு இருந்தால் என்ன அப்படிங்கிறதுக்கான எல்லா குறியீடுகளும் அந்த அட்டையில் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த அட்டையில் நீங்கள் அடுத்து என்ன பயிர் செய்யலாம், அப்படி இல்லை நீங்கள் மண் மாதிரி கொடுக்குறப்பவே நீங்கள் என்ன பயிர் செய்ய இருக்கீங்க, அந்த பயிர் செய்யலாமா வேண்டாமா அப்படின்னு நீங்கள் முன்னாடியே கேட்டுட்டீங்கன்னா அதுக்கான ஆலோசனைகளும் அந்த அட்டையிலேயே பதிவு செய்து தரப்படும்.
0: விவசாயிகள் பொதுவாக பின்பற்றுறது மண் பரிசோதனை செய்கிறாங்களோ இல்லையோ, ஊரில் வந்து கரம்பு அடிக்கிறேங்கிற பேரில் மண்ணெல்லாம் கொண்டாந்து போடுவாங்க. அது எந்த அளவுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படிங்கிறத பற்றி சொல்லுங்கள்
1: சார். இன்னைக்கு எல்லாத்துலேயும் ஒரு தரம் உயர்த்தப்பட்ட, தென் மெருகூட்டப்பட்ட, செறிவூட்டப்பட்ட அப்படின்னு வேற வேற ஆங்கில வார்த்தைகள், ஃபார் எக்ஸாம்பிள் ஃபோர்டிஃபிகேஷன், பயோ ஃபோர்டிஃபிகேஷன், ப்ரீடிங் டெக்னிக்ஸ் அப்படின்னு நிறைய சொல்லிக்கிட்டே இருக்கோம். அப்போ மண்ணிலையும் அப்படி ஒன்று பண்ண முடியுமா அப்படின்னா, அதை தான் நம்ம முன்னோர்கள் வேற இடத்துல, அதாவது நம்ம குளம் குட்டை அங்கே இருக்கக்கூடிய மண்ணை எடுத்துட்டு வந்து நம்ம மண்ணோட கலந்து அதோட தரத்தை உயர்த்துறாங்க. அந்த தரம் உயர்த்துறது அப்படிங்கிறது என்னன்னா, சத்துக்கள், அதாவது பேரூட்டச்சத்துக்கள், இடைநிலை ஊட்டச்சத்துக்கள், நுண்ணூட்டச்சத்துக்கள், கார அமிலத்தன்மையை சரி செய்வதற்காக, அடுத்து மணல் பாங்கான, ஸோ களிமண் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா நம்மளோட பயிரால் நல்ல ஒரு விளைச்சலை தர முடியாது. இதே மணல் பாங்கான நம்மளால் ப்ரீட் பண்ண முடியும் அப்படின்னா அது நமக்கு ஒரு நல்ல விளைச்சலை தரும். அதனால தான் அந்த காலத்திலேயே நம்ம முன்னோர்கள் எந்த விதமான டெக்னாலஜியுமே இல்லாமல் இந்த மண்களை ஒன்றாக ஆக்குவதில் இந்த டெக்னிக் கொண்டு வந்தாங்க. அதை நம்ம இந்த நேரத்தில் செய்கிறது மிக மிக உசிதமான செயலாக இருக்கும்.
0: அதாவது கரம்பை மட்டும் அடிக்காமல் நிறைய பேர் வந்து வருஷ வருஷம் தானிய பயிர்களை கொஞ்சம் உண்டு, எண்ணெய் வித்துக்களில் கொஞ்சம் உண்டு, இதெல்லாம் போட்டு வளர்த்து மண்ணை வளப்படுத்துறேன்பாங்க. அந்த மாதிரியான டெக்னிக்ஸ் எந்த அளவுக்கு இந்த மண்ணுக்கு பயனுள்ளதாக இருக்கும்
1: என்ன அப்படின்னா, எல்லாத்தாலையும் இதை வந்து அஃபோர்ட் பண்ண முடியுமா, அதாவது ஃபார்மர்ஸ் எல்லாத்தாலையும், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 10 ஏக்கர் வச்சுருக்கவங்களால இதை நம்ம செய்ய முடியும். வெளியிலேருந்து மண் எடுத்துகிட்டு வந்து அதை பண்ண முடியும். ஏன்னா அதுக்கான காஸ்ட், ஜேசிபி காஸ்ட்டாக இருக்கட்டும், லாரியோட காஸ்ட்டாக இருக்கட்டும், எல்லாமே அதிகம். இதே என்கிட்ட ஒரு 50 சென்ட் தான் இருக்குது, 1 ஏக்கர் தான் இருக்குது. நான் அதை வைத்து தான் என்னோடய அந்த 1 வருடத்துக்கான செலவையே மீட் ஓவர் பண்ண போகிறேன்னு சொல்லக்கூடிய ஃபார்மர்கிட்ட நம்மளால் இதை சொல்ல முடியாது. ஆனால் அவங்க

0: என்ன பண்ணலாம் அப்படின்னா, பசுந்தாள் பசுந்தலை உரங்களை இடலாம். ஸோ பசுந்தாள் பசுந்தலை உரங்களை இடுறதுனால நமக்கு நைட்ரஜன் சத்து ரொம்ப அதிக அளவில் கிடைக்கும். ஸோ அதுக்கு மாற்றாதான் நம்ம இன்னைக்கு யூரியா பயன்படுத்திக்கிட்டே இருக்கோம். யூரியா பயன்படுத்துறதுனால எவ்வளோ கெடுதல்னு நமக்கு தெரிந்தால் கூட அதுலேருந்து நம்ம வெளியே வர முடியாமல் போயிடுறதுக்கான காரணம், இந்த காலத்தில் கோடை காலத்தில் அறுவடை செய்ததுக்கு அப்புறம் நம்ம மண் பராமரிப்பை கவனிக்காததுனால. அதில் நம்ம பசுந்தாள் பசுந்தலை உரங்களை இடலாம். அதில் முக்கியமாக நம்ம டெஞ்சா சன்னெம்ப் இதெல்லாம் போகிறப்ப நம்ம மடக்கி உழுது நம்ம மண்ணுக்கு நைட்ரஜன் சத்து மட்டும்தான் தர முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. இதுலேருந்து நீங்கள் ஒரு வருமானம் ஈட்டலாம். ஏன்னா அடுத்த 3 மாதங்களுக்கு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, அதில் எந்த விதமான பயிரும் நம்ம செய்ய போகிறது இல்லை. ஸோ அதனால் உங்கள் பிளாக்கில் இருக்கக்கூடிய அசிஸ்டன்ட் அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர்னு சொல்லுவோம், வேளாண்மை உதவி அலுவலர், வேளாண்மை அலுவலர், அவங்கள போய் கான்டாக்ட் பண்ணி அவங்களுக்கு நாங்கள் சீட் ப்ரொடியூஸ் பண்ணி தரோம் அப்படிங்கிறத சொல்லலாம். சீடுங்கிறது விதை, அதாவது நெல்லுக்கு மட்டும்தான் விதை வந்து நம்ம பண்ணி தர முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. இந்த பசுந்தாள் உரங்களுக்கும் நீங்கள் விதை உற்பத்தி செய்து தரலாம். இன்னைக்கு மார்க்கெட்டில் 1 கிலோ விதை 100 ரூபாயிலேருந்து 150 ரூபாய் வரைக்கும் போகுது. இன்னமும் ரேட்டு ஏறலாம். ஆனால் நம்ம இந்த மாதிரி ஒரு யுக்திகள் தெரியாமல் இது நமக்கு மட்டும் பயன்படாது, அதுலேருந்து நம்ம என்ன பண்ணிடுறோம், விதைகளை எடுத்து நமக்கு தெரிந்தவர்களுக்கு கொடுத்தாவே நமக்கு 2 வருமானம் ஆகும். நம்மளோட மண் வளத்தையும் பாதுகாக்க முடியும், நமக்கான வருமானமும் ஈட்ட முடியும்.
1: ஸோ அப்போ கேட்டுட்ருக்க விவசாயிகள் பசுந்தாள் உரத்தை வளர்த்து அந்த விதையை விற்பனை செஞ்சுருங்க அப்படிங்கிறது தான் சிவரஞ்சனி அம்மா சொல்லியிருக்காங்க. சிறப்புமா இந்த பசுந்தாள் உரங்களை வந்து மடித்து உழுவுறதுனால நைட்ரஜன் மட்டும் கிடைக்காது, வேறு சத்துக்களும் கிடைக்கும் அப்படிங்கிற போக்கில் சொல்லிட்டு யூரியாவை நம்ம அதனால தான் நிறையா பயன்படுத்துகிறோம் அப்படின்னீங்க. இந்த மாதிரி உரங்களை பயன்படுத்துறதுனால ஒரு ஸ்டேஜுக்கு மேலே நிறைய விளைச்சல் கிடைக்கல அப்படிங்கிறத ஒரு குற்றமாக விவசாயிகள் வைக்கிறாங்க. என்னதான் உரம் போட்டாலும் ஒரு இதுக்கு மேலே வரமாட்டேது விளைச்சல், அதுதான் என்ன வருதோ அதான் வருது அப்படின்றாங்க. ஏன் அந்த உரங்களை எடுத்துக்க மாட்டேங்குது பயிர்கள்?
0: அதாவது இதுக்கு நான் வந்து அனைவருக்கும் புரிகிற மாதிரியும் சொல்லணும், சயின்டிஃபிக்காகவும் சொல்லணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன். என்னென்னா ஒரு மண்ணுக்கு தெரியாது நம்ம அதுக்கு ஆர்கானிக் உரம் தான் கொடுக்குறோமா, இன்ஆர்கானிக் உரம் தான் கொடுக்குறோமா, தொழு உரம் தான் கொடுக்குறோமா, இன்ஆர்கானிக் உரம்னு சொல்லக்கூடிய யூரியா கொடுக்குறோமா, டிஏபி கொடுக்குறோமா, பொட்டாஷ் கொடுக்குறோமா அப்படிங்கிறது அதுக்கு தெரியாது. அதற்கு தேவையான ஃபார்மெட்டில் தேவையான அளவில் எடுத்துக்க தெரியும், அவ்வளோதான். அதாவது நைட்ரஜன் அப்படிங்கிறது 2 ஃபார்மில் எடுத்துக்கோன்னு சொல்லுவோம், நைட்ரேட் ஃபார்ம், அமோனியாக்கல் ஃபார்ம்னு சொல்லுவோம். அதே மாதிரி பாஸ்பரஸுக்கு 3 ஃபார்ம் இருக்குது. அந்த 3 ஃபார்மும் அமிலத்தன்மையாக இருந்தால் ஒரு மாதிரி பாஸ்பரஸ் எடுத்துக்கும், இதே காரத்தன்மையாக இருந்தால் ஒரு மாதிரி பாஸ்பரஸ் எடுத்துருக்கும், மத்திய நிலையில் இருந்தால் அது ஒரு மாதிரி பாஸ்பரஸ் எடுத்துருக்கும். ஸோ பொட்டாசியமும் அதே மாதிரி தான். ஆனால் நம்ம ஏன் ஆர்கானிக்காக கொடுக்கணும், ஏன் அங்ககம் சார்ந்து கொடுக்கணும், ஏன் நம்ம வந்து இந்த யூரியா டிஏபி இதோட பயன்பாடெல்லாம் ஏன் குறைக்கணும் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம யூரியாவில் 100 கிலோவில் 46 கிலோ தான் நைட்ரஜன் சத்து இருக்குது. அப்போ மீதி இருக்கிறதெல்லாம் என்ன, அது நம்ம மண்ணுக்கு என்ன பண்ணும், எப்போவாச்சும் யோசிச்சிருக்கோமா? 100 கிலோ வாங்கிட்டு போய் போடுறோம்னா 100 கிலோவுக்கும் காசு கொடுக்குறோம், ஆனால் அந்த மூட்டையிலே என்ன எழுதியிருப்பாங்க, 46% தான் நைட்ரஜன் எழுதியிருப்பாங்க. இந்த 46% இருக்கக்கூடிய யூரியா கூட 18 மணி நேரம் தான் உங்களோட மண்ணிலிருந்து வேலை செய்யும். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், சார் சொன்னார் நான் எவ்வளோ கொடுத்தாலும் அது அதுக்கு மேலே எடுத்துக்க மாட்டேங்குதுன்னு விவசாயிகள்லாம் வந்து வருத்தப்படுறாங்க அப்படின்னு. ஸோ ஆராய்ச்சியாளர்கள்லாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 18 மணி நேரம் தான் மண்ணில் போட்டோன்னே அதோட வேலை நடக்கும். அப்போ நம்ம மண் அதற்கான பசித்தன்மையோடு இருக்கா அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். ஏன்னா அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு தான். ஸோ எவ்வளோ பிரியாணி நம்மளால் சாப்பிட முடியுமோ அவ்வளோதான் சாப்பிட முடியும், ஆனால் அது எந்த நேரத்தில் சாப்பிடணும் அப்படிங்கிறதும் இருக்குது. அதே மாதிரி மண்ணிற்கும் ஒரு அளவு இருக்குது. அந்த மண்ணுக்கு இருக்கக்கூடிய அளவு, இப்போ நாங்கள் இந்த மண் வள அட்டையிலே உங்களுக்கு போட்டு கொடுப்போம், சார் நீங்கள் வந்து 56.5 கிலோ தான் யூரியா பயன்படுத்தணும்னு எழுதி கொடுப்போம். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், அந்த 2 மூட்டையும் எடுத்துகிட்டு வந்து அதை நான் எங்கே பத்திரப்படுத்தி வைக்க முடியும், நம்ம மண்ணுக்கு தானே போடுறோம் அப்படின்னு நம்ம போட்டுருவோம். ஆனால் இந்த மண்ணில் இருக்கக்கூடிய நுண்ணுயிரிகள், அந்த நுண்ணுயிரிகளோட ஆக்டிவிட்டின்னு சொல்லக்கூடிய வளர்ச்சி நல்லா இருந்தாதான் நம்ம கொடுக்கக்கூடிய நியூட்ரியண்ட்டை வேர் வழியாக தாவரத்திற்கு எடுத்துகிட்டு போய் நமக்கு ஒரு நல்ல விளைச்சலை தரும். அப்போ மண்ணில் மைக்ரோ ஆர்கானிசம் இருக்கணும், அது மிக அதிக அளவில் இருக்கணும். அப்போ தான் நீங்கள் கொடுக்கக்கூடிய பொருள், அதாவது அது ஆர்கானிக்காவோ இன்ஆர்கானிக்காவோ இருந்தால் கூட அதற்கு தேவையான அளவில் தேவை

0: வடிவத்தில் அந்த மைக்ரோ ஆர்கானிசம் மாற்றி கொடுக்கும். இது அங்ககம் சார்ந்த உரமாக இருந்தது அப்படின்னா மைக்ரோ ஆர்கானிசமுக்கு பிரியாணி கொடுத்த மாதிரி. அப்படி இல்லை, நீங்கள் இன்ஆர்கானிக்காக யூரியாவை தேவைக்கு அதிகமான அளவில் கொடுக்குறீங்க அப்படின்னா அதற்கு உணவு கூட கொஞ்சம் விஷமும் சேர்த்து கொடுக்குற மாதிரின்னு அர்த்தம்.
1: அண்ணே, மண்ணில் இருக்கிற அங்கக கரிம அளவுதான் மண்ணுக்கு உயிரோட்டத்தை கொடுக்குதுன்னு தொழில்நுட்ப வல்லுநர் சி. சிவரஞ்சனி மேடம் சொன்னாங்க.
2: ஆமாம்,

0: அண்ணே, மண்ணில் இருக்கிற அங்கக கரிம அளவுதான் மண்ணுக்கு உயிரோட்டத்தை கொடுக்குதுன்னு தொழில்நுட்ப வல்லுநர் சி சிவரஞ்சனி மேடம் சொன்னாங்க.
1: ஆமா.
0: அப்ப மண்ணுல ஏகப்பட்ட நுண்ணுயிரிகளும் இருக்கு, நூற்புழுக்களும் இருக்கு, எது நமக்கு முக்கியம்?
1: முத்துலட்சுமி, மண்ணுக்குள்ள நண்பனும் இருக்காங்க, எதிரியும் இருக்காங்க.
0: புரியலண்ணே, மண்ணுக்குள்ளயும் நண்பனும் எதிரியும் மாறி மாறியா? வெளி உலகத்திலயும் இந்த போராட்டம், மண்ணுக்குள்ளயும் இந்த போராட்டமா?
1: எங்க போனாலும் போராட்டம் தான். இப்ப நீ பேசுறத கேளு. மண் பரிசோதனையில நீங்க வந்து ஆர்கானிக் கண்டென்ட் எவ்வளவு இருக்குன்னு சொல்லுவீங்க, பிஹெச் லெவல் எவ்வளவு இருக்குன்னு சொன்னீங்க, 17 வகையான நியூட்ரியன்ட் இருக்குன்னு சொன்னீங்க, அதில் நுண்ணுயிர்கள் எப்படி கனெக்ட் பண்ணி சொல்லுவீங்களா அந்த மண் பரிசோதனையில்?
2: சார், இப்போ அந்த மண் பரிசோதனையில் மேஜராக சொன்ன மாதிரி மொத்தம் 12 தான் அதில் ரிசல்ட் வரும். பிஹெச், இசி, நியூட்ரியன்ஸ் எல்லாமே வரும். ஆனால் இந்த நுண்ணுயிர்களுக்கான கணக்கு அதில் இருக்காது. அதுக்கான குறியீடாக தான் அந்த ஆர்கானிக் கார்பன் ஒன்று சொல்கிறோம். ஆனால் ஆராய்ச்சியாளர்களாக நாங்கள் அதில் இருக்கக்கூடிய பாக்டீரியா, ஃபங்கை, ஆக்டினோமைசிட்ஸ்னு சொல்லக்கூடிய இந்த நுண்ணுயிரிகளின் எண்ணிக்கையை நாங்கள் பார்ப்போம். அது வந்து ஆராய்ச்சி திடல் பண்ணுறப்போ, நமக்கு தேவைன்னு இருக்கிறப்போ அதை பண்ணுவோம். இதே ஆர்கானிக் கார்பன் ரொம்ப கம்மியாக இருக்குது நீங்கள் கொண்டு வர சாயிலில், இல்லை ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய நுண்ணுயிரிகளோட குறியீடு அளவை வச்சு தான் சொல்லுவோமே தவிர தனித்தனியாக நாங்கள் கண்டுபிடிச்சு சொல்ல மாட்டோம். இப்போ வந்து அங்ககம் சார்ந்த விவசாயம் நிறைய விவசாயிகள் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னைக்கு அதுக்கான தர சான்றிதழ் வாங்கணும்னா அதுக்கு இந்த மாதிரி நமக்கு சில குறியீடுகள் ரொம்ப முக்கியம். ஸோ அதுக்கான லெபார்ட்ரிஸும் வந்துருச்சு. நீங்கள் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் நீங்கள் அணுகி அதையும் பண்ணணும் அப்படின்னா, அதையும் நம்ம பாக்டீரியா எவ்வளோ இருக்கு, ஃபங்கை எவ்வளோ இருக்கு, ஆக்டினோமைசிட்ஸ் எவ்வளோ இருக்கு அப்படிங்கிற குறியீடையும் வாங்கிக்கணும்.
1: அந்த ஆர்கானிக் லெவல், அதாவது கரிமச்சத்து எவ்வளோ இருக்குங்கிறத பொறுத்து நுண்ணுயிர்கள் அதிகமாக இருக்குன்னு எடுத்துக்கலாமா?
2: கண்டிப்பாக சார். அங்கக கரிம அளவு அப்படிங்கிறது தான் நம்மளோட உடம்பை எதோட கம்பேர் பண்ணலாம், ரத்தம் அப்படி கம்பேர் பண்ணிக்கலாம். ஏன்னா அங்கக கரிம அளவு தான் முடிவு பண்ணுது ஒரு மண் வளமான தரமான மண்ணா, அதுல உயிர்கள் வாழக்கூடிய இடம் இருக்கா அப்படின்னு. அந்த உயிர்கள் வாழக்கூடிய இடம் இருக்கான்னு சொல்றது நுண்ணுயிரிகள், தாவரங்கள், மனிதர்கள், விலங்குகள் எல்லாமே. ஸோ அந்த அங்கக கரிம அளவு தான் கீ நியூட்ரியன்ட் ஃபேக்டர்னு ஆங்கிலத்தில் சொல்லுவோம். அதுதான் ஒரு திறவுகோல். அது மண்ணில் இருந்தால் தான் மண்ணை மண்ணே சொல்ல முடியும்.
1: சிறப்பு. இப்போ நீங்கள் நுண்ணுயிர்னு சொல்கிறீங்க, அது இருந்தால் நல்லாயிருக்கும் எல்லாத்தையும் எடுத்துக்கும் அப்படின்னு. எல்லாருமே மண்புழு உரம்னு ஒன்று அடுத்து சொல்கிறாங்க, உழவனின் நண்பன் அப்படின்லாம் சொல்கிறாங்க. இந்த மண்புழு வந்து இந்த மண்ணினுடைய ஒரு வளத்திற்கு, இல்லை ஒரு தரமான மண்ணிற்கு எந்த வகையிலெல்லாம் உதவி பண்ணுதுன்னு சொல்லுங்க.
2: மண்புழு உரம் தயாரித்தல் அப்படிங்கிறது வேற. ஆனால் மண்புழு நம்ம மண்ணில் இருக்கு அப்படின்னா நம்ம மண் வளமான தரமான மண்ணுன்னு அர்த்தம். ஸோ கண்ணுக்கு தெரியாத நுண்ணுயிரிகள் அதிகமாக இருக்குங்கிறத கண்ணுக்கு தெரிந்த மண்புழுவை வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸோ ஒரு உழவர் வந்து போய் நம்மளோட மண் வளமாக இருக்கா தரமாக இருக்கா அப்படின்னு எப்போ கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, மண் வெட்டியை வச்சு வெட்டுறப்ப மொதல் மண் வெட்டியிலேயே நமக்கு ஒரு 10 மண்புழு இருக்குது அப்படின்னா கண்ணை மூடிட்டு அது மிக தரமான மண்ணுன்னு சொல்லிடலாம். ஆனால் இன்னைக்கு இருக்க சூழ்நிலையில் அப்படி இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. இன்னொரு விஷயம் எல்லா உழவரும் தெரிஞ்சிக்க வேண்டியது, மண்புழுன்னு சொன்னோன்னையும் மண்புழு என்பது வேறு, நூற்புழு என்பது வேறு. ஸோ இந்த மண்புழுவும் நூற்புழுவும் பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி இருக்குமே தவிர மண்புழு நண்பன், நூற்புழு எதிரி. ஸோ இன்னைக்கு நீங்கள் நடவு நடக்கூடிய அந்த வயல்களில் நாற்று போட்டிருக்க இடத்துல அதிகமான இந்த நூற்புழு இருக்குது. அதுக்கான கட்டுப்படுத்தும் முறையை நீங்கள் கண்டிப்பாக பயன்படுத்தணும். அதுக்கு முதல்ல ஆர்கானிக்காக நீங்கள் பண்ண முடியாது. வேறஸ் நீங்கள் அதுக்கான கெமிக்கல் உங்கள் பகுதியில் என்ன இருக்கோ அதற்கான வல்லுநர்கள்கிட்ட நீங்கள் போய் ஆராய்ச்சி செஞ்சுட்டு அதுக்கானதை கண்டிப்பாக பயன்படுத்த வேண்டும். ஏன்னா இன்னைக்கு நம்ம மாவட்டங்கள்ல சுத்திலும் இதற்கான நிறைய என்குயரிஸ் எங்க கிட்ட வந்துகிட்டே இருக்கு. மண்புழு என்பது வேறு, நூற்புழு என்பது வேறு.
1: அடுத்து இப்ப கோடை காலம், அதுக்கு எப்படி எல்லாம் நம்ம வந்து பயிர் நடுறதுக்கு பராமரிப்பு எப்படி பண்ணிக்கணும்ங்கறத சொல்லுங்க.
2: இப்போ எல்லாருமே எல்லா விஷயங்களையும் செஞ்சிட முடியுமானா? கண்டிப்பா கிடையாது. சோ நம்ம என்னெல்லாம் பண்ணா மண்ணை கொஞ்சமா பாதுகாத்துக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு கொஞ்சம் விஷயம் சொல்லலாம். அதுல மொதல் விஷயம் கோடை உழவு. கோடை உழவுன்னு வர்றப்போ நம்ம சொல்லியாச்சு. இப்போ மேடம் நீங்க கோடை உழவுன்னு சொல்லிட்டீங்க, இன்னைக்கு நான் டிராக்டரை கேட்க போனா அது கரெக்டா உழவு செய்யுதா அப்படின்னா நமக்கு தெரியாது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஏக்கருக்கு மினிமமா ஒரு

0: 45 நிமிஷம் அதில் ஓட்டணும் கோடை உழவு. அந்த ஒரு மணி நேரம் நீங்கள் செலவு செஞ்சு அந்த உழவு செய்கிற இடத்துல இருந்துட்டீங்க அப்படின்னா 20% அளவுக்கு நீங்கள் அந்த அடுத்த பயிருக்கு என்ன செலவழிக்க போறீங்களோ அதை கம்மி பண்ண முடியும். இது புதுசாக இருக்கும்னு நினைக்கிறேன் எல்லாருக்கும். என்ன மேடம், நான் போய் டிராக்டர் உழுவுறத பார்த்துக்கிட்டே இருந்தா 20% செலவை கம்மி பண்ண முடியுமா அப்படிங்கிறது. நம்ம உழவு செய்கிறப்போ எதற்காக உழவு செய்கிறோம்? களை வந்து அதிகமாக வரக்கூடாது. நெக்ஸ்ட்டு உள்ளே இருக்கிற மண் வெளியில் வரணும், அது காற்றோட்டம் அடையணும். முக்கியமாக மண்ணை வந்து நம்ம ஒரு 100% எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் 25% சாயில் வாட்டர்னு ஆங்கிலத்தில் சொல்லுவோம், இன்னொரு 25% சாயில் ஏர்னு சொல்லுவோம், இன்னொரு 5% இந்த அங்கக கரிம அளவு ஆர்கானிக் மேட்டர்னு சொல்லுவோம், மீதி 45% மினரல் மேட்டர்னு சொல்லுவோம். இப்போ இங்கே காற்றோட்டமும் இந்த நீரும் மொத்தமாக 50%. அப்போ இது ரெண்டையுமே சரி செய்கிற ஒரு ப்ராசஸ் தான் கோடை உழவு. அதுக்கான காற்றோட்டம், அதற்கான நீர்பிடிப்பு தன்மையை சரி செய்வது. இதுல களை செடி, அதாவது களை எப்படி வரும் அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம், அந்த பூண்டுன்னெலாம் நிறைய சொல்லுவோம், ஸோ அதுக்கான பல்ப் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவோம், அது மண்ணுக்குள்ளேயே இருக்கும், வெளியில் இருக்க செடியை மட்டுமே கிள்ளி போட்டுட்டு வந்துடுவோம் களைன்னு. ஆனால் உள்ளே இருக்கிற கிழங்கை நம்ம வெளியிலேயே எடுக்க மாட்டோம். இந்த கோடை உழவு செய்கிறதுனால நமக்கு என்ன வரும்னா, அந்த கிழங்க 15 சென்டிமீட்டர் ஆழத்தில் இருக்கக்கூடிய கிழங்கை வெளியில் எடுப்போம். அப்போ அது வெயிலில் காயும், அடுத்த வாட்டி நமக்கு களை வராது. அங்கே 2 வாட்டி மருந்து அடிக்கிறது கம்மியாயிடும், 3வது நாள் களைக்கொல்லி போடுறது கம்மியாயிடும். அப்போ மண்ணோட தரம் கெட்டு போகாது, மைக்ரோ ஆர்கானிசமோட வளர்ச்சி மிக அதிகம் இருக்கும். மொத 15 நாளுக்கு தேவையான growth 30 நாள் அளவுக்கு உங்களுக்கு வளர்ந்துரும். எப்ப நம்ம வீடி சைடுன்னு ஒன்னு யூஸ் பண்ணாதப்போ. எல்லாரும் சொல்லுவோம், நான் களைக்கொல்லி போட்டதுக்கு அப்புறம் கொஞ்சம் உக்காந்தி ஏந்திருக்குது, இன்னும் உக்காந்தியே இருக்கு, பயிர் எழுந்திருக்க மாட்டேங்குதுன்னு சொல்லுவோம். அதுக்கான காரணங்கள்லாம் அது.
1: சரி, இப்போ இந்த மாதிரி கோடை உழவு பண்ணும்போது நீங்கள் மைக்ரோ ஆர்கனிசம் நல்லா வளருது அப்படின்னு, நீங்கள் அந்த மண்புழு இருக்குல்ல வயலில் இருக்கக்கூடிய, நீங்கள் பரட்டிட்டு வந்தீங்கன்னா வெயிலில் பட்டால் அந்த பாவம் அந்த மண்புழு என்ன ஆகும்?
0: கண்டிப்பாக சார், மண்புழுவை பொறுத்தளவில் அதுக்கான ஈரப்பதம் இருந்துகிட்டே இருக்கணும். அந்த ஃபஸ்ட்டு 15 சென்டிமீட்டர் அது வந்து கோடை உழவு செய்கிறப்ப கண்டிப்பாக கொஞ்சம் டேமேஜஸ் இருக்கத்தான் செய்யும். ஆனால் உடனடியாக ரீகைன் ஆகக்கூடிய கெப்பாசிட்டி மண்புழுவுக்கும் மிக மிக அதிகம். அதனாலதான் அதை உழவனின் நண்பன்னு சொல்றோம்.
1: அதை பத்தி கவலைப்பட வேண்டியதில்லை.
0: ஆமா, கண்டிப்பா அதற்கு தேவையான கரிமச்சத்து தரக்கூடிய நம்ம உணவை கொடுத்துக்கிட்டே இருக்கோம் அப்படின்னா அது நமக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ அது அதிகமாக வளர்ச்சி அடைஞ்சிட்டே இருக்கும். நம்ம நினைக்கிற மாதிரி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பெரிய வகையான ஆர்கானிசம்ஸ் வந்து போயிடுச்சு அப்படின்னா அதை நம்ம ரீப்ளேஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் அப்படின்னு. ஆனால் அந்த வகையில் மண்புழு நமக்கு மிகுந்த நண்பன்னு சொல்லக்கூடிய காரணம் என்ன அப்படின்னா, நம்ம அதுக்கு கெட்டதே செஞ்சால் கூட அது நமக்கு நல்லதே செய்யும்.
1: அப்புறம் மேடம், இன்னைக்கு வந்து வாய்க்கால் பாசனத்தை நான் சொல்கிறேன், ரொம்ப தூரத்துலேருந்து வருது, வர்ற வழியில் பல கழிவு
0: தெரியாமலோ வேண்டாமலோ அது வந்தே தீரப்போகுது. ஆனால் அதை நீங்கள் இந்த மாதிரி பரிசோதனைகள் மூலமாக கண்டுபிடிக்கலாம். முத விஷயம், ஸோ அந்த தண்ணியை நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிக்க ஆரம்பிக்க மண்ணோட எல்லா தன்மைகளும் மாறுறதை நம்மளால கண்டுபிடிக்க முடியும். மண்ணை பொறுத்த வகையில் நீங்கள் நேராக பார்த்த உடனே ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிச்சிட முடியாது. அதற்கு ரெண்டு சொல்லுவோம், ஒன்று ஃபிசிக்கல் கன்ஸ்ட்ரெயின்னு சொல்லுவோம், இன்னொன்று கெமிக்கல் கன்ஸ்ட்ரெயின்னு சொல்லுவோம். ஃபிசிக்கல் கன்ஸ்ட்ரெயின் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, பார்த்த உடனேயும் கண்டுபிடிக்கிறது, அதாவது மண்ணோட கலர் மாறி இருக்கிறது, மண்ணோட கட்டமைப்பு மாறி இருக்கிறது, நெக்ஸ்ட் மண்ணோட பொளப்பொளப்பு தன்மை இல்லாம இறுகி போயிருக்கிற மாதிரி இருக்கிறது, நெக்ஸ்ட் மண் மேல ஃபுல்லா உப்பு படிஞ்ச மாதிரி வெள்ளையா இருக்கிறது, மண் மேல ஃபுல்லா காக்கி கலர்ல ஒரு நல்ல மினுமினுப்பு தன்மையோட மண்ணோட நிறம் மாறி இருக்கிறத நம்ம உணர்றது. இந்த மாதிரி சில குறியீடு வந்து பிசிக்கல் கன்ஸ்ட்ரெயின்ஸ்க்குள்ள வைக்கலாம். கெமிக்கல் கன்ஸ்ட்ரெயின்ஸ்க்குள்ள அப்படின்னா அதை நீங்க நம்ம இந்த மாதிரி பரிசோதனை செஞ்சுதான் அதை நம்ம கண்டுபிடிக்க முடியும். அதுக்குள்ள என்னென்ன இருக்கு, இந்த பிசிக்கல் கன்ஸ்ட்ரெயின்ல ஏதாவது ஒன்று உங்களுக்கு தென்பட்டாவே நீங்க ஆட்டோமேட்டிக்கா சாயில் டெஸ்ட்டுக்கு போயிடணும். அதுல பர்டிகுலரா நம்ம ஹெவி மெட்டல்ஸ் அப்படிங்கறத அனலைஸ் பண்ண மாட்டோம் யூஸ்வலாவே. ஆனா நமக்கு அந்த மாதிரி ஏதாவது டவுட் இருக்கு, அது எப்ப அந்த டவுட் நமக்கு வர செய்யும் அப்படின்னா, இந்த மாற்றங்கள் முன்னாடியே நம்மளால உணர முடியாது, பயிர் செய்ததுக்கு அப்புறமேட்டுக்கு தான் நம்மளால உணர முடியும். அது எப்படி

0: உடனடியாக பயிர் வந்து சாகிறது. நெக்ஸ்ட்டு தண்ணி இருக்கும், ஆனாலும் பயிர் ரெஸ்பாண்ட் பண்ணாமல் இருக்கிறது, அதோட வளர்ச்சி இல்லாமல் இருக்கிறது. ஸோ சுற்றிலும் இருக்கிற பயிர் வந்து எப்போதும் இல்லாமல் அதோட நிறமாகட்டும், வளர்ச்சியின் தன்மையாகட்டும், வளர்ச்சியின் வேகமாகட்டும், இலையோட மாற்றங்களாகட்டும், இலை வந்து சின்னதாகிறது, பெருசாகிறது, அதுக்கு பின்னாடி உப்பு படுகிறது, அந்த மாதிரி சில சில அறிகுறிகளை நம்ம கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கிறப்ப அந்த மாதிரி நம்ம பண்ண முடியும். இந்த மாதிரியெல்லாம் பண்ணுறப்ப ஒரு எக்ஸ்ட்ரீமாக நம்மளோட மண் வந்து வளமான மண்ணாக இல்லாமல் இந்த மாதிரி ஹெவி மெட்டல்ஸ் நிறைந்த மண்ணாக மாறுது அப்படின்னா அதை கூட நீங்கள் என்ன பண்ண முடியும் அப்படின்னா, நம்ம மைக்ரோ ஆர்கானிசம் அதாவது பயோஃபர்டிலைசர்னு சொல்லக்கூடிய உயிர் உரங்கள், அந்த உயிர் உரங்களை கண்டினியூஸாக நீங்கள் பயன்படுத்திக்கிட்டே, அதாவது தீமை செய்யக்கூடிய நுண்ணுயிரிகளை வெளியே தள்ளி நன்மை செய்யக்கூடிய உயிரினங்களை நீங்கள் அதில் பெருக்கலாம். ரெண்டாவது, நீங்கள் அதுக்குன்னே இன்னைக்கு மரங்கள், நிறைய மரங்கள், அதில் முக்கியமாக நம்ம மாநில அரசாங்கம் நிறைய மரக்கன்றுகள் தந்துக்கிட்டே இருக்காங்க. ஸோ இப்போ கூட நீங்கள் உங்களோட ஏஓ ஏஓ சேடிஎஸ் அவங்கள அணுகி நமக்கான மரக்கன்றுகள் இருக்கா அப்படின்னு கேட்டு அதற்கான ஒரு சில ப்ரொசீஜர்ஸ் இருக்குது, அந்த ப்ரொசீஜரை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்கள் வயலில் சுற்றி வரப்பை சுற்றி நீங்கள் மரம் வைக்கலாம். இந்த மாதிரி தரம் இல்லாமல் அதிகமாக இந்த கடின உலோகங்கள் நிறைந்த மண்ணை நீங்கள் மீட்டு வெளியில் எடுத்துட்டு வரணும் அப்படின்னா நீங்க வெட்டி வேர் தாராளமா பண்ணலாம். அதே மாதிரி ஆலிவேரான்னு சொல்லக்கூடிய நம்ம கற்றாழை அதுவும் பண்ணலாம். இதுக்கான மார்க்கெட் வேல்யூ மிக மிக மிக அதிகம். அது மட்டும் இல்லாம நுண்ணுயிரிகள் அதிகமாக பெருகும். அது மட்டும் இல்லாம மண்ணில் இருக்கக்கூடிய தேவையில்லாத, தேவைக்கு அதிகமா இருக்கக்கூடிய எல்லா நியூட்ரியன்ஸையும் உறிஞ்சிரும். மண்ணுக்கு அதிகமான பொலபொலப்பு தன்மை கொடுக்கும். அந்த பயிருக்கு ஒரு மிக மிக நல்ல சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுக்கும்.
1: சிறப்பு. நம்ம இதுவரை மண்ணுனா என்ன, மண் பரிசோதனை ஏன் செய்யணும், கடின உலோகங்கள் மண்ணில் கலந்துருச்சுன்னா அதை எப்படி மீட்டு உருவாக்கம் பண்ணிக்கலாம், அதுக்கு என்ன பயிர் செய்யலாம், நல்ல தகவல்களை சொன்னீங்க. நேயர்கள் சார்பாகவும் வானொலி சார்பாகவும் உங்களுக்கு நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோம்மா.
0: நன்றியா, நன்றி.
1: முத்துலட்சுமி
2: சொல்லுங்கண்ணே,
1: மண்ணுங்கிறது சொத்து இல்லை, மண்ணுல இருந்து நாம ஏகப்பட்ட பொருளை வாங்குறோம். மண்ணு நமக்காக நிறைய வேலை செய்யுது, நுண்ணுயிர்களும் வேலை செய்யுது. அப்ப மண்ணுக்கு நாம இயற்கை சார்ந்த சத்துள்ள உணவுகளை தான் என்ன செய்யணும், திருப்பி கொடுக்கணும்.
2: அப்ப கடனுக்கு வட்டியா திருப்பி கொடுக்கணும்னு சொல்றீங்க?
1: கரெக்டா சொல்லிவிட்டா.
3: விவசாயிகளே, உங்களுக்கு ஏதாச்சும் சந்தேகம் இருந்துச்சுன்னா 98 43 85 74 66 இந்த நம்பர்ல சிவரஞ்சனி மேடத்தை நீங்க தொடர்பு கொண்டு பேசிக்கலாம். மறுபடியும் நம்பரை சொல்றேன், குறிச்சுக்கோங்க, 98 43 85 74 66. ஆம்பிட்டு
4: நேர்கள் இதுவரை கேட்டது, மண் என்பது சொத்து அல்ல, திருப்பி தர வேண்டிய கடன். நேர்முகம் பங்கேற்றார் நாமக்கல் வேளாண் அறிவியல் நிலைய மண்ணியல் துறை தொழில்நுட்ப வல்லுநர் முனைவர் சி சிவரஞ்சனி அவர்கள்.
5: அமைப்பு ஆர் வெங்கடேஸ்வரன், படைப்பு ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி.
6: இத்துடன் இன்றைய உழவர் உலகம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.

0: சில நொடிகளில் தொடர்வது தமிழ் செய்தி அறிக்கை.
1: வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தமிழகத்தில் தாவேக தலைவர் திரு விஜய் அறுதி பெரும்பான்மை பெற்றதை அடுத்து ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கரை இன்று மாலை சந்தித்து ஆட்சி அமைக்க உரிமை கோரினார். சென்னை கிண்டி மக்கள் மாளிகையில் நடைபெற்ற இந்த சந்திப்பின் போது ஆதரவு அளித்த கட்சித் தலைவர்கள் மற்றும் உறுப்பினர்கள் பங்கேற்றனர். விடுதலை சிறுத்தைகள், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் ஆகிய கட்சிகள் தாவேக ஆட்சி அமைப்பதற்கு நிபந்தனையற்ற ஆதரவை இன்று தெரிவித்ததை அடுத்து திரு விஜய் ஆளுநரை சந்தித்து ஆட்சி அமைப்பதற்கான ஆதரவு கடிதங்களை அளித்தார். இதனிடையே தாவேக தலைவர் திரு விஜய் நாளை பிற்பகல் மணி 3:15 முதலமைச்சராக பதவியேற்கவுள்ளார். சென்னை நேரு உள் விளையாட்டு அரங்கில் இந்த விழா நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது.

0: நவீன MIRV அக்னி ஏவுகணை சோதனையை இந்தியா வெற்றிகரமாக நடத்தியுள்ளது. ஒடிசா கடற்கரையொட்டி அப்துல்கலாம் தீவில் இந்த சோதனை நடத்தப்பட்டதாக பாதுகாப்பு அமைச்சகம் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஒரே நேரத்தில் பல்வேறு இலக்குகளை தாக்கும் திறனை இந்த நவீன அக்னி ஏவுகணை பெற்றுள்ளது. இந்திய பெருங்கடல் பகுதியில் நீண்ட தூரத்தில் உள்ள பல்வேறு இலக்குகளை குறிவைத்து இந்த சோதனை நிகழ்த்தப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனை வெற்றிகரமாக நிறைவேற்றி முடித்த பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவன விஞ்ஞானிகளுக்கு பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் வாழ்த்து தெரிவித்துள்ளார். இந்திய ராணுவமும் பாதுகாப்பு தொழில்துறையும் இணைந்து வெற்றிகரமாக இதனை வடிவமைத்திருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். நாட்டின் பாதுகாப்பு கட்டமைப்பில் இந்த ஏவுகணை முக்கிய பங்காற்றும் என்றும் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். நாடெங்கிலும் உள்ள தேசிய திறன் மேம்பாட்டு பயிற்சி நிறுவனங்களில் கைவினை பயிற்றுநர் பயிற்சி திட்டத்தில் மாணவர் சேர்க்கைக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுவதாக மத்திய திறன் மேம்பாடு மற்றும் தொழில் முனைவோர் அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இதில் சேர்வதற்கு இம்மாதம் 31ஆம் தேதி நடைபெறும் அகில இந்திய பொது நுழைவுத் தேர்வின் மூலம் மாணவர்கள் தெரிவு செய்யப்படுவர் என்று கூறப்பட்டுள்ளது. இப்பயிற்சியில் சேர்வதற்கு விண்ணப்பங்களை நாளை வரை ஆன்லைனில் பதிவிடலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. கைவினை பயிற்றுநர் பயிற்சி திட்டத்தின் கீழ் 40க்கும் மேற்பட்ட பிரிவுகளில் மாணவர் சேர்க்கை நடைபெறவுள்ளது. தொழில் பயிற்சி நிறுவனங்களில் பணிபுரியும் ஆசிரியர்களின் திறனை மேம்படுத்தும் நோக்கில் இந்த புதிய பயிற்சி திட்டத்திற்கு மத்திய திறன் மேம்பாடு மற்றும் தொழில் முனைவோர் அமைச்சகம் ஏற்பாடு செய்துள்ளது. மேற்குவங்க முதலமைச்சராக பதவியேற்றுள்ள திரு சுவேந்து அதிகாரிக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் மக்களோடு நெருங்கிய தொடர்புடைய தலைவராக சுவேந்து அதிகாரி திகழ்ந்தார் என்று தெரிவித்துள்ளார். மக்களின் தேவைகளை அறிந்து சிறப்பாக செயல்படக்கூடியவர் என்றும் அவர் தமது பதவிக்காலத்தில் வெற்றிகரமாக செயல்படுவார் என்றும் பிரதமர் வாழ்த்தியுள்ளார். திரு சுவேந்து அதிகாரிக்கு தகவல் ஒலிபரப்புத்துறை இணை அமைச்சர் டாக்டர் எல் முருகனும் வாழ்த்து தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் அடுத்த 24 மணி நேரத்தில் அநேக இடங்களில் மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ராமநாதபுரம், சிவகங்கை, புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதிகளின் ஓரிரு இடங்களில் மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர், நீலகிரி, கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூர், கரூர், நாமக்கல், திருச்சி, திண்டுக்கல், மதுரை, தேனி, தென்காசி, விருதுநகர், திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தூத்துக்குடி மாவட்டங்களில் பலத்த காற்றுடன் கனமழை பெய்யக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இம்மாதம் 15ஆம் தேதி வரை தமிழகத்தின் அநேக இடங்களில் மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. இன்று தொடங்கி வரும் 13ஆம் தேதி வரை தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் அதிகபட்ச வெப்பநிலை 3 முதல் 4 டிகிரி செல்சியஸ் வரை குறையக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில இடங்களில் இடிமின்னலுடன் மிதமானது முதல் கனமழை வரை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குமரி கடல் பகுதிகளில் 60 கிலோமீட்டர் வேகம் வரை எட்டக்கூடிய சூறாவளி காற்று இன்றும் நாளையும் வீசக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் பெய்த கனமழை காரணமாக விமான சேவைகள் பாதிக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். 2025ஆம் ஆண்டுக்கான தேசிய பஞ்சாயத்து விருதுகளை மத்திய அரசு அறிவித்துள்ளது. நாடு முழுவதிலும் உள்ள 42 பஞ்சாயத்துகளுக்கு இந்த விருது வழங்கி கௌரவிக்கப்படவுள்ளதாக பஞ்சாயத்து ராஜ் அமைச்சகம் தெரிவித்துள்ளது. கர்நாடக மாநிலம் 6 தேசிய விருதுகளை பெற்று முதலிடத்தில் உள்ளது. ஆந்திரப்பிரதேசம் மற்றும் ஒடிசா தலா 5 விருதுகளை பெற்று 2வது இடத்தில் உள்ளன. தேசிய பஞ்சாயத்து விருதுகள் வழங்கும் விழா அடுத்த மாதம் 3ஆம் தேதி புதுதில்லியில் நடைபெறவுள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் ராஜஸ்தான் அணிக்கு எதிரான ஆட்டத்தில் முதலில் பேட் செய்து வரும் குஜராத் அணி சற்று முன்வரை 5 ஓவரில் விக்கெட் இழப்பின்றி 67 ரன் எடுத்துள்ளது. ஜெய்ப்பூரில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் டாஸ் வென்ற ராஜஸ்தான் அணி முதலில் பந்து வீச தீர்மானித்தது. ISL கால்பந்து போட்டியில் கோவா மோகன் பகான் அணிகளுக்கிடையே நடைபெற்ற ஆட்டம் டிரா ஆனது. இரு அணிகளும் தலா 1 கோல் போட்டன. உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் ஷாகில் ஜாதவ் வெண்கலப்பதக்கம் வென்றார். சீனாவின் ஷாங்காயில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் பிரிவில் 147-144 என்ற புள்ளிக் கணக்கில் டென்மார்க்கின் மார்டின் டம்ஸ்போவை வென்று இப்பதக்கத்தை கைப்பற்றினார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: 8:05. தொடர்ந்து கேட்கலாம் இசைச்சாரல்.
2: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் இசைச்சாரல். இன்றைய இசைச்சாரல் நிகழ்ச்சியில் அன்னவரப்பு ராமசுவாமி அவர்களின் வயலின் இசை கேட்கலாம். முதலாவதாக நாட்டக்குறிஞ்சி ராகவர்ணம் ஆதிதாளம்.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை FM 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதன்.

விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136. ஸ்ரீ மகா கணபதி என தொடங்கும் முத்துசுவாமி தீட்சிதர் கிருதி கௌளராகம் மிஸ்ரச்சாப்பு தாளம்.

நேரம் இரவு 8:20. இது ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலை 1269 கிலோஹெர்ட்ஸ். நேர்கள் தொடர்ந்து கேட்க இருப்பது திரை கானம்.

0: 10 லட்சம் ரூபாய் லாட்டரி எனக்கா? வாவ்,
1: மாட்டிக்கிட்டீங்க.
2: ஓலி ஆஃபர்ஸ்ல இருந்து ஜாக்கிரதையா இருங்க.
0: RBI சொல்கிறது,
2: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.

0: நேரம் 8:45.
1: திஸ் இஸ் ஆகாஷ்வாணி. குட் ஈவினிங் லிசனர்ஸ், வி வெல்கம் யூ டு அவர் வீக்லி ப்ரோக்ராம் இன் இங்கிலீஷ். டுநைட் வி பிரிங் டு யூ அ லிட்ரரி டாக் ஆன் அமிதாப் கோஷ்ஸ் நாவல் த கல்கத்தா குரோமோசோம். த லிட்ரரி டாக் இஸ் பிரசென்டட் டு யூ பை டாக்டர் பத்மா வி மெக்கர்டிஷ், அசோசியேட் ப்ரொஃபெசர் அண்ட் ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட், டிபார்ட்மெண்ட் ஆஃப் இங்கிலீஷ், ஸ்டெல்லா மரிஸ் காலேஜ், சென்னை.
2: வாட் இஃப் the most important scientific discovery of the 19th century was made not by the man who received the Nobel Prize for it, but by a group of illiterate Indian laborers, a railway clerk, and a woman who may or may not exist. This is the central idea in the Calcutta Chromosome, Amitav Ghosh's third work, published in 1995 by Picador in the United Kingdom and by Avon Books in the United States. Its full title is The Calcutta Chromosome, a novel of fevers, delirium, and discovery. The subtitle is itself a statement of intent, telling us right away that this will not be realism in any conventional sense. It is not. This is a novel about who gets to make knowledge, who gets to own it, and what happens to discoveries that powerful institutions cannot afford to acknowledge. It is at once a post-colonial novel, a science fiction novel, a ghost story, and a meditation on the history of medicine. The novel's greatest achievement is its bringing together of

0: யார் அது? ஓ செல்வி, வா வா வா வா, உன்னதான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன்.
1: இந்தா சௌமியா, என்னோட பிறந்த நாள் பரிசு.
0: அடடே, ரொம்ப நன்றிப்பா.
1: என்னன்னு பிரிச்சு பாரு சௌமியா.
0: ஓ ரொம்ப நல்லா இருக்கு. எனக்கு புத்தகம் வாசிக்கிற பழக்கம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு புத்தகத்தை பரிசா கொடுத்துருக்கியே, ரொம்ப தேங்க்ஸ். புத்தக வாசிப்பு மூலமா நம்ம அறிவு திறன், கற்பனை திறன், சொல்வளம், நல்ல பண்புகள் இதெல்லாம் மேம்படுத்திக்க ஒரு துணையா இருக்குமே.
1: ஆமா சௌமியா, நம்ம நல்ல பண்புகளை வளர்த்துக்க புத்தக வாசிப்பு பழக்கம் ரொம்பவே அவசியம். ஒரு புத்தகம் ஒரு நல்ல நண்பனுக்கு சமம்னு சொல்லுவாங்க இல்லையா?
0: சரி செல்வி, இன்னைக்கே இந்த புத்தகத்தை படிச்சு முடிக்க முயற்சி செய்யறேன். புத்தக வாசிப்பை நேசிப்போம், வளம் பெறுவோம்.
2: ஒலித்துக் கொண்டிருக்கும் திரைகானத்தில் பி பி ஸ்ரீனிவாஸ் பாடியுள்ள பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். தொடரும் பாடல் ராமு திரைப்படத்தில் இருந்து.

0: தொடர்வது வாழ்க்கை படகு திரைப்பட பாடல்.
1: சிரிக்கிறியே, சிரிடா கண்ணு, சிரி. ஆண்டவன் புண்ணியத்தில் நீயாவது எப்போது இந்த புன்னகையோடவே இருடா என் கண்ணே.

நேர்கள் இதுவரை திரைகானம் கேட்டீர்கள். நேரம் 9:30. ஆகாஷ்வாணி திரைகானம் கேட்கலாம். இன்றைய திரைகானத்தில் கொக்கரக்கோ திரைப்படத்திலிருந்து பாடல் ஒலிக்கிறது. பாடலை பாடியிருப்பவர்கள் எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ்பி சைலஜா.

0: மாற்றுத்திறனாளி குழந்தைக்கு தரமான கல்வி தேடுகிறீர்களா? மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கான சிறந்த வாய்ப்பு.
1: தமிழ்நாடு மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையின் கீழ் 22 அரசு சிறப்பு பள்ளிகள் செயல்பட்டு வருகின்றன. பார்வைத்திறன் குறைபாடு உள்ளவர்களுக்கு 10 பள்ளிகள், செவித்திறன் குறைபாடு உள்ளவர்களுக்கு 10 பள்ளிகள், மேலும் கடுமையான இயக்கத்திறன் பாதிப்பு கொண்ட மாணவர்களுக்கு 1 சிறப்பு பள்ளி, அறிவுசார் மாற்றுத்திறனாளிகளுக்கான 1 அரசு நிறுவனம். இப்பள்ளிகளில் தகுதி வாய்ந்த சிறப்பு பயிற்சி பெற்ற ஆசிரியர்களால் தரமான கல்வி வழங்கப்படுகிறது. மேலும் இலவச சீருடை, சத்துணவு, பாதுகாப்பான தங்குமிடம், அனைத்து அரசு நலத்திட்டங்களும் கிடைக்கின்றன. திருவள்ளூர், திருச்சிராப்பள்ளி, தஞ்சாவூர், சேலம், மதுரை, கோயம்புத்தூர் உள்ளிட்ட பல மாவட்டங்களில் இந்த பள்ளிகள் செயல்படுகின்றன. 2026-27 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை தற்போது நடைபெற்று வருகிறது. உங்கள் குழந்தையின் திறமையை வளர்க்க இந்த அரிய வாய்ப்பை தவறவிடாதீர்கள். அரசு சிறப்பு பள்ளிகளில் சேருங்கள். உங்கள் குழந்தையின் எதிர்காலத்தை பாதுகாப்பாக உருவாக்குங்கள்.
0: மேலும் விவரங்களுக்கு அருகில் உள்ள மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகத்தை அணுகலாம்.
1: தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண்கள்
0: 9499933239, 8667672292.
1: மின்னஞ்சல் முகவரி
0: specialschoolnirvagam@gmail.com.
2: திரைக்கணத்தின் நிறைவாக இளமை காலங்கள் திரைப்படத்திலிருந்து பாடல் ஒலிக்கிறது. பாடலை பாடியிருப்பவர்கள் கே ஜே யேசுதாஸ், பி சுசீலா குழுவினர்.
3: லா லா லா லா லா லா லா.

0: இதனால குழந்தைங்களுக்கு நிறைய பாதிப்புகள் ஏற்படுது.
1: குறிப்பா பாத்தீங்கன்னா அதிகமா செல்போன் யூஸ் பண்றதுனால குழந்தைகளுக்கு கண் பாதிப்பு ஏற்படும். மனதளவுல ரொம்பவே பாதிக்கப்படுவாங்க. ஒரு குறுகிய வட்டத்திலே செயல்படுவாங்க. அதனால உங்க குழந்தைங்க கிட்ட செல்போன் கொடுக்காம ஓடி ஆடி விளையாட வெளியே அனுப்புங்க. சந்தோஷமா விளையாடட்டும்.

நேரம் இரவு 11 மணி. இது ஆகாஷ்வாணி மதுரை மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ். தொடர்ந்து கேட்கலாம் நாளை ஒழிக்க உள்ள நிகழ்ச்சிகளை, நிகழ்ச்சியும் நேரமுமாய். காலை 6 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக, 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் முனைவர் ரா அனுராதா அவர்கள், 6:15 பக்தி மாலை, 6:35 ஒரு சொல் கேளீர் இன்றொரு செய்தி. இதில் கேட்கலாம் ஒருங்கிணைந்த பண்ணையம் குறித்து திண்டுக்கல் மாவட்டம் கலிகம்பட்டி விவசாயி ஜே சரவணன் அவர்கள் வழங்கும் தகவல்கள். 6:45 மாநில செய்திகள், 6:55 இயற்கை இன்பம் சூழல் சிந்தனை எழுதி வழங்குபவர் எஸ் கண்ணன் அவர்கள், 7 மணிக்கு காலை தென்றல், 7:10 மதுரை தென்றல், 7:15 தமிழில் செய்திகள், 7:25 நலமாய் வாழ்க கோடைக்கால சரும பராமரிப்பு முறைகள் குறித்து தோல் நோய் சிறப்பு மருத்துவர் டாக்டர் மு பத்மாவதி அவர்கள் தரும் தகவல்கள் கேட்கலாம் பகுதி ஒன்றில். 7:30 இன்றொரு தகவல் வழங்குகிறார் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். ஏழு 7:35 மதுரை தென்றல், 8 மணிக்கு செய்தி சுருக்கம், 8:02 மதுரை தென்றல், 8:15 ஆங்கிலத்தில் செய்திகள், 8:30 மதுரை தென்றல், 8:45 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி ஒளி அலைகளில் ஒரு பயணம் தொகுப்பு சென்னை அஞ்சலாக கேட்கலாம், 9 மணிக்கு இசைப்பெட்டகம் சென்னை அஞ்சலாக, 10 மணிக்கு செய்தி சுருக்கம், 10:02 எனக்கு பிடித்த பாடல், 11 மணிக்கு நிகழ்ச்சி செய்தி சுருக்கம், 11:02 மதுரை தென்றல், 12 மணிக்கு நிகழ்ச்சியும் நேரமும், 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 12:10 சங்கீத சாரல், 12:40 தமிழில் செய்திகள், 12:50 மெல்லிசை, 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 1:10 கனிந்த வாழ்வு முதுமை இனிதாக முதியோர் நல ஆர்வலர் மற்றும் எழுத்தாளர் இன்னிலா சந்திரபோஸ் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் கேட்கலாம், 1:45 மாநில செய்திகள் திருச்சிராப்பள்ளி அஞ்சலாக, 1:55 மெல்லிசை, 2 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்திகள், 2:15 மதுரை தென்றல், 2:40 இசைப்பயிற்சி ஆசிரியர் சீதா நாராயணன் அவர்கள். ரெண்டு 55 வானிலை அறிக்கை, 3 மணிக்கு மதுரை தென்றல், 4 மணிக்கு சுற்றமும் நட்பும் நாடகம் எழுதியவர் லோட்டஸ் எடிசன் அவர்கள், 5 மணிக்கு குட்டீஸ் நேரம் மதுரை மாவட்டம் ஜிஆர் நகர் அஜிமாஸ் ஹோல்டிங் ஹேண்ட்ஸ் மழலையர் பள்ளி மாணவர்கள் வழங்கும் பல்சுவை நிகழ்ச்சி, 5:30 கிராமிய தென்றல் விருதுநகர் மாவட்டம் காரியாபட்டி வி வீரகுமார் அவர்கள் வழங்கும் நையாண்டி மேளம், 6 மணிக்கு நிகழ்ச்சியும் நேரமும், 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 6:10 ஒரு படப்பாடல், 6:30 மாநில செய்திகள், 6:40 மதுரை தென்றல், 6:55 சேவை செய்திகள், 7 மணிக்கு மதுரை தென்றல், 7:10 சிவகங்கை மாவட்ட செய்திகள் எழுதியவர் ஏ முருகன் அவர்கள், 7:15 தமிழ் செய்திகள், 7:25 பண்ணை செய்தி, 7:30 மண்ணும் மணியும், 7:40 பல பயிர்கள் கோடைக்கால நீர் மேலாண்மை உத்திகள் குறித்து அலங்காநல்லூர் தோட்டக்கலைத்துறை உதவி இயக்குனர் ஆர் நிர்மலா அவர்கள் தரும் தகவல்கள். 8:00 செய்தி அறிக்கை, 8:05 மதுரை தென்றல், 9

மணிக்கு ஆங்கிலத்தில் செய்திகள், 9:15 ஓல்டு ஹிட் ஃபிலிம் சாங்ஸ், 10 ரவிவார்ஷி அகில் பாரத சங்கீத சபா டெல்லி அஞ்சலாக கேட்கலாம், 11 நிகழ்ச்சியின் நேரம், 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 11:10 ஆகாஷவாணி மதுரையின் ஒளிபரப்பானது நிறைவு பெறும். நேர்கள் இதுவரை கேட்டீர்கள் நாளை ஒழிக்கவுள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய தகவல்களை. நிகழ்ச்சியும் நேரமுமாய் இது ஆகாஷ்வாணி மதுரை மதியலை 1269 கிலோஹெர்ட்ஸ்.

சாப்பிட்டீங்க இப்ப?

0: பாத்தீங்களா, முதல்ல கம்மியா இருந்தது.
1: ஆமா,
0: இது வந்து வேற மைக்கு, இப்ப அந்த மைக்கு இதுல போடாது.
1: சரி சரி சரி,
0: என்னங்க
2: கம்ப்யூட்டர் ஒன்னு கம்ப்யூட்டர் பாட்டு போட்டு விடுங்க.
0: யார் கேக்குறா?

0: ஹலோ டெஸ்டிங் ப்ளீஸ் ஹலோ கேக்குதா இப்ப கேட்டதுக்கு அப்புறம் இங்க பாரு இதே மாதிரி தான் இங்க வரும்
1: இப்ப நீங்க அவரை வந்து அவரு கட் பண்ணி விட்டாரா இங்க பிபி சத்தம் உங்களுக்கு வரும் ஆனா இங்க வராது அப்ப என்ன பண்ணணுமோ இதுல மடல அமைச்சிட்டு
2: வச்சுட்டு இங்க கொடுத்துருங்க
1: இதுல கொடுத்துருங்க

இந்த ஆப்பிள் பண்ணுற மாதிரி இது எப்பவுமே ஆன்லேயே இருக்கு உங்களில், எப்பவுமே நான் பார்த்துருக்கேன். நீ இதை கேட்குறீங்க, நீங்கள்